ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து சுவாமி ஐயப்பன் படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா பாடியுள்ள பாடல்.

அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெட்ஸ் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸில் நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகின்றது. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாத மாதம் 1 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆனி மாதம் 8 நாள், 22 தேதி ஜூன் மாதம் 2026 ஆண்டு திங்கள் கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே ஆரம்பமாகிறது.

0: விருந்தினரை உபசரிக்க தெரியாத அறிவின்மை எவ்வளவு பெரிய பணக்காரர்களையும் ஏழைகளாகவே கருத செய்யும். குறள் எண் 89, அதிகாரம் விருந்தோம்பல்.
1: உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார் கண்ணுண்டு.
0: விருந்தினரை உபசரிக்க தெரியாத அறிவின்மை எவ்வளவு பெரிய பணக்காரர்களையும் ஏழைகளாகவே கருத செய்யும். குறள் எண் 89, அதிகாரம் விருந்தோம்பல்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச யோகா தினம் உலகளாவிய கொண்டாட்டமாக மாறியது ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் புதிய கட்டிடத்திற்கு புதுதில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா கசிவால் அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் அருகே தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு அதிஉயர் சிகிச்சை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் நலன் தொடர்பான விதிகள் மீறப்பட்டதா என்பது குறித்து துறை ரீதியான விசாரணை நடைபெறுவதாகவும் அந்த தொழிற்சாலையை மூட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு MRI ஸ்கேன் இயந்திரங்கள் கொள்முதல் செய்வதில் தரநிலைகள் முழுமையாக பின்பற்றப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் பார்வையாளர்களுக்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள வசதிகள் குறித்து மாநில அமைச்சர்கள் திரு ரஞ்சித்குமார் மற்றும் திரு சரத்குமார் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. இந்திய கடற்படையின் போர்க்கப்பலான INS தர்காஷ் கடல்சார் ஒத்துழைப்பு பயணத்தின் ஒரு பகுதியாக நேற்று மொரீஷியஸில் உள்ள போர்ட் லூயிஸுக்கு சென்றடைந்தது. NCC சார்பில் நாடு முழுவதும் நடைபெற்ற யோகா தின நிகழ்வுகளில் 830,000 பேர் பங்கேற்றதாக தேசிய மாணவர் படை தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே இரு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் 20 பேர் காயமடைந்தனர். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்தை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேர்கள் கேட்டுருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பு. நேர்கள் கேட்கலாம் இன்று வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 6:10 இணையதனம் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். 6:15 வணக்கு பூக்கள் பக்தி பாடல்கள் வளம் வரும். 6:35 உழவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குபவர் ஜே ஷிஃபா வான்மதி அவர்கள். 7:00 வணக்கு பரணி நிகழ்ச்சியில் தொழில் தொடங்கும் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:25 தமிழையமுதை உரை வழங்குபவர் பொன்வேலு மயில் அவர்கள். 7:35 ஆங்கிலம் அறிவும் வழங்குபவர் கே கே தாமஸ் அவர்கள். 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரையிசை கேட்கலாம். 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:40 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோசுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 8:55 திரையிசை. 9:02 ஆனந்த பொங்காட்ட நிகழ்ச்சியில் இன்று தலைப்பு இன்றைய சூழலில் சிக்கனமாக இருப்பது புத்திசாலித்தனமா அல்லது முடியாத காரியமா. 10:02 மனமிருந்தே நேர்கள் விருப்ப பாடல்கள் விளம்பரம். 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் சித்ரா கோட்டா அறிவை பற்றி தெரிந்து கொள்ளலாம். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 12:50 செய்தி நிகழ்ச்சியில் விசேஷ நாட்கள் என்றால் உங்களுக்கு அது சலிப்பா சந்தோஷமா. 1:00 பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தேசிய தொழில்நுட்ப ஜவுளி திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 1:10 நலந்த நிகழ்ச்சியில் பொடுதலையின் மருத்துவ பயன்கள் பற்றி அறியலாம். 1:55 இயற்கை வழியில் ஆரோக்கியம் ஆலோசனைகள் வழங்குபவர் இயற்கை மருத்துவர் ஜெயந்த் அவர்கள். பிற்பகல் 2:15 அன்பின் வரிகள். 3:02 நேர் விருப்ப பாடல்கள்.

விளம்பரம் 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி NCERT விளம்பரம். மாலை 4:02 புதிய தும்பி, 5:02 படமும் பாடலும். 2003 வெளிவந்த திரைப்படங்கள் குறித்த பாடலும் வரும். 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10, 6:40 பக்தி மாலை. 7:00 திரையிசை. 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் எழுதியவர் திருமலைக்குமார். 7:25 நம்மை சுற்றி. 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 விளையாட்டுப் போட்டிகளின் தினசரி நிகழ்வுகள் கேட்கலாம். 7:32 அறிவியல் நேரம். 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல்கள் வளம்பெறும். 9:15 செய்தி சுடர். 9:30 இலக்கிய சாரல். இனியவை 40 இனியவை. 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்று நாங்குநேரி பரப்பாடி எஸ் ஜோயல் அவர்களின் தொகுப்பு வளம்பெறும். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். நேர்களை இன்னும் சில நொடிகள் கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: with over 87% of the total applications received, was declared yesterday. The outcomes of the remaining applications will be made available in phases, and the entire process is expected to be completed soon. The status of application can be checked at results.digilocker.gov.in. In women's cricket, riding on an unbeaten 81 runs by Marie-Jeanne Kapp, South Africa defeated India by 6 wickets in a Group A match of ICC T20 World Cup in Manchester last night. Chasing a target of 159 runs set by India, South Africa scored 161 for 4 with 5 balls to spare. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் கால மேலாண்மை கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள்.
3: கால மேலாண்மை என்பது கால நேரத்தை மதித்துணர்ந்து காரியம் ஆற்ற வேண்டும் என்ற பொருளாகும். காலமும் நேரமும் யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருக்காது. வாழ்க்கையில் இழந்தால் திரும்ப பெற முடியாதது காலமும் நேரமும். அதனால் கடமையாற்றுவதற்கு எந்த நேரத்திலும் நம்மை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். தொல்காப்பியர் முதற்பொருள் என்னும் காலத்தை சிறுபொழுது பெரும்பொழுது என்று இரண்டாக பகுப்பர். இக்காலத்தில் சிறுபொழுதாக நேரத்தையும் பெரும்பொழுதாக காலத்தையும் பிரித்துள்ளனர். இவை தவிர இறப்பு, நிகழ்வு, எதிர்வு என்று முக்காலமும் உண்டு. வாழ்க்கையில் எதிர்காலத்தை பற்றிய ரகசியங்களை அறிந்து கொண்டால் அது சுவாரஸ்யம் இல்லாமல் போய்விடும். கடந்த காலத்திலிருந்து பெற்ற அனுபவத்தால் நிகழ்கால செயல்களை எப்படி வெற்றிகரமாக ஆற்றுவது என்றும், கால விரயமின்றி காரியமாற்றும் தந்திரத்தால் எப்படி மனிதர்கள் வெற்றியடைகிறார்கள் என்றும் தெரிந்து கொள்ளலாம். டைம் மேனேஜ்மெண்ட் எனப்படும் கால மேலாண்மை குறித்து இன்று கல்வி நிறுவனங்களில் பாடமாக வைத்திருக்கின்றனர். முன்னேறிய நாடுகளில் பல தொழில் நிறுவனங்களில் இந்த கால மேலாண்மை முக்கிய அங்கம் வகிக்கின்றது. கால நேரத்தை காரியமாற்றும் போது திட்டமிட்டு செலவிடுதல் என்பதும் நேரத்தை சேமித்தல் என்பதும் இன்றியமையாதது. குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட வேலையை எவ்வளவு விரைவாக முடிக்கின்றோம் என்பதற்கும் கால மேலாண்மையை பயன்படுத்துகின்றோம். ஒருவரின் நடத்தையை நிர்ணயிப்பதற்கு கூட இக்காலத்தில் கால நேரம் பயன்படுத்தப்படுவது உண்டு. ஒருவருக்கு ஏதேனும் துன்பம் ஏற்படும் போது அவனுக்கு நேரம் சரியில்லை என்றும், கெட்ட நேரம் என்றும், நன்மை ஏற்படும் போது கால நேரம் நல்லா இருக்கு என்றும், நல்ல நேரம் ஆரம்பிக்கின்றது என்றும் சொல்வதை பார்க்கின்றோம். இவையெல்லாம் தங்களுடைய இயலாமைக்கு சமாதானம் சொல்லிக் கொள்ளும் எளிய மக்களின் இனிய வசனங்கள். கால நேரத்தை நமக்கு சாதகமான வாய்ப்பாக எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நம் முன்னோர்கள் பழமொழி வாயிலாக நமக்கு அறிவுறுத்தி சென்றுள்ளனர். பருவத்தை பயிர் செய், ஆடிப்பட்டம் தேடி விதை, இளமையில் கல், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், இப்படி ஏராளமான பழமொழிகள் தமிழில் மட்டுமல்ல பிற மொழிகளிலும் உள்ளன. இப்பழமொழிகளையெல்லாம் கால நேரத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்த அனுபவத்தின் வாயிலாக கண்ட உண்மைகள். இவற்றுக்கெல்லாம் சிகரம் வகித்தார் போன்று வள்ளுவரின் குரல் காலத்தோடு இடத்தையும் இணைத்துக் கொள்கிறது. ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யும். காலத்தின் அருமை என்ன என்று வெறும் அறிவுரைகளிலோ ஆலோசனைகளிலோ வருவதென்று, அதை தவறவிட்டவர்கள் அல்லது தவறாக பயன்படுத்தியவர்களுக்கே அதன் அருமை முழுமையாக புரியும். பருவமல்லாத காலத்தில் போர் தொடுத்து தோல்வியடைந்த நெப்போலியன், அலெக்சாண்டர் ஆகியோரை இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். காலதாமதம் காரணமாக பயணத்தை தொலைத்தவர்கள், சோம்பலின் காரணமாக கல்வி மற்றும் தொழிலை தொலைத்தவர்கள், பருவ கோளாறு காரணமாக வாழ்க்கையை தொலைத்தவர்கள் என்று ஒரு பட்டியலே போடலாம். இதற்கு மாறாக தொடர்ச்சியான பயிற்சியிலும் முயற்சியிலும் இருப்பவர்கள் வெற்றியை தம்பசப்படுத்தி கால நேரத்தை வாய்ப்பையும் தமதாக்கிக் கொள்கிறார்கள். காலம் என்பது ஒரு சக்கரம் போல் சுழன்று கொண்டிருக்கிறது என்றும், அதை காலச்சக்கரம் என்றும் கூறுவர். காலம் என்பது கரங்கு போல் சுழன்று கீழது மேலாக, மேலது கீழாக வரும் என்பர் மனோமணியும் நாடகமாசிரியர் சுந்தரம்பிள்ளை. இது யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் என்னும் பழமொழியோடு தொடர்பு கொண்டது. நாம் செய்யும் செயலை காலத்தோடு தொடர்புபடுத்தி வெற்றி தோல்விகளை நிர்ணயிப்பது என்பது நம்மிடையே வெகு காலமாக இருந்து வருகின்றது. ஒரே சீராக போய்கொண்டிருக்கும் காலத்தின் மீது நம்முடைய நம்பிக்கைகளையும் போக்குகளையும் ஏற்றி கூறுவதால் இத்தகைய தடுமாற்ற நிலை இருந்து வருகின்றது. அறிவியல் முன்னேற்றத்தின் அடிப்படையில் பல மாற்றங்கள் எல்லா துறைகளிலும் இக்காலத்தில் நிகழ்ந்து வருகின்றது. வளர்ந்து வரும் மாற்றங்களை காலத்தின் மேலேற்றி காலம் மாறிக்கொண்டே வருகின்றது என்று பேசும் போக்கு இருந்து வருகின்றது. காலத்திற்கு ஏற்ப நாம் மாறிக்கொண்டே வருகின்றோம் என்பதும் இதே போல்தான். நம்முடைய வசதிக்கும் தேவை

0: ஏற்ப சிலவற்றை விட்டுவிடுகின்றோம், சிலவற்றை சேர்த்துக் கொள்கின்றோம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே. அந்தந்த நேரத்தில் அந்தந்த கடமைகளை ஆற்றினால் சிறப்பாகவும் எளிமையாகவும் முடிக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டால் காலத்தின் சூட்சுமத்தை விளங்கிக் கொண்டு வாழ்க்கையில் வெற்றி வாகை சூடலாம்.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க இதில் கால மேலாண்மை கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு. தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேயர்களுக்கும் இன்னும் ஒரு இனிய காலை வணக்கம். இனிய காலை வேளையில் இறைவனை போற்றி பாடும் நேரம் இது. வணக்கப்பூக்கள். மனம் என்னும் கோவிலில் தூய்மை இருந்தால் இறைவன் வெளியே எங்கும் தேட தேவையில்லையாம். அதுவே உண்மையான ஆன்மீகமாக அமையுமாம்.

0: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6. வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். 1000 வார்த்தைகள் பேசும் அமைதியை விட இறைவனை உணரும் 1 நிமிட மௌனம் உங்கள் மனதிற்கு பேரமைதியை தருமாம்.

நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்புல 102.6 வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. முடிந்தவற்றை குறித்து எப்பொழுதும் கவலைப்படக்கூடாதாம். நடக்க போவதை குறித்து பயப்படவும் கூடாதாம். உங்கள் கடமைகளை சரிவர செய்தால் மீதியை இறைவனின் பாதத்தில் சமர்ப்பித்து விடலாமாம்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. வணக்க பூக்கள் நிகழ்ச்சி. உங்கள் எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையும் ஒரு அழகான பிரார்த்தனையாக மாறிவிடுமா?

0: நேர்களே, ஒலித்த பாடலோடு நிறைவுற்றது இன்றைய வணக்கு பூக்கள். நேரம் 6:35. நேர்கள் இனி கேட்கலாம்
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே. எள் பயிரை மானாவாரி பயிராகவும் ஆணிப்பட்டத்திலும் பயிரிடலாம். கோப்1, TMV3, TMV7 ஆகியவை ஆணிப்பட்டத்திற்கு ஏற்ற ரகங்களாகும். எள் விதைகளை முலாம் பூசி விதைத்து அதிக மகசூல் பெறலாம். எள் விதைப்புக்கு முன்பு விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கப்படும் விதை நன்கு விளைந்த, திரட்சியான, பூச்சி நோய் தாக்காத, கலவன் இல்லாத விதையாக இருக்க வேண்டும். விதையால் பரவும் நோயை தடுக்கவும் மண் மூலம் பரவும் நோயை கட்டுப்படுத்தவும் விதை நேர்த்தி மிக அவசியம். 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடெர்மா விரிடி உலர் பூஞ்சான கொல்லியை நன்கு கலக்க வேண்டும். விதைப்பதற்கு 24 மணி நேரத்திற்கு முன் விதை நேர்த்தி செய்ய வேண்டும். விதையில் பூஞ்சான மருந்து விதை நேர்த்தி செய்த பின்பு 50 மில்லி அசோஸ்பைரிலம் மற்றும் பாஸ்போபாக்டீரியா அல்லது 50 மில்லி அசோபாஸ் திரவ உயிர் உரங்களுடன் விதை நேர்த்தி செய்ய வேண்டும். நுண்ணுயிர் நேர்த்தி செய்வதன் மூலம் பயிர்களுக்கு இயற்கையாகவே தழைச்சத்து கிடைக்க வழி ஏற்படுகிறது. நுண்ணுயிர் விதை நேர்த்தி செய்த விதையை நிழலில் உலர வைத்து பின் விதைக்க வேண்டும். நுண்ணுயிர் கலந்த 24 மணி நேரத்திற்குள் விதைப்பு செய்ய வேண்டும். 20 கிராம் கார்பாக்சில் மீத்தேல் செலுலோஸ் தூளை 500 மில்லி தண்ணீரில் கரைத்து பின்னர் இதை கொதிக்க வைத்த 500 மில்லி தண்ணீரில் கலக்க வேண்டும். தயாரித்த பசையை 3 பங்காக பிரித்து 1 கிலோ விதையுடன் 1 பங்கு பசை மற்றும் வேம்பு இலை தூளை போட்டு கலக்கவும். இதேபோல் மேலும் 2 முறை செய்ய வேண்டும். இவ்வாறு முலாம் பூசுவதால் நேர்த்தி செய்யப்பட்ட விதையின் அளவு அதிகரிக்கிறது, விதைப்பதற்கு எளிதாகிறது. நல்ல தரமான எள் விதையானது 97% சுத்தத்தன்மை, 9% ஈரப்பதம் மற்றும் 80% முளைப்பு திறனுடன் இருக்க வேண்டும். எனவே விவசாயிகள், வேளாண் விதை உற்பத்தியாளர்கள் மற்றும் வேளாண் விதை விற்பனையாளர் தங்களிடமுள்ள விதையின் தரத்தை அறிந்து கொள்ள விதை பரிசோதனை நிலையத்தில் விதை மாதிரி 1 க்கு ₹80 கட்டணமாக செலுத்தி பரிசோதனை செய்து விதைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பசுமை குடிலில் சாகுபடி செய்யும் விவசாயிகள் மண் பரிசோதனை செய்ய காய்கறி மற்றும் மலர்பயிர்களில் 15 முதல் 20 சென்டிமீட்டர் ஆழத்திலும், பழ பயிர்கள் மற்றும் வாசனை பயிர்களில் 30 முதல் 45 சென்டிமீட்டர் ஆழத்திலும் தோண்டி 250 கிலோகிராம் எடையுள்ள ஈரமான மண்ணை எடுக்க வேண்டும். வரப்பு ஓரங்கள், நிழல் பாங்கான மண், அளவுக்கு அதிகமான நீர்த்தேங்கிய மண் மற்றும் காய்ந்த மண் போன்ற இடங்களில் மண் மாதிரிகளை எடுக்கக்கூடாது. வயலின் நில அமைப்பு, மண்ணின் வகை போன்றவற்றை பொறுத்து 3 முதல் 4 இடங்களில் மண் எடுத்து அதனை ஒன்று சேர்த்து 250 கிலோகிராம் எடையுள்ள மண்ணை பாலித்தீன் பைகளில் நிரப்பி பெயர், முகவரி, பயிர் ரகம், முந்தைய பயிர், தேதி ஆகியவற்றை குறிப்பிட்டு ஆய்வு கூடங்களுக்கு அனுப்பலாம். என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தார் அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
1: பாபநாசம் மற்றும் மணிமுத்தார் அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
2: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 99 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான

0: 8 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 75 அடி.
1: பாபநாச மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
2: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
2: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
3: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 18 முதல் 22 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 45% முதல் 67% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ்.
1: நம்ம விவசாயிகளான நீங்க அரும்பாடுபட்டு விளைவிக்கிற காய்கறிகளை மக்கள் காலையிலேயே போய் கடத்தரு சந்தனு நல்லா தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு போறதே தனி மகிழ்ச்சி தான் இல்லையா? அப்படி இருக்க உழவர் சந்தையில காய்கனிகள் என்ன விலையில விக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவோம்.

0: உழவர் சந்தை நிலவரம்.
1: கடந்த வெள்ளிக்கிழமை அன்று பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகள் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 42 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 44 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 23 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 26 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 60 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.
2: பல்லாரி குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 32 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.
1: மிளகாய் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 46 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 38 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 66 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 100 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கடந்த வெள்ளிக்கிழமை அன்று தூத்துக்குடி உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகள் விலை நிலவரம்.
2: தக்காளி குறைந்தபட்சமாக 35 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 40 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.
1: மிளகாய் குறைந்தபட்சமாக 60 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.
2: கேரட் குறைந்தபட்சமாக 80 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 90 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.
1: வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.

அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரங்கள் கொள்முதல் செய்வதில் தரநிலைகள் முழுமையாக பின்பற்றப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச யோகா தினம் உலகளாவிய கொண்டாட்டமாக மாறியது ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், யோகா உலகம் முழுவதும் மறக்க முடியாத கொண்டாட்டங்களுடன் கூடிய நாளாக அமைந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். இதை உலகளாவிய நிகழ்வாக மாற்றிய மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நல்வாழ்வு மற்றும் ஆரோக்கியத்தை நோக்கிய முயற்சியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மக்களை யோகா ஒருங்கிணைத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். யோகாவை அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மக்கள் மேற்கொள்ள இந்த தினம் மேலும் ஊக்கமளிக்கும் வகையில் அமைந்திருப்பதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட வாயு கசிவால் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவிப்பதாகவும் காயமடைந்தோர் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். இதனிடையே திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா கசிவால் அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இச்சம்பவம் அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு உயரிய சிகிச்சைகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் மாநில சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு ராஜீவ் மற்றும் மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா ஆகியோர் விபத்து நிகழ்ந்த தொழிற்சாலையில் ஆய்வு மேற்கொண்டனர். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ், தொழிலாளர் நலன் தொடர்பான விதிகள் மீறப்பட்டதா என்பது குறித்து துறை ரீதியான விசாரணை நடைபெறுவதாகவும் அந்த தொழிற்சாலையை மூட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைத்து மாநிலங்களின் முன்னேற்றமும் அவசியமானது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தெலங்கானா மற்றும் மேற்குவங்க மாநிலங்கள் உருவான தினத்தை ஒட்டி ஆளுநர் மாளிகையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மாநிலங்களுக்கிடையே கலாச்சார பரிமாற்றம் நாட்டின் ஒற்றுமையை வலுப்படுத்தும் என்று அவர் கூறினார். பல்வேறு இந்திய மொழிகளை கற்றுக்கொள்வது தேசிய ஒருங்கிணைப்பையும் கலாச்சார புரிதலையும் மேம்படுத்தும் என்று திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் குறிப்பிட்டார். அரசு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப உணவின் அளவையும் அதிகரிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் பள்ளி ஒன்றில் காலை உணவு திட்டத்தில் ஏற்பட்ட குளறுபடிகள் அதிர்ச்சியையும் வேதனையும் அளிப்பதாக கூறியுள்ளார். இனிவரும் காலங்களில் இதுபோன்ற நிலை ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரங்கள் கொள்முதல் செய்வதில் தரநிலைகள் முழுமையாக பின்பற்றப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் கழகம் மூலமாகவே மருந்துகள் மற்றும் உபகரணங்கள் கொள்முதல் செய்யப்படுவதாக கூறினார். எம்ஆர்ஐ இயந்திரங்கள் ஐரோப்பிய தரநிலைகள் மற்றும் அமெரிக்க தரநிலைகள் அடிப்படையிலேயே

0: வழங்கப்படுவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக வெளியான தகவல்கள் தவறானவை என்றும் மருத்துவத்துறையில் எந்த முறைகேடும் நடைபெறாது என்றும் திரு அருண்ராஜ் கூறினார். திறந்தவெளி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கியுள்ள நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தஞ்சாவூர் மாவட்டத்தில் திறந்தவெளி நெல் சேமிப்பு கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த 100,000-க்கும் அதிகமான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணானதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். நெல் மூட்டைகளை உரிய நேரத்தில் அரவைக்கு அனுப்பி வைப்பதில் ஏற்பட்ட தாமதமே இதற்கு காரணம் என்று திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்றும் திரு டி டி வி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரம்மகுமாரிகள் அமைப்பின் 90வது ஆண்டு விழா சென்னையில் நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 90வது ஆண்டை குறிக்கும் வகையில் 90 முக்கிய பிரமுகர்கள் ஒரே நேரத்தில் குத்துவிளக்கை ஏற்றினர். இதில் பிரம்மகுமாரிகள் அமைப்பைச் சேர்ந்த மகளிர் மற்றும் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவது தொடர்பான உறுதிமொழி ஏற்பு நிகழ்வும் இதில் நடைபெற்றது. மேகதாது அணை விவகாரம் குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் பொருத்தமான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, கோயம்புத்தூர் ஆகிய 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் சில இடங்களில் நேற்றிரவு பரவலாக மழை பெய்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களில் நேற்று மிதமான மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த வந்த நிலையில் திடீரென பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னஸ்தலம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட நமச்சிவாயபுரம், தொட்டியம், கனியாமூர், பைத்தந்துறை, எளியத்தூர், கடத்தூர், தெஞ்ஞானத்தம் ஆகிய சுமார் 20-க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னல் காற்றுடன் கூடிய மிதமான மழை கொட்டி தீர்த்தது. இந்த மழையானது விவசாய பயிர்களுக்கான நிலக்கடலை, கரும்பு, மக்காச்சோளம் போன்ற பயிர்களுக்கு உகந்த மழையாக இருப்பதால் விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் என் முருகேசன்.
0: எத்தியோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் அந்நாட்டு பிரதமர் திரு அபி அகமது தலைமையிலான ஆளும் முன்னேற்ற கட்சி அறுதிப் பெரும்பான்மையை தக்கவைத்துள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மத்திய பிரதேச மாநிலம் குனோ தேசிய பூங்காவில் சிறுத்தைகள் பராமரிப்பு பகுதியை பார்வையிட்டார். மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் புதிய கட்டிடத்திற்கு புதுதில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். இந்திய கடற்படையின் போர்க்கப்பலான INS தர்காஷ் கடல்சார் ஒத்துழைப்பு பயணத்தின் ஒரு பகுதியாக நேற்று மொரீஷியஸில் உள்ள போர்ட் லூயிஸுக்கு சென்றடைந்தது. NCC சார்பில் நாடு முழுவதும் நடைபெற்ற யோகா தின நிகழ்வுகளில் 830,000 பேர் பங்கேற்றதாக தேசிய மாணவர் படை தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே இரு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் 20 பேர் காயமடைந்தனர். வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் பார்வையாளர்களுக்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள வசதிகள் குறித்து மாநில அமைச்சர்கள் திரு ரஞ்சித்குமார் மற்றும் திரு சரத்குமார் ஆய்வு மேற்கொண்டனர். ஓமன் நாட்டின் கப்பலில் பணியில் இருந்தபோது உயிரிழந்த மாலுமி நிஷாந்தின் மனைவிக்கு தமிழக அரசின் இளநிலை உதவியாளர் பணிக்கான பணி நியமன ஆணையை மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தூத்துக்குடியில் வழங்கினார். சென்னை அடையாறு முகத்வாரத்தில் தூர்வாரும் பணிகள் குறித்து மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் அனுமதி பெறாமல் வைக்கப்பட்டிருந்த 16 விளம்பர பலகைகள் கடந்த 2 நாட்களில் அகற்றப்பட்டு 210,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உலக இசை தினத்தை முன்னிட்டு சென்னை மாநகராட்சி சார்பில் பாண்டி பஜாரில் 15 மணி நேரம் நடைபெற்ற தொடர் இசை நிகழ்ச்சியில் பங்கேற்ற இசைக்கலைஞர்களை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் பாராட்டினார். விளையாட்டுச் செய்திகள். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா நெதர்லாந்தை வென்றது. ரேட்டடோமில் நடைபெற்ற இப்போட்டியில் 3-2 என்ற கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. லண்டனில் நாளை நடைபெறவுள்ள போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா இந்தியாவை வென்றது. மான்செஸ்டரில் நடைபெற்ற இப்போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி 6 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச யோகா தினம் உலகளாவிய கொண்டாட்டமாக மாறியது ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா கசிவால் அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை

0: நடத்தி நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரங்கள் கொள்முதல் செய்வதில் தரநிலைகள் முழுமையாக பின்பற்றப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்தை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
3: இன்று ஒரு தகவல். தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: 80 வருடங்களாக சைபால்.
5: நேரம் 6:55 மணி. நேயர்களின் கேட்கலாம்.
6: நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் முனைவர் ஜே ஷீபா வான்மதி அவர்கள்.
7: இனிய வணக்கம். இந்தியா வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளில் ஒன்றாகும். புதிய சாலைகள், உயரமான கட்டிடங்கள், தொழிற்சாலைகள், தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் என நகரங்கள் நாளுக்கு நாள் விரிவடைந்து வருகின்றன. இந்த வளர்ச்சி பொருளாதார முன்னேற்றத்தின் அடையாளமாக இருந்தாலும் அதே நேரத்தில் சுற்றுச்சூழலுக்கு பல சவால்களையும் உருவாக்கி வருகின்றது. அதிகரித்து வரும் காற்று மாசுபாடு, நீர் பற்றாக்குறை, வெப்பநிலை உயர்வு, போக்குவரத்து நெரிசல் மற்றும் பசுமை பரப்புகளின் குறைவு போன்ற பிரச்சனைகள் நகர வாழ்க்கையை பாதிக்கின்றது. இந்த நிலையில் எதிர்கால இந்தியாவிற்கு மிகவும் அவசியமான ஒன்றாக இந்த பசுமை நகரங்கள் தேவைப்படுகின்றன. பசுமை நகரம் என்பது மக்கள் வசதியாக வாழக்கூடிய சூழலை உருவாக்குவதோடு இயற்கை வளங்களை பாதுகாக்கும் வகையில் திட்டமிடப்பட்ட நகரமே பசுமை நகரம் ஆகும். மரங்கள் நிறைந்த சாலைகள், தூய்மையான காற்று, சுத்தமான நீர், சிறந்த பொது போக்குவரத்து, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பயன்பாடு மற்றும் திறமையான கழிவு மேலாண்மை ஆகியவையே பசுமை நகரங்களின் முக்கிய அம்சங்களாகும். இந்தியாவிலேயே நகரமயமாக்கல் வேகமாக அதிகரித்து வருகின்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் கணிப்பின்படி வரும் ஆண்டுகளில் இந்தியாவின் மக்கள் தொகையில் பெரும்பாலானோர் நகரங்களில் வசிப்பார்கள். நகரங்கள் வளரும் போது இயற்கை வளங்களின் மீதான அழுத்தமும் அதிகரிக்கிறது. எனவே வளர்ச்சியும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் ஒன்றாக செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இதற்கான சிறந்த தீர்வுதான் இந்த பசுமை நகரங்கள். இன்று பல இந்திய நகரங்கள் காற்று மாசுபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளது. வாகனங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் கட்டுமான பணிகளால் காற்றினுடைய தரம் குறைந்து வருகின்றது. பசுமை நகரங்களில் அதிக மரங்கள் நடப்படுகின்றன, பசுமை பூங்காக்கள் உருவாக்கப்படுகின்றன. இதன் மூலம் காற்று மாசுபாட்டை நாம் கணிசமாக குறைக்க முடியும். நகரங்களில் பொதுவாக மழைநீர் பெரும்பாலும் வீணாகின்றது. இந்த பசுமை நகரங்களில் மழைநீர் சேகரிப்பு, நீர் மறுசுழற்சி மற்றும் நீர்நிலைகள் பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகின்றது. இதனால் எதிர்கால நீர் பற்றாக்குறையை நம்மால் சமாளிக்க முடியும். நகரங்களில் நாள்தோறும் 1,000,000,000 டன் குப்பைகள் உருவாகின்றன. இந்த பசுமை நகரங்கள் கழிவுகளை பிரித்து சேகரித்தல், மறுசுழற்சி செய்தல் மற்றும் உரமாக மாற்றுதல் போன்ற முறைகளை பின்பற்றுகின்றன. இதன் மூலம் குப்பை மாசுபாடு குறைவதோடு மட்டுமல்லாமல் வளங்களும் பாதுகாக்கப்படுகின்றது. பசுமை நகரங்கள் சூரிய ஆற்றல் மற்றும் காற்றாலை ஆற்றல் போன்ற புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்களை அதிகமாக பயன்படுத்துகின்றன. அரசு அலுவலகங்கள், பள்ளிகள், வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் சூரிய மின்சக்தி பயன்பாட்டை ஊக்குவிப்பதன் மூலம் மின்சார செலவையும் கார்பன் வெளியேற்றத்தையும் குறைக்க முடியும். பசுமை நகரங்கள் பேருந்துகள், மெட்ரோ ரயில்கள், மிதிவண்டி பாதைகள் மற்றும் நடைபாதைகளுக்கு முன்னுரிமை அளிக்கின்றன. இதனால் போக்குவரத்து நெரிசல் குறைவதோடு மட்டுமல்லாமல் காற்று மாசுபாடும் குறைகின்றது. ஒரு நகரத்தின் வெற்றி என்பது அதன் கட்டிடங்களின் உயரத்தால் மட்டுமல்ல, அங்கு வாழும் மக்களின் வாழ்க்கை தரத்தாலும் அளவிடப்படுகின்றது. இந்த பசுமை நகரங்களில் சுத்தமான காற்று, பாதுகாப்பான குடிநீர், ஆரோக்கியமான சூழல் மற்றும் மனநலத்திற்கு ஏற்ற வாழ்க்கை முறையை நமக்கு வழங்குகின்றது. இந்திய அரசு ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன், அம்ருட் போன்ற திட்டங்கள் மூலம் நகரங்களை மேம்படுத்தி வருகின்றது. பல நகரங்களில் மழைநீர் சேகரிப்பு, சூரிய மின்சக்தி, மின்சார வாகனங்கள் மற்றும் பசுமை பூங்காக்கள் உருவாக்கப்படுகின்றன. பசுமை நகரங்களை உருவாக்குவது அரசாங்கத்தின் பொறுப்பு மட்டுமல்ல, பொதுமக்களும் தங்களுடைய பங்கை செய்ய வேண்டும். மரங்கள் நடுதல், நீரை சேமித்தல்,

0: பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல், பொது போக்குவரத்தை பயன்படுத்துதல் மற்றும் கழிவுகளை முறையாக நிர்வகித்தல் போன்ற செயல்கள் நகரங்களை பசுமையாக்க உதவும். இந்தியா வளர வேண்டும், ஆனால் அந்த வளர்ச்சி இயற்கையை அளிக்கும் வளர்ச்சியாக இருக்கக்கூடாது. அதற்கான அடித்தளமாக பசுமை நகரங்கள் அமைய வேண்டும். எனவே பசுமையான நகரங்கள் உருவாக அனைவரும் இணைந்து செயல்படுவோம், சுற்றுச்சூழலையும் பாதுகாப்போம், இந்தியாவின் எதிர்காலத்தையும் வளமாக்குவோம். நன்றி, வணக்கம்.
1: நாம் இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் முனைவர் ஜே ஷீபா வான்மதி அவர்கள்.
2: அன்பு நேர்களுக்கு மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பு. நேரம் 7 மணி ஆயிற்றுக்கு. உங்களுடைய வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை திறக்கவும், தொழில் உலகத்தில் வெற்றி பாதையில் பயணிக்கிறதுக்காகவும் வழிகாட்டக்கூடிய சிறப்பான நேரலை நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கிறீங்க. தொழில் தொடங்குவோம். தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கும், தொழிலை விரிவுபடுத்த விரும்புகிறவங்களுக்கும் பயனுள்ள ஆலோசனைகள், அனுபவங்கள் மற்றும் வெற்றிக்கான வழிமுறைகளை வழங்கி வந்துட்டுருக்கிறாங்க. தொழில் ஆலோசகரும் எழுத்தாளருமான எம் ஞானசேகர் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தெளிவான பதில்கள், தொழில் வளர்ச்சிக்கான புதிய யோசனைகள் மற்றும் ஊக்கமூட்டக்கூடிய தகவல்களோடு இந்த நிகழ்ச்சி தினந்தோறும் வந்து நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. இன்னைக்கு நம்மளுக்காக, நம்மளுடைய கனவுகளை நினைவாக்குறதுக்காக என்னென்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத கேட்கலாம் வாங்க.
3: தொழில் முனைவோரே, வணிகம், விவசாயம் போன்ற சார் தொழில்களை தொடங்க விரும்புகின்றவர்களே வணக்கம். பல்வேறு வகை மத்திய மாநில அரசுகளுடைய கடன் மானிய திட்டங்களை பற்றி நாம் பேசி வருகிறோம். இன்று தோட்டக்கலை மற்றும் அது சார்ந்த தொழில்கள் தொடங்க என்னென்ன உதவிகள், கடன் உதவிகள், மானியங்கள் இருக்கின்றன என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். விவசாயத்திற்கு இணையான துறைதான் தோட்டக்கலை. விவசாயத்தில் எப்படி உணவுப் பொருள் கிடைக்கிறதோ அதுபோல் தோட்டக்கலையிலே பழங்கள், தேயிலை என்று தொடங்கி ஆயிரக்கணக்கான பொருட்களை நமக்கு தோட்டக்கலை துறை தருகிறது. எனவே தான் அதற்கென ஒரு இயக்குநரை ஒவ்வொரு மாநிலங்களும் நியமிக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது விவசாய மாநிலம். அந்த விவசாயம் செய்கின்ற விவசாயிகளிடமிருந்து தான் பருத்தியிலிருந்து, கரும்பிலிருந்து, தேயிலிருந்து, பழங்கள், காய்கறிகள் என்று அனைத்தும் வருகின்றன. அவைதான் மக்களுக்கு உணவுப் பொருளாகவும், ஏராளமான தொழில்களுக்கு மூலப்பொருளாகவும் இருக்கின்றன. முசுக்கொட்டை செடி இல்லாவிட்டால் பற்றுத்துறை இல்லை. பருத்தி இல்லாவிட்டால் பிரம்மாண்டமான ஜவுளித்துறை கிடையாது. இன்று தமிழ்நாட்டின் நம்பர் 1 துறையாக இருக்கிற ஏற்றுமதியிலே 14 வகை பொருட்களை நாம் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு கணிசமான பொருட்களை இந்த தோட்டக்கலை துறை தான் தருகிறது. மத்திய அரசு தேசிய தோட்டக்கலை வாரியம் என்று ஒன்றை நியமித்து ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள தோட்டக்கலை துறையோடு இணைந்து நிறைய கடனுதவி திட்டங்கள், மானியங்கள், ஏற்றுமதிக்கு உதவி, குளிர்பதன கிழங்குகள் கட்டுவதற்கு உதவி என்று பல வகை உதவிகளை கிராமங்களிலே தொடங்கி பெரிய நகரங்கள் வரை செய்து வருகிறார்கள். தோட்டக்கலை பயிர் உற்பத்தி மற்றும் அறுவடைக்கு பின் மேலாண்மை, அதாவது அறுவடை செய்த பிறகு பல்வேறு பொருட்களை தயாரிப்பது, அதற்கு 20% முதல் 35% வரை மூலதன முதலீட்டு மானியங்களை நம்முடைய தேசிய தோட்டக்கலை வாரியம் வழங்கி வருகிறது. மலைப்பகுதிகளிலே தொடங்கினால் 50% மானியம் வழங்கப்படுகிறது. குளிர்பதன கிடங்குகள், மதிப்பு கூட்டு உள்கட்டமைப்பு, கட்டட வசதிகள் விரிவுபடுத்த, நவீனமயமாக்க பல உதவிகளை, பல திட்டங்களை வைத்திருக்கிறார்கள். அதை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள www.NHB நேஷனல் ஹார்டிகல்ச்சர் போர்ட் .gov.in என்ற வலைத்தளத்தை பார்த்தால் தமிழிலே அனைத்து விவரங்களையும் நீங்கள் அறிந்து கொண்டு விண்ணப்பித்து உதவி பெறலாம். தற்போது நடத்தி கொண்டிருப்பவர்களும் இதில் கடன் உதவி பெறலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்பர் 2 ACABC, அதாவது வேளாண் மருத்துவமனை, அக்ரிகல்ச்சர் கிளினிக் என்று சொல்வார்கள். வேளாண் மருத்துவமனை மற்றும் வேளாண் வணிகங்களுக்கான உதவிகள், வேளாண் வணிக மையங்கள் அமைப்பதற்கான உதவிகளை இந்த துறை வழங்குகிறது. விவசாயம் சார்ந்த

பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், அதில் உள்ள பல்வேறு படிப்புகளை படித்தவர்களுக்கு இந்த திட்டம் மிக மிக உதவியாக இருக்கும். அப்படிப்பட்ட பட்டதாரிகளுக்கு திட்ட செலவில் 36% பெண்கள், எஸ்சி எஸ்டி இனத்தைச் சேர்ந்த, ஆதிராவிட இனத்தைச் சேர்ந்த தொழில் முனைவோருக்கு 44% மானியமாக கடனுதவி திட்டத்திலே கொடுக்கிறார்கள். www.janesamartheinn என்ற வலைத்தளத்திலே முழுமையான விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். வேளாண் உள்கட்டமைப்பு நிதி AIF என்று அழைப்பார்கள். இந்த திட்டத்திலே 3% வட்டியோடு அறுவடைக்கு பிந்திய மேலாண்மைக்கும் 3% வட்டி கடன் உத்தரவாதம் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் தனிநபர்கள், பெண் மகளிர் சுய உதவிக் குழுக்கள், புத்தாக்க நிறுவனங்கள் கடன் பெறலாம். www.agriinfra.gov.in என்ற வலைத்தளம் மூலமாக இந்த ஏஎஸ்சி திட்டத்தில் என்னென்ன உதவிகள் கிடைக்கின்றன என்பதை பற்றி அறியலாம். அதேபோல் இந்திய அரசு அரசு வங்கிகளோடு ஒப்பந்தம் செய்து இன்னென்ன துறைகளுக்கு இன்னென்ன கடன் உதவி வழங்க வேண்டும் என்று நிர்ணயித்திருக்கிறார்கள். அப்படி இந்த தோட்டக்கலை சார்ந்த தொழில்களுக்கு ஒவ்வொரு வங்கியும் ஒவ்வொரு பெயரிலே பல கடனுதவி திட்டங்களை வைத்து விவசாயம் மற்றும் வணிகம் செய்ய விரும்புவோருக்கு இந்த துறையிலே கடனுதவி வழங்குகிறார்கள். பேங்க் ஆஃப் பரோடா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, யூனியன் பேங்க் போன்ற பெரிய வங்கிகள் பாதுகாக்கப்பட்ட சாகுபடி கடன்கள், பசுமை குடில், பிரமாண்டமாக பல கோடி ரூபாய்க்கு பசுமை குடில் அமைத்து அதிலே விவசாயம் செய்து ஏற்றுமதி செய்கிறார்கள். அப்படிப்பட்ட பசுமை குடில் அமைப்பதற்கு, நாற்றாங்கால் அமைப்பதற்கு, திசு வளர்ப்பு மூலமாக நாற்றாங்கல் ஏற்பாடு செய்து விற்பனை செய்வதற்கு, பாலிஹவுஸ் என்று சொல்லக்கூடிய நம்ம பசுமை குடில் போன்று பாலிஹவுஸ் என்று பிரமாண்டமாக கட்டி காளான் வளர்ப்பதிலிருந்து வெள்ளரிக்காய் உற்பத்தி செய்து அனுப்புவது வரை பிரமாதமாக தமிழகமெங்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு இந்த வங்கிகள் உதவி செய்கின்றன. உங்களுக்கெல்லாம் தெரியும், கேசிசி என்றால் கிசான் கிரெடிட் கார்டு, விவசாயிகளுக்கு கடனுதவி கொடுப்பதற்கு பதிலாக கிரெடிட் கார்டை கொடுத்து இதில் நீங்கள் கடன் பெற்று அவ்வப்போது மூலப்பொருளை, இயந்திரங்களை, பெட்ரோல் டீசல் போன்றவற்றை, உங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி அந்த பயிர் உற்பத்தியாகி வரும்போது விளைபொருளை விற்று கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அடைக்கலாம் என்று ஏறக்குறைய ஒரு கடனுதவி திட்டம்தான் இந்த கேசிசி. அந்த கார்டை வாங்கி நீங்கள் பயன்பெறுங்கள். தனிநபர்கள், ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி, இதை பற்றி உங்களுக்கு தெரியும், விவசாய ப்ரொடியூசர் கம்பெனி, விவசாய உற்பத்தியாளர்கள் சங்கங்கள், விவசாய உற்பத்தியாளர் கம்பெனிகள் நபார்டு உதவியோடு இந்தியா முழுவதும் 1000 இடங்களிலே தொடங்கப்பட்டு இந்திய விவசாயம் தோட்டக்கலைக்கு முன்னேற்றத்திற்கு இது ஒன்றே காரணமாக அமைந்துள்ளது என்றால் எல்லோருக்கும் புரியும். அப்படிப்பட்ட அந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிகள், பொது நிறுவனங்கள் போன்றவற்றுக்கு இந்த திட்டத்திலே வங்கிகள் கடனுதவி தருகின்றன. ஐடிபிஐ வங்கியும் இதற்கென பல கட்டண திட்டங்களை தீட்டியிருக்கிறார்கள். அந்த ஐடிபிஐ வங்கியினுடைய வலைத்தளம் பார்ப்பதற்கு www.idbi.com. அதேபோல் பேங்க் ஆஃப் பரோடா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, யூனியன் பேங்க், இதர வங்கிகளை அந்த கிளைகளிலேயே நீங்கள் அணுகலாம். விவசாயத்திற்கெனவே தனியாக ஒரு கிளார்க் இருப்பார். இந்த தோட்டக்கலை சார்ந்த இன்னது தொடங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான தனி விண்ணப்பங்கள் இருக்கின்றன, கண்டிப்பாக உதவுவார்கள். இந்த தோட்டக்கலைக்கு தமிழ்நாடு அரசினுடைய தோட்டக்கலை துறை ஒவ்வொரு மாவட்டத்திலும் இணை இயக்குநர்களை நியமித்து ஒவ்வொரு பெரிய பகுதிகளுக்கும், ஊராட்சி ஒன்றிய பகுதிகளிலே டெப்டி டைரக்டர், உதவி டைரக்டர், இன்ஸ்பெக்டர்கள், விவசாய ஆலோசகர்கள் என்று தமிழகமெங்கும் பெரிய வலை போல அதிகாரிகளை நியமித்து அவர்கள் மூலம் பயிற்சிகள் கொடுப்பதிலிருந்து மானியம் வரை அவருடைய இடத்திற்கே வந்து வழங்குகிறார்கள். இது நிறைய விவசாய பெருமக்களுக்கு தெரிவதில்லை. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒரு கூட்டுறவு வங்கியிலே உடனே கடன் பெறலாம், குறைந்த வட்டியிலே கொடுப்பார்கள் என்று அருகிலுள்ள வங்கிகளை மட்டும்

0: பண்ணுகிறார்கள் ஒழிய இத்தனை வகை திட்டங்கள் இருக்கின்றன என்பது அவர்களுக்கு தெரிவதில்லை. ஒவ்வொருவரும் ஒரு விழிப்புணர்வு பெற்று அனைவரும் இந்த திட்டத்திலே நீங்கள் தொடங்கினால் நிச்சயமாக தமிழ்நாடு விவசாயம் மட்டுமல்ல, தோட்டக்கலை துறை மட்டுமல்ல, அனைத்து விவசாய இடுபொருள்களையும் தயாரிக்கலாம். விவசாயத்திலே கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் மதிப்பு கூட்டி பல்வேறு பொருட்களாக தயாரித்து ஆஸ்திரேலியாவிலே 500 ஏக்கர் 1000 ஏக்கர் என்று பல்வேறு வகையான திராட்சை பழங்களை பயிரிடுவார்கள். அங்கேயே அரசாங்கம் அதை ஒரு ஒயின் தயாரித்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அனுமதியை கொடுக்கிறார்கள். அங்கேயே அவர்கள் தயாரித்து நேரடியாக உலகம் முழுவதும் ஒயின் ஆஸ்திரேலிய விவசாயிகளால் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அதுபோல் எதிர்காலத்திலும் தமிழ்நாட்டில் வரும், அப்போது விவசாயிகள் தங்களுடைய உற்பத்தி பொருட்களை நேரடியாக பல பொருட்களாக மாற்றி ஏற்றுமதி செய்யக்கூடிய காலம் நெருங்கி கொண்டு இருக்கிறது. எனவே விழிப்புணர்வு பெறுங்கள், பயிற்சி பெறுங்கள், அரசின் கடனுதவி திட்டங்களை பயன்படுத்தி முன்னேறுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களுக்கு வணக்கம் தெரிவித்து விடைபெறுகிறேன்.
1: இன்று தொழில் தொடங்கும் நிகழ்ச்சியில் நேரலை நிகழ்ச்சியில் நிறைய பயனுள்ள தொழில் தகவல்கள், புதிய வாய்ப்புகள், வளர்ச்சிக்கான வழிகாட்டுதல்களை வழங்கிய தொழில் ஆலோசகரும் எழுத்தாளருமான எம் ஞானசேகர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். ஒரு நல்ல யோசனை, சரியான திட்டமிடல், விடாமுயற்சி இருந்தால் வெற்றி கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும் இல்லையா? அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் நமக்கு நினைவூட்டிகிட்டே இருக்குது. வேலை தேடுபவராக இல்லாமல் வேலை வழங்குபவராக உயர்வோம், கனவுகளை மட்டும் காணாமல் அதை சாதனைகளாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நேர்களுக்கு ஒரு சின்ன அறிவிப்பு என்னென்னா, முன்னாள் இராணுவ வீரர்கள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், பொருளாதாரத்தில் நலிவடைந்தோர், படித்து முடித்த இளைஞர்கள், இவங்களுக்கு சுய தொழில் தொடங்கவோ அல்லது தொழிலை விரிவுபடுத்த விரும்புகிறவங்களுக்கு அரசாங்கம் நிறைய திட்டங்களை வழங்கி வந்துட்டுருக்கிறாங்க. தொழில் சம்பந்தமான ஆலோசனைகளை பெற விரும்புகிறவங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க. 0462-256-1132 இந்த எண்ணுக்கும் அழைக்கலாம். அப்படி இல்லைன்னா 256-1133 அழைக்கலாம். நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் குரல் பதிவு மூலமாகவோ இல்லைவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் எண் இருக்குது, அதில் கூட நீங்கள் அனுப்பி வைக்கலாம். 9443-6-7-9 இந்த நம்பருக்கு மறுபடியும் கூட சொல்கிறேன், 9443-6-7-9 இந்த நம்பருக்கு குறுஞ்செய்தியாகவோ குரல் பதிவாகவோ நீங்கள் வந்து அனுப்பி வைக்கலாம். உங்கள் சந்தேகங்களுக்கு விடை வந்து சொல்லப்படும் அடுத்த நிகழ்ச்சியில் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டிருசிங்க.
2: சைவாரின் இன்று ஒரு தகவல், தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சி தொடர்பாக புதுதில்லியில் இன்று நடைபெறும் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உரையாற்றவுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் சில இடங்களில் அடுத்த சில நாட்களுக்கு அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் உள்ள ராணி துர்காவதி பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், எந்த ஒரு தனிநபர் அல்லது சமூகத்தின் வளர்ச்சிக்கும் கல்வியே மிகச்சிறந்த வழியாகும் என்று குறிப்பிட்டார். கல்வியையும் திறமையையும் தனிப்பட்ட வெற்றிக்காக மட்டுமல்லாமல் சமூகத்தின் நலனுக்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்று மாணவர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். பழங்குடியின சமூகத்தின் கல்வி வளர்ச்சி மிகவும் முக்கியமானது என்றும் அவர் தெரிவித்தார். பழங்குடியின இளைஞர்கள் நவீன வளர்ச்சியில் பங்களிப்பதற்கான வாய்ப்புகளை நாம் கூட்டாக உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். பழங்குடியின சமூகத்தின் பாரம்பரிய திறன்கள் மற்றும் அறிவு பரப்பப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாணவர்களுக்கு கல்வி வழங்குவதை தாண்டி உயர்கல்வி நிறுவனங்கள் புத்தாக்கம் மற்றும் ஆராய்ச்சிக்கான முக்கிய மையங்களாகவும் செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். இந்திய கலாச்சாரம், மரபுகள், இந்திய மொழிகள் ஆகியவை மீது மாணவர்களிடையே பெருமித உணர்வை ஏற்படுத்துவதும் உயர்கல்வி நிறுவனங்களின் பணியாக அமைய வேண்டும் என்று திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக்கொண்டார். நாட்டின் வளர்ச்சி தொடர்பாக புதுதில்லியில் இன்று நடைபெறும் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உரையாற்றவுள்ளார். தனியார் ஊடக நிறுவனம் சார்பில் இந்த உச்சிமாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவின் உத்திசார் வளர்ச்சி, பொருளாதார உறுதித்தன்மை, தொழில்நுட்ப முன்னேற்றங்கள், நாட்டின் வலிமை ஆகியவை குறித்து இந்த மாநாட்டில் விரிவான விவாதங்கள் நடைபெறும். தேசமே முதன்மையானது என்ற கொள்கையின் அடிப்படையாக கொண்டு நடைபெறும் இந்த மாநாட்டில் மத்திய அமைச்சர்கள், மாநிலங்களின் முதலமைச்சர்கள், கொள்கை வகுப்பாளர்கள், தொழில்துறை பிரதிநிதிகள், கண்டுபிடிப்பாளர்கள், கலாச்சார மற்றும் திரைத்துறையினர் பங்கேற்கின்றனர். சுயசார்பு, உலகளாவிய வர்த்தகம், புத்தாக்கச் சூழல், பாதுகாப்புத்துறை உற்பத்தி, நிலையான வளர்ச்சி, கலாச்சாரம் போன்ற கருப்பொருட்கள் குறித்தும் இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்படும். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஜெய்ப்பூரில் உள்ள கதிபுரா ரயில் நிலையத்திலிருந்து ஜெய்ப்பூர் தர்பங்கா இடையிலான அம்ருத் பாரத் விரைவு ரயிலை அம்மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மாவுடன் இணைந்து அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ரயில்வே அமைச்சர், ராஜஸ்தானின் சிகார் மாவட்டத்தில் உள்ள சுந்தர்புராவில் புதிய ரயில் நிலையம் அமைக்கப்படும் என்று அறிவித்தார். ஜெய்ப்பூரில் அமைக்கப்பட்டுள்ள ரயில் பராமரிப்பு முனையம் ரயில்வே உள்கட்டமைப்பை கணிசமாக வலுப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். சுமார் 450 ரயில்களை பராமரிக்கும் திறன் கொண்ட இந்த முனையம் ரயில்களின் இயக்கத்திறனை அதிகரிப்பதோடு பயணிகள் சேவைகளையும் மேம்படுத்தும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா, பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தலைமையின் கீழ் ரயில்வே துறை குறிப்பிடத்தக்க மாற்றத்தை சந்தித்து வருவதாக கூறினார். ரயில்வே கட்டமைப்பின் விரிவாக்கம் மற்றும் நவீனமயமாக்கல் நடவடிக்கைகளால் ராஜஸ்தானில் வர்த்தகம், சுற்றுலா, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு ஆகியவை மேம்பட்டுள்ளதாக திரு பஜன்லால் சர்மா தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு நாடு முழுவதும் நேற்று சுமூகமாக நடைபெற்றதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. நாட்டின் பல்வேறு நகரங்களில் அமைக்கப்பட்டிருந்த 5,440 மையங்களில் சுமார் 20 லட்சம் பேர் இந்த தேர்வை எழுதியதாக சமூக வலைதளத்தில் அந்த முகமை கூறியுள்ளது. உள்துறை அமைச்சகம், சுகாதார அமைச்சகம், ரயில்வே அமைச்சகம், கல்வி அமைச்சகம், அஞ்சல்

0: சொல்லோவியமாக தீட்டி காட்டுகிறான். என்ன சிறப்பு தெரியுமா? இச்சொல்லோவியத்திலே ஒரு வடமொழி சொற்கள் கூட கிடையாது. அத்தனையும் தூய தீந்தமிழ் சொற்கள். பாடல்கள் முழுவதும் உருவகம். இக்காட்சிக்கான பாத்திரங்கள் யார் யார் தெரியுமா? மயில்கள், தாமரை மலர், மேகம், இடியோசை, கோவளை மலர், தடாகத்து நீர், வண்டுகள், மருத நிலம். இப்போது காட்சி பாடலுக்குள் செல்வோம். தண்டலை மயில்கள் ஆட, தாமரை விளக்கம் தாங்க, கொண்டல்கள் முளைவின் ஏங்க, குவளைகள் விழித்து நோக்க, தெண்டிரை எழுநிகாட்ட, தெண்டிரை எழுநிகாட்ட, தேம்பிளி மகரையாளின் வண்டுகள் இனிது பாட, மருதம் வீற்றிருக்கும் மாதோ என்பது பாடல். இனி காட்சிக்குள் செல்வோம். தண்டலை மயில்கள் ஆட, தன்மை கூட்டல் தலை தண்டலை, தன்மை குளிர்ச்சி தலை இடம். இங்கே குளிர்ச்சியான மருத நிலச் சோலை அதுவே நாட்டிய மாடே ஆகிறது. அந்த நடன மேடையில் மயில்களாகிய நடனமாதர்கள் நடனமாடிக்கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக நடன நிகழ்ச்சியில் இரவில் தானே நடக்கும். ஆகவே மேடைக்கு விளக்க வேண்டுமே, மேடைக்கு விளக்கம் வேண்டுமே. தாமரை விளக்கம் தாங்க, தாமரை தாமரை மலர்கள், விளக்கம் விளக்கு. இரவு போதில் தாமரை மலர்கள் விளக்கு சுடர் போல கூம்பி நிற்கும். தாமரை தண்டுகள் உயர்ந்து அந்த விளக்குகளை தாங்கிக் கொண்டு ஏந்தி நிற்கும். சரி, நாட்டியம் என்றால் தாளம் வேண்டுமே. கொண்டல்கள் முளவின் ஏங்க, கொண்டல்கள் மேகங்கள், முளவு தாளக்கருவி மத்தளம், ஏங்க ஒலிக்க. மயில்கள் கார்காலத்தில்தான் மேகங்களைக் கண்டு அதிகம் தோகை விரித்தாடும். ஆகவே கார்கால மலை மேகங்கள் மென்மையாக எழுப்பும் இடி ஓசை முளவின் தாள ஓசையாகிறது. ஏன் முளவு ஏங்க என்று சொல்லுகிறார்? முளவு ஒலிக்க என்று சொல்லலாமே என்றால் அதுவும் ஒரு மரபு. முரசு இயம்ப, சங்குகள் முழங்க, பல்லியம் கரங்க என்று சொல்வது தமிழ் மரபு. சரி, இப்போ நடன காட்சியை பார்க்க பார்வையாளர்கள் வேண்டுமே. குவளை கண் விழித்து நோக்க, குவளை குவளை மலர், விழித்து வியப்புடன். குவளை இரவில்தான் மலரும். மலர்ந்த குவளை மலர்கள் வியந்து நோக்கும் கண்களைப் போல இருக்கும். குவளை மலர்கள் பார்வையாளராகி நாட்டிய நிகழ்ச்சியை வியந்து நோக்குகிறார்கள். சரி, மேடை பின்னணிக்கு திரைச்சீலை வேண்டுமே. தெண்டிரை எளினி காட்ட, தெண்டிரை சிற்றலைகளுடன் கூடிய தெளிந்த நீர்நிலை, எளினி திரைச்சீலை. ஆடும் மயில்களை அடுத்து இருந்த நீர்நிலைகளில் மெல்லிய காற்று வீச அதில் சிறிய அலைகள் தோன்றுகின்றன. அவையே திரைச்சீலை ஆகிறது. எல்லாம் சரி, வாய்ப்பாட்டு இல்லாமல் நடனம் ஏது? காந்தாரம் இசையமைத்து காரிகையர் பண்பாட, தேம் தாம் என்று அரங்கேறி சேயிளையர் நடனமாடும் திருவையாரே என்று ஞானசம்பந்தரும் பாடுவாரே. வாய்ப்பாட்டு பாடுவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? தேம்பிழி மகரையாளின் வண்டுகள் இனிது பாட. தேம்பிழி, தேனை காதிலே வார்த்தார் போல மகரையாள். மகரையாள் தமிழர்களின் தொன்மையான நரம்பிலான இசைக்கருவி. தேனை காதில் வார்த்தார் போல இனிய இசையோடு வண்டுகளாகிய இசை வல்லுநர்கள் பாடுகிறார்கள். நாட்டிய நிகழ்ச்சி தொடர்கிறது. சரி, இவ்வளவு சிறப்பான நடன நிகழ்ச்சிகள் ஆலய திருவிழாக்களில் நடக்கும் அல்லது அரச சபையிலே நடக்கும். இந்த நிகழ்ச்சி எங்கே நடைபெறுகிறது? ஸ்பான்சர் யார்? மருதம் வீத்திருக்கும் மாதோ, மருத நிலத்து அரசி, அதாவது மருத நாட்டு அரசி கம்பீரமாக கொலு வீட்டிருக்கும் அரச சபையில்தான் இவ் நாட்டிய நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்று கம்பன் காட்சிக்கு திரை போடுகிறார். நான்கு வரி பாடலுக்குள்ளுதான் எவ்வளவு உளம்களிக்கும் இனிய செய்திகள். அதுதான் கம்பன் தமிழ் அமுது. இது போன்றதொரு இனிய பாடலுடன் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: அடடே, எவ்வளவு அருமையாக விளக்கினார் இல்லையா? தமிழை அமுதி நிகழ்ச்சியில் தமிழோட இனிமை, இலக்கிய செழுமை, அதன் பெருமைகளை அழகாக எடுத்துரைத்த பேச்சாளர் பொன்வேலுமையில் அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கலாம். தமிழ் அப்படின்றது வெறும் மொழி கிடையாது, அது நம்மளுடைய அடையாளம், நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய உணர்வு அப்படின்னே சொல்லலாம். அந்த அமுத தமிழின் இனிமையை இன்னைக்கு மீண்டும் சுவைக்க வைத்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கும் நம்புகிறோம். தமிழை வளர்ப்போம், தமிழால் உயர்வோம், தமிழோடு வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான், ஏ ஆர் ரஹானா பாடியிருக்கிறாங்க. இளங்கோ கிருஷ்ணன் வரிகளில் பாடலுக்கு எழுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: 7 மணி 36 நிமிஷம் ஆயிட்டுருக்கு. இப்போ கேட்க போகிறீங்க ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சி. இன்றைய உலகத்தில் கல்வி, வேலைவாய்ப்பு, தகவல் தொடர்பு மற்றும் தனி மனித வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய மொழியாக ஆங்கிலம் வந்து விளங்கிட்டுருக்குது இல்லையா. ஆங்கிலத்தை எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் கற்றுக்கிறதுக்கு உதவக்கூடிய பயனுள்ள நிகழ்ச்சி தான் ஆங்கிலம் அறிவோம். புதிய சொற்கள், அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்கள், சரியான உச்சரிப்பு, எளிய இலக்கண விளக்கங்களோட உங்களுக்கு ஆங்கில அறிவை மேம்படுத்த இந்த நிகழ்ச்சி வந்து வழிகாட்டக்கூடிய வகையில் தினந்தோறும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம். தினமும் ஒரு புதிய சொல்ல கற்போம், தன்னம்பிக்கையோடு ஆங்கிலம் பேச பழகுவோம். இன்றைக்கி நிகழ்ச்சியை வழங்குகிறாங்க சிவகலையிலிருந்து கே கே தாமஸ் அவர்கள். இன்றைக்கி நமக்கு ஆண்டி என்னென்ன சொல்ல போகிறாங்க வாங்க கேட்போம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம், காலை வணக்கம். குட் மார்னிங் டு ஆல் லிஸ்னர்ஸ். ஆங்கிலம் அறிவோம். I am kindly invite you, the all listeners, for the program Let's Know English. இன்றும் கூட நான் உங்களை மிகவும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சிக்கு. நல்லது, இன்றைய நிகழ்ச்சி, இன் டுடேஸ் வேர்ட், முதலாவது இன்று ஆங்கிலம் அறிவோம்

0: இன் டுடேஸ் வேர்ட்ஸ் என்று வார்த்தைகளை பார்க்கலாம். முதலாவது கண்டிஷன். கண்டிஷன் என்றால் ரெண்டு பொருள் வருகிறது. கண்டிஷன் என்றால் நிலைமை, நிபந்தனை. கண்டிஷன் என்றால் நிலைமை, நிபந்தனை. அதில் நம்ம கிராமத்துல வந்து ஒரு தவறான ஒரு கிராம பாரம்பரிய பேச்ச ஒண்ணு பேசுவாங்க, சார் பயப்படாதீங்க நாளைக்கு நான் வேலைக்கு கண்டிஷனா வந்துடுவேன் அப்படிம்பாங்க. அந்த வார்த்தை வந்து அது கண்டிப்பாகங்கிற வார்த்தையோட அவங்க சேர்த்து சொல்றாங்க. ஆனா உண்மையிலே கண்டிஷன் என்ன, நிலைமை நிபந்தனை தான். ஈவன் நவ் மை ஓல்டு கார் இஸ் இன் ஏ குட் கண்டிஷன். இப்ப கூட என் பழைய கார் ஒரு நல்ல நிலைமையில இருக்கு. அடுத்த அப்படி நிபந்தனை, டு ஜாயின் த ஒர்க் யூ ஹாவ் டு ஃபாலோ திஸ் கண்டிஷன். அதான் நீ இந்த வேலைக்கு சேர்றதுக்கு இந்த நிபந்தனையை நீ கடைபிடிக்கணும். கண்டிஷன்னா நிபந்தனை, நிலைமை. அடுத்தபடியாக கவுன்சிலிங். கவுன்சிலிங்கிற வார்த்தைக்கு ஆலோசனை மற்றும் கலந்தாய்வு. The doctor gave a, the doctor gave good counseling. The doctor நல்ல ஆலோசனை கொடுத்தார். அதான் சிலருக்கு வந்து ஆலோசனை இப்பெல்லாம் தேவைப்படுது. எங்க பார்த்தாலும் இந்த கவுன்சிலிங்கிற வார்த்தை அதிகமா பயன்படுதுங்கிறதுனால தான் நான் இந்த கவுன்சிலிங்கிற வார்த்தையை செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தாப்புல கலந்தாய்வு. He attended the engineering counseling to join good college. நல்ல காலேஜில் சேர்றதுக்கு அவன் engineering counseling கலந்து, அதுக்கு பேர் கலந்தாய்வுன்னு அர்த்தம். பட் இன்னொரு வார்த்தை கூட நான் சொல்லலாம் நினைக்கிறேன்னு, அதான் லீவ் லைவ். அதாவது பாருங்க, லீவ்னா வாழ், நம்ம வசித்தல். We live in சிவகலை, நாங்கள் சிவகலையில் வசிக்கிறோம். அதே இன்னொன்று, அதே லீவ் தான், அதே ஸ்பெல்லிங் தான், LIVE தான். ஆனா பாருங்க தொலைக்காட்சியில நம்ம பார்ப்போம் லைவ். அதாவது ஐ ஆம் வாட்சிங் எ லைவ் ப்ரோக்ராம். நான் ஒரு இந்த டிவி தொலைக்காட்சியில நான் ஒரு நேரலை. அதாவது லீவுன்னா வசித்தல், அதே ஸ்பெல்லிங் அதே வார்த்தை, ஆனா ரெண்டு அர்த்தத்துல வருது. ஒன்னு வசித்தல் வாழ்தல், இன்னொன்னு நேரலை. இன்னொரு சின்ன ஒரு ரெண்டு ஒரு ஒரு நோயாளியும் டாக்டரும் பேசிக்கிட்டு இருக்க ஒரு சின்ன டயலாக கேட்கலாம். பேஷண்ட் பேசுறாரு, குட் மார்னிங் டாக்டர், I have been suffering severe headache since yesterday. நேற்றுல இருந்து எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு. உடனே டாக்டர் சொல்றாரு, குட் மார்னிங், சிட் டவுன், டிட் யூ டேக் எனி மெடிசன், உட்காருங்க, எதுவும் மருந்து எடுத்தீங்களா? உடனே பேஷண்ட் சொல்றாரு, நோ டாக்டர், பட் ஐ ஹாவ் சிவியர் டயர்ட்னஸ் அண்ட் கிடினஸ். அதான் அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு ரொம்ப சோர்வாகவும் இருக்கு, தலை சுத்தாவும் இருக்காரு. உடனே டாக்டர் சொல்றாரு, டோன்ட் வெரி. பாத்தீங்களா, நல்ல சாதகமான ஒரு வரியை சொல்றாரு டாக்டர், டோன்ட் வெரி, யுவர் பிளட், யுவர் பிளட் ப்ரெஷர் லெவல் இஸ் நார்மல். அதிலே கூலாயிருப்பாரு அவர், உங்களுடைய ரத்த அழுத்த நிலைமை நல்லா இருக்கு. ஐ வில் கிவ் யூ சம் மெடிசன்ஸ் அண்ட் டேக் திஸ் அண்ட் ரெஸ்ட், கிவ் டேக் 3 days ரெஸ்ட். அதான் 3 நாள் லீவ் எடுங்க, ஓய்வு எடுங்க, அப்புறம் உங்களுக்கு நல்லா இருங்கிற மாதிரி சொல்றாரு. தேங்க்யூ டாக்டர்னு இந்த பேஷண்ட் சொல்றாரு. இதுல ஒன்னு ரெண்டு வரிகள் வார்த்தைகள் நமக்கு, அதாவது இதுல புரியும், நமக்கு திருப்பி பேசும்போது நம்ம புரியும். கடைசியா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ரெண்டு சார்பு சொல்லலாம் நினைக்கிறேன். நுணலும் தன் வாயால் கெடும். அதாவது ஆங்கிலத்துல அது கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்திருக்காங்க, ஃபிஷ் டைஸ் பை இட்ஸ் மவுத். அதாவது மீன் தன்னுடைய வாயில, அது வாய் திறந்து தூண்டில பிடிக்க போறதுனாலதான் அது இறந்ததாக ஆங்கிலத்துல இருக்கு. தமிழ்ல தவளை தன் வாயால் கெடும். அடுத்தாப்புல கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. ஸ்மால் பட் மைட்டி, ஸ்மால் பட் மைட்டி. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. இதுதான் இன்றைய பழமொழிகள். ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சிக்கு மிக்க மகிழ்ச்சி, நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஆங்கிலம் அறிவோம், அகிலத்தை வெல்வோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சிவகலையிலிருந்து கே கே தாமஸ் அவர்களுக்கு. ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் பயனுள்ள ஆங்கில சொற்கள், எளிய வாக்கியங்கள் மற்றும் நடைமுறை பயன்பாடுகளை ரொம்ப சுவாரஸ்யமாக வழங்கினாங்க சிவகலையிலிருந்து கே கே தாமஸ். அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கலாம். ஒரு மொழியை கற்றுக்கொள்வது ஒரே நாளில் நடக்காது இல்லையா, ஆனால் கொஞ்ச நேரம் தினமும் நம்ம ஒதுக்கி தொடர்ந்து நம்ம பயிற்சி பண்ணிட்டு வந்தோம்னா ஆங்கிலத்தில் பேசுறது ஒன்றும் அவ்வளோ சிரமமான விஷயம் கிடையாது. எழுதுறதும் ரொம்பவே எளிமையான விஷயமாக மாறிடும். தவறு செய்ய எப்பவுமே தயங்கக்கூடாது, முயற்சி செய்ய எப்பவுமே தயங்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சொல்ல கற்றுக்கிட்டே இருக்கணும், ஒரு புதிய முன்னேற்றத்தை கண்டிப்பாக அடையலாம்.

இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாடல் வந்துட்டு இருக்கு கூலி திரைப்படத்தில் இருந்து அனிருத் அவருடைய இசையில், விஷ்ணு எடாவன் வரிகளில் சுபலாஷினி அனிருத் பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: ஏழு மணி 46 ஆயிட்டுருக்கு. இப்போ தெரிஞ்சுக்கலாம் காய்கறி பழங்கள்லாம் சந்தையில் என்னென்ன விலைக்கு விற்கிறாங்க அப்படின்ற. கிலோ ஒன்றுக்கு நாங்கள் சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. தக்காளி கிலோ ஒன்றுக்கு 40 ரூபாயிலையும் 38 ரூபாயிலையும் கிடைக்குது. கத்திரிக்காய் 48 ரூபாயிலையும் 46 ரூபாயிலையும் கிடைக்குது. வெண்டைக்காய் 20 ரூபாயிலையும் இருக்குது, 15 ரூபாயிலையும் இருக்குது. புடலங்காய் 16 ரூபாய், சுரைக்காய் 15 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், பூசணிக்காய் 16 ரூபாய், தடியங்காய் 18 ரூபாய், அவரைக்காய் 90 ரூபாய், பாகற்காய் 55 ரூபாய், பச்சை மிளகாய் 38 ரூபாய், முருங்கைக்காய் 52 ரூபாய், பெரிய வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு 32 ரூபாயில் கிடைக்குது, சின்ன வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு 70 ரூபாயில் கிடைக்குது, காராமணி 22 ரூபாய், கோவக்காய் 80 ரூபாய், தேங்காய் கிலோ ஒன்றுக்கு 48 ரூபாயில் கிடைக்குது. இதே போல் இஞ்சி கிலோ ஒன்றுக்கு 155 ரூபாயில் கிடைக்குது, முள்ளங்கி 35 ரூபாய், உருளைக்கிழங்கு 26 ரூபாய், கேரட் கிலோ ஒன்றுக்கு 68 ரூபாயில் கிடைக்குது, பொடி கேரட்டாக இருந்தால் 38 ரூபாயில் கூட கிடைக்குது, ரிங் பீன்ஸ் 86 ரூபாய், சவுச்சவு கிலோ ஒன்றுக்கு

4 ரூபாய், முட்டைக்கோஸ் 48 ரூபாய், 46 ரூபாயில் கிடைக்குது. பீட்ரூட்டு 42 ரூபாய். வெள்ளைப்பூண்டு கிலோ ஒன்றுக்கு 230 ரூபாயில் கிடைக்குது. சேம்பு 50 ரூபாய், சேனைக்கிழங்கு 35 ரூபாய், சீனிக்கிழங்கு 30 ரூபாய், கருணைக்கிழங்கு கிலோ ஒன்றுக்கு 100 ரூபாயில் கிடைக்குது. பனங்கிழங்கு 60 ரூபாயில் கிடைக்குது. பழ வகைகளில் வாழைப்பழம் செவ்வாழையாக இருந்தால் 100 ரூபாயில் கிடைக்குது. நாட்டு வாழைப்பழமாக இருந்தால் 60 ரூபாயில் கிடைக்குது. எலுமிச்சைப்பழம் 40 ரூபாய், ஆப்பிள் 240 ரூபாய், மாதுளை 240 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், திராட்சை 120 ரூபாய், கிருணிப்பழம் 50 ரூபாய், சீதாப்பழம் 100 ரூபாய், தர்பூசணி கிலோ ஒன்றுக்கு 30 ரூபாயில் கிடைக்குது. மாம்பழம் கிலோ ஒன்றுக்கு 60 ரூபாயில் கிடைக்குது. காய்கள் பழங்கள்லாம் சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமா இருங்க. இப்ப வருது பாடல் உங்களுக்காக. திருச்சிற்றம்பலம் திரைப்படத்திலிருந்து அனிருத் அவங்களுடைய, அனிருத் விவேக் இவங்களுடைய இசையில பாடலை கேளுங்க. தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

வணக்க பரணி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 MHz இருந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் எரிவாயு நுகர்வோர் குறை தீர்க்கும் கூட்டம்

24/6/2026 அன்னைக்கு நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் பொதுமக்களும் நுகர்வோர்களும் பெயர் மாற்றம் புதிய எரிவாயு உருளை வழங்குறதில் காலதாமதம் எரிவாயு விநியோகஸ்தர்களோட சேவையில் குறைபாடுகள் டெபாசிட் தொகை திரும்ப பெறல் புதிய இணைப்பு கோரியதோட நிலை எரிவாயு உருளைகளுக்கான மானியம் சப்சிடி உரிய வங்கிக் கணக்கில் உரிய காலத்தில் வர வைக்கப்படாதிருத்தல் எரிவாயு உருளையை விநியோகம் செய்யும் நபர்கள் மீது ஏதும் குறைபாடுகள் அல்லது எரிவாயு பயன்படுத்தக்கூடிய நுகர்வோரை பாதிக்கும் எந்த குறைகளையும் இந்த கூட்டத்தில் நீங்கள் எடுத்துரைத்து தீர்வு காணவும் பொதுமக்கள் இந்த குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் 24/6/2026 அன்னைக்கு முற்பகல் 11:30 மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து இந்த குறைதீர் முகாம் கூட்டம் வந்து நடைபெற இருக்குது. இதே போல் தூத்துக்குடி மாவட்டத்தில் 2026 வருஷத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் அது மட்டும் இல்லாமல் சுயநிதி தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்ந்திட 30/6/2026 வரைக்கும் நேரடி சேர்க்கை வந்து நடைபெற்று வந்துட்டுருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேரடி சேர்க்கையில் சேர விரும்புகிறவங்க மாணவர்கள் அரசு தொழிற்பயிற்சி நிலையம் தூத்துக்குடி வேப்பலோடை திருச்செந்தூர் நாகலாபுரம் மற்றும் ஏரல் ஆகியவற்றுக்கு வருகை தந்து நேரடியாக சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய சேர்க்கை மையங்களோட பட்டியல் மற்றும் தொழிற்பிரிவுகள் விவரம் வந்து www.skilltraining.tn.gov.in இந்த இணையதள முகவரியில் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேரக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசு வழங்கக்கூடிய விலையில்லா உபகரணங்களும் வழங்குறாங்க. மாதந்தோறும் வருகை நாட்களுக்கு ஏற்ப உதவித்தொகையும் 750 ரூபாய் கட்டணமில்லா பேருந்து இந்த மாதிரி நிறைய வசதிகள் வந்து செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த அரிய வாய்ப்பை மாணவர்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத தெரிவிச்சுட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் வரக்கூடிய 28/6/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு ஒரே கட்டமாக பல்ஸ் போலியோ சொட்டு மருந்து முகாம் வந்து நடைபெற இருக்குது. அதனால் 0-5 வயதிற்குட்பட்ட உங்களுடைய குழந்தைகளுக்கு 28/6/2026 என்று போலியோ சொட்டு மருந்து மறந்துடாமல் கொடுத்துருங்க அப்படின்றதையும் தெரிவிச்சுட்டு வணக்க பரணி நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்க போகிறீங்க. வாரிசு திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. தமன் இசையில் அனிருத் ஜோனிட்டா காந்தி இருவரும் சேர்ந்து பாடியிருக்கிறாங்க. பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு ரசிங்க.

நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்கள் கூட பதிவு செஞ்சுக்கலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் இருக்குது, 0444249864558. மறுபடியும் சொல்கிறேன், 0444249864558. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி இருக்குது, agnchn1@gmail.com, agnchn1@gmail.com. இந்த மின்னஞ்சல் முகவரியில் போயிட்டு விண்ணப்பங்களை வந்து நீங்கள் பதிவேற்றலாம் அப்படின்ற தகவலோடு. நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச யோகா தினம் உலகளாவிய கொண்டாட்டமாக மாறியது ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் புதிய கட்டிடத்திற்கு புதுதில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன் எப்போதும் இல்லாத வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஆந்திராவில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 2 ஆண்டுகளில் மேற்கொண்ட சாதனைகள் குறித்து அனைத்து துறைகளின் சார்பிலும் அறிக்கை வெளியிடப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைத்து மாநிலங்களின் முன்னேற்றமும் அவசியமானது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு நாடு முழுவதும் நேற்று சுமூகமாக நடைபெற்றதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா கசிவால் அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு அதி உயர் சிகிச்சை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் நலன் தொடர்பான விதிகள் மீறப்பட்டதா என்பது குறித்து துறை ரீதியான விசாரணை நடைபெறுவதாகவும் அந்த தொழிற்சாலையை மூட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு MRI ஸ்கேன் இயந்திரங்கள் கொள்முதல் செய்வதில் தரநிலைகள் முழுமையாக பின்பற்றப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கலிபோர்னியாவில் நேற்று நடைபெற்ற ஈரான் பெல்ஜியம் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்தை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பரசங்களுக்கு இனிய காலை வணக்கம். நேயர் அணிஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேயர்கள் வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சி தான் கேட்கவிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நமக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியில. ஐ முருகேசன் அவர்கள் இன்னைக்கும் கூட சட்டம் சம்பந்தப்பட்ட தகவலை கேட்கவிருக்கிறோம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. என்ன இன்னைக்கு தகவல் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா, இன்னைக்கு என்ன தகவல் நம்ம தெரிஞ்சுக்க போறோம்?
2: அது குறித்து பார்க்கும்பொழுது இன்றைக்கு அடமானம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அடமானம், அடகு, இந்த ரெண்டு விஷயம் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, அடமானம் அப்படிங்கிறது வந்து அசையா சொத்துக்கள் மீது கடன் வாங்கக்கூடியது, அடகு என்பது அசையும் சொத்துக்கள் மீது கடன் வாங்கக்கூடியது. இப்போ நாம் வந்து அசையா சொத்தான அடமானம் என்கிறத பற்றி நம்ம பார்க்குறோம். கடன் என்பது தொன்று தொட்டே மனித வாழ்க்கையின் ஒரு அத்தியாவசியம் அல்லது அங்கமாகிவிட்டது என்று சொன்னால் அது மிகையல்ல. சாதாரணமாக அன்றாடம் வேலை செய்து பிழைப்பு நடத்தும் கூலி முதல் பல கோடிகளுக்கு அதிபதிகள் வரையிலும் கடன் வாங்குகிறார்கள். கடன் வாங்குதல் என்பதை சட்டம் அங்கீகரித்துள்ளது. கடன்களுக்காகவே அதனை வரைமுறைப்படுத்த பல்வேறு சட்டங்கள் அரசால் இயற்றப்பட்டுள்ளது. ஒரு தேசமே கடன் வாங்குகிறது. கடன் என்ற ஒன்று இல்லாவிட்டால் வங்கித் தொழிலே கிடையாது. கடன் வாங்குவது, கடன் கொடுப்பது, அதற்காக வட்டி தருவது, வட்டி பெறுவது ஆகிய அனைத்துமே ஒரு நாட்டின் பொருளாதாரத்தின் முக்கிய தூண்களாகும். ஆதிகாலம் தொட்டே கடன் என்பது இருந்து வருகிறது. கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் என்ற இலக்கிய வார்த்தை கடன் எப்படிப்பட்டது என்ற பொருளை அழகாக உணர்த்தும். கடன் என்பது எல்லாராலும் எல்லோரிடத்திலும் எளிதில் பெற்றுவிட முடியாது. கடனுக்கான நிபந்தனைகள், ஈடுகள், நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் அளிப்பவர்கள் போன்ற ஏராளமான நடைமுறைகள் உள்ளன. அதுபோன்று கடன்களிலும் பல்வேறு வகைகள் உள்ளன. நாம் பார்க்கப் போகிறது அடமான கடன்களை பற்றிய சங்கதிகளை பார்க்கப் போகிறோம். அடமானங்கள் பொதுவாக அதிகப்படியான தொகையை கடனாக வேண்டும் பொழுது எழுதப்படுகிறது. ஆக கடன்கள் பலவிதமானாலும் அவற்றில் அடமானம் குறித்த சங்கதிகளே ஒரு முக்கியமான ஒரு சங்கதிகளாக இருக்கிறது. ஒரு கடனுக்காக அசையா சொத்தை ஈடாக கொடுத்து பணம் பெறுவது அடமானம் என்று அழைக்கப்படுகிறது. அடமானம் குறித்து சொத்துரிமை மாற்றுச் சட்டம் விளக்குகிறது. சொத்துரிமை மாற்றுச் சட்டம் 1882 அடமானம் என்றால் என்ன என்பதை பற்றி பிரிவு 58A அதில் சொல்லப்படுகிறது. அதன்படி கொடுக்கப்படும் கடன் தொகைக்கு ஈடாக அந்த கடனை திரும்ப செலுத்தும் வரை கடன் கொடுத்தவருக்கு கடன் பெற்றவரின் அசையா சொத்தின் மீது சில உரிமைகளை ஏற்படுத்துவது அடமானம் என்று கூறுகிறது. மேலும் கடனாக கொடுக்கப்பட்ட அல்லது கொடுக்கப்பட இருக்கும் பணத்தையோ அல்லது கடனையோ திரும்ப செலுத்துவதை உறுதி செய்யும் நோக்கத்திற்காக ஒரு குறிப்பிட்ட அசையா சொத்தின் சில உரிமைகளை மாற்றி அளிப்பதே அடமானம் என்றும் ஒரு வரையறை கொடுக்கிறார்கள். அசையா சொத்தின் சில உரிமையை மாற்றி கொடுப்பவர், அதாவது சொத்தின் உரிமையாளர், அடமானம் வைப்பவர் என்றும், அதனை பெறுபவர், அதாவது கடன் கொடுப்பவர், அடமானம் பெறுபவர் என்றும் அழைக்கப்படுவார். இந்த இருவருக்கும் இடையில் மேற்படி அடமான தொகைக்காக ஆவணம் எழுதி சார்பகத்தில் பதிவு செய்யப்படும் ஆவணம் அடமான பத்திரம் என்று அழைக்கப்படும். அடமான பத்திரம் எழுதும்போது அடமானம் வைக்கப்படும் சொத்து விவரத்தை தாய்ப்பத்திரத்தில் உள்ளவாறு அடமான ஆவணத்தில் தெளிவாக எழுதப்பட வேண்டும். அடமான பத்திரம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் 1 புத்தகத்தில் பதிவு செய்கிறது. இந்த பதிவு வில்லங்கச் சான்றில் வெளிப்படும். சாதாரணமாக அடமானம் 100 ரூபாய் மதிப்பிற்கு இருந்தால் கூட அதனையும் பதிவு செய்யலாம். அடமான பத்திரத்தின் மூலம் ஒரு அசையா சொத்தின் அனைத்து உரிமைகளும் அடமானம் பெற்றவருக்கு மாற்றி அளிக்கப்படுவதில்லை. குறிப்பிட்ட சில உரிமைகளை மட்டுமே மாற்றி அளிக்கப்படுகிறது. அடமான பத்திரத்தில் கண்டவாறு குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் அடமான கடன் திரும்ப செலுத்தப்படவில்லை என்றால் அடமான சொத்தை விற்கும் உரிமை அல்லது கடன் தொகை செலுத்தப்படும் வரை அச்சொத்தை அனுபவிக்கும் உரிமை போன்ற சில உரிமைகள் மட்டுமே மாற்றி அளிக்கப்படுகிறது.

0: அதே மாதிரி இந்த பிரிவு 58 அடமானத்தின் வகைகள் பற்றி கூறுகிறது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த அடமானம் வந்து மொத்தம் 6 வகையான அடமானமாக உள்ளது. இந்த 6 வகையான அடமானம் என்னென்னு பார்த்தா, ஒன்று சாதாரண அடமானம், சிம்பிள் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம், இதுதான் எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று விற்பனை அடமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அனுபவ அடமானம், உஸ்ஃபிராக்சரி மார்க்கெட், இது ஒத்தின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த இது. அடுத்தது ஆங்கில அடமானம், ஆங்கில அடமானம். அடுத்தது பத்திர வைப்பு அடமானம், பத்திர வைப்பு அடமானம் தான் இன்றைக்கி வங்கிகள் எல்லாமே செய்து கொண்டிருக்கிறது, பத்திர வைப்பு அடமானத்தை. இன்னொன்று கதம்பு அடைமானம். இந்த 5 வகையும் சேர்ந்து மிக்ஸான ஒரு அடைமானம். அப்போ அடமான பத்திரம் எழுதும்போது நாம் எந்த மாதிரியான அடமான பத்திரத்தை எழுதி கொடுக்கிறோம் என்பதை முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். நாளைக்கு ஏதாவது பிரச்சனை தாவாக்கள் ஏற்படும் பட்சத்தில் அடமான ஆவணத்தில் எழுதப்பட்ட சரத்துக்கள் தான் மேலோங்கி நிற்கும். ஆகவே ஆதாரண அந்த ஆவணம் எழுதும் பொழுது அது சாதாரண அடமானமா விற்பனை அடமானமா, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்துக்கிட வேண்டும். இந்த சாதாரண அடமானத்தை வந்து ஈட்டடமானம்னு சொல்லுவாங்க, அல்லது எளிய அடமானம்னு சொல்லுவாங்க. சாதாரண அடமானம் அல்லது ஈட்டடமானம் என்றால், கடன் தொகைக்கு ஈடாக வைக்கப்படும் அசையா சொத்தின் உடமையை கடன் வாங்குபவரை வைத்து கொண்டு, அதாவது சொத்தோட உடமையை கடன் வாங்குபவரை வச்சிருப்பார். கடனை குறிப்பிட்ட காலத்திற்குள் திரும்ப செலுத்த தவறினால் அந்த சொத்தை விற்று தேவைப்படக்கூடிய அந்த அளவுக்கு அடமான தொகையை செலுத்துவதற்கு பயன்படுத்தலாம் என்று ஒப்புக்கொண்டு சொத்தின் உரிமையை மட்டுமே கடன் கொடுப்பவருக்கு, அதாவது அடமானம் பெறுவருக்கு எழுதி கொடுக்கும் அடமானம் ஈட்டடமானம் ஆகும். கடன் பெற்றதுக்கு ஈடாக சொத்தை எழுதி கொடுப்பது, அதுதான் சரியா. இது வந்து சாதாரண அடமானம். இதர அடமானங்கள் குறித்து நாம் அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி. வழங்கினார் திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரையிசை பாடல் தான் கேட்கவிருக்கிறோம். பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6.

0: 8 மணி 30 நிமிடம் ஆகிட்டு இருக்கதை கேட்டுருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலையும் 102.6. வேதமும் நாதமும் நிகழ்ச்சி தான் கேட்கவிருக்கிறோம். வழங்க இருக்கிறாங்க சுந்தர பாண்டியபுரம், சி சக்திவேல் அவர்கள்.
1: இதனை பயிற்சி செய்து நிறைவாக நாம் பயிற்சி செய்ய வேண்டியது சுரஜதிகள். இசையை கற்றுக்கொள்ள முறையாக பயிற்சி செய்வதற்கு சரளி வரிசைகள், ஜண்ட வரிசைகள், மேல்ஸ்தாய் வரிசைகள், தாட்டு வரிசைகள், அலங்காரங்கள், கீதங்கள். இதனை பயிற்சி செய்து நிறைவாக நாம் பயிற்சி செய்ய வேண்டியது சுரஜதிகள். சுரஜதியில்தான் பல்லவி, அனுபல்லவி, சரணம் என்ற அங்கத்தை நமக்கு அறிமுகப்படுத்துகின்றன. பல்லவி என்பது சாகித்யத்தின் தொடக்கம், அதாவது பாட்டின் தொடக்கம். அனுபல்லவி என்பது இந்த பல்லவியினுடைய சாகித்யத்தை தொடர்ந்து அமைவது. சரணம் என்பது பல்லவி, அனுபல்லவி இதனை நிறைவு செய்யும் விதமாக சரணங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு சில சுரஜதிகளில் பல்லவியை தொடர்ந்து பல சரணங்கள் இயற்றப்பட்டிருக்கும். இந்த சுரஜதிகள் அரங்கிசையில் பாடுவதற்கு ஏற்றவையாகவும் நாட்டியத்திற்கு பயன்படும் வகையிலும் சில சுரஜதிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. சுரஜதி இயற்றியவர்கள் சோபனாந்திரி, மகாராஜா சுவாதி திருநாள், மெலட்டூர் வெங்கடரமண சாஸ்திரி, பொன்னையா பிள்ளை, சியாமா சாஸ்திரிகள். சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவராகிய சியாமா சாஸ்திரிகள் இயற்றிய சுரஜதிகள் பைரவி ராகம், தோடி ராகம், யதுகுல காம்போஜி ராகம். பைரவி ராகத்தில் அமைந்த சுரஜதி காஞ்சிபுரம் காமாட்சியம்மனை பற்றி இயற்றியதாகும். இந்த சுரஜதியை மிஸ்ர சாப்பு தாளத்தில் அமைத்திருக்கிறார். இந்த சுரஜதியின் சிறப்பு என்னவென்றால் சரணங்கள் 8 கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சரணங்களும் அசெண்டிங் ஆர்டரில் இயற்றப்பட்டிருக்கிறது, அதாவது ஆரோகண வரிசை கிரமத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது சுரம் சரி நீ சரி நீ ரே சனி தபமா பாத நீ கரி கும்தரதனா கோவலய நயனா.

அமைக்கப்பட்டிருக்கும். இரண்டாவது சுரம் ரீ க ரீ க ச நீ க ரீ ச ரீ என்று கம்பு கழ நீ ரத சி குரா என்றும், மூன்றாவது சுரம் காந்தாரத்தில் ஆரம்பிப்பதனால் க ம க ரீ ச ரீ நீ ச நீ ச

சோஷகாரிணி சதா நதபலதா யகிய நிபிரிதுபுபிலோ என்றும், ஏழாவது ஸ்வரம் நீரி சரி நீரி நீத என்று, நீ பவன நிலையா சூர இப்படி இருக்கிறது. எட்டாவது ஸ்வரம் ச

0: கரி ஷாம கிருஷ்ண சகோதரி சிவசங்கரி பரமேஸ்வரி என்று இந்த சுரஜதில் எட்டு சுரங்களையும் வரிசை கிரமமாக நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார் ஷியாமா சாஸ்திரிகள். இந்த கடைசியில் வரக்கூடிய சுரத்தில், நிறைவாக வரக்கூடிய சுரத்தில் ஷியாம கிருஷ்ண என்று அவருடைய முத்திரையை அதில் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். தொடர்ந்து விரிவாக நாம் சிந்திப்போம்.
1: எட்டு மணி 36 நிமிடத்தில் நேயர்கள் கேட்டீங்க, வேதமும் நாதமும் நிகழ்ச்சி உரை வழங்கியவர் சுந்தர பாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். தொடர்ந்து திரையிசை.

0: நேர்களை இனி கேட்கலாம் இன்றைய குறுஞ்செய்தி.
1: இன்றைய குறுஞ்செய்தி, காலை வணக்கம் மன்னா.
2: வணக்கம் வணக்கம், வாரும் இப்படி அமரும்.
1: என்ன மன்னா இது, அரண்மனையில் கோடு போட்டு விளையாடி இருக்கிறீர்கள்?
2: சமூக வலைதளத்தில் ஒருவர் வீடியோ போட்டிருந்தார். அதில் இப்படிதான் ஒரு கோட்டை போட்டு கோட்டிற்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் நின்று கொண்டு பார்த்தால் பூமியின் வடப்பகுதியும் பூமியின் தென்பகுதியும் தனித்தனியாக தெரியும் என்று கூறினார். அதுதான் அரண்மனை நடுவில் ஒரு கோட்டை போட்டு அப்படி தெரிகிறதா என்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தேன்.
1: அடடா, என்ன ஒரு அறிவு, என்ன ஒரு ஆராய்ச்சி! தாங்கள் இங்கு இருக்க வேண்டியவரே அல்ல, வேறு எங்கோ இருக்க வேண்டியவர்.
2: பாராட்டுக்கு நன்றி. சற்று பொறும் சற்று பொறும், என்னை வைத்து காமெடி கீமெடி எதுவும் செய்யவில்லையே.
1: சமூக வலைதளத்தில் வெளிவந்த வீடியோவை பதிவேற்றியவர் உகாண்டா நாட்டை சேர்ந்தவர். உகாண்டா நாட்டில் அவர் நின்ற இடத்தில் அப்படி வித்தியாசம் தெரியும், அதை தான் அவர் வீடியோவாக எடுத்து பதிவேற்றிருந்தார்.
2: அவர் நின்றிருந்த இடத்திற்கும் நமது அரண்மனையில் இருக்கும் இந்த இடத்திற்கும் என்ன வித்தியாசம்? எல்லாம் ஒரே பூமியில் தானே இருக்கிறது
1: மன்னா. வித்தியாசம் இருக்கிறது. உகாண்டா நாட்டில் அவர் நின்ற இடம் பூமியை இரண்டாக பிரிக்கும் கோடு போகும் இடம்.
2: பூமியை இரண்டாக பிரிக்கும் கோடா?
1: அதைத்தான் பூமத்திய ரேகை என்று கூறுகிறார்கள்.
2: பூமத்திய ரேகை, அதுதான் எனக்கு தெரிந்த விஷயமாயிட்டே. உமக்கு தெரிகிறதா என்றுதான் நான் டெஸ்ட் செய்து பார்த்தேன்.
1: நல்ல சமாளிப்பு மன்னா. இந்த பூமத்திய ரேகை பல நாடுகளின் வழியாக செல்கிறது என்பது தங்களுக்கு தெரியுமா?
2: அது தெரிந்த விஷயம்தான். ஆனால் உகாண்டா நாட்டில் இருக்கும் இந்த பூமத்திய ரேகை கோட்டிற்கு மட்டும் அப்படி என்ன தனி சிறப்பு இருக்கிறது? ஏன் பிரபலமாக இருக்கிறது
1: மன்னா? பூமியில் ஒரு

0: பூமத்திய கோடு உள்ளது. அதை இரண்டு பகுதிகளாக பிரிக்கிறோம். அதை நாம் பூமத்திய ரேகை என்று அழைக்கிறோம். இந்த கோடு பூமியை வடக்கு மற்றும் தெற்கு அரை கோளங்களாக பிரிக்கிறது. பிரிக்கிறது என்று கூறிய இந்த வரியின் சிறப்பு என்னவென்றால், தண்ணீரை வடக்கு திசையில் வைத்து அசைக்கும் போது அது கடிகார திசையில், அதாவது கிளாக்வைஸ் திசையில் சுழலும். தெற்கில் வைத்து அசைக்கும் போது கடிகார திசையின் எதிர் திசையில், அதாவது ஆன்டி கிளாக்வைஸில் சுழலும்.
1: ஓஹோ, அதனால் தான் அங்கு நின்று அவர் வீடியோ எடுத்து வெளியிட்டிருக்கிறார்.
0: ஆம், இந்த கோடு பூமியின் பல நாடுகளின் வழியாக செல்கிறது. ஆனால் அதன் இந்த பகுதி குறிப்பாக உகாண்டாவில் பிரபலமானது. சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து இந்த அற்புதமான இயற்கை நிகழ்வை பார்க்கிறார்கள். மன்னா, இந்த கோடானது புவியியல் மாணவர்களை மட்டுமல்ல சாதாரண மக்களையும் ஈர்க்கும் மையமாக உள்ளது.
1: ஆஹா, அற்புதம். நாமும் ஒரு முறை உகாண்டா நாட்டிற்கு சென்று வர வேண்டும். நமது ஊரில் இப்போது மழைக்காலம், அங்கு வானிலை எப்படியோ. முன்னேற்பாடுகளுடன் செல்ல வேண்டும் மந்திரியாரே.
0: மன்னா, பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள பகுதிகள் எல்லாம், அதுவும் குறிப்பாக இந்த இடம் சூடாக இருக்கும் மன்னா.
1: அப்படியா? ஏன்?
0: ஏனெனில் சூரியனின் கதிர்கள் இந்த பகுதியில் நேரடியாக விழுகின்றன. இதன் காரணமாக மற்ற பகுதிகளை விட இங்கு வெப்பம் அதிகமாக இருக்கும். பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள நாடுகளில் பகல் மற்றும் இரவின் கால அளவு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். அதாவது 12 மணி நேர பகல் மற்றும் 12 மணி நேர இரவு என்ற அளவில் தான் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. பூமத்திய ரேகை பகுதிகளில் மட்டும்தான் இந்த காட்சிகள் எல்லாம் காண முடியும்.
1: சரி சரி, அப்படி எனில் உகாண்டா நாட்டிற்கு ஒரு பிளைட் டிக்கெட்டை புக் செய்யும். உகாண்டா மட்டுமல்ல, அருகில் இருக்கும் நாடுகளையும் சுற்றி வருவோம்.
0: அப்படியே செய்து விடுவோம். நல்ல வேளை, நானும் ஏதோ அரண்மனை வாசல் அந்த கோட்டை பார்த்ததும் தங்களுக்கும் இளவரசருக்கும் இடையே ஏதோ பாகப்பிரிவினை தான் நடக்கப் போகிறதோ என்று பயந்து விட்டேன்.
1: மந்திரியாரே, சற்று மெதுவாக பேசும். பாகப்பிரிவினை குறித்து தம்பி இளவரசனின் காதில் விழுந்து தொலைத்து விட போகிறது. இளவரசன் நேற்று நண்பர்களுடன் விளையாடப் போகிறேன் என்றான். சாரி, அனுமதிக்கிறேன் என்று அதற்கு அவன் கூறுகிறான், ஐ ஆம் நாட் ஆஸ்கிங் பர்மிஷன், திஸ் இஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் என்று கூறி என்னை அவமானப்படுத்தி விட்டான். என்னை பார்த்து பயமே இல்லை மந்திரியாரே அவனுக்கு. ஆனால் மந்திரியாரே, நீர் நான் ஒரு கோட்டை போட்டால் அதை தாண்டாமல் லட்சுமண ரேகையாக எண்ணிய வார்த்தைகளை கடைபிடிப்பீர்.
0: மன்னா, நான் தாங்களிட்ட லட்சுமண ரேகை கோட்டை எப்படி தாண்டுவேன்? மன்னா, எப்படி தாண்டுவேன்?
1: நீதான் எனது மந்திரியார் ஆயிற்று.
0: ஆனால் அந்த கோட்டை காலால் அடித்து விட்டு பேசாமல் அப்படியே நடந்து
1: அந்த பயம் இருக்கட்டும். இந்த மந்திரியாருக்கு கூட என் மீது பயம் இல்லை. எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டி இருக்கிறது.
2: தேடும் பயணம் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இந்த தேடலுக்கான எளிய, இயற்கையான மற்றும்
3: வழிமுறையை பங்கேற்றோம். ஜே லிஜு, டி ஜெபின், நெக்ஸ்ட் லைன்.

0: நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்து
1: உணர்வுகளும் அறிவியலும் மனிதனை தன்னுடன் இணைக்கும் ஆன்மீக

0: நேரம் 8:50 இனி கேட்கலாம்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால், இதையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
3: சைபால்
5: சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒளி களஞ்சியத்திலிருந்து
6: ஒரே ஒரு ஊர்ல ஒரு பாதிரியார் இருந்தார். ரொம்ப நாள் சந்தோஷமா வாழ்ந்தார். ஒரு நாள் அவர் மடத்து சமையல் அறையில பாத்திரங்களை கழுவி துலக்கி சுத்தப்படுத்திக்கிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் ஒரு தேவ தூதன் அவர் முன்னாடி வந்து நின்னான். இவர் நிமிந்து பார்த்தார். ஆண்டவர் என்னை வந்து உங்ககிட்ட அனுப்பியிருக்கிறார், பரலோகத்தில் வாசம் செய்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் வந்துட்டுது அப்படின்னு நான் அந்த ஆள். ஆண்டவருக்கு என்னோட ஞாபகம் வந்ததுக்கு நன்றி, ஆனாலும் இப்போ இங்கே நீயே பாரு எவ்வளவு பாண்டங்கள் பாக்கி இருக்கு, இவ்வளவையும் நான் வந்து சுத்தப்படுத்த வேண்டியிருக்கு. நான் வந்து நன்றி கெட்டவனாக இருக்க விரும்பலை. இந்த பணியை முடிக்கிற வரைக்கும் என்னுடைய பரலோக வாழ்வை தள்ளி வைக்க முடியுமா, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டார். தேவதூதன் தனக்கே உரிய விவேகத்தோடு அன்போடு பாதிரியாரை பார்த்தான். சரி, என்ன செய்யலாம்ங்கிறத அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு புறப்பட்டு போயிட்டான். ஒரு நாள் அந்த பாதிரியார் தோட்டத்தில் உள்ள களைகளை எல்லாம் ஒரு களை கொத்தியால் கொத்தி களை எடுத்துக்கிட்டு இருக்கிறார். அந்த சமயத்தில் இந்த தேவதூதன் மறுபடியும் அவர் முன்னாடி வந்து நிற்கிறான். பாதிரியார் பார்த்தார், இதை பாரு, இந்த தோட்டம் பூராவும் எவ்வளவு களை மண்டி கிடக்கு, பரலோகம் கொஞ்ச காலம் எனக்காக பொறுத்திருக்கலாம்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்டார். தேவதூதன் சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் மறைஞ்சிட்டான். மறுபடியும் அவர் களை எடுக்கிறது, தானிய களஞ்சியத்துக்கு வர்ணம் பூசுறது, இப்படிப்பட்ட வேலைகளில் ஈடுபட்டிருக்கார். இன்னொரு நாள் ஒரு மருத்துவமனையில் நோயாளிகளை கவனிச்சிக்கிட்டு ரொம்ப தீவிரமாக இருக்கிறார் அந்த பாதிரியார். ஒரு நோயாளியோட தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்துட்டு நிமிந்து பார்க்குறப்போ தேவதூதன் மறுபடியும் அவர் முன்னாடி வந்து நிற்கிறான். இந்த தடவை பாதிரியார் தன்னலம் மற்றவராக பேரன்பை காட்டக்கூடிய வகையில் தன்னுடைய ரெண்டு கைகளையும் உயர்த்தியபடி தேவதூதனின் கவனத்தை வந்து பிணியால் வாடக்கூடிய நோயாளிகளின் பக்கம் திருப்பினாராம். தேவதூதன் ஒன்றும் சொல்லலை, மறைஞ்சிட்டான். அன்னைக்கு சாயந்தரம் பாதிரியார் வந்து மடத்தில் உள்ள தன்னுடைய அறைக்கு போய் இளைப்பாறினார். யோசித்து பார்த்தார், தேவதூதனையும் தேவதூதனின் விருப்பத்தையும் பல நாள் தள்ளி போட்டு வந்ததையும் அவர் ரொம்ப நினச்சி பார்த்தார்.

0: தான் வந்து முதுமை அடைகிறதையும் சோர்வு அடைகிறதையும் உணர்ந்தார். ஆண்டவரை நினைச்சார். ஆண்டவரே, உம்முடைய தூதனை மறுபடியும் என்கிட்ட அனுப்புனா நான் சந்திக்கிறதுக்கு ஆவலாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்பவே தேவதூதன் பக்கத்தில் வந்து நின்றான். பாதிரியார் நிமிர்ந்து பார்த்தார். நீ இப்போவே என்னை அழைச்சிக்கிட்டு போக விரும்பினா நான் பரலோகத்துக்கு வர்றதுக்கு தயாராக இருக்கேன்னார். தேவதூதன் அந்த பாதிரியாரை அன்போடவும் விவேகத்தோடவும் பார்த்து, நீங்கள் வந்து என் கூட பரலோகத்துக்கு வர்ற தயாராக இருக்கிறதா சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் இதுவரைக்கும் வேறு எங்கே இருந்ததா நினைக்கிறீங்க அப்படின்னு நான். அப்படின்னா இதுவரைக்கும் இருந்த இடம்தான் பரலோகம் அப்படிங்கிறத உணர்த்தியிருக்கிறான். பரலோகம்னா என்னென்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சம்பவம் நமக்கு உதவியாக இருக்குது. தொண்டு செய்கிறத விட பெரிய செயல் வேறு எதுவும் இருக்க முடியாது. அது நம்ம மனசுக்கு கொடுக்குற சுகத்தை வேறு எதுவும் கொடுக்க முடியாது. நாம் தொண்டு செய்கிற இடம்தான் அந்த புண்ணிய இடம். ஆனால் இந்த காலத்துல எல்லாம் நாம் வந்து தொண்டு செய்யணும்னு நினச்சி ஏதாவது ஆரம்பித்தா கூட அதை ஒரு மாதிரியாக சுற்றி நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பெரியவர் அப்படி தான் ஒரு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஒரு கோவில் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு இடத்துல ஒரு பலகையை வச்சு ஆணி அடிக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அந்த பெரியவர். ஒரு சின்ன பையன் அதை ரொம்ப ஊக்கமாக அக்கறையாக கவனிச்சிக்கிட்டு இருந்தான். பெரியவர் இதை கவனித்தார். என்னப்பா பார்க்குற, உனக்கும் இது மாதிரி தொண்டு செய்யணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், அப்படி இல்லைங்க, நீங்கள் ஆணி அடிக்கிறப்போ கையில் சுத்தியால் அடிச்சுக்கிட்டா எப்படி துடிப்பீங்க எப்படி கற்றுவீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை பார்க்கணும்னு ஆசை, அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நானும்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால்
5: முகத்தில்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச யோகா தினம் உலகளாவிய கொண்டாட்டமாக மாறியது ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் புதிய கட்டிடத்திற்கு புதுதில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைத்து மாநிலங்களின் முன்னேற்றமும் அவசியமானது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜயின் பிறந்த தினத்தையொட்டி அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு நாடு முழுவதும் நேற்று சுமூகமாக நடைபெற்றதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அம்மோனியா கசிவால் அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தொழிலாளர் நலன் தொடர்பான விதிகள் மீறப்பட்டதா என்பது குறித்து துறை ரீதியான விசாரணை நடைபெறுவதாகவும் அந்த தொழிற்சாலையை மூட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். கோவை, சிவகங்கை உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கலிபோர்னியாவில் நேற்று நடைபெற்ற ஈரான் பெல்ஜியம் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். இந்த ஜூன் மாசத்தை கடக்கிறதுக்குள்ள அப்பப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பெற்றோர்கள் ஆயிட்டாங்க. எனக்கு ஸ்கூல் திறந்ததுலேருந்து பேனா பென்சில் புக்கு அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவுகளே அதிகமாயிடுச்சு. ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதமும் ஆரம்பிக்கும் நம்ம என்ன நினப்போம் அப்படின்னா, இந்த மாதமாவது ஏதாவது கொஞ்சம் சேர்த்து வைக்கணும், சிக்கனமாக கொண்டு போயிடணும் அப்படின்னு நினப்போம். ஆனால் அப்படி அந்த சிக்கனமாக கொண்டு போகிறது அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கேள்விக்குரியாக தான் இருக்கு இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் கூட நேர்கள் வந்து அதை பற்றி பேச போகிறீங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலை சிக்கனமாக இருக்கிறது அப்படிங்கிறது புத்திசாலித்தனமான ஒரு விஷயமா அப்படி இல்லைனா இல்லைங்க, அதெல்லாம் முடியாத காரியம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா? கால் பண்ணி உங்களை கருத்து சொல்லுங்கள். 0462-256-1132 அப்படி இல்லைனா 0462-256-1133 அப்படிங்கிற எங்களுக்கு நேர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் நேற்றுக்கு நம்ம நிகழ்ச்சியில் பேசியிருந்தீங்க, பண்பலையில் பேசியிருந்தீங்க அப்படின்னா புதிய நேர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நீங்கள் வந்து நாளைக்கு முயற்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி முதல் நேர் யார் இங்கேருந்து கேட்டலாம். வணக்கம்.
1: இனிய சகோதரிக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் கலிந்தாமன் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், சொல்லுங்க.
1: இன்றைய சூழ்நிலையில் சிக்கனமாக இருப்பது புத்திசாலித்தனமா அல்லது முடியாத காரியமா?
0: கரெக்ட், அதே தான். உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது?
1: உண்மையிலே இந்த காலகட்டத்துல நம்ம சிக்கனமா இருப்பது புத்திசாலித்தனம் தாமா, ஆனா அது முடியாத காரியமா தாமா இருக்கு. என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்குள்ள நம்மளுடைய பொருளாதாரத்தை விட செலவுகள் அதிகமா இருக்கு, வரவை விட செலவு அதிகமா இருக்கு. அதனால சிக்கனமா இருக்கலாம் நாம நினைச்சாலும் அது முடியாத காரியமா என்னுடைய பார்வையெல்லாம் தெரியுது. வரவு எட்டனா செலவு பத்தனாங்கிற மாதிரிதான் இருக்கு. ஆனாலும் நம்ம இருக்கிறத கொஞ்சமாவது சிக்கனமா செலவு பண்ணி கொஞ்சம் சேமிப்புங்கிறத வச்சாச்சும் உண்டுமானா நாளைக்குள்ள எதிர்காலம் நல்லா இருக்குங்கிறதாம என்னுடைய கருத்து. வாய்ப்பளித்த நல்ல ரெயின்போக்கு நன்றியம்மா.
0: நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சி உங்களுடைய கருத்துக்கு முதலையராக வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. முடியாத காரியங்க, ஏன்னா ரொம்ப வந்து நம்முடைய செலவுகள்லாம் அதிகமாயிட்டு இருக்கு, வரவு வந்து அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம். இவர்களுக்கு இனிய காலை வணக்கம். மாழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம். நலம் நலமரியாதை.
0: நலமா இருக்கிறேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கணும்.
0: சொல்லுங்க சார்.
2: அதாவது இன்றைய சூழ்நிலை கண்டிப்பா இதை வந்து கவனிக்க வேண்டியது. அதாவது சிக்கனம்ங்கிறது நம்ம எவ்வளவுதான் சிக்கனமா இருந்தாலும் நமக்கு அதை தாண்டி செலவாகும். அப்ப என்ன செய்யணும்? நம்ம அத்தியாவசிய செலவுகள் எது, ஆடம்பர செலவுகள் எது, இந்த ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணணும். எது முக்கியமோ அதை மட்டும் செலவழிச்சிட்டு இந்த ஆடம்பர செலவுகளுக்குன்னு உள்ள செலவுகளை கொஞ்சம் குறைக்கணும். குறைச்சிட்டு அதுல சிக்கனம் பண்ணி அதுல ஒரு சேமிப்பை பண்ணுனா நமக்கு வந்து சிக்கனமா இருக்கலாம்.
0: அப்போ முடியும் நாளையா? புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் தான், முடியாத காரியம் கிடையாது.
2: இருந்தாலுமே அந்த சிக்கனமா இருக்கிறது வந்து கண்டிப்பா முடியும்.
0: சூப்பர் சார், நன்றி.
2: இருந்தாதான் நம்ம வந்து ஒரு கெட்டாவே இருக்கலாம். முதல்ல
0: நிச்சயமா நிச்சயமா
2: சிக்கனம் இருந்து ஒரு சேமிப்பு இருந்ததுன்னு வைங்க, எந்த இடத்துலயும் நம்ம ஒரு தலை நிமிர்ந்து நிக்கலாம். நம்மகிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்.
0: நிச்சயமா ரொம்ப அழகா சொன்னீங்க சார்.
2: மற்றவங்களை எதிர்பார்க்கணும் அப்படிங்கும் போது அந்த நேரத்துல நமக்கு சில மன உளைச்சல்கள் கூட
0: வரும்.
2: கண்டிப்பா எந்த காலகட்டத்திலயும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையும் சரி, 5000 ரூபாய் நமக்கு வந்ததுன்னா அதுல ஒரு 100 ரூபாயாவது எடுத்து
0: வைக்கணும்.
2: இந்த மாதிரி ஒரு நிலைமையை வந்து கடைபிடிச்சோம்னா சரி, அந்த சேமிப்பு இருந்ததுன்னு வைங்கம்மா எங்கேயுமே நம்ம வந்து நமக்கு நோயே வராத சேமிப்பு இருந்ததுன்னா.
0: கண்டிப்பா சார், ரொம்ப அழகா சொன்னீங்க சார். நன்றி நன்றி
2: நன்றி மகிழ்ச்சி.
0: என்ன பொறுத்த வரைக்கும் முடியாத காரியம் எல்லாம் கிடையாதுங்க, அது ஒரு நல்ல விஷயம், புத்திசாலித்தனமான விஷயம் சொல்லியிருக்காங்க பரமேஸ்வரன் சார். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம், வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன், சொல்லுங்க. யார் இங்க இருந்து? நல்லா கேக்குது சார், சொல்லுங்க. உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு?
3: சிறந்த தலைப்பு, வாழ்த்துக்கள். சிக்கனமா இருப்பது வந்து உண்மையிலேயே கஷ்டம் தான். சிக்கனமா இருந்தாதான் சில விஷயங்கள் நல்லா ஃபீல் பண்ண முடியும். சிக்கனம் என்பது நம்ம கண்டிப்பாக தேவையான முக்கியமான சேவிங் பொருளா இருந்து அதிகமா செலவு பண்ணியாச்சுதான் உண்மையிலே வாழ்க்கையில கஷ்டப்படுறோம். வரவுகை மீன செலவு வந்தாச்சுன்னா உண்மையிலேயே கடன் ஆகி நம்ம நொந்து நம்ம கஷ்டப்பட்டு போவோம் வாழ்க்கையில. எந்த விஷயத்தில் தெரிஞ்சதுதான் சிக்கனம் என்பது நமக்கு உண்மையிலேயே சோறு ஓடும் என்று சொல்லிக்கொண்டு வாழ்க்கையோட பிரியம். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். சபாஷ்.
0: நன்றி நன்றி. இப்போ பேசின ரெண்டு நேருமே ரொம்ப புத்திசாலித்தனமான விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. முதல் நேர் மட்டும் தான் பார்த்தீங்களா முடியாத காரியங்க, ஏன்னா செலவுகள் அப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ

உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது? இன்றைய சூழலில் சிக்கனமாக இருக்கிறது அப்படிங்கிறது புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் தானா, இல்லை அதெல்லாம் முடியாத காரியங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிகழ்ச்சியில் முதல் பாடலை தொடர்ந்து பேசலாம். பாடலும் வந்துட்டே இருக்கு சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்துலேருந்து. நாமுத்துக்குமாருடைய பாடல் வரிகளில், சிதாத்துடைய குரலில், தேவ் ஸ்ரீ பிரசாத்துடைய இசையில். பாடலை கேட்டு நினைச்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும்
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 9:13 ஆகிட்டு இருக்குது. பேசிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு அனந்த பூங்காட்ட நிகழ்ச்சியில. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல சிக்கனமா இருக்கிறது அப்படிங்கிறது புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் தானா? அப்படி இல்லைன்னா அதெல்லாம் எனக்கு இருக்கிற காலத்துல அப்படிங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா? நீங்களுடைய கருத்து என்னவா இருக்குன்னா பேசிட்டு இருக்கிறோம். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், இனிப்புல வந்துட்டீங்க.
1: காலை வணக்கம்.
0: காலை
1: வணக்கம்.
0: சசிகலாமா சொல்லுங்க.
1: இன்றைய காலகட்டத்துல வந்து சிக்கனமாக இருப்பது வந்து புத்திசாலித்தனமா முடியாத காரியமான்னு கேட்டிருக்கீங்க. என்னை பொறுத்தவரை வந்து புத்திசாலித்தனம் தான்ப்பா, முடியாத காரியம் எதுவுமே இல்லப்பா. சிக்கனங்கிறது கஞ்சத்தனாலாம் இல்லப்பா. நம்ம தேவையில தவிர்த்து நம்ம வருமானத்துக்கு ஏத்த மாதிரி புத்திசாலிக்கு நம்ம செலவழிப்பது தான்ப்பா நம்மளுக்கு வந்து ஒரு வழிகாட்டியா இருக்கும்ப்பா. ஆடம்பர செலவு தவிர்த்துட்டாலே வந்து நம்ம புத்திசாலித்தனமா சேமிக்கலாம்ப்பா. அதாவது கடன் இல்லாம நிம்மதியாக வாழலாம்ப்பா. சம்பளம் வாங்கின உடனே தாட்பூர் தஞ்சாவூர் செலவழிக்காம லிஸ்ட் போட்டுக்கிறனுப்பா, என்னென்ன பொருளை வாங்கணும் அவசியம் சொல்லி அத வந்து லிஸ்ட் போட்டுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி செலவு வந்து நம்ம வந்து செலவழிப்பதற்கு வந்து தயாரா இருக்கணும்ப்பா. குறிப்பா வந்து 5000 சம்பளம் வாங்கணும்னா ஒரு 300-500 சேமிக்கணும்னு சொல்லி எடுத்து வச்சிடணும்ப்பா. எப்படி வந்து நம்ம வந்து சிக்கனமா இருக்கணும்னா, அதாவது செலவை தவிர்ப்பதுன்னா ஹோட்டல்ல போய் வாங்கி சாப்பிடக்கூடாதுப்பா, பொருள்களை வாங்கக்கூடாதுப்பா. வேலை வந்து இப்ப வந்து சீசன்ல வந்து நிறைய காய்கறி அதிகமா விற்பனை குறைந்த விலைக்கு விற்கிதுப்பா. அதெல்லாம் முத்தமா வாங்கி வச்சுக்கிறேன்ப்பா, ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்சுக்கிறேன்னா மளிகை சாமான வந்து டெய்லி ஒவ்வொன்னா போய் போய் வாங்காம மொத்தமா வாங்கி வச்சுக்கிறேன்ப்பா.
0: ஸோ இதெல்லாம் வந்து சிக்கனமாக கொண்டு போகிறதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய டிப்ஸாக இருக்குல்ல. ஆனால் ஆமாம், அப்போ கேள்வி என்னென்னா உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து சிக்கனமாக இருக்கணும் அப்படிங்கிறது புத்திசாலித்தனமாக விஷயமா பார்க்குறீங்களா இல்லை முடியாத காரியமா?
1: முடியாத காரியமே என்னோட வாழ்க்கையில் இல்லைப்பா.
0: சூப்பர்மா, அவ்வளோதான் நிகழ்ச்சி ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. நன்றி நிகழ்ச்சியில் பேசினதுக்கு. நினச்சா முடியுங்க, இதில் முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன இருக்குங்கிற மாதிரி நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம்.
2: அம்மா வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களாம்மா?
0: நலமா இருக்கிறேம்மா. யார் எங்கேருந்து பேசுறீங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன்.
0: சொல்லுங்கம்மா, எங்க இருந்து?
2: தூத்துக்குடி மாவட்டம் தீத்தாப்பட்டியில இருந்து விஜயா பேசுறேங்கம்மா.
0: விஜயாம்மா சொல்லுங்க, உங்களுக்கு கருத்து என்னவா இருக்குமா?
2: முடியுங்கம்மா, முடியாது எதுவுமே கிடையாது. அதனால நம்ம அக்கம் பக்கத்துல பாக்க வேண்டாம். நம்ம குடும்ப சூழ்நிலை எப்படியோ அதை வச்சு அனாவசியமான செலவு இல்லாம நம்ம வந்து குடும்பத்தை நல்லா ரன் பண்ணி கொண்டு போலாமா? சிக்கனம் கண்டிப்பா அவசியம், அதே மாதிரி முடியும், முடியாது எதுவுமே கிடையாது.
0: சூப்பர்மா, நன்றி நன்றி நிகழ்ச்சியை பேசினது.
2: நன்றிங்கம்மா.
0: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
3: அன்பு மகள் சோழருக்கு அன்பான நல்வாழ்த்துக்களுடன் சையத் விழுப்பட்டிருந்து பேசுறேன்.
0: சையத் சார் எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கமா.
0: சொல்லுங்க சார், உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு?
3: அதாவதுமா தலைமுடிக்க தினமும் 50 மில்லி தேங்காய் எண்ணெய் செலவாகுதுன்னா அதுக்காக நல்ல முடி வந்து மொட்டாட்டிக்க முடியுமா? இல்ல இப்ப வந்து சமையலுக்கு வந்து எத்தனையோ செலவு பண்ணோம், நம்மளாம் அடுப்புல வந்து செலவு பண்ணிருந்தோம். இப்ப வந்து அந்த அடுப்புல வைக்க முடியுமா? ஆரம்ப பள்ளிக்கூடத்துல நாங்கெல்லாம் வந்து அரசாங்க பள்ளிக்கூடம் தான் படித்தேன். அநேகமா நீங்களும் அரசாங்க பள்ளிக்கூடம் தான் படிச்சு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது எனக்கு சரியா தெரியாது. அதுக்காக இப்ப வந்து அந்த மாதிரி செய்யும் செய்யறாங்க, அதுதான் நிச்சயமா. ஆனா எல்லாமே வந்து 2 வயசான குழந்தைங்களுக்கு கொண்டு போய் செய்து விட்டுறாங்க. இப்ப மருந்து செலவு ஏகப்பட்டது ஆகுமா? கல்வி மருத்துவம் இது ரெண்டு தான்டா அதிகமா செலவாகுதுன்னு. இப்ப எதை நம்ம வந்து சிக்கனம் பண்ண முடியும்? எதுவுமே முடியாத காரியம்மா.
0: சூப்பர் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க சார். அதாவது சிக்கனம் அப்படிங்கறது நீங்க சொல்ல முடியாத காரியமா இருக்கு. நன்றி சார், நன்றி நன்றி. ஸோ நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நேருமே வந்து முடியும், என்னால் வந்து நம்ம நினச்சா முடியுங்க எதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ பேசின 3 நேர்களில். ஆனால் இவங்க மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அது இன்னைக்கு இருக்கிறதுல எப்படிங்க, எங்கே செலவு மருத்துவ செலவும் பார்த்தீங்கன்னா விலைவாசி உயரம் அதிகமாக தான் இருக்குது, சிக்கனம் அப்படின்னாலே முடியாமல் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களால் முடியுமா இன்றைக்கு இருக்கக்கூடிய சொல்ல சிக்கனமாக இருக்கணும் அப்படிங்கிறது நிகழ்ச்சியோட பாடலுக்கு பிறகு கால் பண்ணி சொல்லுங்கள். பாடலும் வந்துட்டே இருக்குது. வில்லு திரைப்படத்திலிருந்து பா விஜயோடைய பாடல் வரிகளில் தேவ் ஸ்ரீ பிரசாத்துடைய இசையில் பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
2: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
3: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
1: இசை மழைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசை மழையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மழைதானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
1: இது 102.6.

0: 9:23 ஆகிட்டிருக்குது. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாம் பேசிகிட்டு இருக்கிறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை சிக்கனமாக இருக்கிறது அப்படிங்கிறது புத்திசாலித்தனமான ஒரு விஷயமா பார்க்குறீங்களா, இல்லைன்னா ஏங்க இது அப்படிங்க முடியும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அப்படிங்கிற மாதிரி உணர்றீங்களா? நிகழ்ச்சியில் நீங்கள் கிட்டே கேட்டிருந்தோம். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், இனிப்பில் வந்துட்டீங்க. வணக்கம் வணக்கம், யார் இங்க இருந்து?
1: தமிழ் சொல்லுக்கு சுவை வள ஊட்டி அமுத தமிழை இனிதே பொழிந்து தமிழோடும் தமிழ் சொல்லோடும் ஆனந்த பூங்காற்றே என அற்புதமான நிகழ்ச்சியை உறவுகளோடு கலந்து சிறப்பிக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். குமரி மாவட்டம் இரணியல் எம் ஜெகதீசன்.
0: ஜெகதீசன் சார் சொல்லுங்க.
1: என்றால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாதுமா. சிக்கனமா இருக்கணும்னா கண்டிப்பா இருக்கலாமா. நம்ம நினைச்சா போறோம், நம்ம வாழ்க்கைய சிக்கனமா நகர்த்தணும்னு நினைச்சா கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் சிக்கனத்தை கடைபிடிக்கல. வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி சார், நன்றி. டக்குன்னு வந்தாங்க, நினைச்சா முடியுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம்,
2: மஞ்சள் காலையில இருந்து சிங்காரவள் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கம்மா.
0: சொல்லுங்க சார்.
2: பட்டுக்கோட்டையார் அந்த காலத்துல ஒரு பாட்டு எழுதினார், கையில வாங்கின பையில போடல காசு போன இடம் தெரியலன்னு. இப்ப இருக்கிற கம்ப்யூட்டர் உலகத்துல வந்து எப்படிதான் நீங்க சம்பாதிச்சு மிச்சம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்பப்போ ஒரு செலவு வந்துடும். அதனால எதையுமே அந்த நம்ம மனப்பக்குவமா கொண்டு போய் காலத்தை ஓட்டணும். அதுதான் என்னுடைய கருத்துமா. வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி சார், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: இருமா ஜெபஸ்டியன் மேடம், காலை ஒரு பணிவான வணக்கம். ரவிக்குமுதம் முதற்கி மேடம்.
0: ரவிக்குமார் சார் உற்சாகமா வணக்கம் சொல்லிருக்கீங்க.
3: ரவி குமுதா மேடம்.
0: ரவி குமுதா சார் சொல்லுங்க. சூப்பரா திருத்தமா சொல்லுங்க, கோவம் வருதா இல்லையான்ற மாதிரி.
3: கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேரும் ஒத்துழைச்சு அந்த குடும்பம் ரொம்ப சிக்கனமா இருக்கு. ஆனா ஆடம்பர செலவு இல்லாம நாளா நினைச்சேன்னு கேட்டீங்கன்னா பேங்க்ல அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல கொண்டு 300-300 ரூபா போட்டுருவோம் என் பிள்ளை பேர்ல. என் மனைவி என் பேர்ல 200-200 ரூபா போட்டுருவாங்க. ஏன்னா புத்திசாலித்தனமா இல்லைன்னா கிடைச்ச சொல்லுவாங்கல்ல, புத்தி இல்லாம போயிருவாங்க
0: அப்படின்னு.
3: கணவன் மனைவி நினைச்சாதான் மேடம் எல்லாத்தையும் சாதிக்க முடியாது. மெயினா வந்து மனைவி மரமக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா இந்த கடையில கடையில வாங்கி சாப்பிடுறது வெளியே செலவுகளை ஆஸ்பத்திரி போனா கவர்மெண்ட் கொடுத்துக்கிடுவாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம சிக்கனமா கொண்டு போறது வாழ்க்கையில ஜெயிக்கலாம் மேடம். வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கும். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலும் வந்துட்டே இருக்கு. திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்தில் விவேகாவுடைய பாடல் வரிகளில் ஹரிஷ் ராகவேந்திரா அவர்கள் பாடினது டி இமானுடைய இசையில பாடலை கேட்டு அனுப்பிச்சிருங்க. தொடர்ந்து பேசலாம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி பண்பலை 102.6.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: ஒன்பது மணி 31 ஆகிட்டு இருக்குது. ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல சிக்கனமா இருக்கிறது அப்படிங்கிறது புத்திசாலித்தனமான ஒரு விஷயமா இல்லனா முடியாத காரியமா? நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம். தேனி மாவட்டம் பெரியகுளம் டாக்டர் எம்ஏ இளங்கோ சார், காலை வணக்கம்.
3: காலை வணக்கம் சார், சொல்லுங்க.
4: ஆமா, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுங்கம்மா. இந்த புத்திசாலித்தனத்தை எங்க படிக்கணும்மா? நம்ம வீட்டுல குடும்ப தலைவர் இருக்காங்க பாருங்க, அவங்ககிட்ட படிச்சா போதுங்கம்மா. வேற எங்கேயும் போக வேணாம், வேற பல இடம் எல்லாம் போக வேணாம், ட்ரைனிங் எடுக்க வேணாம். ஏன்னா நான் முதல் பாத்தீங்கன்னா அரிசி பானையில ஒழிச்சுட்டு இருந்தாங்க, அதையும் கை வச்சிருக்கேன்னு சொல்லி மிளகா பானை அஞ்சரை பிடிச்சு எங்கெங்க ஒழிச்சு வச்சாங்கம்மா. இப்போ ஒரு புது கண்டி போட்டுமா, வாட்டர் ப்ரூஃப் கவரை வாங்கி அண்டா புள்ள தண்ணி பானைகளை போட்டு வச்சிருக்காங்கம்மா.
3: கடுகிட பழந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயாச்சு.
4: வணக்கம்.
3: இனிப்புல வந்துட்டீங்க, பேசலாம்.
5: இனிய
3: காலை வணக்கம், சொல்லிடுங்க.
5: ஈரோடு மாவட்டம் திருநெல்வேலி திருவாஜிஸ்னியம்பலையும் சோமசுந்தரம்.
3: சோமசுந்தரம் சார், நேற்று நிகழ்ச்சியில நீங்க கலந்துகிட்டு பேசிருக்கீங்க, இதே ஆனந்த பூங்காட்டுல. ரொம்ப நன்றி நிகழ்ச்சி அனைக்கும் ட்ரை பண்ணதுக்கு. நீங்க நாளைக்கு பேசலாம் நிகழ்ச்சியில. அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம்.
3: சாப்பிட்டாச்சு சோமசுந்தரம் சார்
6: தானா?
3: நிகழ்ச்சியில சோமசுந்தரம் சார் தானா? மறுபடியும் குளஞ்சிநாதன் சார், ஆக்சுவலாக நீங்களும் கூட நேற்று நிகழ்ச்சியில் பேசியிருக்கீங்க இல்லையா? நன்றி. நீங்கள் பார்த்தீங்கன்னா நேர்கள் வந்து ஆனந்த பூங்காட்டை நான் பேசியே தீர்வோம்ப்பா அப்படின்ற மாதிரி மறுபடியும் மறுபடியும் முயற்சி செஞ்சுட்டே இருக்கிறீங்க. ஸோ புது நேர்களுக்கு நம்ம நேர்கள் வாய்ப்பு கொடுப்போம், நம்மளுடைய நட்பு வட்டாரம் பெருசாகும் இல்லையா? ஸோ நிகழ்ச்சியில் நாம் பேசிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் சிக்கனமாக இருக்கணும் அப்படிங்கிறது புத்திசாலித்தனமான ஒரு விஷயமா இல்லைனா அதெல்லாம் எங்கே சாத்தியமாகும் இப்போ இருக்கிற சூழல் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அடுத்த நேயர் வணக்கம்.
6: சொல்லுங்க.
3: ஆமாம் சார், ஸோ நிகழ்ச்சி

பார்த்தீங்களா நேர்கள், அதை தான் சொன்னோம் இல்லையா. ஸோ உங்ககிட்ட அன்பான வேண்டுகோளை கேட்டிருக்கோம். நீங்கள் வந்து நேற்றுக்கு நிகழ்ச்சியில் பேசியிருந்தீங்க அப்படின்னா புது நேர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நீங்கள் வந்து நாளைக்கு பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடலும் வந்துட்டே இருக்கு. தெரிய திரைப்படத்தில் வந்து நாமுத்துக்குமாருடைய பாடல் வரிகளில் சைந்தவி, வைக்கம், விஜயலட்சுமி, ஹரிஹரன் அவர்கள் இணைந்து பாடின பாடல் பாடலை கேட்டு நிஜிருங்க நிலை பண்பலை 102.6.

நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: சிக்கனமாக இருக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறோம், ஆனால் எங்கெங்கே அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா இந்த சமயத்துலேயும் நானும் இதெல்லாம் எனக்கு ஈஸிங்க, நான் எப்படினாலும் மிச்சம் பிடிச்சி கொண்டு போயிடுவேன் எனக்கு அப்படின்ற மாதிரியும் இருக்கிறாங்க. ஸோ நேயர்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் சிக்கனமாக இருக்கணும் அப்படிங்கிறது புத்திசாலித்தனமா இல்லை முடியாத காரியமா? நேரம் பார்த்தீங்கன்னா 9:40 ஆகிட்டுருக்குது. இதாக அக்காஷ்வாணி, திருநெல்வேலி வானொலி பண்பலை 102.6 ஆனந்த பூங்கா நிகழ்ச்சி நான் பேசிகிட்டு இருக்கிறோம். அடுத்த நேயர் வணக்கம்.
1: மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலேருந்து.
0: ஸோ சந்திரசேகர் சார், நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் அடிக்கடி வந்து நம்ம நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கீங்களா? ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த நேர் நம்ம பேசலாம். நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்டுட்டே இணைஞ்சிருங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம், டவுன் கலைஞர் நடராஜன்.
0: நடராஜன் சார் சொல்லுங்க.
2: அதாவது சிக்கனம் வந்து கண்டிப்பா தேவை. சிக்கனம் புத்திசாலமா புத்திசாலித்தனம் இருந்தாதான் அந்த சிக்கனம் பண்ண முடியும். அதாவது இந்த கொரோனா டயத்துல எல்லாம் அந்த வேலை இல்லாம இருந்ததும் அந்த சிக்கனம் வந்து எவ்வளவு உதவி பண்ணிச்சு தெரியுமா? சிக்கனம் பண்ணாதான் அதை யார்ட்டையுமே கடன் வாங்காம. அதே மாதிரி இந்த ஜூன் மாசம் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு எல்லாம் செலவு இருக்கு கண்டிப்பா, உப்பு வாங்குறதுல இருந்து பீஸ் கட்டுறதுல இருந்து, அது ஒவ்வொரு மாசம் நம்ம சேமிக்கிறதுலதான் அந்த பணத்தை நம்ம பீஸா கட்ட முடியுது. கண்டிப்பா சிக்கனம் வந்து புத்திசாலி தானே.
0: சூப்பர் சார், நன்றி நன்றி நன்றி நிகழ்ச்சியில் பேசினதுக்கு. ஸோ சிக்கனம் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க கல்லணை தேவிலேருந்து நடராஜன் அவர்கள். ஒன்றும் இல்லைங்களா, நம்ம வந்து கொஞ்சம் ஒவ்வொரு நம்ம பெரிய அமௌண்ட்டாக எடுத்து வைக்கலாட்டியும் சின்ன அமௌண்ட்டாக வந்து ஒரு வாரத்துக்கோ இல்லை ஒரு நாளைக்கும் வெறும் 10 ரூபா கூட எடுத்து வச்சா கூட அந்த சிக்கனம் வந்து கை கொடுக்குந்தான். ஏன்னா எதிர்பாராத செலவு எப்போ வரும் நம்மளால சொல்ல முடியாது. இப்படி யோசிக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து திடீர் நம்ம பிள்ளைங்க வந்து இது வாங்கணுமா அதை வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து நினைப்பாங்க. அப்படி இல்லையா, வீட்டில் திடீர் மருத்துவ செலவு ஏதாவது வர வேண்டியதாக இருக்கும். இப்போ அந்த சமயத்தில் சிக்கனமாக இருக்குங்கிறது எங்கே முடியுது, நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குது அப்படிங்கிறது கூட தோணும் தான். தொடர்ந்து பேசலாம் நேயர்கள்கிட்ட. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாடல் கேட்லாம் நினைக்கும் போது தான் நேரம் வந்துட்டாங்க. வணக்கம். ஓகே, நிகழ்ச்சியில் பாடலும் வந்துட்டே இருக்குது. செல்லமே திரைப்படத்திலேருந்து வைரமுத்தோருடைய பாடல் வரிகளில் கே கே மற்றும் சின்மயி மகதி அவர்கள் இணைந்து பாடுது. ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில் பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கிறீங்க. நேரம் 9:48 ஆகிட்டு இருக்குது. இன்னைக்கு ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் நாம பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல சிக்கனமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து புத்திசாலித்தனமான ஒரு விஷயமா இருக்குதா, இல்லைனா முடியாத ஒரு காரியமா இருக்குதா? எந்த ஒரு விஷயமே நம்ம பிளான் பண்ண மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? சில நேரத்தில் எதிர்பாராமல் ஏதாவது நடக்கதான் செய்யும். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சிக்கனமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து முடியாமல் இருக்கலாம் தோணும். ஆனால் இது வரைக்கும் நம்ம சேர்த்து வச்ச ஒரு சேமிப்பு தான் அந்த இடத்துல நம்ம வந்து பாதுகாத்திருக்கும். அதனால் என்ன ஒரு சூழ்நிலை வந்தாலும் முடியாத காரியமாக தோணாலும் ட்ரை பண்ணலாமே நம்ம சேர்த்து வைக்கிறதுக்கு. ஏன்னா என்றைக்காக இருந்தாலும் நம்ம சிறு சேமிப்பு நமக்கு வந்து ஒரு பக்கபலமாக இருக்கும். நிகழ்ச்சியில் நானும் பேசுவேன் அப்படின்னு வந்துட்டாங்க. வணக்கம். வணக்கம். சொல்லுங்க சார். சிக்கனமா இருக்கிறது புத்திசாலித்தனமா முடியாத காரியமா?
4: அது புத்திசாலித்தனமா சிக்கனமா இருக்கிறது. சிக்கன வார்த்தை பேச

0: சிக்கணும், செலவழிக்கிறதுல சிக்கணும், நேரத்தை சிக்கணும், எல்லாமே சிக்கணும்னா சிறப்பு
1: தான். சூப்பர் சார், நன்றி நன்றி.
0: புத்திசாலி
1: புத்திசாலி தானே தான். ஓகே ஓகே, நன்றி சார், நன்றி நிகழ்ச்சியில் பேசினதுக்கு. சார் எல்லாமே சிக்கனமாக இருந்தீங்க, ஏன் நீங்கள் சேவ் பண்ணிட்டு சொல்கிறீங்க? நேரம் எல்லாமே சிக்கனமாக இருந்துச்சு அப்படின்னாலே நான் வந்து புத்திசாலித்தனமான விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம். ஹலோன்னு மட்டும்தான் சரி, அவங்களோட இணைப்பு வந்து கட் ஆகிடுச்சு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலும் வந்துகிட்டே இருக்குது. தங்கமகன் திரைப்படத்திலிருந்து தனுஷ் அவருடைய பாடல் வரிகளில், ஸ்வேதா மோகனுடைய குரலில், அனித் ரவிதஞ்சருடைய இசையில் தான் பாடல் கேட்கிறோம். பாடலை தொடர்ந்து பேசலாம். நம்ம சிக்கனமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது முடியாத காரியமாக இல்லைனா அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க, புத்திசாலித்தனமான விஷயங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா?

0: 9:53 ஆயிட்டிருக்குது. பார்த்தீங்கன்னா ஆனந்த பூங்கா நிகழ்ச்சியுடைய நிறைய பகுதிக்கு நாமளும் வந்துட்டோம். நிகழ்ச்சி நிறைவான நேர் யார் இங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம் மேடம், செல்வம் பேச. நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் செல்வம் சார், சொல்லுங்க.
1: நீங்க சொன்ன மாதிரி சிக்கனமா இருக்கிறது என்ன பொறுத்தவரை அது முடியாத காரியம் தான். என்னன்னா, நம்ம எவ்வளவுதான் நம்ம ஒரு ஆள் சிக்கனமா இருந்து காரியம் கிடையாது, வீட்டுல பிள்ளைகளோ மனைவி எல்லாரும் சேர்ந்தாங்க இருந்தா தான் அது சிக்கனமாகும்.

0: கண்டிப்பா. இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு பாக்கெட்ல ஒரு 100 வச்சுட்டு போறோம், பிள்ளைகளை கூட்டு போகும்போது அது இதுக்குள்ள நம்ம செலவு பண்ணிட்டு வந்துருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு போகும்போது கண்டிப்பா அது நடக்காத காரியம். ஏதாவது கேட்பாங்க, வாங்கி கொடுக்காம இருக்க முடியாது, சிலப்போ அழுது அடம் பிடிப்பாங்க. அது நம்ம பொறுத்த உள்ள கடையில கலர் கலரா பொருள் தொங்கிட்டு இருக்காங்க, நல்ல சுவையான சமையல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ரோட்டு வரங்கள்ல. கண்டிப்பா மூவ்மெண்ட் வந்து கண்டிப்பா மாறுங்க. அது சிக்கனங்கிறது நம்ம ஆண் பெண் குழந்தைகள் எல்லாருமே வீட்டுல ஒரே மனநிலையா இருக்கணும், வீட்டுல சிக்கனமா இருக்கணும், சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையா இருந்தாதான் அது சாத்தியப்படும். ஒழிய ஒரு ஆள் மட்டும் இருந்து காரியம் கிடையாது.
1: சூப்பர் சார், நிறைவான நேரம் வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு.
0: நன்றி மேடம், தேங்க்ஸ்.
1: இன்னைக்கு இருக்கிற சூழலை சிக்கனமாக இருக்குது அப்படிங்கிறது புத்திசாலித்தனமாக முடியாத காரியமானு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அது வந்து நம்ம வந்து நடந்துக்கிற விஷயத்துல தான் இருக்கு இல்லைங்களா. ஸோ நம்ம வந்து இது எனக்கு தேவைப்படும், நினைக்காத அவசர செலவுக்கு தேவை அப்படின்னு நினச்சி நம்ம சிக்கனமாக கொண்டு போகி ஒரு விஷயத்த வந்து நம்ம செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது வந்து முடியாத காரியம் நம்ம சொல்ல முடியாது தான். ஸோ ட்ரை பண்ணுங்கள், அதாவது சேர்த்து வைக்கிறதுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து செய்யாமலே விடுறதுக்கு ட்ரை பண்ணலாமே, முயற்சி செய்யுங்க. சிக்கனமாக கொண்டு போகணும் அப்படின்னா அது நாளைக்கு வந்து அந்த விஷயம் நமக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும். இன்றைக்கி நிகழ்ச்சியில் பேசின எல்லா நேர்களுக்குமே நன்றியும் பாராட்டுகளையும் சொல்லலாம். நிகழ்ச்சியில் பேசுறதுக்கு முயற்சி எடுத்த நேர்களுக்கு கூட பாராட்டுகள். அப்படியே நம்ம நிகழ்ச்சியில் நிறைவான பாடலும் வந்துகிட்டே இருக்குது. விஜய் ஆண்டனியுடைய இசையில் ஹரிஷ் ராகவேந்திரா அப்புறம் சசிஹரன் அவர்கள் இணைந்து பாடின பாடல் காதலில் விழுந்தேன் திரைப்படத்திலிருந்து. பாடலை தொடர்ந்து 10 மணிக்கான செய்திச்சுருக்கும், அதை தொடர்ந்து 12 மன விருந்தி நிகழ்ச்சியில் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்ட சிக்க இதே போல் இதை எங்களுக்கு அழைக்கலாம். தொடர்ந்து 11:02 மணித்திருநாள் நிகழ்ச்சியில் சித்திரகோட் அறிவிப்பை தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். நமது பண்பலையில் ஒளிபரப்பாக்கூடிய நிகழ்ச்சிகளை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க. நிகழ்ச்சியில் இது வரைக்கும் உங்க கூட பேசிட்டு இருந்தேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெயமா செபாஸ்டியன். நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் இதோ காற்றலைகளில்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சி தொடர்பாக புதுதில்லியில் இன்று நடைபெறும் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உரையாற்றவுள்ளார். மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் புதிய கட்டிடத்திற்கு புதுதில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைத்து மாநிலங்களின் முன்னேற்றமும் அவசியமானது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜயின் பிறந்த தினத்தையொட்டி அவருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் முதலமைச்சருக்கு பிறந்த நாள் வாழ்த்துகள் தெரிவித்துள்ளனர். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுத்தேர்வு நாடு முழுவதும் நேற்று சுமூகமாக நடைபெற்றதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே தனியார் தொழிற்சாலையில் அமோனியா கசிவால் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 5 அதிகரித்துள்ளது. அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட இந்த விபத்து குறித்து சட்டப்பேரவையில் மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் அவை விதி எண் 110 கீழ் இன்று விளக்கம் அளித்தார். இனிவரும் காலங்களில் இதுபோன்ற விபத்துகள் ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகள் நேரலையில் ஒலிபரப்பப்படுவதால் உறுப்பினர்கள் மிகுந்த கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை, சிவகங்கை உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கலிபோர்னியாவில் நேற்று நடைபெற்ற ஈரான் பெல்ஜியம் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்தை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பத்து மணி 3 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 உங்கள் மனசுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. மனம் விருப்பதி நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்ருக்கிறேன் உங்கள் பிரியமான தோழி ஸ்ரீவை கோமதி. நேரிலே உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணலாங்க. 0462 256 1132

0: இந்த எண்ணுக்கும் 0462-25611333 இந்த எண்ணுக்கும் அழைக்கலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயருக்கு கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடலாம். இந்தியாவோட தேசிய நதி இது, இதுதான் கேள்வி. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வள்ளியூர்லேருந்து அமுதா பேசுகிறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் அமுதாம்மா. சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: பகவதி படத்துல இருந்து ஆள் தோட்ட பூபதி அந்த பாட்டு கொடுங்க மேடம்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். கண்டுபிடிச்சிங்களா இந்தியாவோட தேசிய நதி எதுன்ட்டு?
1: கொடுங்க.
0: 2008 வருஷம் இந்திய அரசு இதை வந்து தேசிய நதியா அறிவிச்சாங்க. அதே மாதிரி இந்த நதி இந்தியாவோட கலாச்சாரம் விவசாயத்துல ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதா இருக்குது.
1: 2008
0: சரி, நானே சொல்லிடுவா. கங்கை நதி, சரிங்களா? சூப்பர், நன்றி நன்றி. இப்போ நீங்கள் கேட்ட பாட்டு வருது, கேட்டுருசிங்க, நன்றி. கங்கை நதி தான் இந்தியாவோட மிக நீளமான நதி. இது இமயமலையிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடியதாக இருக்குது. 2008 வருஷம் இந்திய அரசு கங்கை நதியை தேசிய நதியாக வந்து அறிவிச்சாங்க. இப்போ வருது பாடல், கேட்டுருசிங்க.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ, வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: மனம் விரும்புது நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. உங்கள் மனசுக்கு விருப்பமான பாடல்களோட நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயருக்கான கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடலாம். ஜூன் 5ஆம் தேதி நாம் வந்து என்ன தினம் வந்து கொண்டாடுறோம் இதுதான் கேள்வி. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வாங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க? எங்கேருந்துமா பேசுறீங்க? ஓகே, இந்திரா அம்மா சொல்லுங்க, நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன பாடல் வேணும்?
1: இளமை ஒன்றில் ஆடுதல்.
0: ஆ, நானே சொல்லிடுவா, உலக சுற்றுச்சூழல் தினம் சரிங்களா? நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டது. புவி வெப்பமாயதலை தடுக்கிறதுக்கு மக்கள் வந்து இந்த நாளில் வந்து மரக்கன்றுகளை நடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1974 ஐக்கிய நாடுகள் சபையால் ஜூன் 5ஆம் தேதி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த தினம் வந்து கடைபிடிச்சிட்டு வர்றாங்க. இப்போ வருது பாடல்.

0: 10:15 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 உங்கள் மனசுக்கு விருப்பமான பாடல்களோட மனம் விரும்புது நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சகோதரிக்கு.
0: வாங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ராணி தேன். நல்லா இருக்கீங்களாம்மா?
0: நல்லா இருக்கிறோம்மா. சொல்லுங்கள், நிகழ்ச்சியில் எனக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு தில் படத்துல இருந்து உன் சமையலரகே நான் உப்பா சக்கரையா அந்த படம்.
0: அப்படியே கொடுத்துருவோம். சூரியன் உதிக்கக்கூடிய நாடு கண்டுபிடிச்சிங்களா?
1: இந்தியா நினைக்கிறேன்.
0: இந்தியா நினைக்கிறீங்களா? இல்லை, நம்ம ஜப்பான். சரிங்களா, ஜப்பான் நாடு தான் உலக வரைபடத்தோட கிழக்கு முனையில இருக்கிறதுனால அங்கதான் சூரியன் முதல்ல உதிக்குமா. ஓகே, சூப்பர். கிழக்கு முனையில இருக்கிறதுனால உலக வரைபடத்துல. ஓகேமா, சூப்பர். நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டது.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி.
0: ஜப்பானிய மொழியில் இந்த நாடு நிப்பான் என்றும் சொல்கிறாங்க. இதுக்கு சூரியனோட பிறப்பிடம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குதான். இதனால தான் உலகத்தில் அது சூரியன் உதிக்கக்கூடிய நாடு அப்படின்னு கூட புகழப்படுறதா சொல்கிறாங்க. இப்போ வருது பாடல்.

0: 10:21 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க நிலை பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல இருந்து மனம் விரும்புதி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேருக்கான கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடலாம். மனித உடலில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய எலும்புக்கு பேர் எங்க இருக்குது, அதுதான் கேள்வி. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யார் இங்கேருந்து பேசுறீங்க?
1: குன்றாபுரத்துலேருந்து முத்துக்குட்டி பேசுறேன் மேடம்.
0: முத்துக்குட்டியம்மா, சொல்லுங்க, நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? மனித உடல் இருக்கக்கூடிய மிகச்சிறிய எலும்பு
1: எதுன்ட்டு?
0: விரல்களா இருக்கும், அதை விட சின்னது இருக்கும். இந்த எலும்பு நம்மளோட நடு செவியில இருக்குதான், காது இருக்குல்ல, உள்ள காதுக்குள்ள நடு செவியில இருக்குன்னு சொல்றாங்க. சரி, சூப்பர் சூப்பர், நன்றிமா. நன்றி, நிகழ்ச்சி நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். நன்றிமா நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு. இது வெறும் 3 மில்லிமீட்டர் அளவே உடையதுதான் இந்த எலும்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒளியை உள்காதுக்கு கடத்துறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கக்கூடியதும் கூட. மனித உடலில் மிகப்பெரிய எலும்பு தொடை எலும்புன்னு சொல்லுவாங்க. சின்ன எலும்பு வந்து இந்த நடுச்செவியில் இருக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வருது பாடல், கேட்டிருச்சிங்க.

0: மனம் விரும்புந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. 10:27 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயருக்கு கேள்வி என்ன அப்படின்ற சொல்லலாம். உலகத்திலேயே மிகப்பெரிய பாலைவனம் எது? வணக்கம். வாங்க, யாரு இங்கிருந்து பேசுறீங்க?
1: ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகன் சார் சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து அந்த மருகன் படத்துல இருந்து சூறாவளியில அந்த பாட்டு கொடுத்துருங்க மேடம்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். அப்படியே கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிங்களா, உலகத்திலேயே மிகப்பெரிய பாலைவனம் எதுன்ட்டு?
1: எனக்கு தெரிஞ்ச பாலைவனத்துல சொல்றேன், கரெக்டா
0: ஏதாவது ஒரு பாலைவனத்தை சொல்றீங்களா? சொல்லுங்க. அப்படி சொல்றீங்க. இது வந்து அண்டார்டிகால இருக்கு. அண்டார்டிகா பனி பாலைவனமே உலகத்துல மிகப்பெரிய பாலைவனமா? சரிங்களா, சூப்பர் சூப்பர். நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. வருஷத்துக்கு 250 மில்லிமீட்டருக்கும் குறைவா மழை பொழியக்கூடிய பகுதி பாலைவனம். இந்த வகையில அண்டார்டிகா பனி பாலைவனமே உலகத்துல மிகப்பெரிய பாலைவனம் சொல்றாங்க. மணல் நிறைந்த வெப்பமண்டல பாலைவனங்கள்ல சஹாராவே முதன்மையானதா இருக்குதுன்னு சொல்லப்படுது. இப்போ ஒரு பாடல்

0: கொடுக்குறீங்க மேடம்?
1: 300 206
0: 300.
1: 206 சரிங்களா? குழந்தை பிறக்கும் போது தான் 300 இருக்குமா?
0: அப்படிங்களா?
1: ஆமாம் சார், ஆமாம். இந்த
0: சரி,
1: அந்த எலும்பு தான் நம்மளுடைய உடலுக்கு வந்து வடிவத்தையும் உள்ளுறுப்புகள்
0: மேடம். குழந்தை பிறப்புள்ள 300?
1: ஆமாம், குழந்தை பிறக்கும் போது சுமார் 300 எலும்புகளோட பிறக்குதான். அதுக்கப்புறம் குழந்தை வளர வளர சின்ன எலும்புகள்லாம் ஒன்னோட ஒன்று இணைந்து அது முதிர்ந்த பருவத்தில் 206 குறையுது.
0: நன்றி
1: நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு. இப்ப நீங்க கேட்ட பாடல் வருது, கேட்டு ரசிங்க.
0: நன்றி மேடம்.

0: 10:33 ஆயிட்டிருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இருந்து மனம் விரும்புதி நிகழ்ச்சி. உங்கள் மனதிற்கு விருப்பமான பாடல்களோடு வளம் வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேருக்கு கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடலாம். மனித உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள் மொத்தம் எத்தனை தான் கேள்வி. வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர் வைகை கோமதிக்கு உற்சாகமான காலை இனிய வணக்கம். நான் தர்மபுரி ராஜாபேட்டையிலிருந்து வாஜி கலகர் விஜயன் பேசுறேன் மேடம்.
0: வாங்க, நல்லா இருக்கிறோம் விஜயன் சார். இன்னைக்கு என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: இன்னைக்கு பூவை உனக்காக இருந்து ஆனந்தம் ஆனந்தம் என்ற பாடல் கொடுங்க.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிங்களா? மனித உடல்ல இருக்கக்கூடிய எலும்புகள் மொத்தம் எத்தனைன்ட்டு.

0: மனம் விரும்புதை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்குறீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயருக்கு கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடலாம். மின்சாரம் தயாரிக்கக்கூடிய விசித்திரமான மீன் எது? இதுதான் கேள்வி. நேயர் பதில் சொல்கிறாங்களா இல்லட்டா என்ன என்ன பாடல் கேட்குறாங்க அப்படின்றதெல்லாம் கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். முகவூர்லேருந்து ஜோதி பேசுறேன் மேடம்.
0: வாங்க ஜோதியம்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன இன்னைக்கு நிகழ்ச்சியில பாடல் வேணும் உங்களுக்கு?
1: மில்லா படத்துல இருந்து மை நேம் இஸ் மில்லா வாழ்க்கை எல்லாம்
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். அப்படியே நீங்க கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சீங்களா? மின்சாரம் தயாரிக்கக்கூடிய விசித்திரமான மீன் எதுன்ட்டு
1: மீன் ஆக்ஷன் கொடுத்துறீங்களா?
0: ஆப்ஷன் கொடுக்கணுமா?
1: ஏதோ ரெண்டு மீனை சொல்லுங்க.
0: ஏதாவது ஒரு ரெண்டு மீன், அந்த ரெண்டு மீன்ல நீங்களே ஒரு மீனை சொல்லிடலாமே. இது வந்து தென் அமெரிக்கா நதிகளில் காணப்படக்கூடிய இந்த மீன்கள் அதோட உடல்ல இருந்து சுமார் 600 860 வோல்ட் மின்சாரத்தை வெளிப்படுத்துமா. இது ஒரு மனிதனையே நிலை தடுமாற வைக்கிறதுக்கான போதுமான மின்சாரம் இது அப்படின்றதையும் சொல்றாங்க. ஈல் மீன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மீன்ல இருந்து மின்சாரம் வந்து தயாரிக்கலாம். சரி, சூப்பர், நன்றி. இப்போ நீங்கள் கேட்ட பாட்டு வருது, கேட்டுருசிங்க.

என்ன பொழுது என்ன நாள் தோறும் விளையாடி வாழ்வோம். நான் கொண்டு வந்தேன நீ கொண்டு வந்தாய செல்வம். நாள் என்ன பொழுது என்ன

0: மனம் விரும்புது நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. 10:46 ஆயிட்டு இருக்கு. அடுத்த நேயருக்கான கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடலாம். மனித மூளையில எத்தனை சதவீதம் நீர் இருக்கு? இதுதான் கேள்வி. நேயர் சொல்றாங்களா என்ன பாடல் கேக்குறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் சகோதரிக்கு.
0: வாங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: தேனில சொன்னதானவே நலம் பார்த்தீங்களாப்பா?
0: நல்லா இருக்கிறோமா. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு தாண்டவம் பாட்டு. ஒரு பாதி கதவணி அடி அந்த பாட்டு கொடுங்க.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். அப்படியே கண்டுபிடிச்சிங்களா மனித மூளையோட எடையில எத்தனை சதவீதம் தண்ணீர் இருக்கு, நிறைந்து
1: இருக்குன்ட்டு?
0: கெஸ்ல சொல்றீங்களா? சரி, ஏதாவது ஒரு இது சொல்லுங்க தோராயமா. 75% நீர் இருக்கான். சும்மா பார்க்கறதுக்கு தான் திடமா இருந்தாலும் அதுல முக்காவாசி தண்ணீர் தான் இருக்குமா. அதனாலதான் உடல்ல தண்ணீர் சத்து குறையும் போது நமக்கு டீஹைட்ரேஷன் சொல்றாங்க இல்லையா, உடனே தலைவலி வந்துருது. ஓகேமா, ஓகே. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு நன்றி.

0: கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலை பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் இருந்து மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயருக்கு கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடலாம். நமது உடலில் இருக்கக்கூடிய மிக கடினமான பகுதி இது, இதுதான் கேள்வி. நேயர் வந்துட்டு அங்கே பேசிடலாம். வணக்கம்.
1: என்னை முட்டும் வான் புகழோடு வான் அழகில் வர்ணஞ்சாலம் படித்துக் கொண்டிருக்கும் எங்கள் வானவில் நெல்லை 102.6 வந்திருக்கும் அன்பு சகோதரிக்கும் பகல் வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில் இணைவது மதுரை ஆண்டாள்புரம் சுவாமிநாதன் மேடம்.
0: நல்லா இருக்கணும் சுவாமிநாதன் சார், சொல்லுங்க நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
1: இளையராஜா ஐயா இசையில கார்த்திகை நடிச்ச நாடோடி பாட்டுக்காரன் படத்துல இருந்து வனம் எல்லாம் செம்பகுப்பு அந்த பாட்டு மேடம்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். அப்படியே நீங்க கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிங்களா? நமது உடல்ல இருக்கக்கூடிய மிக கடினமான பகுதி எதுன்ட்டு? நம்மளுடைய எலும்புகளை விட பற்களோட வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய எனாமல் பகுதி தான் உடலையே மிக வலிமையான கடுமையான திசு அப்படின்னு சொல்றாங்க. 10

54 நிமிஷமும் ஆயாச்சு. மனம் விரும்புதி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட கலந்துக்க முயற்சி செய்த கேட்டு சீத்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி சொல்லி நிறைவு செஞ்சுக்கலாம் மனம் விரும்புதி நிகழ்ச்சியை. இவ்வளோ நேரம் உங்க கூட பேசிட்டு இருந்தேன் உங்க பிரியமான தோழி ஸ்ரீவை கோமதி. அடுத்ததா 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சி இருக்குது, அதுல சித்ரா கோட் அருவி பற்றி தெரிந்து கொள்ளலாம். பாடலை கேட்டுட்டே தொடர்ந்தே நெஞ்சிருங்க.

0: நேர்களே, இன்னும் சில நொடிகள் கேட்கலாம் 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: இடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சி தொடர்பாக புதுதில்லியில் இன்று நடைபெறும் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்ற உள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைத்து மாநிலங்களின் முன்னேற்றமும் அவசியமானது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜயின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் முதலமைச்சருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு நாடு முழுவதும் நேற்று சுமூகமாக நடைபெற்றதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே தனியார் தொழிற்சாலையில் அமோனியா கசிவால் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 5 அதிகரித்துள்ளது. அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட இந்த விபத்து குறித்து சட்டப்பேரவையில் மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் அவை விதி 110 கீழ் இன்று விளக்கம் அளித்தார். இனிவரும் காலங்களில் இதுபோன்ற விபத்துக்கள் ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். புதிய காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். கோவை, சிவகங்கை உள்ளிட்ட 5 உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் எகிப்த் 3-1 என்ற கோல் கணக்கில் நியூசிலாந்தை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 11:02.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பளிஞ்சங்களுக்கு மீண்டும் ஒரு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நேயல் கேட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. 11:03 ஆயிட்டு இருக்குது. மணித்திருநாடு நிகழ்ச்சியை கேட்கவிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மணித்திருநாடு நிகழ்ச்சியில இந்தியாவுடைய பெருமை பேசக்கூடிய அழகழகான இடங்கள் பத்தியும் முக்கியமான விஷயங்கள் பத்தியும் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். ரொம்ப வெயில் காலங்கள் அப்படி இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு லீவு நேரங்களில் எங்கேயாவது போகணும், அதுவும் சில்லுன்னு இருக்கிற இடத்துக்கு போகணும்னு சொல்லணும்னா கண்டிப்பாக எல்லாரும் சொல்லக்கூடிய இடம் வந்து குற்றாலம், அதுவும் அகஸ்தியர் ஃபால்ஸ் இந்த மாதிரியாவது இடமா தான் இருக்கும் இல்லைங்களா. அதுவும் இல்லைன்னா மூணார் அந்த மாதிரி இடங்கள் நம்ம யோசிப்போம். ஒரு சேஞ்சுக்கு இந்த இடத்துக்கு போய் பாருங்களேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுதான் இந்தியாவுடைய நயாகரா அப்படின்னு அழைக்கப்படுற சித்ரகூட் நீர்வீழ்ச்சி. இந்த நீர்வீழ்ச்சியில் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் நிறையவே இருக்குதுங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடலும் வந்துட்டே இருக்குது. சேரன் பாண்டியன் திரைப்படத்திலேருந்து மனு மற்றும் சித்ராவுடைய குரலில் பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க. இது நிலை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறேன். நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன்.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நேர்களே, 11/10 மக்களின் பத்மா விருது பெற்ற சாதனையாளர் திரு ரவிலால் தொடு அவர்களை பற்றிய சிறப்பு நிகழ்ச்சி தான் கேட்கவிருக்கிறோம். அதைத் தொடர்ந்து மனிதநாடு நிகழ்ச்சி 11:25 மறுபடியும் தொடரும். தொடர்ந்து இணைஞ்சிருங்க நிலை பண்பலை 102.6.

0: पहचान है। साहित्य केवल शब्दों का संग्रह नहीं बल्कि समाज को दिशा देने का एक सशक्त माध्यम है। टूडू जी, अपने विचार हमसे साझा करने के लिए धन्यवाद।
1: नमस्ते।
2: अभी आप सुन रहे थे वर्ष 2026 के पद्म पुरस्कारों से जुड़ी विभूतियों पर विशेष कार्यक्रम पीपल्स पद्मा ऑन आकाशवाणी। आज आपने सुनी प्रसिद्ध संथाली साहित्यकार रबीलाल टूडू के साथ विशेष बातचीत। तनुश्री बंदोपाध्याय के विशेष योगदान के साथ संचालन कर रही थी प्रियंका अरोड़ा। इसे आप हमारी मोबाइल ऐप न्यूज ऑन EIR और यूट्यूब चैनल न्यूज ऑन EIR ऑफिशियल पर भी सुन सकते हैं। इस कार्यक्रम के संबंध में अपनी प्रतिक्रिया आप हमें ईमेल के माध्यम से भेज सकते हैं। ईमेल का पता है podcast.eirnews@gmail.com।
3: पीपल्स पद्मा ऑन आकाशवाणी।
4: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
5: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
6: ஆபீஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
7: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
8: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
9: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: பதினோரு மணி 26 ஆகிட்டு இருக்குது. மணித்திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்க இருக்கிறீங்க. மணித்திருநாடு நிகழ்ச்சியில் சித்திரகூட் அறிவிப்பை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிரம்மாண்டமான நீர்வீழ்ச்சி நம்மளுடைய அண்டை மாநிலமாக இருக்கிற சத்தீஸ்கர் அப்படின்ற அந்த இடத்துல, பஸ்தர் அப்படின்றதுல ஜகதல்பூர் அப்படின்றது சுமார் 38 கிலோமீட்டர் தூரத்தில் அது வந்து அமைஞ்சிருக்கு. ஒடிசாவில் உற்பத்தியாகி ஓடுற இந்திராவதி நதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நதி தான் இவ்வளோ பெரிய நீர்வீழ்ச்சியாக கொட்டுது. இந்த நீர்வீழ்ச்சியோடைய உயரம் பார்த்திங்கன்னா சுமார் 29 மீட்டர், அதாவது 95 அடியாக இருக்குது. இதோட ஸ்பெஷாலிட்டி அதோடய உயரத்தில் இல்லைங்க, அதோடைய அகலத்தில் தான் இருக்குது. இதுதான் இந்தியாவிலேயே மிக அகலமான நீர்வீழ்ச்சின்னு சொல்கிறாங்க. மழைக்காலத்தில் அந்த நீர்வீழ்ச்சி கிட்டத்தட்ட 300 மீட்டர் அகலத்துக்கு விரிஞ்சு பிரம்மாண்டமாக கொட்டுமா. இந்த நீர்வீழ்ச்சியில் இன்னும் ஒரு ஸ்பெஷலான விஷயமும் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாடலும் வந்துட்டே இருக்கு. என்ன அசை மச்சான் திரைப்படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் கே சித்ரா அவர்கள் இணைந்து பாடினது. தேவோட இசையில் கங்கை அமரனுடைய பாடல் வரிகள்லாம் பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட வேலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.

0: நாய் ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

11:32 ஆகிட்டு இருக்குது. மணித்திருநாள் நிகழ்ச்சி தான் கேட்டுருக்கிறீங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியில் சித்ரகூட் நீர்வீழ்ச்சி பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். இந்த நீர்வீழ்ச்சியை இந்தியாவின் நயாகரா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஏன்னா இது பார்க்குறதுக்கு அப்படியே உலக புகழ்பெற்ற நயாகரா நீர்வீழ்ச்சி மாதிரியே குதிரையிலாட வடிவத்தில் இருக்குமா. அதனால தான் இது ரொம்ப செல்லமாகவே இந்தியாவுடைய நயாகரா அப்படி இல்லைனா சின்ன நயாகரா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இந்த இடத்துக்கு எல்லா சமயத்துலேயும் போய் சுற்றி பார்க்கறது ரொம்ப கரெக்டாக இருக்காதுங்க. சில குறிப்பிட்ட பருவங்களில் போனால் நல்லாயிருக்கும். அதில் ஒன்று தான் மழைக்காலம். அதாவது ஜூலையிலேருந்து அக்டோபர் மாதங்களில் இங்கே போனோம் அப்படின்னா இந்த அருவியை பார்க்கறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான டைம் கூட சொல்லலாம். ஏன்னா மலையில் தண்ணி ரொம்ப ஆக்ரோஷமாக அந்த 300 மீட்டர் அகலத்துக்கும் முழுசாக அது வந்து அந்த அருவியில் நீர்வீழ்ச்சி வந்து விழக்கூடியதாக இருக்கும். அது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பனிக்காலமாக இருக்கிற நவம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் இங்கே போய் பார்க்கறதுக்கு சிறந்த நேரம். ஏன்னா பனிக்காலத்தில் ரொம்ப தண்ணி வந்து ரொம்ப தெளிவாக நீல நிறத்தில் ரொம்ப அமைதியாக மாறும். இந்த டைமில் அந்த அருவிக்கு பக்கத்தில் கூட நம்ம போய் போட் சவாரி, அதாவது போட்டிங் மூலமாக அந்த அருவி பக்கத்தில் போய் கூட பார்க்க முடியுமா. நிகழ்ச்சியில் அடுத்ததான் பாடலும் வந்துட்டே இருக்குது. சூரியன் திரைப்படத்துலேருந்து வாலியுடைய பாடல் வரிகளில் இசையமைப்பாளர் தேவாவுடைய இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இருவரும் இணைந்து பாடின பாடல். பாடலை கேட்டு இணைச்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: நிகழ்ச்சிகளை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம் நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6
1: 11:39 ஆகிட்டு இருக்குது. மணித்திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியில் சித்திரகூட் நீர்வீழ்ச்சி பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்குறோம். இந்த நீர்வீழ்ச்சிக்கு போனால் நம்ம வந்து நிறைய விஷயங்களை பார்த்து ரசிக்கலாம். குறிப்பாக அதில் ஒன்று படகு சவாரி. இங்கே போகிறோம், போட்டிங் போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அருவிக்கு பக்கத்தில் வரைக்கும் போகிறதுக்கான அந்த குறிப்பிட்ட சீசனில் அந்த அருவியுடைய பக்கத்தில் வரைக்கும் போகலாம். அது இன்னும் பார்த்து ரசிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி சன்செட் பார்க்குறதுக்கு கூட நல்லாயிருக்கும். இந்த சன்செட் சாயங்கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் மறையும் போது அந்த அருவி அதை பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்கும். அருவிக்கு போகிறோம், அந்த அருவியை மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்குமே சுற்றி பார்க்கலாம். அந்த நீர்வீழ்ச்சியை சுற்றி அடர்ந்த காடுகள் இருக்குது. அப்படியே அந்த பக்கத்தில் அந்த காடுகளை சுற்றி இருக்கிற குடும்சர் குகைகள் அப்படின்ற இடத்தையும் காங்க

சங்கர் பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா அப்படிங்கிற இடத்தையும் போய் நம்ம சுற்றி பார்த்துட்டு வரலாம். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, அந்த சித்ரகூட் நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறது பஸ்தர் காடுகளுக்கு நடுவில் இந்தியாவுடைய நயாகரா அப்படிங்கிற அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கம்பீரத்துடைய அழகான பாறைகள் மேலேருந்து தண்ணி ஆர்ப்பரித்து கொட்டுற அந்த அழகை பார்க்கும்போதே நம்ம மனசு வந்து அப்படியே குஷியாயிடும். ஸோ வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நம்ம வந்து வெளியில் கொஞ்சம் பார்க்கணும், ரொம்ப ரசிக்கணும் இயற்கை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நீர்வீழ்ச்சிக்கு போய் நம்ம பார்க்கலாம். இவ்வளோ நேரமும் மனிதநாடு நிகழ்ச்சியில் சித்ரகூட் நீர்வீழ்ச்சி பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருந்தோம். இனி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய உள்ளூர் செய்திகளை தான் தெரிஞ்சுக்கவிருக்கிறோம் நிகழ்ச்சியுடைய பாடலுக்கு பிறகு. வாலியுடைய பாடல் வரிகளில் எஸ் ஜானகி, மின்மினி அவர்கள் கமலஹாசனோட இணைந்து பாடின பாடல் தான் கேட்கவிருக்கிறோம். யாருடைய இசையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளையராஜாவோட இசையில் தான் தேவர் மகன் திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்கவிருக்கிறோம். பாடலை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நிலை பண்பலை 102.6.

0: ஆமாம், இன்றைக்கி முதல் தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தகவல் தொழில்நுட்ப வசதிகள் பெருமளவு வளர்ந்து வரக்கூடிய சூழலில் அன்றாட நிகழ்வுகளை மக்கள் சமூக வலைத்தளங்கள் மூலமாக அறிந்து கொள்ள வகையில் நமக்கு வந்து சூழல் வந்து இருக்குது இல்லையா. குற்றங்கள் தடுப்பு, போக்குவரத்து மாற்றம், அவசர கால அறிவிப்புகள், முக்கிய தகவல்களை வெளியிட நெல்லை மாவட்ட போலீஸார் ஏற்கனவே யூடியூப் தளத்தை வந்து உருவாக்கி காணொலிகளை வந்து பதிவிட்டுட்டு வந்துட்டுருக்குறாங்க. அடுத்த கட்டமாக இப்போது வந்து புதிய வாட்ஸ்அப் சேனலை வந்து அவங்க வந்து துவங்கியிருக்கிறாங்க. இந்த அதிகாரப்பூர்வ கணக்கை பின்தொடர்வதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், பாதுகாப்பு வழிகாட்டுதல்கள், போலீஸாரோட நடவடிக்கைகளை வந்து மக்கள் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதனால் whatsapp.com சேனல் அதில் போயிட்டு 0029 BBDC B6S6 இந்த இணையதள இணைப்பை பயன்படுத்தி மக்கள் வந்து புதிய வாட்ஸ்அப் சேனலை நீங்கள் வந்து இணையலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த தகவலோடு இப்போ வருது பாடல்.
1: ராசையா திரைப்படத்திலேருந்து வாலியுடைய பாடல் வரிகளில் பவதாரணி, எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் இணைந்து பாடினது. இளையராஜா இசையில் பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
1: ஆபீஸோட வேலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ. வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: பதினோரு மணி 52 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. கேட்டுட்டு இருக்கிறீங்க மனித நாள் நிகழ்ச்சி.
1: நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, சென்னையிலிருந்து குற்றாலம் அருவி, செண்பகாதேவி மலையேற்றம் உள்ளிட்ட இடங்களுக்கு 3 நாள் ட்ரெக்கிங் செல்லக்கூடிய வகையில் புதிய திட்டத்தை தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இது பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சென்னையிலிருந்து பயணிகள் ஏசி பஸ்ஸில் அழைத்து செல்லப்பட்டு குற்றாலம் அருகே இருக்கக்கூடிய சுற்றுலாத்துறை ஹோட்டல்களில் தங்க ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதற்கு தலா ஒருவருக்கு வந்து 9,500 ரூபாய் கட்டணமாகவும் வசூலிக்கிறாங்க. July 3, 17, 31 இந்த 3 நாட்களில் இந்த சுற்றுலா திட்டம் வந்து செயல்படுத்தப்பட இருக்குது. இப்போ இதுக்கான முன்பதிவுகள் கூட தொடங்கியிருக்கிறாங்க. உங்களுக்கு கூடுதல் தகவல் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா www.ttdconline.com இந்த இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கான விவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், www.ttdconline.com இந்த இணையதளத்தில் போயிட்டு உங்களுக்கான விவரத்தை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, 5 மாவட்டங்களில் இன்றைக்கி கனமழை பெய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழகத்தில் சில இடங்களில் இடிமின்னலோட மிதமான மழை பெய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை மாவட்டங்களில் சில இடங்களில் இன்றைக்கி இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றோட கனமழை பெய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றைக்கி வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, அதனை ஒட்டியிருக்கக்கூடிய குமரிக்கடல் பகுதிகளில் இன்றைக்கி மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலையும் சூறாவளி காற்று வீசலாம் அப்படின்றதுனால மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த தகவலோட இன்னைக்கு மனிதன் நாடு நிகழ்ச்சியில் நிறைய தகவல்கள் கேட்டு பயன்பெற்றிருப்பீங்க. நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரம் உங்க கூட பேசிட்டு இருந்தேன்னா உங்க பிரியமான தோழி ஸ்ரீவை கோமதி மற்றும்
0: நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன்.
1: மீண்டும் மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களே. நன்றி, வணக்கம்.
0: நிகழ்ச்சியோட நிறைவான பாடலும் வந்துட்டே இருக்குது. பொற்காலம் திரைப்படத்திலிருந்து அனுராதா ஸ்ரீராம், அருண்மொழி, சுஜாதா மோகன், வைரமுத்து தேவா அவங்களுடைய இசையிலையும் வைரமுத்துறை பாடல் வரிகளையும் பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. பாடலை தொடர்ந்து 12 மணிக்கு இன்று இனி ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய நிகழ்ச்சி குறிப்பு தான் வாசிக்க கேட்க இருக்கிறீங்க. விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
2: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
2: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு, பின்பக்கமா போனா
3: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
1: இசை மழைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசை மழையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மழை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
1: இது 102.6.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இனி கேட்கலாம் இன்று இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நண்பகல் 12:10 மற்றும் 12:50 ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் விசேஷ நாட்கள் என்றால் உங்களுக்கு அது சலிப்பா சந்தோஷமா அப்படின்னு தோழிகள் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க இருக்கிறாங்க. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், இன்று தேசிய தொழில்நுட்ப ஜவுளி திட்டம் பற்றி கேட்டறியலாம். 1:10 நலம்தானா நிகழ்ச்சியில் போதை இல்லா புது உலகம் படைப்போம் நேர்முகம், பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட மனநல அலுவலர் ஷியாமினி அவர்கள். 1:55 இயற்கை வழியில் ஆரோக்கியம், ஆலோசனைகள் வழங்குபவர் மருத்துவர் டாக்டர் ஜெயந்த் அவர்கள். பிற்பகல் 2:15 அன்பின் வரிகள், 3:02 குக்கு நேர் விருப்ப பாடல்கள். பிற்பகல் 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 4:20 பொதிகை தும்பி, 5:20 படமும் பாடலும். 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7:00 திரை இசை, 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் எழுதியவர் திருமலைக்குமார், 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 விளையாட்டுப் போட்டிகளின் தினசரி நிகழ்வுகள் கேட்கலாம், 7:32 அறிவியல் நேரம், 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல்கள், 9:15 செய்திச்சுடர், 9:30 இலக்கிய சாரல். இன்றைய இலக்கிய சாரலில் இனியவை 40 இனியவை. 10:00 சுகமான ராகங்கள், 4 நேரி பரப்பாடி எஸ் ஜோயல் அவர்களின் தொகுப்பு வலமர கேட்டு ரசிக்கலாம். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள் இதுவரை கேட்டது இன்று இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஸ்நேஹிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்தன் கோ. சரி சரி, வசந்தன்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
5: தட்ஸ் ரைட்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்தன் கோ. சரி சரி, வசந்தன்.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
5: தட்ஸ் ரைட்.

0: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி பெண்கள் மட்டும் பங்கேற்கும் ஸ்நேகிதியே. இன்னைக்கு ஸ்நேகிதிய நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக காற்றலையில தயாரா இருக்கிறோம். நான் உங்கள் திவ்யா மற்றும்
1: நான் உங்கள் ஜெமிமா செபாஸ்டியன்.
0: ஜெமிமா எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன். திவ்யா நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் சூப்பரா இருக்கிறேன்.
1: ஸோ தோழிகள் கிட்ட பேசுறக்க ரொம்ப ஆக்டிவாக நம்மளும் கனெக்ட் ஆகிட்டோம் இல்லையா?
0: ஆமாம், கண்டிப்பாக. அதுவும் இன்றைக்கி நம்ம எந்த தலைப்பில் பேசியிருக்கிறோம் அப்படின்னா, விசேஷ நாட்கள்னால் உங்களுக்கு அது சலிப்பாக சந்தோஷமாக அப்படின்னு தான் நம்ம தோழிகள் கிட்ட கேட்க இருக்க போகிறோம்.
1: இப்படி கேட்டிங்கன்னா நாங்கள் என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது இல்லையா? ஏன்னா ஒரு பக்கம் ஹாப்பியாக தான் இருக்குது, இன்னொரு பக்கம் வேலையெல்லாம் யோசிச்சா ஐயோ சலிப்பாக இருக்குதுங்கிற மாதிரி தோணும் இல்லையா?
0: விசேஷ நாள்லாம் ஒரு நாளில் வர்றது கிடையாது, அதுக்கான ப்ரிப்பரேஷன் 1008 வேலைகள்லாம் இருக்கும்.
1: அந்த வேலையை ஸ்டார்ட் ஆகிறது நிகழ்ச்சி அன்றைக்குமே பம்பரமாக சுற்றி வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆடியன்ஸாக இருக்கிற நமக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தோணினாலுமே நமக்கு வந்து ஒரு பக்கம் வந்து ரெண்டுமே நமக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்குது தான் செய்யும். சலிப்பாகவும் இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். என்ன சொல்ல, தோழிகள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துருவோம்.
0: ரெண்டுமே அந்த விசேஷ நாட்களில் எந்தெந்த விஷயங்கள் சலிப்பாக இருக்குது, எந்தெந்த விஷயங்கள் சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறத கூட தோழிகள் வந்து இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் சொல்லலாம். ஸோ அதுக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் சொல்லிடுவோமா?
1: சொல்லிடலாம். 0462-256-1132 மற்றும்
0: 2561-1133 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தோழிகளும் வந்துட்டாங்க, பேசிடலாமா ஜிமிமா?
1: பேசிடலாம். முதல் நேயர் யார், இங்கேருந்து?
0: வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: யார், எங்கேருந்துமா?
2: பொட்டலூர் மேடம். என் பேர் செல்லம்மாள்.
0: செல்லம்மாள் பேசுறீங்களா? இப்பதான் முதல் தடவையா பேசுறீங்களா?
1: இல்ல, செல்லம்மாள் பேசி
2: நிறைய தடவை பேசிருக்கேன்.
1: பேசிருக்காங்க செல்லம்மாள் அம்மா கிட்ட, நானும்
2: பேசியிருக்கேன்.
0: செல்லம்மாள் சொல்லுங்க, விசேஷ நாட்கள்லாம் உங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து சலிப்பா இருக்குமா இல்ல சந்தோஷமா இருக்குமா?
2: ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம்.
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அசராம செஞ்சிருவீங்க.
2: ஆமா மேடம், ஏன்னா டெய்லி வேலைக்கு போவேன் நானே.
0: சரி,
2: அதனால விசேஷங்கிறது ஒரு நாளைக்கு தானே வருது.
0: அதுவும் கரெக்ட் தான்.
2: டெய்லி வந்து நம்ம வந்து டெய்லி நல்ல சோறு பொங்குவோம், வேலை பார்ப்போம், நமக்கு டக்குன்னு செஞ்சுட்டு வேலைக்கு ஓடிடுவோம். ஆனா விசேஷ நாள்ல வந்து கூட்டு பொரியல் வடை பாயாசம்
1: சொல்லிட்டீங்களா? இப்பதான் சொல்லிட்டேன் திவ்யா கிட்ட, பசிக்குது திவ்யா, வாங்க சீக்கிரம் ஷோ முடிச்சுட்டு சாப்பிட போலான்னு. நீங்க கூட்டு போய் லவியாட்டீங்க.
2: வடை பச்சி பாயாசம் எல்லாம் சேர்ந்து செஞ்சு நம்ம பிள்ளைகளுக்கும் கொடுத்து வீட்டுக்காரருக்கும் கொடுத்து சந்தோஷமா நம்மளும் சேர்ந்து சாப்பிடுறது சந்தோஷம் மேடம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
2: அதனால விசேஷ நாள் வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மேடம்.
0: சூப்பர்மா, ரொம்ப அழகா
1: விசேஷ நாளுக்கு கண்டிப்பா நாங்களும் வரோம்.
2: போறதுக்கு லீவும் கிடைக்கும் மேடம்.
1: பின் குறிப்பு இந்த மாதிரி இதையும் சொல்லியிருக்காங்க.
2: ஆமா மேடம்,
1: உண்மைதாமா, ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, நன்றி.
0: கண்டிப்பாக அந்த விசேஷ நாட்கள் தானே, வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு வேலைக்கு போகிற எல்லாருக்குமே லீவு கிடைக்கும், எல்லாரும் ஒன்றா இருப்போம், அப்போ சந்தோஷம் தானே அப்படின்னு வந்து நம்ம சொல்லிட்டாங்க நேயர். அடுத்த தோழி என்ன சொல்கிறாங்க கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ மேடம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார், எங்கேருந்து?
3: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறோமா.
3: நான் கோமதி மேடம், பாளையங்கோட்டையிலேருந்து.
0: பாளையங்கோட்டையிலேருந்து கோமதி, சொல்லுங்க, உங்களை பொறுத்தவரைக்கும்

0: விசேஷ நாட்கள் வந்து அது சலிப்பா சந்தோஷமா?
1: ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
0: சந்தோஷம்தான்.
1: ஆமா மேடம், அதாவது ஒரு தீபாவளியோ
0: ஆ
1: பொங்கல்னாலும் சரி,
0: ஆ
1: எப்ப வரும் அப்படிங்கறதுல நம்ம ஒரு உற்சாகமா இருந்து,
0: ஆ
1: அத ஒரு 2 நாள் முன்னாடியே நம்மளுக்கு இந்த டிரெஸ் வாங்கணுமா, இந்த வளையல் வாங்கணுமா,
0: ஆஹா
1: பேக்கிங்கா நம்ம என்னென்ன வாங்கணும் வைக்கணும் அப்படிங்கறதுல எல்லாம் ரொம்ப சந்தோஷம் இருக்கும் அதிகமா.
0: அதாவது ஷாப்பிங்
1: அதனால
0: பண்றது பிடிக்கும்னு சொல்றீங்க.
1: ஆமா ஷாப்பிங் பண்ணது, அப்புறம் பண்டங்கள் எல்லாம் கிடைக்கும் விசேஷ நாள்கள்ல.
0: முக்கியமான விஷயம் அதுதான், நானும் அதான் சொல்லுவீங்க
1: அம்மா
0: நினைச்சேன்.
1: எப்ப செய்வாங்க அப்படிங்கறத ஒரு ஆர்வத்தோட பாத்துக்கிட்டு இருப்போம். இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல எங்க தெருவுல வந்து இன்னைக்கு வந்து எங்க வடக்கு முத்தார மணிக்கு வந்து புதன்கிழமை அன்னைக்கு கும்பாபிஷேகம், அது மாதிரி நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வடக்கு உச்சிமாரி அம்மனுக்கு வருஷாபிஷேகம்.
0: சூப்பர்.
1: இதே எங்க தெருவுல கோலாகலமா லைட் அலங்காரத்தோட வச்சிருக்காங்க, அத போய் போய் பார்க்க அவ்வளவு ஒரு சந்தோஷம் ஆனந்தம். அதனால ஃபங்க்ஷன்னாலே சந்தோஷம்.
0: சூப்பர்மா, ரொம்ப அழகாக சொன்னீங்க, நன்றி. ஃபங்க்ஷன்னாலே சந்தோஷம் தான்ப்பா அப்படின்னு வந்து தோழிகள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஃபங்க்ஷன் சமயத்துலேயும் சில சில அந்த வேலைகள்னு சொன்னீங்கல்ல, அந்த நமக்கு அந்த வேலைகள், அந்த துணி துவைக்க எல்லாம் நிறைய பேர் கூடும்போது அதுக்கான வேலைகளும் கூடத்தான் செய்யும். அப்போ அந்த சமயத்தில் வந்து ஏண்டா இந்த நாள் வருது அப்படின்னு ஒரு சலிப்பும் ஒரு கட்டத்தில் இருந்தாலும், எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது அந்த விதவிதமான அந்த சாப்பாடு, துணிமணிகள், அந்த புதுசு புதுசாக நம்ம எல்லா விஷயங்களும் அந்த விசேஷ நாட்கள்னு செய்யும்போது அதுவும் ஒரு தனி சந்தோஷம் தான் கொடுக்குது.
2: அதை இப்போ பேசின 2 நேர்களுமே கண்டிப்பாக சொல்லிடுவாங்க, அந்த லீவ் விஷயத்தையும் சரி இந்த சாப்பாடு விஷயத்தையும் சரி கண்டிப்பாக நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இதை யோசிக்கும் போது விசேஷ நாட்கள் சொல்லும் போது ஹாப்பியாக தான் இருக்கு இல்லையா, ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ நம்ம ஒரு சந்தோஷமாக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்துடலாம். காதல் திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.
3: No, no, no.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: சிநேகிதி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 விசேஷ நாட்கள் உங்களுக்கு சலிப்பா சந்தோஷமா அப்படின்னு நம்ம தோழிகள்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் திவ்யா மேடம், ஜெமியம்மா மேடம், வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து?
1: ஆனந்தி பேசுறேன்.
0: ஆனந்தி வாங்க, நல்லா இருக்கும்.
1: விசேஷ நாட்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்,
0: ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
1: நாளைக்கு முன்னாடியே களைகட்டிரும்.
0: ஒரு இடத்துல கூட உங்களுக்கு சலிப்பே வராதா? டயர்டே ஆக மாட்டீங்களா?
1: சொல்ல வரேன், அதத்தான் சொல்ல வரேன். எல்லா வேலையும் விசேஷ நாட்கள்ல எல்லாம் செஞ்சு, எல்லா சாப்பாடு எல்லாம் செஞ்சு, சந்தோஷமா ட்ரெஸ் எல்லாம் எல்லாத்தையும் காட்டிட்டு, அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு பேட்டரி கொஞ்சம் டவுன் ஆகும். அப்ப நம்ம அப்ப கையோ கால் வலிக்குது, கைக்கு கீழே மெதுவா உட்காரும். அப்பத்தான் பிள்ளைங்களை அம்மா கொஞ்சம் தண்ணி, ஆனா எல்லாம் செஞ்சிருப்போம். வட பாயசம் ஒண்ணாம செஞ்சிருப்போம், யாரும் செல்வம் இல்லாம எல்லாம் செஞ்சுட்டு தண்ணி அப்பதான் நமக்கு வரும். எனக்கு மட்டும் என்ன இரும்புல அடிச்சு போடாம,
0: எனக்கு இருக்கிறது ரெண்டு கைதானே அப்படின்னு தோணும்.
1: ரெண்டு கைதானே, அந்த அதான் அந்த உடல் ஒத்துழைக்க வரும்போது, ஒத்துழையாமை வரும்போதுதான் நமக்கு அந்த வார்த்தையில சலிப்பு வரும். ஆனா எல்லாமே பார்த்து பார்த்து செய்வோம், எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா செய்வோம். அதுலயும் சில நம்ம ட்ரெஸ் பத்தியோ நம்ம ஜுவல்ஸ் பத்தியோ யாரும் கேட்கலாம் கூட கொஞ்சம் சலிப்பு, இவ்வளவு மெனக்கிட்டமே.
0: ஆமா, அதுக்குன்னு இவ்வளவு பார்த்து பார்த்து ரெடியா இருக்கும். இது எங்க வாங்கிருக்க, இது கலர் அழகா இருக்கு, நமக்கு சொல்ல வேண்டாமா என்ன?
1: நாலு திசையிலயும் போனோமே, ஒருத்தரும் கேட்கலையே. கேட்டுதான் கொஞ்சம் கொஞ்சம் இதா இதுவா இருக்கும். பெண்களுக்கே
0: கொஞ்சம்
1: சந்தோஷம். ஆமா, அங்க வாங்கின பிளவுஸ்க்கே பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் தைய கூலி அப்படின்னு சொல்லி அந்த பேச எல்லாம் பேசி சந்தோஷமா

0: போகும், அந்த உடம்பு கொஞ்சம் டவுன் ஆகும் போது அந்த வார்த்தையில சலிப்பு வரும். அதுதான்
1: சிரிச்சாங்க.
2: ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடியே களை கட்டிடுவோம், அலைஞ்சி திரிஞ்சு, எவ்வளவு வெயிலா இருந்தாலும் மழையா இருந்தாலும் பர்சேஸ் பண்றதுக்கு போறதுக்கு வர்றதுக்கு எல்லாமே சந்தோஷமா
1: தான். அதை சொல்லுங்க,
2: வெளியில அந்த டைம்ல அதுக்கு முன்னாடி நம்ம ஹோட்டல்ல போய்
1: சாப்பிடுறதுன்னா வேலை அதிகமா இருந்தாலும் இந்த சாப்பாடு விஷயத்துல நமக்கு ஃப்ரீ ஆயிடுவோம்ல அந்த டைம்ல.
2: ஒரே ஒரு டைம் எப்போ அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு, அது கோவில் ஃபங்க்ஷன் தான் சந்தோஷமா இருக்கும். ஏன்னா சாப்பாடு அவங்க போட்டுருவாங்க,
1: நம்ம சமைக்க வேண்டாம்.
2: அந்த வீட்டுல ஃபங்க்ஷன் கொண்டாடுறோம் இல்லையா, சாயந்தரம் அந்த பாத்திரத்தெல்லாம் அள்ளி போட்டுட்டு அதை பாப்போம் பாருங்க.
1: அதுதாங்க அப்பதாங்க உண்மையான முகமே நமக்கு வரும். இவ்வளவு பாத்திரமா அப்படின்னு
2: இவ்வளவு பாத்திரமா இந்த பண்டிகை வராம இருக்கலாம்,
1: அதுவும் தோணும். அந்த சமயம் தான் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தோணும்,
2: பாத்திரங்களை உட்கார போவேலதான் தோணும். அது வந்து நிறைய பசங்க இருக்காங்க பாருங்க, அந்த வீட்டுல இன்னும் நிறைய சங்கடமா இருக்கும்.
1: ஆமா, நிறைய துணிமணிகள் எல்லாம் சேர்ந்துரும் துவைக்கணும்.
2: உண்மையில நான் அப்பதான் நினைப்பேன், நமக்கு ஒரு இந்த பையனுக்கு பதில் பொண்ணா இருந்தானா எனக்கு அந்த வேலையை வாங்கி
1: வேலை செய்யறது துணைக்காத ஆளாவே இருக்கும். நினைச்சிருக்கீங்க ஒரு பொண்ணை நாங்க நினைச்சிருக்கேன், ஐயோ அம்மா வேலை சொல்லியே கொண்டுடுவாங்கன்னு கூட நினைச்சிருக்கேன், அவ்வளவு வேலை இருக்கும் அந்த டைம்ல
2: எல்லாம். அது பொண்ணுங்க நிறைஞ்ச வீடு இன்னும் சந்தோஷமா இருக்கும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, நன்றி நன்றி. நம்ம சிவகாமியும் ரொம்ப ரொம்ப அழகா சொன்னாங்க இல்லையா, அந்த விசேஷ நாட்கள் வந்து ஆரம்பத்துல அந்த கொண்டாட்டங்களோட இருக்கும்போது நல்ல ஜாலியா இருக்கும்.
3: அந்த பாத்திரம்
1: அந்த விஷயம்
3: தான், கொஞ்சம் பாத்திரம் கிடந்தாலே நமக்கு டென்ஷன் ஆகும் இல்லையா. ஆனா பாருங்க ஃபங்க்ஷன்ல அவ்வளவு பெரிய அண்டா எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கோவம் வரதான் செய்யும். ஆனா நோட் பண்ணீங்களா திவ்யா, வந்த எல்லா நேரமும் என்ன சொன்னாங்கன்னா, விசேஷ நிகழ்ச்சினாலே எங்களுக்கு சலிப்பு இல்ல சந்தோஷம் தான், 10 நாளைக்கு முன்னாடியே ஹாப்பி ஆயிடுவோம்ட்டாங்க இல்ல.
1: ஆமா, அதுவும் நம்ம ஆனந்தி சொன்னாங்களே, நம்ம அந்த நல்ல அலகாரம் மத்த நாள் இருக்கிறோம், இந்த விசேஷ நாட்கள் தான் நம்ம நல்ல அழகா தயாரா இருப்போம்.
3: அந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு ஒருத்தர் சொல்லாட்டி வரக்கூடிய மன கஷ்டம் இருக்குதே.
1: ஆமா, அதுவும் இல்லாம அந்த டயர்ட்னஸ் தான் ஒரு சலிப்பு நமக்கு வார்த்தையில கொடுத்துருது அப்படிங்கறதும் ரொம்ப அழகா சொன்னாங்க. இன்னும் கூட நம்ம தோழிகள் கிட்ட நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாடல் வந்து கேட்டு வந்துடலாம். சண்டக்கோழி திரைப்படத்துல இருந்து விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் வந்துட்டே இருக்குது, பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
5: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: That's right.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

0: ஸ்நேகிதே நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நம்ம இன்னைக்கு தோழிகள் கிட்ட கேட்டிருக்கோம், விசேஷ நாட்கள்னா உங்களுக்கு சலிப்பா
1: சலிப்பா அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆனா வந்த யாருமே சலிப்பு பக்கமே போகலை, சந்தோஷம் தாங்க எங்களுக்கு இருக்காங்க.
0: முதல்ல சந்தோஷத்து போக பின்பக்கம் அந்த சலிப்பையும் சொல்ல தானே செஞ்சாங்க.
1: அது வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷத்தை வந்து சிரிச்சுட்டே சொன்னாங்க, சலிப்பு கூட அவ்வளவுதான் பெருசா இல்லை.
0: ஏன்னா அது சலிப்பு, அதை அப்படித்தானே சொல்ல முடியும். சரி, நம்ம அடுத்த தோழி என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நம்மளும் கேட்டுடலாம்.
1: பேசலாம். வணக்கம்.
0: உங்களுக்கு இந்த விசேஷ நாட்கள்லாம் அது வந்து சந்தோஷமா இல்ல சலிப்பா?
2: வயசு
0: அந்த இளம் வயதுல அது நமக்கு ஒரு சந்தோஷமா தெரியுது, அந்த வயசாக ஆக அது கொஞ்சம் நம்ம அந்த வேலைகள் அந்த இதனால கொஞ்சம் சலிப்பா தெரியுது அப்படிங்கிறீங்க. ஆனா சந்தோஷமா இருக்கதான் செய்யுதுன்னு சொல்றீங்க. ரொம்ப அழகா யதார்த்தமா சொன்னீங்க காந்திமதி, நன்றி. நிகழ்ச்சியில் இருந்ததற்கு. நம்ம கூட பேச போற அடுத்த தோழி,
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம்
3: மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம். யார் இங்க
1: அமைதியா கேட்டு வராங்கல்ல, யார் எங்க இருந்துமா?
3: ஆலங்குளத்துல இருந்து சீதா பேசுறேன்.
0: ஆலங்குளத்துல இருந்து

0: சீதா. சீதா சொல்லுங்க, உங்களுக்கு அந்த விசேஷ நாட்கள் வந்து சந்தோஷமா இல்ல சலிப்பா?
1: விசேஷ நாள் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கும், நமக்கு கொஞ்சம் கஷ்டம் தானே.
0: ஆமா,
1: நம்ம வீட்டுல நம்ம தான் எல்லா வேலையும் செய்யணும். அவங்க ஒரு மட்டன்னை கூட கொஞ்சம் வேலை பார்ப்பாங்க. அந்த விசேஷ நாள் அவங்க குளிச்சு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு ஓடிடுவாங்க,
0: செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் போடணும்.
1: ஆமா, நம்ம தான் எல்லாமே பலகாரத்திலிருந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே செஞ்சு கொடுக்கணும்.
0: அதனால
1: அடுத்த வச்சு வெளியிலே வர முடியாது.
0: இது வந்து எங்க சந்தோஷம் அப்படிங்கிறீங்களா?
1: சந்தோஷம்
0: விட
1: மாட்டேங்கிறாங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. நன்றிமா, நன்றி. அதாவது அந்த ஸ்டார்டிங் அந்த சந்தோஷமா இருந்தாலும் அந்த சின்ன வயசுல நமக்கு வந்து இந்த எந்த ஒரு ஃபெஸ்டிவல்னாலும் ஆஹா தீபாவளி வருதா பொங்கல் வருதா
2: யோசிப்பாருங்களேன் திவ்யா. நம்ம சின்ன பிள்ளைல வந்து தீபாவளின்னா ட்ரெஸ்ஸு சாப்பாடு கண்ட பழக அதை மட்டும் ஞாபகம் வச்சிருப்போம், சாப்பிட்டோமா போனோமா என்ஜாய் பண்ணுவோம். ஆனா அம்மா இருக்குதா தெரியும் அங்க என்னென்ன இருக்குன்னு.
0: நம்ம தான் இந்த பலகாரம் செய்யணும், இதெல்லாம் எடுத்து வைக்கணும்,
2: அதுக்கேத்த மாதிரி அலங்காரம் பண்ணி வைக்கணும், நம்மளை வேற அலங்காரம் பண்ணி விடணும், எவ்வளவு வேலைகள் அவங்களுக்கு இருந்திருக்கும்ல.
0: அந்த மனநிலை அப்படிங்கறது அந்த வயதை பொறுத்து கொஞ்சம் அந்த மாறதுக்கு அது அந்த அதை பொறுத்து தான் அந்த சந்தோஷம் அந்த சலிப்புங்கிறது இருக்குங்கிறதையும் தோழிகள் வந்து ரொம்ப அழகாக சொன்னாங்க. இன்னும் கூட நம்ம தொடர்ந்து தோழிகள் கூட பேசுறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். கோவா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: ஸ்நேகிதியை நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா
2: ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி
5: தட்ஸ் ரைட்
4: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா
2: ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி
5: தட்ஸ் ரைட்
4: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
7: நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து ஸ்நேகிதி நிகழ்ச்சி இடம்பெறும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று 2 நாள் பயணமாக மங்கோலியா சென்றுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் எல்லைப்பகுதி பாதுகாப்பு குறித்து இன்று முதல் 4 நாட்கள் நாடாளுமன்ற நிலைக்குழு ஆய்வு மேற்கொண்டு

0: மேகதாது அணை பிரச்சினையில் தமிழக அரசு எவ்வித சமரசத்திற்கும் உடன்படாது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். கொலம்பியா அதிபராக வலதுசாரி கட்சித் தலைவர் எபிலார்டோ எஸ்பிரியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் பிரீத்தம் கேந்திரே தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று 2 நாள் பயணமாக மங்கோலியா சென்றுள்ளார். இந்த பயணம் குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து தாம் நடத்தவுள்ள பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார். மங்கோலிய வெளியுறவு அமைச்சர் பேட்ஸ்கேயை தாம் சந்தித்து பேச இருப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தமது மங்கோலிய பயணத்தை முடித்துக்கொண்டு டாக்டர் ஜெய்சங்கர் வரும் புதன்கிழமை தென்கொரியா செல்கிறார். அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் சோஹென் மற்றும் அந்நாட்டு தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேசவுள்ளார். ஜெய்ஜூவில் உள்ள அமைதிக்கான அமைதி கூட்டத்தில் அவர் பேசவுள்ளார். அப்பகுதியில் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்தும் டாக்டர் ஜெய்சங்கர் விவாதிக்க உள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்களில் எல்லை பாதுகாப்பு மற்றும் நாட்டின் வெளியுறவு கொள்கை தொடர்பான விஷயங்கள் குறித்து திரு சசி தரூர் தலைமையிலான வெளியுறவு விவகாரங்களுக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு இன்று தமது ஆய்வை தொடங்கியுள்ளது. ஜம்மு, ஸ்ரீநகர், கார்கில், லே ஆகிய இடங்களுக்கு நேரடியாக சென்று இந்த குழு 4 நாட்கள் ஆய்வு மேற்கொள்கிறது. சிந்து நதிநீர் பகிர்வு ஒப்பந்தத்தை இந்தியா தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கும் சூழ்நிலையில் அண்டை நாடுகளுடனான இருதரப்பு உறவுகள் குறித்தும் இக்குழு ஆய்வு மேற்கொள்கிறது. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதி மற்றும் சர்வதேச எல்லைப் பகுதிகளில் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை தடுப்பது மற்றும் அச்சுறுத்தல்களுக்கு தீர்வு காண்பதற்கான முயற்சிகள் குறித்தும் நாடாளுமன்ற நிலைக்குழு ஆய்வு செய்ய உள்ளது. கிழக்கு லடாக் பகுதியில் அமைந்துள்ள சீனாவுடனான எல்லைக்கோட்டு பகுதியில் தற்போது நிலவும் சூழ்நிலை குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது. 2 யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த அரசு மற்றும் ராணுவ அதிகாரிகளுடன் பாதுகாப்பு தொடர்பான விஷயங்கள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட உள்ளது. இக்குழு புதுதில்லியிலிருந்து புறப்படும் முன் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி அண்டை நாடுகளுடன் இந்தியா மேற்கொண்டுள்ள உறவுகள் மற்றும் வெளியுறவு கொள்கைகள் குறித்து விளக்கினார். மேகதாது அணை பிரச்சினையில் தமிழக அரசு எவ்வித சமரசத்திற்கும் உடன்படாது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். பேரவையில் இன்று காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழக அரசால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குறித்து சில கட்சிகளின் உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர், இந்த அணை கட்டுவதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கக்கூடாது என முதலமைச்சர் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் பிரதமரை நேரில் சந்தித்து இது தொடர்பாக வலியுறுத்தியதாகவும் தெரிவித்தார். காவிரி நதிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண புதிய நடுவர் மன்றம் அமைப்பதால் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்றும் திரு ஆனந்த் விளக்கமளித்தார். தமிழகத்தில் உள்ள அனைத்து தொழிற்சாலைகளிலும் விபத்து நடைபெறாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கண்டிகை பேரில் நேற்று ஏற்பட்ட விபத்து குறித்து பேரவையில் விதி 110 கீழ் விளக்கமளித்த அமைச்சர், உயிரிழப்பை தடுக்கும் வகையில் மாநில அரசு துரிதமாக செயல்பட்டதாக தெரிவித்தார். கோவாவில் இரும்பு தாது சட்டவிரோத சுரங்க முறைகேடு தொடர்பான வழக்கில் 1023 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்க இயக்குநரகம் முடக்கியுள்ளது. இது தொடர்பாக அந்த இயக்குநரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் சல்கோகர் மைனிங் இண்டஸ்ட்ரீஸ் உள்ளிட்ட நிறுவனங்களின் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமலாக்க இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் 2 நாள் பயணமாக இன்று மத்திய பிரதேச மாநிலம் போபால் செல்கிறார். இன்று மாலை போபால் மாவட்ட ஆட்சியருடன் அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். நாளை தேவாஸ் மாவட்டத்தில் உள்ள டோகாகுயி என்ற கிராமத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டங்களை டாக்டர் எல் முருகன் தொடங்கி வைக்கவுள்ளார். பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்

கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பாதுகாப்பு ஆலோசகர்கள் பங்கேற்கின்றனர். உலகளாவிய பாதுகாப்பு சவால்கள் குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படும். உறுப்பு நாடுகள் எதிர்கொள்ளும் தேசிய பாதுகாப்பு சவால்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிராக அமைக்கப்பட்டுள்ள பிரிக்ஸ் குழு வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கை குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட உள்ளது. கொலம்பியா அதிபராக வலதுசாரி கட்சித் தலைவர் அபிலார்டோ எஸ்பிரியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதிபர் தேர்தலில் இடதுசாரி வேட்பாளர் இவான் கெப்பிடாவை அவர் வென்றார். எஸ்பிரியா 1,29,00,000 வாக்குகளும் கெப்பிடா 1,27,00,000 வாக்குகளும் பெற்றனர். அமெரிக்கா, அர்ஜென்டினா, சிலி நாடுகளின் தலைவர்கள் எஸ்பிரியா வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவுடன் 428 மில்லியன் டாலர் மதிப்பிலான பாதுகாப்பு தளவாடங்களை வழங்க அமெரிக்கா ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி அதிநவீன ஹோவிட்சர் பீரங்கிகள், அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்கள் உள்ளிட்டவற்றை இந்தியாவிற்கு வழங்க இருப்பதாக அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தளவாடங்களை வழங்குவதுடன் அவற்றின் பராமரிப்பிற்கு தேவையான உதிரி பாகங்கள் மற்றும் பிற சேவைகளை வழங்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்திய பொறியாளர்களுக்கு உரிய பயிற்சி, தொழில்நுட்ப சேவைகளையும் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை 3% குறைந்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுவார்த்தைகளை அடுத்து கச்சா எண்ணெயின் விலை குறைந்துள்ளது. ஈரானிலிருந்து ஏற்றுமதி அதிகரிப்பதற்கும் ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் தடையற்ற போக்குவரத்திற்கும் வழி ஏற்பட்டுள்ளதால் கச்சா எண்ணெய் விலை சற்று குறைந்துள்ளது. சர்வதேச சந்தையில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் பீப்பாய் 1 $79 அமெரிக்காவின் மேற்கு டெக்சாஸ் கச்சா எண்ணெய் பீப்பாய் 1 $75 உள்ளது. மேற்கு வங்கம் ஜல்பாய்குடியில் நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. அரசு போக்குவரத்துக் கழக பேருந்தும் ட்ரக்கும் மோதிய விபத்தில் இந்த விபத்து நேரிட்டது. காயமடைந்த 25 பேர் ஜல்பாய்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அம்மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ஆனந்தமய் பர்மன் மருத்துவமனைக்கு நேரில் சென்று காயமடைந்தவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி இரங்கல் தெரிவித்துள்ளார். பஞ்சாப், ஹரியானா, உத்தராகண்ட், ஹிமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், கர்நாடகா, கோவா, அசாம், மேகாலயா உள்ளிட்ட மாநிலங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா, கிழக்கு உத்தரப்பிரதேசம், கிழக்கு மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் பிரீத்தம் கேந்திரே தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 1 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று சீன தைப்பேயை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இன்று இரவு 9 மணிக்கு நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் எகிப்த் 3-1 என்ற கோல் கணக்கில் நியூசிலாந்தை வென்றது. டலாஸில் இன்று இரவு 10:30 நடைபெற உள்ள ஆட்டத்தில் அர்ஜென்டினா ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை 2:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரான்ஸ் ஈராக்குடன் மோதுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஒருநாள் கிரிக்கெட் தொடர் அடுத்த மாதம் 14 தொடங்குகிறது. முதல் போட்டி எஜ்பஸ்டனில் 14 இரண்டாவது போட்டி கார்டிஃபில் 16 மூன்றாவது மற்றும் இறுதிப் போட்டி லார்ட்ஸில் July 19 நடைபெறவுள்ளன. முன்னதாக இந்தியா அயர்லாந்துக்கு எதிராக 2 20 கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று 2 பயணமாக மங்கோலியா சென்றுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் எல்லைப்பகுதி பாதுகாப்பு குறித்து இன்று முதல் 4 நாடாளுமன்ற நிலைக்குழு ஆய்வு மேற்கொள்கிறது. மேகதாது அணை பிரச்சினையில் தமிழக அரசு எவ்வித சமரசத்திற்கும் உடன்படாது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். கொலம்பியா அதிபராக வலதுசாரி கட்சித் தலைவர் எபிலார்டோ எஸ்பிரியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் பிரீத்தம் கேந்திரே தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: முட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: 12:51 மறுபடியும் சிநேகிதியை நிகழ்ச்சியோட தான் நேரம். உங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இன்னைக்கு நம்ம தோழிகள்கிட்ட எதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் ஜெமிமா?
1: விசேஷ நாட்கள் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சலிப்பா சந்தோஷமானு கேட்டிருந்தோம். எல்லாருமே பாத்தீங்கன்னா சலிப்பை கொஞ்சம் வந்து சொன்னாலும் சந்தோஷம் தான் அப்படிங்கிற முகத்திலயும் அவங்களுடைய சிரிப்புலயுமே போன்ல வந்து கேட்க முடிஞ்சது இல்லையா?
0: கண்டிப்பா அடுத்த தோழி என்ன சொல்றாங்கன்னு கேட்டுடலாமா?
1: கேட்டுடலாம்.
0: வணக்கம். வணக்கம், இனிப்புல வந்துட்டீங்க. யாரிங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம். ஒவ்வொரு வணக்கத்தும்
1: சவுண்டு கேக்குங்க.
0: அடுத்த தோழிட்டு பேசிடலாமா? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். மேலப்பாவூர்ல இருந்து சுதா.
2: ஆமா.
1: ஓகேமா, சொல்லுங்கம்மா. நீங்க விசேஷ நாட்கள் அப்படின்னா சந்தோஷமா சலிப்பா?
2: சந்தோஷம். அவர் முக்கில எல்லாத்தையும் கூப்பிடணும்னு ஆசை இருக்கும். வேலை பார்க்கும் போது கொஞ்சம் சலிப்பாவும் இருக்கும்.
0: சொல்லும் போது அது சலிப்பு தெரியுது.
2: சலிப்பாவும்
1: இருந்தாலும்
2: அது ஒரு மனசுக்குள்ள ஒரு
1: வாய்ஸ்ல காமிச்ச ஒரு ஆள் இவங்க தான்.
2: வரும்போது சந்தோஷமும் இருக்கும் சலிப்பும் இருக்கும் வேலை பார்க்கும்போது. நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லமா இருக்கும். அதாவது கடைசியில விசாரிக்கணும். சரி, நீங்களும் நல்லா இருக்கீங்களா சுதா? நாங்களும்
2: கேட்டுட்டோம்.
1: சூப்பர், பரவாயில்ல. நிகழ்ச்சியில கரெக்டா கனெக்ட் ஆகி ரொம்ப அழகா பேசுனீங்கம்மா. நன்றி.
0: நன்றி. நிகழ்ச்சியில இருந்ததற்கு. அதை நம்ம மற்ற தோழிகளும் சொன்ன மாதிரி அந்த சின்ன வயசில் இருக்கும்போது இருக்கக்கூடிய அந்த என்ஜாய்மெண்ட்டு, அந்த வேலையை செய்யணும்னு நினைக்கும் போது அந்த கொஞ்சம் ஒரு சலிப்பு இருக்கத்தான்ப்பா செய்யுது.
1: ஏன்னா பொதுவாக நம்ம சின்ன பிள்ளையில வந்து அந்த விசேஷ நாட்கள் அப்படின்னா அம்மா அப்பா நம்மளை வேலை அவ்வளோவா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொன்னால் வேலையை ரெண்டு ஆக்கி விட்டுருவாங்க, அதுக்கு நம்மளே பார்த்துடலாம் அப்படின்னு. அந்த டைம் வந்து இந்த அம்மாமார்கள்லாம் சூப்பர் விமன் வந்து பறந்து தான் பரவாயோட முடிச்சிருவாங்க வேலையை. ஆனால் இப்போ நம்ம ஸ்டேஜ் வரப்போ தான் நம்ம வந்து நம்ம வீட்டில் உள்ளவங்ககிட்ட உதவி பண்ணலாம்ல, இது செய்யலாம்லன்னு கேட்கும் போது தான் தெரியுதுல்ல இது வந்து எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ சலிப்பு அப்படின்னு.
0: ம், அடுத்த தோழி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரிங்க இருந்து பேசுறீங்க? இணைப்புல வந்துட்டீங்க. வணக்கம். ஒருவேளை அவங்க ஆன்லைன்ல ரேடியோ கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
1: ஆ, இன்னும் லைன் கிடைக்கலன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க போல. ஃபோன் பண்ணிட்டு அங்கே கேட்டுருப்பாங்களா இருக்கும்.
0: பரவாயில்ல, உங்க குரல் கேட்கலனாலும் உங்க லைன் அட்டன் பண்ண சந்தோஷம் எங்களுக்கு கிடைக்கிது. இதே மாதிரி தான் விசேஷ நாட்கள் அப்படிங்கும்போது நமக்கு அது நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு மனநிலை தான். நமக்கு வந்து அது சந்தோஷமும் தெரியும், நமக்கு அது சலிப்பாகவும் தெரியும். அது ஒவ்வொரு அந்த சில சில விஷயங்களை பொறுத்து இருக்கு. அந்த சந்தோஷமும் சரி சலிப்பும் சரி, நம்ம ஃபேமிலி எல்லோரும் ஒன்று கூடுறோம், ரொம்ப நாள் கழிச்சு எல்லாத்தையும் பார்க்குறோம், அந்த சாப்பாடு கொண்டாட்டங்கள் அந்த ட்ரெஸ்ஸு கிஃப்ட்ஸு அதெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு சந்தோஷமாக இருக்கும், நமக்கு ஒரு மறக்க முடியாத நினைவு இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் அந்த வேலை பழு மற்றவங்களை வந்து உபசரிக்கணும், சுத்தம் செய்யணும், சமையல் செய்யணும், அப்படி இப்படின்னு அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன வேலை பழு வந்து நம்மளை டயர்ட் ஆக்கிரும்.
1: அந்த நேரம் தான் நமக்கு சலிப்பு வரும்.
0: இன்னொரு விஷயம், அந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது அந்த செலவுகள் அந்த பொருளாதார ரீதின்னு வரும்போது அந்த பொருளாதார நெருக்கடியும் சில சமயங்களில் வந்து ஏண்டா அந்த ஃபங்க்ஷன் வருது, நம்மளும் போய் செய்யணும் திருப்பி செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுவுமே உங்களுக்கு வந்து தோணும் இல்லையா?
1: பார்த்தீங்களா, இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து ஸ்நேகிதர் குறிப்பிட மறந்துட்டாங்க. உண்மைதான் இல்லை? ஸோ அதாவது அந்த வேலைப்பாளுக்கு பின்னாடி இருக்க அந்த விஷயத்தை யோசிக்கும் போது ஏன்னா ஒரு 10 பேர் நம்ம யோசிச்சிருப்போம். அதிகமாக வரும்போது அது இதை விட கொஞ்சம் குறைச்சிருக்கலாமோ, இல்லை ஆட்களுக்கு கொஞ்சம் கம்மியாக சிம்பிளாக வச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி கூட யோசிச்சிருவோம். அந்த சமயத்தை கொஞ்சம் சலிப்பாக தான் தோணும் இல்லை? ஸோ அந்த சந்தோஷங்கள் வந்து யோசிக்கும் போது அந்த நிகழ்ச்சி வருதுன்னா செட்டாக ட்ரெஸ் போடுறதா இருக்கட்டும், இந்த டான்ஸ் ஆடணும், இந்த சாங் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி
0: யோசிச்சு. அதை விட்டுட்டீங்களே
1: அது வந்து தோழிகளையும் சொல்லிட்டாங்க, நாங்கள் 10 நாள் முன்னாடி ஷாப்பிங் ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு.
0: ஆமாம், இன்னும் கூட நம்ம திருநெல்வேலிக்கு ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம் வரப்போ போது 28ஆம் தேதி தேரோட்டம் வேற இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி அந்த திருவிழாக்கள் அந்த கொண்டாட்டங்கள் எல்லாமே நமக்கு வந்து ஒரு எப்போவுமே ஒரு ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த சந்தோஷத்தோட நாங்களும் சிநேகிதி நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கிறோம். இவ்வளோ நேரம் சிநேகிதி நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தோம். நான் உங்கள் திவ்யா மற்றும்

பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் தேசிய தொழில்சார் ஜவுளி திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். நேஷனல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் மிஷன், அதாவது தேசிய தொழில்சார் ஜவுளி திட்டம் என்பது உயர்தர தொழில்நுட்பங்கள் சார்ந்தவை. இது தற்போது இந்தியாவில் மெல்ல முக்கியத்துவம் பெற்று வருகிறது. மேக் இன் இந்தியா திட்டத்தினை சார்ந்து இது போன்ற திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த தொழில்சார் ஜவுளி என்பது வாகனங்கள், கட்டுமானங்கள், வேளாண்மை, ஆரோக்கியம், தொழிற்சாலை பாதுகாப்பு, தனிநபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பிரிவுகள் கருத்தில் கொள்ளப்படுகின்றன. தொழில்சார் ஜவுளி என்பது எதிர்கால தேவைகளை கருதி செயல்படுகிறது. விளையாட்டு வீரர்கள் உடுத்தும் ஆடைகள், சுகாதார பணியாளர்கள், குண்டுகள் துளையிடாத ஆடைகள், தீ தாக்காத ஆடைகள், அதிக உயரங்களை எட்டும் வீரர்கள், விண்வெளி வீரர்கள் என தொழில்சார் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த திட்டமானது துவக்கப்பட்டுள்ளது. அதாவது அழகுக்காக என அல்லாமல் தொழில் பாதுகாப்பிற்காக வடிவமைக்கப்படும் ஆடைகள் தான் இவை. இது போன்ற உயர்தர ஆடைகள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றன என்பது கூடுதல் சிறப்பு. உலகளவில் தரமான தயாரிப்புகளுக்கு இந்தியா முன்னிலை வகிக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த திட்டமானது 4 ஆண்டுகள் அமலில் வைக்கப்பட்டுள்ளது. இதற்கான அடிப்படை ஆராய்ச்சிகள் CSIR ஆய்வகங்களிலும் இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் மற்றும் பிற அறிவியல், தொழில்துறை, கல்வி நிலைய ஆய்வுக்கூடங்களிலும் நடைபெறும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது. மத்திய ஜவுளித்துறை அமைச்சகத்தால் 20 திட்டமிடப்பட்ட ஆய்வு பணிகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளன. ஸ்பெஷாலிட்டி ஃபைபர், ஜியோ டெக்ஸ்டைல்ஸ் போன்ற பிரிவுகளில் 30 கோடிகள் மதிப்புள்ள திட்டங்கள் இவை. இந்த தொழில்சார் ஜவுளி என்பது நாட்டில் நடைபெறும் மேம்பாடுகள், தொழில்துறை வளர்ச்சி போன்றவற்றை கருத்தில் கொண்டு செயல்படுகிறது. இந்த துறையில் இந்தியா உலகளவில் தலைசிறந்து செயலாற்ற வேண்டும் என்ற இலக்கோடு முன்னேறி வருகிறது. இந்த திட்டம் 4 பிரிவுகளாக செயலாற்றும். முதலாவதாக ஆராய்ச்சி, மேம்பாடு மற்றும் புதுமை. இதில் ஃபைபர் நிலையில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு குறிப்பிட்ட சில துறைகளில் செயல்படுத்தி சோதிக்கப்படும். இந்த ஜவுளியானது மக்கும் தன்மை கொண்ட பொருட்களால் தயாரிக்கப்படும். ஆய்வுகள் நிலையில் உள்ளூர் தொழில்நுட்ப கருவிகள், இயந்திரங்களின் மீது கவனம் செலுத்தப்படும். இரண்டாவதாக இந்த தொழில்சார் ஜவுளியை விளம்பரப்படுத்துவது, சந்தையை மேம்படுத்துவது உள்ளிட்டவை கருத்தில் கொள்ளப்படும். மூன்றாவதாக இந்த ஜவுளிக்கான ஏற்றுமதி வாய்ப்புகள் கவனத்தில் கொள்ளப்படும். அதாவது ஒவ்வொரு ஆண்டும் 10% சராசரி வளர்ச்சி காண வேண்டும். அந்த வகையில் 14,000 கோடியிலிருந்து 20,000 கோடி ரூபாய் வருவாய் என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஏற்றுமதிக்கான ஒரு பிரத்யேக கவுன்சில் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. நான்காவதாக கல்வி, பயிற்சி, திறன் மேம்பாடு போன்றவை கவனம் பெறும். உலக சந்தையில் இந்த தொழில்சார் ஜவுளி 250 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்ற மதிப்பை கொண்டுள்ளது. அதில் இந்தியாவின் பங்கு 19 பில்லியன் டாலர்களாக உள்ளது. இதனை 40 பில்லியன் டாலர்களாக எட்ட வேண்டும் என இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளது. தற்போது வரை இந்த துறையில் தடம் பதித்துள்ள நாடுகள் என்றால் அவை அமெரிக்கா, மேற்கு ஐரோப்பா, சீனா மற்றும் ஜப்பான். 20-40% வரை பங்கு கொண்டு செயல்படுகின்றன. இந்த வரிசையில் இந்தியாவும் இடம்பெற வேண்டும் என்பதே இந்த திட்டத்தின் நோக்கம். அதனோடு கூடவே பல்வேறு துறைகளில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு பாதுகாப்பான உயர்தர தொழில்சார் ஜவுளியை உற்பத்தி செய்து தர வேண்டும் என்பதே இந்த திட்டத்தின் ஒரே குறிக்கோள். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் தேசிய தொழில்சார் ஜவுளி திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆரோக்கிய குறிப்புகளை அள்ளி வழங்கும் நலம் தானா. இன்னைக்கு நலம் தான நிகழ்ச்சியில போதை இல்லா புது உலகம் படைப்போம் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகத்தில் பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட மனநல அலுவலர் ஷியாமினி அவர்கள். இந்த போதை பழக்கம் அப்படிங்கிறது இப்ப நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது, இதற்கான முக்கிய காரணங்கள் என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க? அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
2: போதை பழக்கத்திற்கான காரணங்கள்னு பார்த்தோம்னா அதை மூணா கேட்டகரைஸ் பண்ணலாம். ஒன்னு பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், அதாவது உடல் ரீதியான காரணங்கள், சைக்காலஜிக்கல் மன ரீதியான காரணங்கள், சோசியல் ஃபேக்டர்ஸ்னா நம்ம சுற்றி இருக்கிற சுற்றுச்சூழல் காரணங்கள். ஸோ பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தோன்னா இப்போ பேரண்ட்ஸ்க்கோ கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கோ போதை பழக்கம் இருந்தது அப்படின்னா அவங்களோட அடுத்த அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த மரபணு அந்த ஜீன் வந்து டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அவங்க அந்த ஜெனட்டிக்கலி வல்னரபுளாக இருக்கிற அந்த பர்சன் வந்து போதைப் பொருளை ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ யூஸ் பண்ணாலே போதும், அவங்க வந்து ஈஸியாக அதுக்கு டிபெண்ட் ஆயிடுவாங்க. ஸோ இது பயாலஜிக்கல் ஃபேக்டர். அடுத்தது பார்த்தோட்டா சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ்னால் மன ரீதியான ஃபேக்டர்ஸ். ஸோ இதில் நிறையா இருக்குது. ஒரு சிலரோட பர்சனாலிட்டியே எப்படி இருக்குன்னா புதுசாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், ஹை ரிஸ்க் விஷயங்கள்லாம் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உத்வேகம் அவங்களுக்கு இருக்கும். அப்போ அவங்கெல்லாம் வந்து இதில் என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுப்போன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போதை பழக்கத்துக்குள்ளே போவாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆங்ஸைட்டியோ டிப்ரெஷனோ, இல்லை இப்போ ஒரு ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்னா கற்றலில் குறைபாடு இருக்கு, இல்லை ஸ்கூல் என்விரான்மெண்ட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது, இல்லை அங்கே போகிறப்ப வந்து டீச்சர்ஸை பார்த்தா பயம், எக்ஸாம் பார்த்தா பயம், இந்த மாதிரி காரணங்களால் ஸ்கூலில் இருந்து அவங்க விலகி வேறு போதை பழக்கங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து இதுவே அடல்ட்ஸ்ன்னு எடுத்துட்டோன்னா குடும்ப ரீதியான பிரச்சனைகளையோ இல்லை அதில் வர கோபத்தையோ அதில் வர துக்கத்தையோ வந்து கோப்ப பண்ணுறதுக்காக கோப்பிங் அப்புக்காக போதை பழக்கத்துக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து சோஷியல் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தோன்னா நம்மளை சுற்றி இருக்க காரணங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடிக்கடி வந்து ஆஃபீஸில் பார்ட்டி நடக்குது, எல்லாருமே வந்து அந்த ஒரு போதைப் பொருள் யூஸ் பண்ணுறாங்க, நம்மளும் அது பண்ணால் என்ன அப்படின்னு நினைக்கிறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இது நல்லாயிருக்கும்னு நம்மளை ப்ரெஷரைஸ் பண்ணுறது, பியர் ப்ரெஷர்னால நம்ம வந்து போதை பழக்கத்துக்குள்ளே போகிறது, இந்த மாதிரி பல காரணங்கள் நம்ம சுற்றுச்சூழல்னாலையும் நம்மளுக்கு வரலாம். ஸோ இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமையாயிருக்காரு, டிபெண்ட் ஆயிருக்காரு, அவரை நம்ம வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம இதை வெறும் மருத்துவம் மருந்து கொடுத்து நம்ம சரி பண்ணுறதை விட இந்த மற்ற ஃபேக்டர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாச வித்தியாசமாக இருக்கும், எல்லாத்தையுமே நம்ம வந்து அட்ரஸ் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து ஒரு பரிபூர்ண ஒரு ட்ரீட்மெண்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும்.
1: போதை பழக்கத்தில் அடிமையாகிறதுக்கான முக்கிய காரணங்கள் என்னங்கிறது ரொம்ப அழகாக சொன்னீங்க. தொடர்ந்து நம்ம பாடலை தொடர்ந்து நிறைய கேள்விகள் கேட்கலாம் மேடம்.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டுருக்கிறீங்க. நலம் தானா இன்னைக்கு நலம் தானா நிகழ்ச்சியில் போதை இல்லா புது உலகம் படைப்போம் நேர்முகம் கேட்டுட்டுருக்கிறீங்க. நேர்முகத்தில் பங்கேற்று நமக்காக நிறைய தகவல்கள் வழங்கிட்டு இருக்கிறாங்க திருநெல்வேலி மாவட்ட மனநல அலுவலர் ஷியாமினி அவர்கள். மேடம், இந்த போதை பழக்கத்திற்கான காரணங்கள், அது உளவியல் சார்ந்ததாகட்டும் சமூக காரணங்கள்லாம் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, ஆனால் இந்த போதை பழக்கத்துக்கு ஏன் நிறைய பேர் அடிமையாகிறாங்க, இந்த அடிமைத்தனம் எதனால் ஏற்படுது, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
1: எப்படி வந்து ஒரு போதைப் பொருளுக்கு அடிமைத்தனம் வருது இல்லை டிபெண்டன்சி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, எடுத்த உடனே ஒரே நாள்லலாம் அந்த மாதிரி நம்மளுக்கு அது இல்லாமல் இருக்க முடியாதுங்கிற நிலைமை வராது. இப்போ ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு காரணத்தினால, அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ப்ரெஷர்னாலேயோ இல்லை அதை ட்ரை பண்ணி பார்ப்போங்கிற ஒரு ஆசையிலையோ இல்லை ஒரு வீட்டில் பிரச்சனை இல்லை டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி இந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசன்னால் நம்ம அதை எடுக்கணும் அப்படின்னு தோணி எடுக்கிறப்ப ஒரு ஃபஸ்ட்டு 1 or 2 யூஸில் ஒரு ஹைப் ஃபீல் வரும். அது மூளையில் போய் ஒரு ஹாப்பிக்கான ஹார்மோனை செக்ரேட் பண்ணி ஒரு ஹை ஃபீல் க்ரியேட் ஆகும். அது வந்து போக போக என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு எடுத்த அந்த ஒரு அமௌண்ட்டு, அந்த ஒரு பேக்கிலையோ இல்லை ஒரு சிகரெட்லேயோ ஒரு கூல்லிப்லேயோ அந்த ஃபீல் வந்து போக போக கிடைக்காது. அந்த கடைசியாக கிடைச்ச அந்த ஃபீல் கிடைக்கிறதுக்கே அதை விட அதிக அமௌண்ட்டு நம்ம எடுத்தால் தான் கிடைக்குங்கிற ஒரு நிலைமை க்ரியேட் ஆகும். அதுக்கும் அடுத்து திரும்ப அப்படியே கண்டினியூஸாக எடுக்க எடுக்க இன்னும் அதிகமாக எடுத்தால் தான் அந்த ஃபீலே கிடைக்கும் அப்படின்னாகும். அப்போ வந்து முதல்ல கிடைச்ச ஒரு ஃபீல் கிடைக்கிறதுக்கு நம்ம மேலே மேலே அடுத்தடுத்து நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற நிலமை வரும். இன்னொன்று, முன்னாடி மாதத்தில் ஒரு நாள் யூஸ் பண்ணால் போதும் அப்படின்னு இருந்தது, அடுத்த வாரத்தில் ஒரு நாள் யூஸ் பண்ணுற மாதிரி, அப்புறம் வாரத்தில் 2 நாள் யூஸ் பண்ணுற மாதிரி, அப்புறம் தினமுமே யூஸ் பண்ணுற மாதிரி இப்படி போயிட்டுருக்கும். அப்புறம் அட் லாஸ்ட் வந்து எவ்வளோ எடுத்தாலும் நம்மளுக்கு அந்த போதைங்கிற அந்த விஷயம் வந்து கிடைக்காது, ஹை ஃபீல் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஆனாலும் அவங்களால எடுக்காமல் இருக்க முடியும்.

0: முடியாது. அது எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா, அவ்வளோ நாள் நம்ம அதை எடுத்து எடுத்து திடீர்னு அதை விடுறப்ப என்ன ஆகும்னா, நிறையா நெகட்டிவ் ஃபீல் வர ஆரம்பிக்கும். அதாவது தேவையில்லாத பதற்றமோ, இல்லை தூக்கமின்மையோ, கை நடுக்கமோ, ரொம்ப டென்ஷனோ, இப்போ நான் தண்ணி அடித்தாதான் நான் வேலைக்கே போக முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய லெவலுக்கு இறங்கிடுவாங்க. அப்போ ஒரு முடிவெட்டுற பார்பர் வந்து, தண்ணி அடித்தாதான் என்னால் சிசர் எடுக்க முடியும், டெய்லர் வந்து நான் தண்ணி அடித்தாதான் இன்றைக்கி நான் என் வேலையவே பார்க்க முடியும், அந்த நிலைமைக்கு வந்துடுவாங்க. இது எதனால் அப்படின்னா, போதைப்பொருள் தொடர்ந்து எடுத்து திடீர்னு விடுறப்ப நம்மளுக்கு விட்ராவல் எஃபெக்ட்ஸ் வரும். ஸோ ஸோ முதல்ல வந்து அந்த ஒரு பாசிட்டிவ் ஃபீலுக்காக எடுக்க ஆரம்பித்தது, போக போக அது இல்லாமல் வர நெகட்டிவ் ஃபீலாக அவாய்ட் பண்ணுறதுக்காக எடுக்கிற மாதிரி ஆகிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ தான் வந்து இந்த மாதிரி தான் ஒரு அடிக்ஷனுங்கிறது இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும்.
1: போதை பழக்கத்துக்கு ஏன் நிறைய பேர் அடிமையாகிறாங்க அப்படிங்கிறது காரணத்து ரொம்பவே அழகாக சொன்னீங்க மேடம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம்.

0: இணைந்திருக்கிறோம் நலம்தானா நிகழ்ச்சியோடு. போதை இல்லா புது உலகம் படைப்போம் நேர்முகம் தான் இன்னைக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கிறோம். நேர்முகத்தில் பங்கேற்று நமக்காக நிறைய தகவல்கள் வழங்கிட்டு இருக்கிறாங்க திருநெல்வேலி மாவட்ட மனநல அலுவலர் ஷியாமினி அவர்கள். மேம், இன்னைக்கு சமூகத்தில் நடக்கக்கூடிய நிறைய குற்றங்களுக்கான பின்னணி காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த போதை பழக்கம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த போதை பழக்கத்தினால ஏன் இந்த குற்றங்கள் வந்து நடக்குது, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
1: போதை பொருட்கள் எடுத்துக்கிறதுனால நிறைய குற்றங்கள் ஏன் நடக்குதுன்னு பார்த்தோம்னா, நார்மலா நம்ம பிரெயின்ல வந்து ஒரு பார்ட் இருக்கும், அது வந்து இந்த இடத்துல நம்ம இதை செய்யலாம் செய்யக்கூடாது, இந்த இடத்துல நம்ம இதை செஞ்சோம்னா இதனால பின்விளைவுகள் நம்மளுக்கு இதெல்லாம் வரும் அப்படிங்கிறத யோசிச்சு நம்மள வந்து ஒரு கொஞ்ச நேரத்துல ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல இதை பண்ணக்கூடாதுன்னு நம்ம பிரெயின்ல இருந்து நம்மளுக்கு சிக்னல் வந்து அதை நம்ம ஸ்டாப் பண்ணிருவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கிளாஸ் நடந்துட்டு இருக்கு, எல்லாரும் அமைதியா கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்காங்க, ஒருத்தர் மட்டும் திடீர்னு எந்திரிச்சு அந்த இடத்துல டான்ஸ் ஆட முடியுமானா முடியாது. எதனால முடியாதுன்னா, நம்ம மூளை வந்து இந்த இடத்துல இதை பண்ணக்கூடாது நம்மளுக்கு சிக்னலா கொடுத்துரும். பட் போதை பொருள் எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா, முதல்ல போய் இந்த இடத்த வந்து அது சுவிட்ச் ஆஃப் பண்ணிடும். அப்போ நம்மளுக்கு வந்து அது நார்மல் இன்ஹிபிஷன் வந்து இருக்காது. எங்க வேணா நம்ம என்ன வேணா பண்ணலாம், இப்ப நம்ம இது செய்யறதுனால நாளைக்கு நம்மளுக்கு பிரச்சனை வரும், சட்ட ரீதியா பிரச்சனை வரும் அப்படிங்கறத சிக்னல்ல வந்து நம்ம பிரெயின் நம்மளுக்கு தராது. அப்போ இதனாலதான் போதை பழக்கம் இருக்கிறவங்கள்ட்ட குற்றங்கள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது.
0: இன்னும் கூட நிறைய கேள்விகள் இருக்கு மேடம், அதுக்குண்டே நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நலம் தானா போதையில்லா புது உலகம் படைப்போம் நேர்முகம். நேர்முகத்தில் பங்கேற்ற தகவல்கள் வழங்கிட்டு இருக்காங்க திருநெல்வேலி மாவட்ட மனநல அலுவலர் ஷியாமினி அவர்கள். இந்த போதை பழக்கத்திலிருந்து வெளிவரத்துக்கு என்ன மாதிரியான அந்த சிகிச்சை முறைகள் ட்ரீட்மெண்ட் அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
1: ஒரு போதை பழக்கத்துல இருக்கிறவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்னு பார்த்தோம்னா ரெண்டு ஃபேஸா கொடுப்போம். முதல் ஃபேஸ் இப்போ ஆல்கோஹால்னே எடுத்துட்டோம்னா முதல் ஃபேஸ் வந்து நம்ம இவ்வளோ நாள் ஆல்கோஹால் எடுத்ததுனால நம்ம மூளையிலும் ஒரு சில பாதிப்புகள் இருக்கும். அப்போ டக்குன்னு நம்ம அந்த மது அருந்துறதை நிப்பாட்டுறப்ப நம்மளுக்கு தூக்கம் வராமாகிறது, பதற்றமாகிறது, ரொம்ப கோபம் வர்றது, இல்லை சிலருக்கு வெட்டு வர்றது, குழப்பமாகிறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஆல்கோஹால் என்ன எந்த இடத்துல வேலை செஞ்சிச்சோ அந்த இடத்துல ஆக்ட் பண்ணக்கூடிய மெடிசன்ஸை கொடுத்து அவங்கள ஃபஸ்ட்டு காம் டவுன் பண்ணுறது. ஆல்கோஹால் இல்லாமையும் உங்களால் இருக்க முடியுங்கிற நம்பிக்கையை வந்து அந்த ஃபேஸில் தான் நம்மளால் தர முடியும். அது போக நம்மளுக்கு இவ்வளோ நாள் அவங்க போதைப் பொருட்களை யூஸ் பண்ணுறதுனால உடம்பு ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்காங்கிறதையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் இந்த ஃபேஸில். ஸோ இது இந்த ஃபேஸ் முடிஞ்ச உடனே அவங்களால வந்து நம்மளால் போதைப் பொருள் இல்லாமல் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் திரும்ப ஃபர்தராக அந்த போதைப் பழக்கத்துக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு அந்த தாட்டே வராமல் இருக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இது செகண்ட் ஃபேஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஃபஸ்ட்டு சொன்னது டீடாக்சிஃபிகேஷன், இவ்வளோ நாள் போதைப் பொருள் எடுத்த ரியாக்ஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது. அடுத்தது கன்சிஸ்டண்ட்டாக இனிமேலும் போதை பழக்கத்துக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு அந்த எண்ணங்களே வராமல் இருக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது செகண்ட் பார்ட். அது டி அடிக்ஷன் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஃபேஸஸாக நம்ம இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம்.
0: போதையில்லா புது உலகம் படைப்போம் நேர்முகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. பாடலை தொடர்ந்து நேர்முகம் இடம்பெறும்.

0: நலம் தான நிகழ்ச்சியில போதையில்லா புது உலகம் படைப்பும் நேர்முகம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. திருநெல்வேலி மாவட்ட மனநல அலுவலர் ஷியாமினி அவர்கள் நமக்காக நிறைய தகவல்கள் தந்துட்டு இருக்காங்க, தொடர்ந்து அவங்கள்ட்ட பேசிடலாம். நிறைவான ஒரு கேள்வி, அதாவது இந்த போதை பழக்கத்திலிருந்து வெளிவர்றதுக்கு அரசாங்கம் எந்தெந்த நடவடிக்கைகள் உதவிகள் செய்யறாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
1: போதை பழக்கத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு நம்மளுக்கு கவர்மெண்ட் என்னென்ன விதமான ஹெல்ப்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம், மாவட்ட மனநல திட்டம் மூலமாக எல்லா ஊர்லேயும் இந்த டிஅடிக்ஷன் சர்வீசஸ் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுறாங்க. ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தேதியில் அந்த டாக்டர் அவங்க டீமோட ஒவ்வொரு ஊர்லேயும் விசிட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த ஜிஹெச்சில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து கலங்கரை திட்டம்னு சொல்லி எல்லா மாவட்டத்துலேயும் அந்தந்த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் டிஅடிக்ஷன் வார்டு இருக்குது. அங்கே ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் அட்மிட் ஆகி கம்ப்ளீட்டாக அதுலேருந்து வெளியே வரதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். மூணாவது 1-4-4-16 அப்படின்னு ஸ்டேட் மென்டல் ஹெல்த் ஹெல்ப்லைன் இருக்குது.

0: ஸோ இந்த நம்பர் டோல் ஃப்ரீ நம்பர் தான். இந்த நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணி நீங்கள் கவுன்சிலிங் சர்வீசஸ் கேட்டுக்கலாம். அவங்க உங்களை வந்து இந்த போதை பழக்கத்துலேருந்து வெளியே வர்றதுக்கான கைடன்ஸும் அவங்க கொடுப்பாங்க.
1: சமூகத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அந்த போதை பழக்கம் தான். அதிலிருந்து அதுக்குன்ன நிறைய தகவல்கள், அதை சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கி எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்பவே நன்றி மேடம். நேர்களே, இதுவரை கேட்டீர்கள் போதையில்லா புது உலகம் படைப்போம் நேர்முகம். பங்கேற்றவர் திருநெல்வேலி மாவட்ட மனநல அலுவலர் ஷியாமினி அவர்கள்.

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். தமிழக தொழிற்சாலைகளில் வரும் காலங்களில் விபத்துகளை தவிர்க்க உரிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் உரிமை மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தில் மாநில அரசு எவ்வித சமரசமும் செய்யாது என்று நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் சட்ட வல்லுநர்களின் ஆலோசனைப்படியே புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என தனி தீர்மானத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுவதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா குறிப்பிட்டுள்ளார். கோவை, நீலகிரி, திண்டுக்கல் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் உள்ள அனைத்து தொழிற்சாலைகளிலும் விபத்து நடைபெறாமல் தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டு வருவதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஷ் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம்

0: பெரம்பலூர் மாவட்டம் கன்னிகை பேரில் தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்து குறித்து சட்டப்பேரவையில் இன்று அவை விதி 110 கீழ் விளக்கம் அளித்த அமைச்சர், இந்த தகவல் தெரிந்ததும் முதலமைச்சர் எடுத்த துரிதமான நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டினார். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கவும், படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு உரிய தீவிர சிகிச்சைகளை அளிக்கவும் முதலமைச்சர் அறிவுறுத்தியதாகவும் கூறினார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொழிலாளர் மாநில ஈட்டுறுதி காப்பீடு திட்டம் மற்றும் வருங்கால வைப்பு நிதியை உடனடியாக வழங்கவும் முதலமைச்சர் ஆணை பிறப்பித்ததாகவும் தெரிவித்தார். இவ்விபத்து குறித்து தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை இயக்குநர், மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் உள்ளிட்டோர் விசாரணை நடத்தி 24 மணி நேரத்திற்குள் முதலாவது அறிக்கையையும் முழுமையான விவரங்களுடன் 3 நாட்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிப்பதற்கும் முதலமைச்சர் உத்தரவிட்டதையும் சுட்டிக்காட்டினார். தொழிற்சாலைகளில் வரும் காலங்களில் எவ்வித விபத்தும் நடைபெறாமல் தடுப்பதற்கு நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்றார்.
1: இனி வரும் காலங்களில் இது போன்ற விபத்துகளை தவிர்க்கும் பொருட்டு அசாடஸ் இண்டஸ்ட்ரிகளை உடனடியாக குழு அமைத்து ஆய்வு செய்யவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளனர். அதன் அடிப்படையில் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் மொத்தம் 54,957 தொழிற்சாலை உள்ளன. இதில் அபாயகரமான தொழிற்சாலைகள் 6,669 உள்ளன. இனி வரும் காலங்களில் அனைத்து தொழிற்சாலைகளிலும் இதுபோல் நடக்காமல் இருக்க அனைத்து விதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்.
0: தமிழகத்தின் உரிமை மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தில் மாநில அரசு எவ்வித சமரசமும் செய்யாது என்று நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை பிரச்சினை தொடர்பாக சில விளக்கங்களை சட்டப்பேரவையில் தெரிவித்த அவர், தமிழகத்தின் வாழ்வாதார பிரச்சினையான மேகதாது அணை பிரச்சினையில் எந்த சமரசத்திற்கும் மாநில அரசு உடன்படாது என்றார். கர்நாடக முதலமைச்சர் காவிரியின் குறுக்கே மேகதாது பகுதியில் அணை கட்டுவது குறித்து கருத்து தெரிவித்தவுடன் முதலமைச்சர் திரு விஜய், அரசு தலைமை வழக்கறிஞர், அரசு துறை அதிகாரிகள், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் ஆகியோருடன் ஆலோசித்ததை குறிப்பிட்டார். மேகதாது அணை கட்டுவதற்கு மத்திய அரசு எந்தவிதத்திலும் அனுமதி வழங்கக்கூடாது என்று மத்திய அரசுக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியதாகவும், இதுகுறித்து பிரதமரை நேரில் சந்தித்து வலியுறுத்தியதையும் சுட்டிக்காட்டினார். இந்திய சூழலில் புதிய நடுவர் மன்றம் அமைப்பது அவசியமானது என கருதிதான் எதிர்க்கட்சித் தலைவர் சொன்ன கருத்தை தீர்மானத்தில் சேர்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டதாகவும் அவர் கூறினார். காவிரி நதிநீர் பிரச்சினைக்கும் மேகதாது அணை தொடர்பான பிரச்சினைக்கும் சம்பந்தம் இல்லை என்று தெரிவித்த அவர், புதிய நடுவர் மன்றம் அமைப்பதால் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது எனவும் கூறினார். இந்த விவாதத்தின் போது பேசிய பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார், புதிய நடுவர் மன்றம் அமைப்பது கர்நாடகத்திற்கு சாதகமாக அமைந்துவிடும், எனவே அது கூடாது என்று தெரிவித்ததுடன் இதற்கு பாமக எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறினார். இது தொடர்பாக பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு ராமச்சந்திரனும் புதிய நடுவர் மன்றம் கூடாது என தெரிவித்தார். மேலும் ஒரு தீர்மானத்தின் மீது திருத்தம் வந்தால் அவை உறுப்பினர்களுக்கு அந்த திருத்தத்தை வழங்கி அது குறித்தும் விவாதித்து இருக்க வேண்டும் என்றார். இது தொடர்பாக விரிவான விளக்கம் ஒன்றை அளித்த மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, விவசாயிகள் உட்பட ஒட்டுமொத்த தமிழர்களின் உணர்வுகளை மதித்துதான் இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். கர்நாடக அரசு விரிவான திட்ட அறிக்கையை வழங்கலாம் என்று மத்திய நீர்வள ஆணையம் தெரிவித்த கருத்து என்பது உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு மாறானது என்றார். முன்பு மேகதாது அணை கட்டுவது விவசாயத்திற்காக என கூறிய கர்நாடக அரசு, தற்போது பெங்களூரு மக்களின் குடிநீர் ஆதாரத்திற்காகவேதான் மேகதாது அணையை கட்டப்போகிறோம் என்று சொல்வதாக சுட்டிக்காட்டினார். அதனால்தான் சட்ட வல்லுநர்கள் நீர் மேலாண்மைத்துறை அதிகாரிகளை கலந்தாலோசித்து அவர்களின் வழிகாட்டுதல்களின்படி புதிய ஆணையம் அமைக்க வேண்டும் என்ற முடிவை அரசு எடுத்ததாக தெரிவித்தார். இதுகுறித்து முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சட்ட வல்லுநர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசித்து இந்த புதிய ஆணையம் அமைப்பது அவசியம் என்று தெரிவித்துள்ளதையும் திரு ஆதவ் அர்ஜுனா சுட்டிக்காட்டினார். இந்த புதிய ஆணையம் அமைவதால் நமக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்றும், ஏற்கனவே வழங்கப்பட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கும் பாதகம் வராது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மேகதாது பகுதியில் காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்டுவதை தடுப்பது தொடர்பாக பேரவையில் முதலமைச்சரால் கொண்டுவரப்பட்டு ஒருமனதாக நிறைவேற்றிய தீர்மானத்தின் மீது சில கருத்துக்களை தெரிவிப்பதற்கு பிரதான எதிர்க்கட்சியான திமுக, அஇஅதிமுக, பாமக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் அனுமதி கோரினர். இதற்கு அனுமதி மறுத்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் பேரவையில் இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட பிறகு இதுகுறித்து பேச அனுமதி இல்லை என்றார். மேகதாது அணை பிரச்சினை தொடர்பாக பொதுப்பணித்துறை அமைச்சரின் விரிவான விளக்கத்திற்கு பின் பேரவை நடவடிக்கைகள் முடிவதற்குள் பேச அனுமதிக்கிறேன் என்று அவைத்தலைவர் தெரிவித்தார். பேரவையில் எழுப்பப்படும் உரிமை மற்றும் பிரச்சினைகள் குறித்தும் அவை உறுப்பினர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் பேரவைத் தலைவர் சில விளக்கங்களை அளித்தார். இப்பிரச்சினையின் மீது கருத்து தெரிவிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்திய அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமியின் கோரிக்கை ஏற்கப்படாததால் அவரும் அஇஅதிமுக உறுப்பினர்களும் வெளிநடப்பு

0: செய்தனர். இதனிடையே சட்டப்பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய திரு எடப்பாடி கே பழனிசாமி, காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பு வழங்கியுள்ள நிலையில் மீண்டும் நடுவர் மன்றம் ஏன் என கேள்வி எழுப்பினார். மேகதாது விவகாரத்தில் திருத்தம் செய்யாத தீர்மானத்தை அஇஅதிமுக ஆதரிக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பேரவையின் கண்ணியத்தை மாண்பையும் சிதைக்கும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது என்று அவைத் தலைவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக தமிழக முதலமைச்சர் திரு விஜய்க்கு பேரவை சார்பில் இன்று பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுவதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா குறிப்பிட்டுள்ளார். கொச்சியில் குறு சிறு நடுத்தர தொழில் முனைவோருக்கான சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், இந்நிறுவனங்கள் வருவாய் மட்டுமல்லாது ஏராளமான வேலைவாய்ப்புகளை வழங்குவதாக கூறினார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் மங்கோலியா கொரியா நாடுகளுக்கு இன்று முதல் வரும் 25 வரை அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். தமது பயணத்தின் முதற்கட்டமாக இன்று மங்கோலியா செல்லும் அவர் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் பெட்ஸட் செகுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையை மேற்கொள்கிறார். கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனை, பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களில் சுற்றித் திரியும் தெருநாய்களை அப்புறப்படுத்துவது தொடர்பாக அறிக்கை அளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் மாநில இளையோர் விருதிற்கு தகுதியுடையவர்கள் வரும் 6 விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: சிவகங்கை மாவட்டத்தில் சமூக வளர்ச்சிக்கு சேவையாற்றும் இளைஞர்களின் பணியை அங்கீகரிக்கும் விதமாக 15 முதல் 35 வயதிற்குட்பட்ட இளைஞர்களில் தலா 3 ஆண் 3 பெண்களுக்கு விருதுடன் 1,00,000 ரூபாய் பாராட்டு பத்திரம் பதக்கமும் வழங்கப்பட உள்ளது. மத்திய மாநில பொதுத்துறை பல்கலை கல்லூரி மற்றும் பள்ளிகளில் பணியாற்றுவோர் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
0: தூத்துக்குடியில் பலத்த சூறாவளி காற்றால் முடிவைத்தானேந்தல் பகுதியில் 100 மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்ததாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: தூத்துக்குடி வாகைக்குளம் விமான நிலையம் அருகே உள்ள டோல்கேட் அருகே தரையிலிருந்து வீசிய புழுதிகளுடன் கிளம்பிய சுழல் காற்றானது முடிவைத்தானேந்தல் கிராம பகுதியிலும் சூழ்ந்தது. பல குடியிருப்பு பகுதிகளிலும் மரங்கள், மின்கம்பங்கள் அனைத்தும் சேதமடைந்தன. இன்று காலை நடைபெற்ற கணக்கெடுப்பு பணியில் சுமார் 70 மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதாக கணக்கு எடுக்கப்பட்டுள்ளன. சிலருக்கு காயங்களும் ஏற்பட்டுள்ளது. காயம் ஏற்பட்டவர்களுக்கு மருத்துவ குழுவினர் மூலமாக உரிய சிகிச்சையும் அளிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, கன்னியாகுமரி, மதுரை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெறும் ப்ரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா நாளை பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக தொழிற்சாலைகளில் வரும் காலங்களில் விபத்துகளை தவிர்க்க உரிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் உரிமை மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தில் மாநில அரசு எவ்வித சமரசமும் செய்யாது என்று நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் குறிப்பிட்டுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் சட்ட வல்லுநர்களின் ஆலோசனைப்படியே புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டுமென தனி தீர்மானத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுவதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா குறிப்பிட்டுள்ளார். கோவை, நீலகிரி, திண்டுக்கல் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நலம்தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
5: இயற்கை வழியில் ஆரோக்கியம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் இயற்கை மருத்துவர் ஜெயந்த் அவர்கள்.
6: சிறு வயசுல இருந்து ஒரு 1 வயசுல இருந்து 10 வயசு வரைக்கும் சாக்லேட்டு, சிப்ஸு, எண்ணெய் அது மாதிரி

0: கேடு விளைவிக்கக்கூடிய உணவு எடுத்துக்காமல் ஆரோக்கியமான உணவு எடுத்து வளரக்கூடிய குழந்தைங்களோட உடம்பும் சின்ன வயசுலேருந்தே வந்து பணம் சார்ந்து இல்லை சொசைட்டி நல்ல பொசிஷனில் இருக்கிறனால சின்ன வயசுலேயே வந்து நான்வெஜ்ஜு பொரிச்சது சிப்ஸு சாக்லேட்டு லேஸு ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் கூட சாப்பாடை விட்டுட்டு பாயசம் ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்றது அப்பளம் மட்டும் சாப்பிட்றது இந்த மாதிரி பேட் ஹேபிட்ஸோடு வளரக்கூடிய குழந்தைங்களுக்கு இயற்கை மருத்துவம் அந்த உடம்பில் ரொம்ப ஸ்லோவாக வீக்காக தான் செயல்படும். அது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது, ஒரு 3 வயசுலேருந்தே அதுக்கும் மேற்பட்டவங்களோட உடல்நிலையில் இயற்கை மருந்து சூப்பராக வந்து செயல்படும். அதை நம்ம 3 வயசுக்கு மேலே உள் மருந்தாகவும் கொடுத்துக்கலாம், வெளி மருந்தாகவும் கொடுத்துக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம சுடுதண்ணி வச்சுருக்கோம், அந்த சுடுதண்ணி வந்து தர தர தர தரன்னு கொதிக்கணும்னு மேலே வந்து நம்ம ஐஸ் வாட்டரை ஊற்றுனா அந்த சுடுதண்ணி வந்து அடங்கிரும் அப்படிங்கிறது தப்பான விஷயம். சுடுதண்ணி கொதிக்குதுன்னா நீங்கள் கீழே இருக்கக்கூடிய அடுப்பை தான் ஆஃப் பண்ணுவீங்க. இதே மாதிரி தான் அந்த குழந்தைங்களுக்கு சளி வர்றதுக்கு என்ன காரணங்கிறத தான் நீங்கள் முதல்ல கண்டுபிடிக்கணும். அலோபதி மெடிசன் கொடுக்குறதோ சித்தா மெடிசன் கொடுக்குறதோ இது ரெண்டுத்துக்கும் முன்னாடி அந்த குழந்தைங்களுக்கு ஏன் சளி வந்திருக்குங்கிற காரணத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். இது அவங்க வளரக்கூடிய இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் ஒரு காரணமாக அமையலாம். ரெண்டாவது, அவங்க அம்மா அப்பா கிட்டேருந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு ஆஸ்தமாக இருந்தது அப்படின்னா சிறு வயதிலே அந்த குழந்தைக்கு வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது, இது ஒரு காரணமாக இருக்கலாம். மூணாவது, அவங்களோட வாழ்வியல். ஒரு சில குழந்தைக்கு குளிக்கவே பிடிக்காது, ஆனால் ஒரு சில குழந்தைங்களுக்கு குளிக்க ரொம்ப பிடிக்கும், நீரை கண்டால் ரொம்ப விரும்புவாங்க. அவங்கெல்லாம் அடிக்கடி பாத்ரூம்லேயே இருப்பாங்க, அடிக்கடி நீரில் விளையாடுவாங்க, நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பியிருப்போம், பைப் தனியான அடிக்கடி குடிப்பாங்க. ஸோ இந்த நீரில் விருப்பம் இருக்கக்கூடிய சார்ந்த குழந்தைங்களுக்கு அடிக்கடி நம்ம சளி வரும். மூணாவது காரணம். நாலாவது காரணம், அவங்களோட இயற்கையிலே வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பணுக்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்க கூட்டமான குழந்தைங்கள் நடுவில் இருக்கும்போது அவங்களுக்கு எதிர்ப்பணுக்கள் கம்மியாக இருந்ததுன்னா அவங்களுக்கு தான் வந்து சளி, ஃபீவர், தொற்று நோய், ஸ்கின் டிசீஸ் இது வந்து அதிகமாக வந்து அட்டாக் பண்ணும். அப்போ இம்யூனிட்டி கம்மியாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதாவது அவங்க ஜெனட்டிக்காக, அவங்க நேச்சரு, அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்களோட சூழல் என்ன, அவங்க அப்பா அம்மா மூலியமாவா இல்லை அவனுக்கு வந்து எதிர்ப்பணுக்கள் கம்மியாக இருக்கா அப்படிங்கிற அவன் சார்ந்த விஷயங்களை வந்து நீங்கள் முதல்ல பார்க்கணும். இப்போ அவங்க சாப்பிட வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு உணவு கொடுக்குறீங்க, ஆனால் அந்த உணவு வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து டைரெக்டாக எடுத்து கொடுப்பீங்க. ஒரு சில பேர் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் வந்து வீட்டில் பண்ணுறேன், அப்புறம் சாக்லேட்ஸ் வீட்டில் பண்ணுறோம்னு சொல்லி பண்ணுறீங்க, ரொம்ப நல்ல விஷயம், பாராட்டத்தக்க ஒரு விஷயம். ஆனால் அதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறது உண்மையுமே ரொம்ப ஒரு கேடு தான். ஏன்னா எந்த ஐஸ்கிரீமும் எந்த ப்ரௌனியும் எந்த ஸ்வீட்ஸுமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து நல்லது கிடையாது. நமக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா எதிர்ப்பணுக்கள் நல்லாயிருக்கும், அதை ஓரளவு தாங்கும், ஆனால் குழந்தைங்களுக்கோட சூழல் அப்படி கிடையவே கிடையாது. அப்போ இனிப்பு சார்ந்து, வாழைப்பழம் சார்ந்து, நீர் சார்ந்து, அவங்க சூழலை சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்து கவனித்து நம்ம தவிர்க்கணும். இதை தான் நீங்கள் முதல்ல பண்ணணும்.
1: நலம் தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. இயற்கை வழியில் ஆரோக்கியம் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் இயற்கை மருத்துவர் ஜெயந்த் அவர்கள்.
2: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் இடம்பெறும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.
3: Good afternoon. This is Akashwani and I am Valsa Williams with the midday news. The headlines. BJP government in West Bengal presents first full budget focusing on social welfare, infrastructure development and employment, announces a slew of women-centric schemes. BRICS National Security Advisors meeting begins in New Delhi to discuss emerging security challenges. External Affairs Minister Dr. S. Jaishankar arrives in Mongolia to hold meeting with his counterpart to deepen economic ties. IMD forecasts heavy to very heavy rainfall over Assam and Meghalaya today. And in FIFA World Cup, Egypt beat New Zealand 3-1 to secure first ever World Cup victory. In a major employment and welfare push, the BJP-led West Bengal government today presented its first full budget 2026-27, focusing on social welfare, infrastructure development and employment, and also announced a slew of women's

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய உற்சாகமான மதிய வணக்கம். நேயர்கள் அணிஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் 2:16 ஆகிட்டுருக்குது. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே சரி, நம்ம நிகழ்ச்சி பற்றிய கடிதங்களை வாசிக்கிறதுக்கான நேரம் இன்னைக்கு தானே, கேட்கலாமே அப்படின்னு

ஜூன் பண்ணியிருக்கிறீங்க அன்பின் வரிகள் நிகழ்ச்சி. ஆமாங்க, எங்களுடைய நிகழ்ச்சி பற்றி நேர்களான உங்களுடைய என்ன கருத்துக்கள் தான் நீங்கள் எழுதி அனுப்பியிருக்கிறீங்க, அதை தான் வாசிக்க கேட்க இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் உங்கள் கூட இணைஞ்சிருக்கிறேன் நான், உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். ஸோ எங்கள் நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் எழுதி அனுப்புன்னு நினைச்சீங்க அப்படின்னா, நிலைய இயக்குனர் அவர்கள், அன்பின் வரிகள் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், பாளையங்கோட்டை 627002 அப்படிங்கிற முகவரிக்கு நீங்கள் எழுதி அனுப்பலாம். அந்த வகையில் முதலாவது யாரோட கடிதங்கள் நம்ம வாசிக்க போகிறோம் அப்படின்னா, பெங்களூர்லேருந்து ஏ குமார் அவர்கள், 14, 15, 16, 17 இந்த 4 நாட்களுக்குமே அவங்களுடைய நம்ம நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களுடைய கடிதங்களை முதலாவது நம்ம வாசிக்க இருக்கிறோம். அவங்களுடைய கடிதத்தில், அன்பின் வரிகள் மதிப்புக்குரிய நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கத்துடன் ஏ குமார் எழுதுவது நலம் நலமறிய ஆவல் அப்படின்னு கேட்டுட்டு, 14/6/2026 காலை 7:35 ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் இன்று 3 புதிய சொற்களை கற்றுக்கொண்டோம். கிரீடி, ஜெலஸ், ஜெனரஸ், பேராசை, பொறுமை, அப்புறம் தாராளமான, இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை நாங்கள் கற்றுக்கிட்டோம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்து, குட்டி கதை மூலம் பேராசை கொண்ட நாய்க்கதையை எளிதில் ஆங்கிலத்தில் புரியும் வகையில் சொன்னார்கள் சிவக்கலை சகோதரர் கே கே தாமஸ் அவர்கள். பாராட்டுகள், நன்றி. அடுத்து, ஆனந்த பூங்காற்றில் பிரதிபலன் பார்த்து உதவி செய்கிறோமா அப்படிங்கிற தலைப்பில் நேயர்கள் உரிய கருத்துக்கள். அழகாக பிரதிபலன் பார்க்காமல் தான் உதவி செய்யப்படுகிறது என்பதை தெரிவித்தார்கள். சகோதரி சாந்தி அவர்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உடனடியாக இரத்த தானம் செய்து உற்ற நேரத்தில் உதவியது பெருமைக்குரியதாக இருந்தது, வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஏ குமார், கோவில்பட்டி, பெங்களூர்லேருந்து. ஸோ நிகழ்ச்சியில் அவங்க தான் 15ஆம் தேதிக்கு திங்கட்கிழமை காலை ஆனந்த பூங்காற்றில் சுவாரஸ்யமானது அன்றைய தெரு விளையாட்டுகளா இன்றைய டிஜிட்டல் விளையாட்டுகளா என்ற தலைப்பில் நமது நேயர்கள் அனைவரும் பழைய காலத்து விளையாட்டுகளை மிகவும் மகிழ்ச்சியாக எடுத்துரைத்தார்கள். அவர்கள் சொன்னது மனதிற்கு மகிழ்ச்சியை தந்தது. அனைவரும் நேயர்கள் பேசின நேயர்கள் எல்லாருக்குமே பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. நான் சிறுவனாக இருந்தபோது கோவில்பட்டி பஸ் ஸ்டாப்புக்கு பின்புறம் எங்கள் தெருவில் மிகப்பெரிய காளியிடம் இருந்தது. 55 ஆண்டுகளுக்கு முன்பு அதில் கோழிக்கா, செல்லாங்குச்சி, பம்பரம், பாண்டி, கபடி, கண்ணாமூச்சி, தாயக்கட்டம், பல்லாங்குழி விளையாண்டோம். பொற்காலமாக இருந்தது. இப்போ இருக்கிற காலமெல்லாம் நம்ம டிஜிட்டல் விளையாட்டுகள் மூலமாக வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கருத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அதே 15ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7:35 ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் இன்று 2 சொற்கள் உச்சரிப்பில் ஒன்று போல் தோன்றினாலும் அதன் அர்த்தம் வேறு என எளிய முறையில் வீக் வீக், சன் சன், ரைட் ரைட், மீட் மீட், சி சி போன்ற சொற்கள் எடுத்துக்காட்டாக எளிய முறையில் சொன்னார்கள். அடுத்து, மார்க்கெட்டில் நாம் அனைவருடன் உபயோகப்படுத்தும் காய்கறி பெயர்களும் குறிப்பிட்டு உரையாடலில் பேசினார்கள். சகோதரர் சிவக்கலை கே கே தாமஸ் அவர்களுக்கு நன்றியுடன் பாராட்டுகள் எழுதியிருக்கிறாங்க. அதே 15ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு சுகமானராங்கல் நிகழ்ச்சியில் பாசத்திற்குரிய சகோதரி வீரவநல்லூர் பேராட்சி அவர்களின் தொகுப்பு இடம்பெற்றது. பழமையான பாடல்களாகவும் இனிமையாகவும் இருந்தது. கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என தோன்றியது. உண்மையில் முக்கணிகள் சாப்பிட்டது போல் இருந்தது. சகோதரி அவர்களுக்கு மீண்டும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றியுடன், கே ஜெயலட்சுமி குமார், கோவில்பட்டி. 15ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 10 முதல் 11 மணி வரை சுகுமானராங்கல் நிகழ்ச்சியில் தொகுப்பில் அனுப்பி வைத்த பாடல்கள், அதாவது வீரவநல்லூர் சகோதரி பேராட்சியர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இரவு 10 முதல் 11 மணி வரை 1 மணி நேரமும் எனக்கு 1 நிமிடத்தில் சென்று விட்டது போல் தோன்றியது. அருமையான இனிமையான பாடல்கள், இப்படிப்பட்ட பாடல்களை எவ்வாறு தேர்வு செய்தார்கள் என வியப்பாக இருந்தது. இரவு முழுவதும் இனிமையாக இருந்தது. கோயில்பட்டி கடலைமிட்டாய், திருநெல்வேலி அல்வா, கடம்பூர் போலி மூன்றையும் தேனில் தொட்டு சாப்பிட்டது போல இருந்தது. சகோதரி அவர்களுக்கு ட்ரிபிள் பாராட்டுகள். நன்றியுடன், ஏ குமார், கோவில்பட்டி. அதே குமார் அவர்கள் தான் 16ஆம் தேதிக்கும் எழுதியிருக்கிறாங்க. 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் இன்று உணவு ஃபுட் பாதம் ஃபுட், அடுத்து இந்த ஒரே சொல் இடத்திற்கேற்ப அதன் பொருள் மாறும் என்பதை குறிப்பிட்டு சில வார்த்தைகளும் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது பேட், லெட்டர், வாட்ச் என்ற சொற்களையும் எடுத்துக்காட்டி எளிமையாகவும் எடுத்துரைத்தார்கள். சிவக்கலை சகோதரர் கே கே தாமஸ் அவர்களுக்கு நன்றியுடன் பாராட்டுகள். ஆங்கிலம் அறிவோம் போன்ற அருமையான சிறப்பான நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்து வழங்கி வரும் நமது நெல்லை வானொலிக்கும் நன்றியுடன் பாராட்டுகள். நன்றியுடன், ஏ குமார். 16/6/2026 செவ்வாய்க்கிழமை காலை ஆனந்த பூங்காற்றியில் வாழ்க்கையை அழகு ஆக்கும் சின்ன விஷயங்கள் என்ற தலைப்பு தந்த பாசமிகு சகோதரிக்கு முதலில் பாராட்டுகள். சிறப்பான தலைப்பு. சில சின்ன சின்ன விஷயங்கள் வாழ்க்கை மிகவும் அழகு மற்றும் மகிழ்ச்சியை கொடுத்தது என நமது நேயர்கள் சொன்னார்கள். பாராட்டுகள். ஆழ்வார்குறிச்சி சகோதரர் பரமசிவானந்தம், சின்ன சின்ன விஷயங்கள் மனைவியுடன் கலந்து பேசுவதால் கிடைக்கும் மகிழ்ச்சி அழகு என சொன்னது முற்றிலும் உண்மை. பாராட்டுகள். அடுத்து, நமது அண்ணாச்சி காரக்குறிச்சி கிறிஸ்டியன் சொன்ன சின்ன விஷயம் குரட்டை. இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறும் வரை சிரிப்பை மகிழ்ச்சியை

0: தந்தது. பாராட்டுகள். கோவில்பட்டியிலிருந்து ஏகுமார். 17ஆம் தேதி எழுதியிருக்கிறாங்க, புதன்கிழமை காலை ஆனந்த பூங்காற்றில் எப்போதும் நடுநிலையாக இருப்பது சாத்தியமா? தலைப்பில் பேசிய நேயர்கள் கருத்துக்கள் அனைத்தும் பாராட்டுக்குரியது. நேயர்களுடைய கருத்துக்கள் அனைத்தும் அருமையாக இருந்தது. நடுநிலை எப்போதும் சாத்தியமில்லை என்பதுதான் உண்மை. நமது பக்கத்து வீட்டில் உள்ள குழந்தைகளுடன் நமது குழந்தைகள் சண்டை போட்டால் அதில் கூட நாம் நடுநிலையாக நடக்க முடியவில்லை. நடுநிலையாக நடப்பது சாத்தியமில்லை. அருமையான சிந்திக்க வைக்கும் தலைப்பு தந்த சகோதரிக்கு மனமார்ந்த பாராட்டுகள். ஏகுமார். ஏகுமாருடைய கடைசி 17ஆம் தேதிக்கான எழுதின கடிதம் தான் வாசிக்க இருக்கிறேன். புதன்கிழமை காலை 7:35 ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் வார்த்தையில் ஆங்கில சொற்கள் ஒன்று போல தோன்றினாலும் பொருள் வேறு என்பதை எடுத்துக்காட்டுடன் எளிதாக சொன்ன சில வார்த்தைகளையும் குறிப்பிட்டிருக்காங்க. குவைட் ப்ரொடக்ஷன், அப்புறம் ப்ரொடெக்ஷன். தினமும் காலையில் இந்த மாதிரி நிகழ்ச்சி கேட்பதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. சிவகலை சகோதரர் கே கே தாமஸ் அவர்களுக்கு பாராட்டுகள். நிகழ்ச்சியை வாய்ப்பு கொடுத்து வரும் நமது நேயர்களுக்கும் நன்றியுடன் பாராட்டுகள் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய கடிதங்கள் உங்களுக்காக வாசிக்க காத்திருக்கு. அதுக்கு முன்ன நிகழ்ச்சியில பாடலை கேட்டு வந்துடலாம். குணா திரைப்படத்தில் இருந்தால் பாடல் வந்துட்டுருக்கு. அன்பின் வரிகள் கடிதங்கள்னு சொல்லிட்டீங்க, அது சம்மந்தமாக பாடல் கேட்க வந்து அப்படி பாலியுடைய பாடல் வரிகள்லாம் எஸ் ஜானகி கமலாசன் அவர்கள் இருந்து பாடினது. இசையமைப்பாளர் இறையஜாவுடைய இசையில் பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் ஜி மடல் இல்லை கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனால் கடிதமே இருக்கட்டும். படி.
2: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்து தான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
1: அதான்
2: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
2: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: கேட்டுட்டிருக்கிறீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: ரெண்டு மணி 29 நிமிடம் ஆகிட்டுருக்குது. நீங்கள் இன்னைக்கு நேர்கள் கேட்டிருக்கிறீங்க அன்பின் வரிகள் நிகழ்ச்சி. எங்களது நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களான உங்களுடைய கருத்துக்கள் தான் வாசிக்க கேட்டிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் கோவில்பட்டியிலேருந்து ஏ குமார் அவர்கள் எழுதின கடிதங்களை வாசித்து முடித்தோம். இப்போ அடுத்து தான் என்னுடைய கடிதங்களில் யார் எழுதின கடிதங்கள் வாசிக்க இருக்கிறோம் அப்படின்னா, எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, எம் முத்துசௌமியா, மேலரது வீதி டவுன்லேருந்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. இவங்களும் 17-18 தேதிக்கு எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ அந்த 17-18 தேதிகளில் என்னென்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னா, அன்புள்ள நிலைய இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம். நமது பண்பலையில் 17-6-2026 அன்று அறிவோம் ஆங்கிலம் நிகழ்ச்சி சகோதரர் சிவகலை கே கே தாமஸ் அவர்கள், ஆங்கில வார்த்தையின் தமிழ் வரிகள் என்ன விளக்கம், மிக அருமை. ஒரு எழுத்து மாறினால் என்ன வரும், வார்த்தை என்பது மிக தெளிவாக இருந்தது. ஒரு நாளும் நாம் தவற விடுவதில்லை. அன்று சகோதரி ரியோ அன்போடு பேனா நோட்டுடன் ரெடியாக இருங்க என்று உற்சாகமாக கூறியது அருமை. நிறைவு பகுதி வார்த்தை அர்த்தங்கள் மீண்டும் தெளிவுபடுத்தியது. அருமை பாராட்டுகள் சகோதரிக்கும் நமது பண்பலைக்கும் எங்கள் நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அதே 17-6-2026 அன்னைக்கு ஆனந்த பூங்காற்றில், எப்போதும் வாழ்வில் நடுநிலையாக இருப்பது சாத்தியமா என்ற தலைப்புக்கு சகோதரி ஆர்ஜே ரம்யா மிக தெளிவாக கேட்டு நேயர்களின் கருத்துக்களை பதிவு செய்தார்கள். அருமை. அன்று நேயர் தேனி நீதிமோகன் கூறிய உதாரணம் கூடிய கருத்துக்கள் மிக தெளிவாக இருந்தது. நன்றி. அன்று ஆலோசனை நேரம் பகுதியில் பல்முகம் முடிசீர் அமைப்பு டாக்டர் ஜோஷிதா ஷாம், பற்கள் மற்றும் சிராயு பற்றிய முத்து குறிப்புகள் மிகவும் தெளிவாக இருந்தது. சகோதரிக்கும் நம் பண்பலைக்கும் நன்றி. 17-6-2026 அன்று புதிய தும்பி நிகழ்ச்சியில் சகோதரிகள் மேரா சித்ரா ரங்கநாதன் மிக அருமையான கடிஜோக் வார்த்தை அருமையாக இருந்தது. அன்று அவர்கள் கூறிய நக்கல் காப்பி டீ முட்டை கணக்கு திரையருவி ஜோக் மிக தெளிவான கருத்துகள். எங்களுக்கு இந்த 72 வயதிலும் மன சிரிப்புடன் அன்றைய ஒரு மணி நேர பொழுது. அருமை. சகோதரிகள் இருவருக்கும் நமது பண்பலை அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நன்றின்னு சொல்லியிருக்காங்க. 18-6-2026 அன்று பொதிகை தும்பியில் சகோதரி எல் சுப்பிரமணியம், சகோதரி லிசி ஜெகன் இருவரும் கடி

ஜோக்கு வார்த்தை படப்பாடல் என்று ஒரு மணி நேரம் புதுமையான முறையில் அசத்திவிட்டார்கள். அருமை. அன்று படமும் பாடல் நிகழ்ச்சியில் சகோதரி லிசி படத்தின் வசனம் சிரிப்புகளை கொடுத்து பாடலையும் ஒளிபரப்பியது மிக அருமையாக இருந்தது. சகோதரர் சகோதரி மற்றும் அது பண்பலின் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் கனிவான நன்றி. இறுதியாக 18/6/2026 அன்று இரவு குக்கூ நிகழ்ச்சியின் பாட்டுகள் வழங்கிய சகோதரர் முத்து அபிஷேகம் அவர்கள் நிறைவு பகுதியில் மிக அன்போடு பாடல் வழங்க முடியாததை மிக அன்போடு விபரம் சொல்லி நேயர்களுக்கு நன்றி சொன்னது ரொம்ப அருமை. பாராட்டுக்கள். அன்று இரவு இலக்கியச்சாரல் நீதிநெறி விளக்கம் குமரகுருபரனின் வாக்கிய வரிகள் அருமையாக விளக்கி சகோதரர் படிக்காத மேதை சங்கிலி தேவன் பாடல் என்று பழைய பாடல்கள் கொடுத்து அசத்தி விட்டார். சகோதரருக்கும் பண்பலைக்கும் மிக்க நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கடிதங்கள் எழுதி அனுப்பியிருந்தாங்க இந்த ரெண்டு நாளைக்கும் யாருன்னா எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, எம் முத்துசௌமியா, மேலரது வீதி டவுன்லேருந்து. அவங்க எழுதின கடிதங்களையும் நம்ம வாசிட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்தா பாடல் கேட்டு வந்தெல்லாம் பாடலும் வந்துட்டே இருக்கு. அகத்தியனுடைய பாடல் வரிகளில் அனுராதா ஸ்ரீராம், எஸ்பி

பாட்டுகள் வழங்கிய சகோதரர் முத்து அபிஷேகம் அவர்கள் நிறைவு பகுதியில் மிக அன்போடு பாடல் வழங்க முடியாததை மிக அன்போடு விபரம் சொல்லி நேயர்களுக்கு நன்றி சொன்னது ரொம்ப அருமை. பாராட்டுக்கள். அன்று இரவு இலக்கியச்சாரல் நீதிநெறி விளக்கம் குமரகுருபரனின் வாக்கிய வரிகள் அருமையாக விளக்கி சகோதரர் படிக்காத மேதை சங்கிலிதேவன் பாடல் என்று பழைய பாடல்கள் கொடுத்து அசத்தி விட்டார். சகோதரருக்கும் பண்பலைக்கும் மிக்க நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கடிதங்கள் எழுதி அனுப்பியிருந்தாங்க இந்த ரெண்டு நாளைக்கும், யாருனா எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, எம் முத்துசௌமியா, மேலரது வீதி டவுன்லேருந்து. அவங்க எழுதின கடிதங்களையும் நம்ம வாசிட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்தால் பாடல் கேட்டு வந்துடலாம். பாடலும் வந்துட்டே இருக்கு. அகத்தியனுடைய பாடல் வரிகளில் அனுராதா ஸ்ரீராம், எஸ்பி பாலசுப்ரமணியம் இணைந்து பாடினது தேவாவுடைய இசையில் காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு நினைச்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6.

0: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz-ல் ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

2:38 ஆகிட்டு அன்பின் வரிகள் நிச்சயம் கேட்டிருக்கிறீங்க. எங்களது நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய என்ன கருத்துக்களை எழுதி அனுப்பதான் வாசிக்க கேட்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நிகழ்ச்சியில் அடுத்த கடிதமாக நம்ம யாரோடது வாசிக்க இருக்கிறோம் அப்படின்னா, செம்புலன் ஆதிக்கவி பாளையங்கோட்டையிலேருந்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களுடைய கடிதம் வாசிக்க இருக்கிறோம். நெல்லை பண்பலைக்கு நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் ஒரு நம்பிக்கை தரும் வார்த்தை, ஊக்கம் தரும் தகவல் ஏதாவது சொல்லி ஆரம்பித்தால் நன்றாக இருக்கும். வெறுமனே நிகழ்ச்சியை ஆரம்பிப்பது கடமையே என்று இருக்கிறது. நேயர் வேண்டுகொள்ளது தவறாக நினைக்க வேண்டாம். உற்சாகமான தகவலோடு வரும் என எதிர்பார்த்து வானொலி அருகில் காத்திருக்கிறேன். நன்றி அனைவருக்கும் என்றும் அன்புடன், செம்பலன் ஆதிக்கவி பாளையங்கோட்டை. நிச்சயமாக சார், இந்த மாதிரி நீங்கள் குறிப்பிட்டு சொல்லும்போது நம்மளுடைய நிகழ்ச்சி இன்னும் மெருகேற்றிக்க முடியும் இல்லையா? ஸோ அறிவிப்பாளர்கள்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உங்களுடைய நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, உங்களுடைய எண்ணம் என்னவா இருக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மெருகேற்றுறதுக்கு அவங்களும் தயாராக இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி குறிப்பிட்டு சொன்னது கூட நன்றி. கண்டிப்பாக வானொலி பக்கத்திலே காத்திருங்க, நிச்சயமாக உற்சாகம் தரும் வார்த்தைகளோடு நிகழ்ச்சி ஆரம்பமாகும். அடுத்த கடிதம் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா, கவிஞர் பாப்பாக்குடி ரா செல்வமணி, சாத்தான்குளம் எம்எஸ் மயில், உக்கரங்கோட்டை மணி, சிவகலை கே கே தாமஸ் அவர்கள் இணைந்து எழுதியிருக்கிறாங்க. 19/6/2026 ஆனந்த பூங்காட் நிகழ்ச்சியில் சந்தோஷம் தருவது கடந்த கால நினைவுகளா எதிர்கால கனவுகளா? வந்த பாதை நினைக்கும் போதுதான் மகிழ்ச்சிக்கு உள்ளாகிறோம். எதிர்கால கனவுகள் நனவாக நாள் உள்ளது. ஆக நினைவுகள் தான் சந்தோஷம் தரும். நன்றி, நிகழ்ச்சி அருமைன்னு சொல்லியிருக்காங்க. நன்றி உங்களுடைய கடிதத்துக்கு. இந்த கடிதத்தை எழுதி அனுப்பியிருக்கிறாங்க பாப்பாக்குடியிலேருந்து ரா செல்வமணி, சாத்தாங்குளம் எம்எஸ் மயில், குக்கரங்கோட்டை மணி, சிவகலையிலேருந்து கே கே தாமஸ். அடுத்த கடிதம் யாரோடது பார்த்தீங்கன்னா, அதே போல் செம்புலன் ஆதிக்கவி பாளையங்கோட்டை, அவங்க அங்கே தான் எழுதியிருக்கிறாங்க. நெல்லை பண்பலைக்கு 102.6 அறிவிப்பாளர் அனைவருக்கும் இனிமையான வேண்டுகோள் வைக்கிறேன். முடிந்தவரை நேர்மறையாக பேசுங்கள். உங்கள் பேச்சு மற்றவருக்கு ஊக்கம் தரட்டும். தளர்வுகளை தரும்படி பேச வேண்டாம். எல்லோரையும் அன்பாய் வரவேற்க பழகுங்கள். உங்கள் பண்பும் உயரும், இது குறையல்ல. தவறு செய்ய நினைப்பவர்களும் நல்லது மட்டுமே நடக்கட்டும். உங்களின் ஒவ்வொருவருடைய ஒத்துழைப்பிற்கும் நன்றி. நிச்சயமாக சார், கண்டிப்பாக நம்மளுடைய அறிவிப்பாளர்கள் பார்த்திங்கன்னா எல்லாக்கிட்டையுமே பேசும்போது நம்மளுடைய நேர்களும் சொல்லியிருக்கிறாங்க, உற்சாகமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குன்னு. அந்த மாதிரி உற்சாகப்படுத்துறது தான் பேசிகிட்ருக்குறோம். ஸோ அதே மாதிரி தான் தொடர்ந்தும் நேர்கள் வந்து பேசுவாங்க நம்மளுடைய நேர்கள்கிட்ட. நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்தது உங்களுடைய குறைகளையும் மனசுலக்க விஷயங்களையும் சொன்னதுக்கு, கடிதங்கள் மூலமாக எழுதி அனுப்புனதுக்கும் ரொம்ப நன்றி. அதே போல் செம்புலன் ஆதிக்கவி அவர்கள் தான் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க. நிலையத்தவர்கள் அவர்களுக்கு நிகழ்ச்சிகள் நன்றாக இருக்கிறது என கூறி கடிதம் எழுதினால், இப்போது சில நேரங்களில் சில அறிவிப்பாளர்கள் வளவளவென பேசிக்கொண்டு பிளேடு போடுகிறார்கள். நேயர்களை கலாய்ப்பதாக நினைத்து தன்னைத்தான் தாழ்த்தி கொள்கிறார்கள். இதை கவனிக்கிறீர்களா என தெரியவில்லை. கவனியுங்கள் ஐயா. ஒரு சில அறிவிப்பாளர்கள் இனிமையான பாடல் அழகாக ஒளிபரப்பி மனதை கொள்ளையடிக்கிறார்கள். அவர்களுக்கு மட்டும் இந்த கடிதத்தில் நன்றி கூறுகிறேன் என்றும் அன்புடன், செம்புலன் ஆதிக்கவி பாளையங்கோட்டையிலிருந்து. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்களே குறிப்பிட்டிருக்கிறீங்க, ஒரு சில இந்த மாதிரி பேச முடியும்னா இனி கண்டிப்பாக மாற்றிக்குவாங்க. நம்மளுடைய நேர்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நிகழ்ச்சி நேர்கள் ரசிக்கும்படியாக கண்டிப்பாக வளம் வரும்ன்றதை உறுதி சொல்லிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி உங்களுடைய கடிதத்துக்கும் கூட. அடுத்த கடிதம் 18/6/2026 சிவகலை கே கே தாமஸ் அவர்களின் ஆங்கிலம்.

0: அறிவும் கேட்டும் பிரின்சிபல் கல்லூரி முதல்வர் பிரின்சிபல் இந்த வார்த்தை அதனுடைய அர்த்தத்தை யாவரும் அறிந்து கொள்ளும்படி அருமையாக விளக்கினார். ஆசிரியருக்கும் நிலையத்தாருக்கும் நன்றிகள் பல. சாத்தான்குளம் எம்எஸ் மயில், கவிஞர் பாப்பாக்குடி ரா செல்வமணி, உக்கரம்கோட்டை மணி இவங்க எழுதி அனுப்பியிருக்காங்க. நன்றி உங்களுடைய கடிதத்துக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலும் வந்துட்டே இருக்கு, பாடல் கேட்கவிருக்கிறோம். தேவா திரைப்படத்திலிருந்து வாலியுடைய பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் இசையமைப்பாளர் தேவோட இசையில் பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க. விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: please love me, my love.
1: நேயர்களின் கவனத்திற்கு, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 மணி வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகும். நேயர்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: மாமா, என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம், ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
7: அன்பின் வரிகள் நிகழ்ச்சி தான் கேட்டுக்கிறீங்க. நேரம் 2:49 ஆகிட்டு இருக்குது. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. எங்களது நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களுடைய என்ன கருத்துக்கள் தான் எழுதி அனுப்பி வாசிக்க கேட்டுட்டுருக்கிறோம். அந்த வகையில் அடுத்த கடிதமாக யாரோடது கேட்க இருக்கிறோம் அப்படின்னா, செம்புலன் ஆதிக்கவி பாளையங்கோட்டையிலேருந்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. நெல்லை பண்பலை 102.6 நிகழ்ச்சிகள் இனிமை. ஜெமிமா அவர்கள் ஒளிபரப்பிய பாடல்கள் இனிமையாகவும் ரசிக்கும்படியாகவும் இருந்தது. தேதி 19/6/2026, நேரம் 11:02 முதல் 12 மணி வரை அவருக்கு என் பாராட்டுகள். மேரில் இசி அவர்கள், ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் நீங்கள் பெண்கள் பற்றி கூறியதற்கு கைத்தட்டல்கள், நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து, படமும் பாடல் நிகழ்ச்சி கொஞ்சம் நல்லா இல்லை, கொஞ்சம் திருத்தி கொண்டு வந்தால் நல்லா இருக்கும், நல்ல தகவல் நேர்களுக்கு கொடுத்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எங்களுடைய ப்ளஸ் மைனஸ் ரெண்டையுமே குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக மாற்றிக்கிறோம். நிகழ்ச்சி வந்து ரசிக்கும்படியாக வழங்குறதுக்கு எங்களுடைய அறிவிப்பாளர்களை நாங்களும் கூட முயற்சி எடுக்கிறோம். நிகழ்ச்சியெலாம் அதே செம்பலன் ஆதிக்க அவர்கள் தான் இன்னொரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. நிலைப்பண்பலை 102.6. என் வேண்டுகோள் வைக்கிறேன், நிகழ்ச்சியின் அமைப்பிற்கு ஏற்ற பாடல் வழங்குங்கள். ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பெண்களை பெருமைப்படுத்தும் பாடல்களை ஒளிபரப்பினால் நன்றாக இருக்கும். நிகழ்ச்சி அமைப்புக்கு ஒவ்வாத பாடல்களை ஒளிபரப்பி மனதை கடினப்படுத்துகிறார்கள். நிலைய தலைவர் இதை கவனிக்கவும், குறையை சுட்டிக்காட்டினேன் என்றும் அன்புடன் செம்புலன் ஆதிக்கவி பாளையங்கோட்டை. கண்டிப்பாக சார், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய தலைப்புகளில் நம்ம நிகழ்ச்சி போயிட்டுருக்கு. ஒவ்வொரு தலைப்புக்கு ஏற்ற மாதிரி பாடல்கள் இருக்கும் பட்சத்தில் அதுக்கேற்ற மாதிரி தான் ஒளிபரப்பிட்டுருக்குறோம். ஸோ ஸ்நேகிதியில் கூட நிறைய சமயத்தில் பார்த்தீங்கன்னா தலைப்புக்கு ஏற்ற மாதிரி பாடல் போயிட்டுருக்கும். இருந்தாலும் எங்களுடைய முழு முயற்சியினால் நிகழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரியும், நீங்கள் ரசிக்கும்படியாகவும், நிகழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரியும் பாடல்கள் வழங்குறதுக்கு எங்களுடைய பெஸ்ட்டையும் கொடுக்குறோம். கண்டிப்பாக உங்களுடைய விஷயத்தை நோட் பண்ணி நீங்கள் எழுதினதுக்கும் நன்றி. நிகழ்ச்சியுடைய இறுதியான கடிதம் தான் வாசிக்க கேட்க இருக்கிறோம். விஜய கரிசன் குலத்தை எழுதியிருக்காங்க. எம் பாண்டியனவங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 14/6 சுகமான ராகங்கள் கேட்டேன், நேயர்களோடு புன்முறுவலுடன் நிகழ்ச்சி நடத்திய கபில் தேவ் அவர்களுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி பாண்டியன் சார். ஸோ இன்றைக்கி கடிதங்களை நேர்கள் நிறைய பேர் எழுதி அனுப்பியிருந்தாங்க. குறிப்பாக சாத்தான்குளம் MS மயில், கவிஞர் பாப்பாக்குடியிலேருந்து ரா செல்வமணி, உக்கரம்கோட்டை மணி, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா செம்புலன் ஆதிக்கவி, இங்கே இன்னொரு கடிதம் கூட எழுதியிருந்தாங்க. விஜய கரிசல் குளம்லேருந்து பாண்டியன் அவங்க

நம்ம ஆரம்பத்தில் கவிதம் வாசிச்சோம்ல, கோவில்பட்டியிலேருந்து ஏ குமார். ஸோ இவங்க எல்லாருமே அவங்களுடைய நிகழ்ச்சி பற்றி ரொம்ப அழகாக அவங்களுடைய என்ன கருத்துக்களை நம்ம கூட எழுதி அனுப்பியிருந்தாங்க. நீங்களும் இந்த மாதிரி நீங்களும் கூட உங்களுடைய என்ன கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் கூட உங்கள் கடிதங்கள் எழுதி அனுப்பலாம். நிலைய இயக்குனர் அவர்கள், அன்பின் வரிகள், அகில இந்திய வானொலி நிலையம், பாளையங்கோட்டை 627002. நிகழ்ச்சியில் இப்போ பாடல் கேட்கவிருக்கிறோம். ஜோடி திரைப்படத்திலேருந்து வைரமுத்துடைய பாடல் வரிகளில் எஸ் ஜானகி, உன்னிமீனன் அவர்கள் இணைந்து பாடினது. ஏ ஆர் ரகுமான் இசையில் பாடலை கேட்டு இணைச்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6.

2:57 ஆயாச்சு. அன்பின் வரிகள் நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கும் வந்தாச்சு. இன்றைக்கி கடிதங்களை எழுதி அனுப்புற நேர்கள் எல்லாருக்குமே நன்றியும் பாராட்டுகளையும் சொல்லிடலாம். அன்னைக்கு கடிதங்களை வந்து எம் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, முத்துசாமியா, மேலர தேவிதியிலேருந்து அனுப்பியிருந்தாங்க. அதே போல் செம்பலன் ஆதிக்கவி அவங்களுடைய கடிதங்கள் வாசிக்க கேட்டும். கே ஜெயலட்சுமி, ஏ குமார் அவர்கள் கோவில்பட்டியில் எழுதி அவங்களுடைய கடிதங்களும் வாசிக்க கேட்டும். விஜயகரிசன் குளத்திலேருந்து எழுதி அனுப்பியிருந்தாங்க பாண்டியன், அவங்களுடைய கடிதங்களும் வாசித்தோம். ஸோ இன்றைக்கி கடிதங்கள் நம்ம கூட எழுதி அனுப்பி அவங்களுடைய கடிதங்களை வாசித்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இல்லையா? ஏன்னா நிறைய பேர் அவங்களுடைய எண்ண கருத்துக்களை ரொம்ப ஓப்பனாக நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அதே போல் கவிஞர் பாப்பா குடி, ரா செல்லுமணி, சாத்தாங்குளம் எம்எஸ் மயில், கிரங்கோட்டை மணி, சிவகாயிலிருந்து கே கே தாமஸ், இவங்க எல்லாருக்குமே நன்றியும் பாராட்டுகள்னு சொல்லிடலாம். இதே போல் உங்களுடைய கடிதங்களும் வளம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நிலைய இயக்குனர் அன்பின் வரிகள், அகில இந்திய வானொலி நிலையம், பாளையங்கோட்டை 627002 அப்படிங்கிற முகவரிக்கு எங்களது நிகழ்ச்சிகள் பற்றி உங்களுடைய என்ன கருத்துக்களை மறக்காமல் தெளிவாக எழுதி அனுப்புங்க. நிகழ்ச்சி வரைக்கும் அன்பின் வரிகள் பகுதியில் கடிதங்களை வாசித்து நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். நிகழ்ச்சியுடன் நிறைவான பாடலை தொடர்ந்து 3 மணிக்கு குக்கு நேர்விருப்பு பாடல்கள் கேட்க இருக்கிறோம். நேகம் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கிறதுக்கு 9443360749 அப்படிங்கிற எண்களுக்கு உங்களுடைய பேர், ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க. நிகழ்ச்சியுடன் நிறைவான பாடலை தொடர்ந்து 3 மணிக்கான செய்திருக்கும். அதை தொடர்ந்து குக்கு கேட்கலாம். ஸ்டேட்டுண்டாயிருங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 ஓட. நானும் கிளம்புடைய நேரம் வந்தாச்சு. மற்றும் நீ நல்ல சந்திக்கலாம். பை பை, டேக் கேர்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக மக்களின் வாழ்க்கை தரம் வெகுவாக மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீதித்துறை கட்டமைப்பு தொடர்ந்து வலுப்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வல் தெரிவித்துள்ளார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாட்டின் உணவு உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு 376 மில்லியன் டன்னை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு தமிழக அரசு ஒருபோதும் அனுமதி அளிக்காது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். மேகதாது அணை பிரச்சினையில் அனைத்து கட்சிகளும் ஒருமித்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை திமுக வலியுறுத்தியுள்ளது. காவிரி நதிநீர் பிரச்சினையில் உச்சநீதிமன்றம் தெளிவான தீர்ப்பு வழங்கிய பின்னர் மீண்டும் நடுவர் மன்றம் கோருவது ஏன் என்று அஇஅதிமுக வினவியுள்ளது. மேகதாது அணை பிரச்சினையில் புதிய நடுவர் மன்றம் தேவையில்லை என்பதுதான் பாமகவின் நிலைப்பாடு என்றும், இதுகுறித்து விவாதிப்பதற்கு அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சித் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் அரசியல் சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது என்ற விதிகளை தாவேகாவினர் மீறுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, கன்னியாகுமரி மற்றும் மதுரை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பெர்லின் ஜூனியர் கோப்பை ஜூடோ போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. உலக ராணுவ வில்வித்தை சாம்பியன் போட்டி ஜெர்மனியின் பாரன்டோஃபில் இன்று தொடங்கியது.

துருக்கியின் மெர்சினில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் பாரா விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 15 தங்கம், 9 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆசிய பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் தொடங்கியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி குக்கு நேர் விருப்ப பாடல்கள். இந்த நிகழ்ச்சியில் நேயர்கள் அவங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கலாம். அந்த பாடலை கொடுக்கறதுக்காக காற்றலையில் தயாராக இருக்கிறேன் நான் உங்கள் திவ்யா. சரி, எப்படி தான்ப்பா பாட்டு கேட்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க. வாட்ஸ்அப் வழியாக கேட்கலாம், 9443336079 இந்த நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல், இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், ஒரு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாய்ஸ் மெசேஜோ இல்லை ஒரு டெக்ஸ்ட் மெசேஜோ எங்களுக்கு வாட்ஸ்அப் நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். உங்களுடைய பாடலை ஊரே கேட்டு ரசிக்கலாம். அந்த வகையில் நம்ம குக்கு நிகழ்ச்சியோட முதல் பாடல் யாருக்காக கேட்க இருக்கிறோம் அப்படின்னா வெங்கடேஸ்வரபுரத்திலிருந்து மகேஸ்வரி அவங்களோட விருப்பத்தில் தான் பாடல் வந்துட்டே இருக்குது. 6-60 வரை திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் காற்றலையில் கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.

0: குக்கூ நேயர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாருக்காக பாடல் கேட்க இருக்கிறோம் அப்படின்னா, உடையாம்புலி பத்மா, அருள்ராஜ், அபிஷேக், அனீஸ் இவங்களுக்காக தான் பாடல் வந்துட்டே இருக்குது. பூவே உனக்காக திரைப்படத்திலிருந்து பாடல்.
1: சொல்லாமலே யார் பார்த்தது

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறீங்க. குக்கு நீர் விருப்ப பாடல்கள் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் தான் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். யாருக்காக அப்படின்னா, வீரபாண்டிய புலிக்குளத்திலிருந்து மகிமை தாஸ், கார்த்திக் ராஜா, பூவரசி, முருகாலட்சுமி, சதீஷ்குமார், தாஸ் பாண்டியன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

குக்கு நேயர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்குறோம். நம்ம குக்கு நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கே வந்துட்டோம். நிறைவான பாடல் யாருக்காக கேட்க இருக்கிறோம் அப்படின்னா, சிவநாடானூர்லேருந்து மாறி அவங்களுக்காக தான் பாடல் வந்துட்டே இருக்குது. உயிரிலே கலந்தது திரைப்படத்திலிருந்து பாடல். இது போக வேறு யாரெல்லாம் பாடல் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, ஆரியங்காவூர்லேருந்து இந்திரா, பாக்யலட்சுமி, ராஜகுமாரன், சரவணகுமார், லக்ஷ்மி, கனகசபாபதி, சரஸ்வதி, முக்கோடலிருந்து காஞ்சனா தேவி, ஆறுமுகராஜா, தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன், கோபாலசமுத்திரம், கண்ணன், குருவன்கோட்டை முருகன், தீபக், குத்தாலிங்கம் தென்காசி, தூத்துக்குடி சி சீதாலட்சுமி, உடையாம்புலி பால்ராஜ் பால் தினகரன், கோவில்பட்டி ஆறுமுகராஜ், கயத்தாறு பிரகாஷ், தென்காசி இலக்கியா, தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி, ஆழ்வார்குறிச்சி ஸ்ரீதேவி, இவங்க எல்லாருமே பாடல் கேட்டுருக்குறாங்க. இவங்களுக்காகவும் அந்த நிறைவான பாடல் நம்ம கேட்டுடலாம். பாடல் கேட்டே தொடர்ந்து அணிஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

0: तक वहीं आगे पीछे घूमता रहा। लेकिन प्रश्न ये है कि ऐसा व्यवहार वो क्यों कर रहा था?
1: बात स्पष्ट है, उस पिंजरे में बहुत लंबे समय तक रहकर उसने सीख लिया था, या यूं कहें उसे सिखा दिया गया था कि उसकी दुनिया बस इतनी सी है, वो आगे जा ही नहीं सकता।
0: हाँ दोस्तों, उसे शायद अब लगने लगा था कि इससे अधिक अब वो कहीं नहीं जा सकता। लंबे समय की पराधीनता, या कह लीजिए कि उसकी नकारात्मक स्थिति की वजह से वो मान चुका था कि उसकी दुनिया सीमित है और वो इसके आगे कुछ भी नहीं कर सकता।
1: बहुत धीरे धीरे उस भालू ने सीखा कि उसकी दुनिया इतनी सीमित नहीं है, बल्कि उसके सामने आजादी का असीमित संसार है।
0: मित्रों, क्या हम भी कई बार उसी भालू की तरह नहीं हो जाते? हमारे आपके साथ भी अक्सर ऐसा हो सकता है। नकारात्मक परिस्थितियों से हम सीखने लगते हैं कि हम जितना कर रहे हैं उससे ज्यादा कर ही नहीं सकते। हो सकता है कि कभी किसी ने ऐसा कह दिया हो कि इससे अच्छा तुम कर ही नहीं सकते।
1: लेकिन मित्र, कोई कुछ भी कहे, कोई चाहे आपको बार बार याद दिलाता रहे कि आपसे कुछ नहीं होगा, आप स्वयं को याद दिलाइए कि आप में बहुत सी असीमित क्षमताएं मौजूद हैं और आप बहुत अच्छा कर सकते हैं।
0: तो विश्वास रखिए कि आप जितना कर रहे हैं उससे और भी बहुत अच्छा कर सकते हैं। और हाँ, याद रखिए कि आपको अपनी तुलना किसी और से नहीं करनी है।
2: अभी आपने सुना कार्यक्रम सीमित मत रहिए, और अब इसी के साथ अपने साथी अजीत को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए। नमस्कार।
3: उमंग, उमंग, उमंग, उमंग, उमंग।
4: நேர்கள் இதுவரை கேட்டது NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. இனி கேட்கலாம் 4 மணிக்கான செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக மக்களின் வாழ்க்கை தரம் வெகுவாக மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நீதித்துறை கட்டமைப்பு தொடர்ந்து வலுப்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்துள்ளார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாட்டின் உணவு உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு 376 மில்லியன் டன்னை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு தமிழக அரசு ஒருபோதும் அனுமதி அளிக்காது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். மேகதாது அணை பிரச்சினையில் அனைத்து கட்சிகளும் ஒருமித்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை திமுக வலியுறுத்தியுள்ளது. காவிரி நதிநீர் பிரச்சினையில் உச்சநீதிமன்றம் தெளிவான தீர்ப்பு வழங்கிய பின்னர் மீண்டும் நடுவர் மன்றம் கோருவது ஏன் என்று அஇஅதிமுக வினவியுள்ளது. மேகதாது அணை பிரச்சினையில் புதிய நடுவர் மன்றம் தேவையில்லை என்பதுதான் பாமகவின் நிலைப்பாடு என்றும், இதுகுறித்து விவாதிப்பதற்கு அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சித் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் அரசியல் சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது என்ற விதிகளை தாவேகாவினர் மீறுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, கன்னியாகுமரி மற்றும் மதுரை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜெர்மனியின் வாரன்டாஃபில் நடைபெற்று வரும் உலக ராணுவ வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. பெர்லின் ஜூனியர் கோப்பை ஜூடோ போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. துருக்கியின் மர்சினில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் பாரா விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 15 தங்கம் 9 வெள்ளி 3 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. ஆசிய பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் தொடங்கியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
6: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: மாலை வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்ல அட்டகாசமா துவங்கியாச்சு பொதிகை தும்பி நிகழ்ச்சி. பொதிய தும்பி நிகழ்ச்சியில் வழக்கம் போல் தாயம் உருட்டி தான் விளையாட இருக்கிறோம். இன்னைக்கு உங்களோட விளையாடுறதுக்காக காற்றலையில் தயாரா இருக்கிறோம். நான் உங்கள் திவ்யா மற்றும்
1: எல் சுப்பிரமணியன்.
0: அண்ணே,
1: என்னம்மா
0: நிகழ்ச்சி இப்போதான் முத முறையாக கேட்குறவங்களுக்கு ரூல் சொல்லிடுவோமா?
1: கண்டிப்பாக சொல்லணும்ல.
0: ஆமாம், நாங்கள் வந்து தாயம் உருட்டுவோம். 1, 3, 5 ஒற்றைப்படைகள் எண்கள் விழுந்ததுன்னா நாங்கள் உங்களுக்கு கேள்வி கேட்போம். 2, 4, 6 இரட்டைப்படை எண்கள் விழுந்ததுன்னா நீங்கள் எங்களுக்கு கேள்வி கேட்கலாம். அவ்வளோதான். ஸோ நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டு எங்களோட விளையாடணும் அப்படின்னா தாராளமாக கால் பண்ணுங்க. 0462 2561 3 மற்றும் 0462 2561 3 அப்படிங்கிற எங்களுக்கு.
1: அதே சமயத்தில் இன்னொரு ரூலையும் சொல்லணும் இல்லையா?
0: என்ன ரூலு?
1: இந்த ஒரு நாள் விட்டு
0: ஒரு நாள் நேர் வரணும்.
1: ஆமாம், நேற்று பேசியிருந்தா இன்னைக்கு எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கிடக்கூடாது.
0: ஆமாம், அதை நம்ம நேர்களெல்லாம் இப்போ கப்புன்னு பிடிச்சிக்கிட்டாங்க.
1: சரி,
0: இப்போ நம்ம நிகழ்ச்சியில் முதல் நேர்கிட்ட விளையாட ஆரம்பிச்சிருவோமா?
1: ஆமாம், பேசுவோம் பேசுவோம்.
0: வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்மா.
2: ஹலோ.
1: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க, கேக்குது.
2: வணக்கம்,
1: சொல்லுங்க.
0: சுப்பையாபுரத்துல இருந்து ராசாத்தி பேசுறீங்களா? நீங்க நேத்திக்கு வந்தீங்களா? எப்படி நேத்திக்கு நிகழ்ச்சிக்கு வந்தீங்களா? ஓகே, அப்ப இனிக்கு விளையாடுறோமா? சுப்பையாபுரத்துல இருந்து ராசாத்திக்கு எந்த நம்பர் விழுது அப்படிங்கறத பாத்துருவோமா?
1: கிளி ஒரு நல்ல சீட்டா எடுத்து போடுன்னு சொல்ற மாதிரிலாம் இருக்கு. 2. ஆமா, அவங்க தான் கேட்கணும்.
0: யாருக்கு கேட்க?
1: உங்களுக்கு தான்.
0: எனக்கா?
1: ஆமா.
0: முதல்ல நானா? நான் கேளுங்க ராசாத்தி.
2: இத்தினி கொண்டக்காரி ஊரெல்லாம் சண்டைக்காரி.
0: என்ன சண்டைக்காரி?
2: இத்தினி கொண்டக்காரி ஊரெல்லாம் சண்டைக்காரி.
0: சேவலா?
2: இல்ல.
0: சேவல் இல்லையா?
1: என்ன கேள்வி? இன்னொரு தடவை சொல்லுங்க.
2: உயிருள்ள
0: பொருளா? இப்படி
2: எனக்கும்
0: தெரியலையே. அப்ப தெரிஞ்சுக்கிட்டே சொல்ல
2: மாட்டேங்கிறீங்க.
0: முடிஞ்சிருச்சு. சரி ராசாத்தி, நீங்களே சொல்லிருங்க பதில.
1: தெரியலம்மா. எங்க பார்த்தாலும் தீ பிடிச்சிரும். சபாஷ், நல்ல அருமையான ஒரு கேள்விமா. மதிப்பெண் வந்து உங்களுக்கு
2: தான்.
1: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமா. மகிழ்ச்சிமா மகிழ்ச்சிமா, ரொம்ப சந்தோஷம்.
0: நன்றி நன்றி. அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
3: அன்பு சகோதரி அவர்களுக்கும், அன்பு சகோதரர் எல் சுரோமி சார் அவர்களுக்கும் நன்றி வந்த மாலை வணக்கம். எந்தெந்த அன்பான நேயர் பெற்றார் அம்பலவாணன் 2 நாட்களுக்கு பிறகு.
1: அப்படியா? சரி, ரைட், சந்தோஷம் மகிழ்ச்சி. நம்ம ரெண்டு பேரும் தான் போட்டி போட போறோம். இன்னைக்கு நீங்க மார்க் வாங்கினாலும் நான் வருத்தப்பட மாட்டேன்.
3: அப்படியா?
1: ஆமா.
0: அது ஏன் அப்படி?
1: ஏன் அப்படி தெரியுமா? அவர் பேர் என்ன?
0: அம்பலவாணன்.
1: இன்னைக்கு என்ன நாள்?
0: இன்னைக்கு June 22 திங்கட்கிழமை.
1: இன்னைக்கு ஆணி உத்தரம்.
0: ஓ,
3: ஆணி உத்தரம்.
1: ஆமா, நடராஜ பெருமானுக்கு
3: உகந்த நாள்.
1: ஆமா, அதனால அம்பலவாணன் இன்னைக்கு மார்க் எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி.
3: கோவில் போயிட்டு நடராஜர் கும்பிட்டு வந்தாச்சு.
1: அது சரிதான்.
0: அது என்னதான் உங்க மார்க் எடுக்கணும்னு சொன்னாலும் உங்களுக்கு விழுந்திருக்குது 6 நினைக்கிறேன்.
1: அது விழுந்தாச்சு, 6
3: விழுந்துட்டு.
0: ஆஹ், பாத்துட்டேன்.
1: போடுங்க கேள்வி. கேள்வி போடுங்க.
3: திரைப்பூஜை போட்டுறேன்.
1: சரி போடுங்க.
3: ஒரு பழைய பாட்டு இடையில வரிய படிப்பேன்.
1: சரி,
3: அந்த முதல் வரையும் படிச்சிடணும்.
1: சரி சொல்லுங்களேன், முயற்சி.
3: சரி. ஆட்டங்கரையில் காத்திருந்த மாமா, அங்கே ஆக்க வச்சு ஓடி வந்த பாமா. ஆடி மாத காத்து போல, ஆடி பாடு நாட்டு போல, ஆடி பாடி மெல்ல மெல்ல வாமா. இந்த பாட்டு முதவரி போட்டீங்க. இந்த பாட்டுக்கும் முதவரிக்கும் சம்பந்தமே இருக்காது. முதவரி வந்து ஜானகி படிச்சிருப்பாங்க.

0: ஜானகியா?
1: ஜானகியா. ஆஹா, இது ஒரு ஒரு சின்ன ஒரு பிட்டு மாதிரி வரும் இல்லையா கோரஸ்
0: ஆமா, பஸ்ல ஜானகி அம்மா படிப்பாங்க, முத வரி நாலு வரி அவங்கதான் படிப்பாங்க. பாட்டு நல்ல பாட்டு. ஆனா
2: யார் நடிச்சிருப்பாங்கன்னு ஒரு க்ளூ
1: இல்லை,
2: கொடுக்கலாமே.
1: பாட்டு நல்ல பாட்டு
0: ஜெய்சங்கர், ஜெயசித்ரா.
1: ஆமாம், அது தெரியல. நல்ல பாட்டு.
0: முதல் வரைக்கும் இந்த பாட்டுக்கு சம்மந்தமே இருக்கு, எடை வரைக்கும் சம்மந்தமே இருக்காது.
1: தெரியல தெரியல சார்.
0: பாடி முடிஞ்சு வச்சா
1: ஆமாம்
0: என்ன இருக்கு?
1: ஆமாம், மார்க்கு தான். சொல்லுங்க.
0: சரி, பாட்டு படிச்சிருவா?
1: ஆமாம், பாடணும் இல்லையா?
0: படம் கல்யாணமாம் கல்யாணம்.
1: சரி.
0: இளமை நாட்டியத்தாலை இயற்கை பூமகள் சோலை, அந்த பாட்டு
1: அழகு அழகு. சூப்பர் சார்,
0: சுசிலாவும் டிஎம் சௌந்தரராஜ்.
1: ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல அருமையான பாடலை வந்து நிகழ்ச்சியில் வந்து தெரியப்படுத்திருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப மகிழ்ச்சி.
0: ரொம்ப சந்தோஷம்,
1: மதிப்பெண் உங்களுக்கு தான்.
2: நன்றிங்க சார், நன்றி. நீங்க வேனுக்குனே விட்டு கொடுத்தீங்களா, இல்ல உண்மையிலே உங்களுக்கு பாடல் தெரியலையா?
1: உண்மையிலேயேமா, அது அவர் சொன்ன தொனி நமக்கு தெரிஞ்சிருமோன்னு நினைச்சேன்.
2: நானும் நினைச்சேன்,
1: ஆனா நானும் வந்துச்சே இல்லையா, பாட்டு தெரியல. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா. சரி, இருக்கட்டும், சந்தோஷம் மகிழ்ச்சி.
2: ஓகே, இந்த சந்தோஷத்தோட சிவாஜி திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்துடலாம்.
1: கண்டிப்பா
2: நேர்களே பாடல் கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: 4:15 ஆயிட்டிருக்கு. பொதுகி திம்பி நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கிறோம். அடுத்ததா நம்ம கூட தாயம் உருட்டி விளையாட வரப்போற நீயர் யாருங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க? எந்த ஊர்ல இருந்து?
1: வீராணம்.
2: வீராணம், வீராணம்.
0: வீராணத்துல இருந்து யார் பேசுறீங்க? பீமா பேசுறீங்களா? உங்களுக்கு லைன் போட்டு கொடுத்தது யாரு? சரி, பீமாமா உங்களுக்கு தாயம் உருட்டிடலாமா?
1: உங்க ரெண்டு பேருக்கு தான் போட்டிமா.
0: 4.
1: கேளுங்க.
0: நான் கேள்வி கேட்கணும் ரொம்ப ஆசையா இருந்தேன்.
1: கேக்குறீங்களா?
0: நான் சொல்லணுமா? நீங்க சொன்னது ஏதோ ஒரு படத்துடைய வசனம்னு தெரியுது, ஆனா என்னன்னு தெரியல.
2: அதாவது மயிலை கழிக்குமா மங்குவ, எட்டி கொத்துமா குருட்டு கொக்கு.
0: இத நான் அப்படியே திருப்பி சொல்லணுமா?
2: சொல்ல வேண்டாம்.
1: இது என்ன, இது என்ன விடைன்னு கேக்குறீங்களா? தெரியலையம்மா.
0: தெரியல. நாங்க சார் டைமிங்கே வேண்டாம், நாங்க தெரியலன்னு சொல்லிருதோம்.
2: அப்படியா?
0: பதில் பதில் மறந்து போச்சா?
2: ஆமா. அதாவது மயிலை கழிக்குமா மங்குவ, அது வந்து குருட்டு கொக்கு வந்து மீனை வந்து எட்டி கொத்தும். ஆமா.
1: சரிம்மா, ரொம்ப சந்தோஷம்மா, ரொம்ப சந்தோஷம்.
0: நன்றிம்மா. அதாவது முதல் தடவையாக பேசுகிறேன் அப்படிங்கிறதால என்ன கிக்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு இது ஒரு விடுகதை மாதிரி கொடுத்தாங்க. அது என்ன பதில்னு எங்களுக்கும் சரியாக புரியல.
1: இல்லை, அவங்களுக்குமே தெரியலை.

0: ஆமாம்,
1: சொல்ல புரியலை.
0: சரி பரவாயில்ல. இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணட்டும்?
1: இது வந்து வித்து அல்லு.
0: ஓகே
1: ஆமாம், இது வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது.
0: சரி, அடுத்த நேர் உங்களோட விளையாட வரப்போற நேர் யாருன்னு கேட்டுடலாமா?
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: அப்படியா?
2: அப்படிதான் நினைக்கிறேன். பாப்போம், முயற்சி பண்ணுவோம்.
1: இந்த யார்கிட்ட வந்து கேட்கலாம்னு சகோதரிகிட்டே கேட்போம். என்ன உங்களுக்கு சகோதரிக்கு தான் போட்டி?
0: ஆஹா,
1: அஞ்சு சார்.
0: அஞ்சு?
1: ஆமாம், நீ தான் கேட்கணும்.
0: நான் தான் கேட்கணுமா?
1: அந்த நேர் வந்து அந்த முடிவு பெறாத நேர் ஆகிட்டார் பார்த்தீங்களா, அதனால இப்போ நீங்கள் பாபு சார்கிட்ட கேளுங்க.
0: சரி, உங்களுக்கு ஒரு வார்த்தை விளையாட்டு கொடுக்கலாமா?
2: கொடுங்க.
0: ஓகே, அதாவது நான் ஒரு வார்த்தை கொடுப்பேன், அதில் ஒரே ஒரு எழுத்தை மட்டும் நீங்கள் முன்னாடி சேர்த்து ஒரு புதிய சொல்ல உருவாக்கணும்.
2: ஓகே,
0: சரிங்களா? கை. இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு எழுத்தை மட்டும் நீங்கள் சேர்க்கணும். என்ன
2: சொன்னீங்க?
0: சூப்பர். அடுத்தது மலை. மலை, மலை,
2: மலை அடிவாரம்.
0: முதல்ல ஒரே ஒரு எழுத்து தான் சேர்க்கணும்.
2: முதல்ல ஒரு எழுத்து மட்டும் சேர்க்கணுமா?
0: ஆமா.
2: திருமலை. திருமலை வராது இல்ல?
0: மலை.
2: மலை
0: அதிகமா பிஞ்சதுன்னா என்ன சொல்லுவோம்?
2: கனமலை.
0: ஒரே ஒரு எழுத்து
2: அதிகமா பிஞ்ச கனமலையா?
0: மாமலை.
2: மாமலை.
0: சரி, அடுத்தது இன்னொன்னு வந்து வலை.
2: வலை.
0: டைமிங் முடிஞ்சிருச்சு. என்ன
2: சொன்னீங்க?
0: தவளை. தவளை, சூப்பர். அட்டகாசமாக கண்டுபிடிச்சிட்டீங்க. நன்றி சார், நன்றி. மதிப்பெண் உங்களுக்கு தான் பாபு சாருக்கு. சரி, இப்போ உங்களோட விளையாட போற நீர் அட்டன் பண்ணிடலாமா?
1: ஆமா, கண்டிப்பாமா.
0: வணக்கம். வணக்கம், யாரங்க இது பேசுறீங்க? தூத்துக்குடி மாவட்டம்
1: கோயில்பட்டி.
3: கோயில்பட்டியிலிருந்து காந்திமதி.
0: காந்திமதி பேசுறீங்களா? அடிக்கடி நடக்குது நம்ம நேயர்களுக்கு. சரி பரவாயில்லமா, உங்களோட விளையாண்டுலாமா? அண்ணனுக்கும்
1: போட்டி நீங்க தான் கேக்கணும். கேளுங்க.
0: பிறக்கும் போது வால் இருக்கும், இறக்கும் போது வால் இருக்காது. ஈஸி.
3: ஆமா,
1: அப்படியா?
0: ஈஸி, நான் கண்டுபிடிச்சிட்டேன். டைமர் ஆன் பண்ணிடுவோம்.
1: பண்ணுங்கம்மா. பிறக்கும் போது வால் இருக்கும், இறக்கும் போது இருக்காதா?
0: ஆமா.
1: அது என்ன வால் உள்ளது? எது? குரங்கு இருக்கு, பூனை இருக்கு, நாய் இருக்கு.
0: ஈஸி, ஈஸி. காந்திமதி அண்ணனுக்காக எவ்வளவு ஈஸியா கேட்டிருக்காங்க.
1: தவளை. தவளை தானம்மா?
0: அதேதான்.
1: ஒரு மார்க் கூட வாங்கலேன்னு கொஞ்சம் வருத்தத்துல இருந்தேன். ஆனாலும் தவளை நம்மளை காப்பாத்திட்டு.
0: நீங்க காப்பாத்திட்டீங்க, நான் இன்னும் அந்த அக்கௌண்டே ஓபன் பண்ணல.
1: அப்படியா?
0: ஆமா.
1: சரி, கவலைப்படாம, அடுத்த சுற்றுல உனக்கு மதிப்பெண் இருக்கு.
0: பாத்துரும், நீங்க சொன்ன வாக்கு பலிக்குதா அப்படிங்கறத பாத்துரும். இப்ப நம்ம நிகழ்ச்சியில சூப்பரான பாடல் தென்காசி பட்டணம் திரைப்படத்துல இருந்து வந்துட்டே இருக்குது. பாடல் கிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸ் ஒலிபரப்புல தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. பொதிகை தும்பி. பொதிகை தும்பி நிகழ்ச்சியில அட்டகாசமா நம்ம தாயம் முருட்டி விளையாடிட்டு இருக்கிறோம். அடுத்ததா விளையாட வரப்போற நீயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாரைங்க பேசுறீங்க?
1: வானரம்புட்டியிலிருந்து நம்பிராஜ் பேசுறேன்.
0: நம்பிராஜ் சார், வாங்க, உங்களுக்கு தாயம் உருட்டிடலாமா?
1: ஆ, உருட்டுங்க.
0: நம்பிராஜ் சார் விழுந்திருக்கிறது ஒன்று. நான் தான் கேள்வி கேட்கணும். தயாரா இருக்கிறீங்களா?
1: கேளுங்க.
0: உங்களுக்கு விடுகதை கேட்கவா?
1: ஆ, சரி கேளுங்க.
0: அடுக்கடுக்காய் அடுக்கி இருக்கும் ஆயிரம் கால் மண்டபம், கொக்கியாய் வளைந்திருக்கும் குதிரைக்கால் மண்டபம், அது என்ன? கொக்கியாய் வளைந்திருக்கும் குதிரைக்கால் மண்டபம், அது என்ன?
1: சரி, டைம் ஸ்டார்ட் பண்ணியே யோசிங்க.
0: ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
2: அதான் எனக்கு தெரியுமா?
0: தெரிஞ்சிருச்சா? அண்ணனுக்கு தெரிஞ்சிருச்சு.
2: ஆமா,
0: க்ளூ கொடுத்து கண்டுபிடிக்க.
1: பாட்டு கேட்கலான்னு வந்தேன்.
2: அதான் எனக்கு தெரியுமா?

0: அடுக்கு பானை அந்த மாதிரி எதுமா?
1: இல்ல
2: இல்ல,
1: இது ஒரு விலங்கு பிராணி
2: அதுவும் கிடையாது. அடுக்கடுக்காய் அடுக்கி இருக்கும்
0: சொல்லுங்க.
2: ஆயிரம் கால் மண்டபம், கொக்கியாய் வளைந்திருக்கும் குதிரை கால்
0: மண்டபம்.
2: டைம் முடிஞ்சு போச்சு. இது வந்து ஒரு பழம்,
0: வாழைப்பழத்தாரு.
2: அதேதான் அதேதான்.
0: சரி சரி சரி, இருந்தாலும் இந்த மார்க் வந்து உங்களுக்கு தான். ஏன்னா நானு முதலே சாய்ஸ கேட்டுக்கலாம். ஐயா வந்த உடனே பாட்டை கேட்கணுங்கிற இதுலயும் நான் என்னுடைய மைண்ட்
2: உங்க ஆசை அடுத்து வர நேர் நிறைவேற்றுறாங்களான்னு
1: பாக்குறோம்.
0: இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம்.
1: சரிங்க சார், ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சி.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
2: நன்றிங்க சார், நன்றி. பாருங்க,
1: நம்மளால அவருக்கு ஒரு மார்க் போயிட்டு அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு.
2: இல்ல, நீங்க ஒண்ணு யோசிச்சிருந்தீங்களா, அது என்ன பதில் எனக்கு தெரியல.
1: ரயில் பூச்சின்னு நினைச்சமா?
2: ரயில் பூச்சி எப்படி அடுக்கடுக்கா அடிக்கிருக்கும்?
1: அது அடுக்கடுக்கா தானே, நிறைய கால் இருக்கும்ல.
2: ஓ, அப்படி
1: அப்படி அப்படி நினைச்சிட்டேன் நான்.
2: கொக்கியாய் வளைந்திருக்கும்,
1: அது கால் கொக்கி மாதிரி தானே இருக்கும்.
2: அப்ப இந்த விடுகதைக்கு இந்த ஒரு பதிலும் சேர்த்துக்கலாம் போலன்னு.
1: அது எனக்கு தெரியல சரியா. நான் நினைச்சது அது, ஆனா நீங்க நினைச்சது அது இல்லையா?
2: ஆமா,
1: ரைட்டு.
2: சரி, அடுத்த நேயர் பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம், பெருமாள்புரத்துல இருந்து கோமதி நமச்சிவாயம்.
2: வாங்க, உங்களுக்கு தாயம் உருட்டிடலாமா?
3: உருட்டுங்க.
1: மூணு ஒண்ணு நாலு.
3: இல்ல
1: நீங்க நாலுமா? நாலு விழுந்திருக்கு.
3: நாலா?
1: நீங்க தான் கேட்கணும், நான் தான் சொல்லணும்.
3: நான் யார்ட்ட கேட்கணும்?
1: என்கிட்டதான். என்கிட்டதாம்மா? என்கிட்டதான்.
3: உங்கள்கிட்டயா சார்? ஒரு அஞ்சு வேண்டாம் சார், மூணு போறோம்.
2: அதாவது
3: சினிமால வர வசனங்கள், அதாவது பாப்புலரான வசனங்கள். ஒன்னே ஒண்ணு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். மிஸ்டர் சந்திரமௌலி, மிஸ்டர் சந்திரமௌலி நினைவுக்கா உங்களுக்கு? அது மாதிரி பாப்புலரான வசனம் மூணு போறோம்.
1: ரொம்ப
2: என்ன ஒரு கரிசனம், மூணு போதுன்னு உங்களுக்கு. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ.
3: இல்ல, மார்க்கே வாங்கலன்னு ரெண்டு பேரும் குறப்பட்டுக்கிட்டீங்கல்ல, அதுல கொடுத்துருவோம்.
1: நாட்டு நட்டாயா, களை பறித்தாயா, என்ன ஒண்ணு சரியாச்சா?
3: அது அது என்ன படம்?
1: அது வீரபாண்டிய கட்டபொம்மன்.
3: வெரி குட்.
1: கைவீசமா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு, முட்டாய் வாங்கலாம் பாசமலர். கோடி நட்சத்திரம் கொட்டினாப்புல கலகல கலகலன்னு சிரிச்சியே சுமதி. என்ன படம் தெரியுதா? திரிசூலம்.
2: அட்டகாசமா சொன்னதுக்காக உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பாராட்டுகள் கொடுத்துறோம். பாத்தீங்களா, இப்ப இந்த இடத்துல என்கிட்ட கேட்டதா இந்த மாதிரி பழைய பட டயலாக்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்காது.
1: அவங்க புதுசா கேட்டிருக்காங்க,
2: புதுசா எதிர்பார்த்திருக்காங்க.
1: ஆமா ஆமா, நான் வந்து என்ன சந்திரமௌலி அப்படின்னு முடியல. இல்ல, அவங்க சொன்னது அந்த கார்த்திக் நடிச்ச படமும் மிஸ்டர் சந்திரமௌலி.
2: ஆமா, மௌனராகம்
1: பாருங்க.
2: கூட இன்னும் கொஞ்சம் ரெண்டு கொடுத்துருக்கலாமா உங்களுக்கு அப்படின்னு எனக்கு தோணுது.
1: ஆனா நேரம் இல்லை. இல்ல,
2: ஆமா,
1: நான் ரெண்டு ரெண்டு வார்த்தை சொல்லியே நேரம் முடிஞ்சு போச்சு. சரி பரவாயில்ல, அடுத்து யாராவது வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம அந்த போட்டியை சந்திக்க ரெடியா இருப்போம்.
2: ஆமா, அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில பாடலும் கேட்டு வந்துடலாம். திருடா திருடி திரைப்படத்தில் ஒரு சூப்பரான பாடல் காற்று இலக்கிய தொடர்ந்து

0: எனக்கு பண்ணேண்டா.
1: பொதிய தும்பி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை மற்றும் பண்பலையிலிருந்து அட்டகாசமா நேயர்கள் தான் லீடிங்ல போய்கிட்டு இருக்கிறாங்க. நேயர்கள் தயவுல, நீங்க ரெண்டு மதிப்பெண் வாங்கிட்டீங்க, நான் ஒன்னும் வாங்கிட்டேன்.
2: பரவாயில்லையே,
3: ரத்னராஜ்
1: சார், உங்களுக்கு தாயம் முட்டிடலாமா? நான்கு விழுந்திருக்கு, நீங்க தான் எனக்கு கேள்வி கேட்கணும். ஒரே ஒரு தடவை சொல்லுங்க. பார்க்க ஈஸியா தெரியுது,
2: செஞ்ச தொழில,
1: தெரிஞ்ச தொழில,
2: செஞ்ச தொழில,
1: தெரிஞ்ச தொழில்
3: தானே
1: சொன்னாங்க. தெரிஞ்ச தொழில விட்டவனும் கேட்டான், தெரியாத தொழில தொட்டவனும் கேட்டான். தெரிஞ்ச தொழில விட்டவனும் கேட்டான், தெரியாத தொழில தொட்டவனும் கேட்டான். தெரிஞ்ச தொழில விட்டவனும் கேட்டான், தெரியாத தொழில தொட்டவனும் கேட்டான். தெரிஞ்ச தொழில விட்டவனும் கேட்டான், தெரியாத தொழில தொட்டவனும் கேட்டான்.
2: மகிழ்ச்சியா? சரிங்க.

0: மகிழ்ச்சியா மகிழ்ச்சி.
1: நன்றிங்க சார், நன்றி. நம்ம கூட ஐ மீன் அண்ணனோட விளையாட போற நீயர்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் இளந்தப்பட்டியில இருந்து மாரியம்மாள் பேசுறேன் சார்.
0: இளந்தப்பட்டி மாரியம்மாள், ரெடியா இருக்கீங்க?
2: ரெடியா இருக்கும் சார்.
0: ரெண்டுமா, நீங்க தான் கேட்கணும்.
2: நான் கேட்கணும் சார்.
0: ஆமா கேளுங்க.
2: எனக்காக சந்தித்த வேலையிலிருந்து நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் அந்த பாட படிங்க.
0: நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும், நீ காண வேண்டும்.

0: இது என்ன கூத்தா இருக்கு? அண்ணன் பாட சொல்லிட்டு நீங்களே பாடுறீங்களே.
1: சார், எனக்காக அந்த சொல் என்றும் பொருள் என்று

0: விருப்பம் கூட நிறைவேறிடுச்சு, உங்க பாட்டை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அத மாரியம்மாள் நிறைவேற்றி வச்சிட்டாங்க இல்லையா?
1: மார்க் நமக்கு தான்மா.
0: கண்டிப்பா உங்களுக்கு தான்
1: பாடிட்டாங்க ஒரு வழியா.
0: ஆமா, இப்ப நம்ம நிகழ்ச்சியில மன்மதன் திரைப்படத்துல சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்குது, கீழடியே தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: 4:45 ஆயிடுச்சு. புதிய தும்பி நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கிறோம். தாயம் முருட்டி நேர்களோட அட்டகாசமா விளையாண்டு இருக்கிறோம். நேரம் போனதே தெரியல. அடுத்ததா வரக்கூடிய நியர் கேட்டுலாமா? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க.
0: சுப்பையாபுரத்திலிருந்து அறிவழகன் பேசுறீங்களா? அறிவழகனுக்காக தாயம் உருட்டிடலாமா? அறிவழகனுக்கு வந்திருக்கிறது 3. நான் தான் கேள்வி கேட்கணும்.
1: கேளுங்க.
0: சரி, உங்களுக்கு வந்து தமிழ் விளையாட்டு விளையாடுவோமா? வார்த்தை விளையாட்டு. நேம் பிளேஸ் திங்ஸ் கேம் விளையாடி இருக்கிறீங்களா?
1: புரியல.
0: நேம் பிளேஸ் திங்ஸ் அப்படின்னு ஒரு கேம் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? சரி, நான் சொல்கிறேன். நான் ஒரு எழுத்து கொடுப்பேன், ஒரே ஒரு எழுத்து கொடுப்பேன். அந்த எழுத்தில் வரக்கூடிய ஒரு பேர், ஏதாவது ஒரு நபருடைய பேரோ ஏதாவது ஊரோட பேரோ பேர் சொல்லணும். அதே மாதிரி இடத்துடைய பேர் சொல்லணும், பொருளுடைய பேர் ஏதாவது சொல்லணும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், வி அப்படின்னு எழுத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. பேர் அப்படின்னா வி வி வி
1: வி.
0: ஆ, அதுக்கு வந்து இப்போ நேம் பிளேஸ் திங்ஸில் நேம் அப்படின்னா அதாவது ஒரு நபருடைய பேர். இப்போ வினா வித்யா, சரியா? அதே மாதிரி பிளேஸ் அப்படின்னா ஏதாவது ஒரு ஊரோட பேர் சொல்லலாம். அதுக்கு இப்போ விக்கு வந்து விருதுநகர், சரியா? அதே மாதிரி திங்ஸ் ஏதாவது வந்து ஒரு பொருள், விக்கு வந்து வில் அப்படி வச்சுக்கலாம், சரியா? இந்த மாதிரி நான் ஒரு எழுத்து கொடுப்பேன், அதில் பெயர், ஊர் பேர், பொருள் இதெல்லாம் சொல்லணும், சரிங்களா? க, கல்லுக்கு வரக்கூடிய க. அறிவலகிற்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கனகராஜ். ஓகே. இடம், இடத்துடைய பெயர். ஊர் பேர் கடலூர். அடுத்தது பொருள்.
1: காட்சாடி.
0: க, க, குரில். என்னது?
1: கல், கல்,
0: கல். ஓ,
2: கல் சொல்லிட்டாங்க இல்லையா? வேற நிறைய இருக்கு.
0: கண்ணில் அணியக்கூடியது என்னது? கண்ணாடி. சூப்பர். டைம் முடிக்கலாம். அட்டகாசமா சொல்லிட்டீங்க அறிவழகன். அறிவழகன் வந்து சூப்பரா கண்டுபிடிச்சாங்க இல்லையாண்ணா?
2: ஆமா, ரொம்ப அற்புதமா சொன்னாரு.
0: ஆமா, இப்போ
2: அவர் கண்டுபிடிச்சாரோ இல்ல அவருக்கு யாரும் துணை புரிந்து கண்டுபிடித்தாரோ,
0: அவங்களுக்கும் சேர்த்து.
2: ஆமா ஆமா ஆமா,
0: பாராட்டுகளை சொல்லுங்க.
2: கண்டிப்பா, நிச்சயமா சொல்லணுமா?
0: அடுத்ததா விளையாட வரப்போற நீயர், வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
3: வாள வந்தால்புரம், ரவி டெய்லர் பேசுறேன்.
0: ரவி சார், உங்களுக்கு தாயம் உருட்டிடலாமா?
3: ஆ, உருட்டிடலாம் மேடம்.
2: 6, நீங்க தான் சார் கேட்கணும், நான் தான் பதில் சொல்லணும்.
3: நீங்க தான் பதில் சொல்லணுமா? சரி சார், ஒரு புதிர் கணக்கு.
2: சரி,
3: நம்ம ரெண்டு பேரும் ஒரு இடத்துல நடந்து போய்கிட்டு இருக்கோம்.
2: சரி,
3: அப்போ ஒரு தென்னை மரம் இருக்கு.

0: அப்ப நான் என்ன சொல்றேன், இந்த தென்னை மரத்துல ஏறி நான் தேங்காய் புடிங்கி போடுறேன்,
1: சரி,
0: எனக்கு ரெண்டு பங்கு பிறக்குறீங்க நீங்க, உங்களுக்கு ஒரு பங்கு,
1: சரி
0: அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போட்டு தேங்காய் புடிங்கி போட்டேன்,
1: ரைட்டு.
0: அப்ப தேங்காய் புடிங்கி போட்டு பிரிச்சாச்சு, அதே மாதிரி கீழே இறங்கின பிறகு நீங்க என்ன சொல்றீங்கன்னா, உனக்கு மட்டும் ரெண்டு பங்கா, எனக்கு ஒரு காய் வேணும்னு நீங்க எடுத்துக்கிறீங்க.
1: ஓ, அடிஷனலா எக்ஸ்ட்ரா.
0: அப்படி எடுக்கும்போது ரெண்டு பேத்துக்கு சரிசமமா ஆயிருச்சு.
1: ஓ சரி. ஓ அப்படி. ஆ
0: அப்படி.
2: இப்ப மொத்தம் எத்தனை காய் யார்கிட்ட இருக்குன்னு தான் கேள்வியா?
0: எத்தனை காய் புடுங்கணும்?
1: ஓ அப்படி. ஆ டைம் போடுமா, ஏதாவது வருதான்னு பா. நான் சொல்லட்டுமா சார்?
0: ஆ சொல்லுங்க சொல்லுங்க
1: சார். மொத்தம் வந்து 15 காய் சார், இல்லையோ?
0: சரி,
1: இல்லை 15 நான் வராதில்ல, நான் ஒன்று வாங்கிட்டேன்னு நீங்கள் குறைஞ்சிருவீங்களா? அப்படிதானே, கரெக்ட்.
2: ரெண்டு பேருக்கு சரிசமமாக வரல.
1: அவருக்கு அவருக்கு வந்து பங்கு டபுளா.
2: டபுளாக போகுதா?
1: ஆமாம் ஆமாம். இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய சமாச்சாரம் தான்.
2: க்ளூ கொடுங்க, எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பருக்குள்ளே இருக்குன்னு.
1: இது
2: ரவி சார், பத்துக்குள்ளதான்.
1: பத்துக்குள்ளதானா? அப்போ கொஞ்சம் முயற்சி பண்ணலாம் போல இருக்கே. 2-1 2-4 சார், 2-4 சார், 6 சரிதானா? 2-4 சார், எனக்கு 2, உங்களுக்கு வந்து 4, ஒரு பங்கு ரெண்டு பங்கு, அங்கேருந்து ஒரு காய் இங்கே வாங்கிடுதோம், அப்போ 3-3 சரியாயிருக்கும். சரியா? பரவாயில்ல, ஒரு க்ளூ தந்ததுனால என்னால விட கண்டுபிடிக்க.
2: க்ளூ நான் கேட்டதுனால தான் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க.
1: தங்கச்சி கேட்டா
0: 6 காய் கொடுங்கனா, அதுல எனக்கு 4 காய், உங்களுக்கு 2 காய், நீங்க ஒன்னு எடுத்தீங்கனா 3-3.
1: ஆமா, நான் பங்கு பிரிச்சிட்டேன் முதல்லே.
0: ஆமா,
1: அவ்வளவு
2: சூப்பர் சார். அட்டகாசமா
1: கேளுங்க.
0: வாங்கலாம் சார்.
1: ஆமா, சகோதரி உதவினால எனக்கு மார்க் வருது.
2: நன்றி. பழனி திரைப்படத்திலிருந்து கேட்டு வந்துருங்க.

0: 4:56 நிமிடமாயிடுச்சு. நம்ம பொதிகை தும்பி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். இன்னைக்கு நேர்கள் எல்லாமே அட்டகாசமாக கலந்துக்கிட்டாங்க. என்ன ஒரு குறை, எனக்கும் அண்ணனுக்கும் வந்து நேர்களுக்கு கேள்வி கேட்க முடியலையே அப்படிங்கிற ஒரே ஒரு குறை தான்.
1: பூரா அவங்களே வந்து கேள்வி கேட்கற மாதிரி ஆயிப்போச்சு என்னம்மா.
0: ஆமா, இந்த தாயம் வந்து அந்த 2-4 அந்த இரட்டைப்படை எண்கள்லேயே விழுந்துருச்சு.
1: ஆனால் பரவாயில்ல, நீயாவது ஒரு கேள்வி கேட்ட. அந்த என்ன இடம், பெயர், பொருள்?
0: நான் இன்னொன்று கேட்டேன்.
1: அப்படியா?
0: ஆமாம், நம்ம நம்பிராசருக்கு விடுகதை கேட்டேன், மறந்துட்டீங்க.
1: வேறு இருக்கேன்னம்மா. பரவாயில்ல, நான் தான் கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை.
0: பரவாயில்ல, அடுத்த இதில் பார்ப்போம். ஆனால் என்னதான் கேள்வி கேட்கறதுக்கு வருத்தப்பட்டாலும் இன்னைக்கு நம்ம நேயர்களும் நீங்களும் தான் முதல் இடத்துல இருக்கீங்க.
1: அப்படியா?
0: தலா 4 மதிப்பெண்கள் பெற்று நம்ம நேயர்களுக்கு ஈக்குவலாக அண்ணனும் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ராசாத்தி, அம்பலவாணன், பாபு, அறிவழகன் இவங்களோட சேர்ந்து அண்ணனும் 4 மதிப்பெண்கள் பெற்று முதல் இடத்துல இருக்கிறாங்க. அவங்க ஒரு ஸ்பெஷல் கைத்தட்டு கொடுத்துடலாம். 2 மதிப்பெண்கள் பெற்று 2வது இடத்துல இருக்கிறேன், அதனால எனக்கும் ஒரு கைத்தட்டல் நானே கொடுத்துக்கிறேன். பாராட்டணும் இல்லையா?
1: இல்லைம்மா, நான் வாங்கின மார்க்கில் ஒன்று உனக்கு தானே வச்சேரும்.
0: அதையும் சேர்த்துட்டேன்.
1: அந்த குழு கொடுத்தது.
0: ஓ, அதை நான் சேர்க்கலை.
1: அப்போ அதையும் சேர்த்துக்கோ. அப்போ என்ன வச்சுக்கோ?
0: ஆ, சரி.
1: காசா பணமா?
0: கண்டிப்பாக
1: மார்க்.
0: இன்னும் இதே மாதிரி நம்ம நேயர்களோட தினமும் நம்ம பொதிய தும்பி நிகழ்ச்சியில் தாயம் உருட்டி விளையாடலாம். இது வரைக்கும் பொதிய தும்பி நிகழ்ச்சி உங்களோட இணைந்திருந்தோம் நான் உங்கள் திவ்யா மற்றும்
1: எல் சுப்பிரமணியன்.
0: நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துட்டு இருக்குது சொக்கத்தங்கம் திரைப்படத்திலிருந்து. பாடல் கிரட்டையை தொடர்ந்து நினைச்சிருங்க.

0: தொடர்வது 5 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக மக்களின் வாழ்க்கை தரம் வெகுவாக மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீதித்துறை கட்டமைப்பு தொடர்ந்து வலுப்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் தெரிவித்துள்ளார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாட்டின் உணவு உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு 376 மில்லியன் டன்னை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு தமிழக அரசு ஒருபோதும் அனுமதி அளிக்காது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். மேகதாது அணை பிரச்சினையில் அனைத்து கட்சிகளும் ஒருமித்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை திமுக வலியுறுத்தியுள்ளது. காவிரி நதிநீர் பிரச்சினையில் உச்சநீதிமன்றம் தெளிவான தீர்ப்பு வழங்கிய பின்னர் மீண்டும் நடுவர் மன்றம் கோருவது ஏன் என்று அஇஅதிமுக வினவியுள்ளது. மேகதாது அணை பிரச்சினையில் புதிய நடுவர் மன்றம் தேவையில்லை என்பதுதான் பாமகவின் நிலைப்பாடு என்றும், இதுகுறித்து விவாதிப்பதற்கு அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் அரசியல் சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது என்ற விதிகளை தவேகவினர் மீறுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, கன்னியாகுமரி மற்றும் மதுரை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜெர்மனியின் வேரண்டாஃபில் நடைபெற்று வரும் உலக ராணுவ வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. பெர்லின் ஜூனியர் கோப்பை ஜூடோ போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. துருக்கியின் மர்சனில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் பாரா விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 15 தங்கம், 9 வெள்ளி, 3 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. ஆசிய பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் தொடங்கியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

நிகழ்ச்சி படமும் பாடலும். இன்னைக்கு படமும் பாடலும் நிகழ்ச்சியில 2002 வெளியான திரைப்படங்கள் பத்தின சுவாரஸ்யமான தகவல்களையும் அந்த படங்களில் இடம்பெற்ற பாடல்களையும் தான் நம்ம கேட்டு ரசிக்க இருக்கிறோம். தமிழ் சினிமாவில் நட்பை மையப்படுத்தி வந்த படங்கள் அப்படின்னா நம்ம விரல் விட்டு நேரலாம். அதில் ஒரு முக்கியமான படம் தான் 2002 வெளியான புன்னகை தேசம். இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு வந்து ஒரு தோண வச்ச ஒரு திரைப்படம். அப்பா அம்மா சொந்த பந்தங்கள் குடும்பமே சேர்ந்து அந்த நண்பர்களை நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது உன்னால் முடியும்டா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த நண்பன், இந்த மாதிரி ஒரு நண்பன் நமக்கு கிடைச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் எங்கேயோ போயிடலாம். அப்படி ஒரு நண்பனா நம்ம கண்ணு முன்னாடி தருண் அவர்கள் வந்து அந்த படத்துல இடம்பெற்றிருப்பாங்க. கூடவே குணால், கம்சவர்தன், தாமு இவங்க எல்லாமே நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல. அதாவது தோல்வியை கூட ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு வசனம் வந்து வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து சொல்லுவார். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நமக்கு பொதுவாக அந்த தோல்வி அடைஞ்சாலும் நமக்கு வந்து ஒரு விரக்தி ஆயிரும், நமக்கு அடுத்தது எதுவுமே செய்ய தோணாது இல்லையா. ஆனால் அந்த இடத்துல அந்த நண்பர் வந்து என்ன சொல்லுவார் தெரியுமா, தோல்வி தான் வெற்றிக்கு படிக்கட்டுன்னு சொல்லுவாங்க, நீ இன்னொரு படிக்கட்டு ஏறிட்டடான்னு சந்தோஷப்பட்டுடா அப்படின்னு அந்த தோல்வியவே ஒரு நேர்மறையா மாத்துவாரு அந்த ஃப்ரெண்டு. இப்போ நம்ம அந்த புன்னகை தேசம் திரைப்படத்துல தான் ஒரு சூப்பரான பாடல் நம்ம கேட்டு ரசிக்க இருக்கிறோம். பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாம். சலிக்காத ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் திரைப்படம் புன்னகை தேசம். அந்த திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு முடிச்சோம். 5:10 நீங்க கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சி படமும் பாடலும். 2002 வெளியான படங்கள் பற்றின சுவாரஸ்யமான தகவல்கள் கேட்டுட்டு இருக்கிறோம். 2002 பொங்கலொட்டி வெளியான ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் தான் அழகி. ஒளிப்பதிவாளராக இருந்த தங்கர் பஜ்ஜான ஒரு இயக்குனராக அறிமுகப்படுத்தின அவர் அறிமுகமான ஒரு திரைப்படம் தான் அழகி. தங்கர் பஜான் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவங்களை அடிப்படையாக ஒரு கல்வெட்டு அப்படின்னு ஒரு சிறுகதை எழுதியிருக்கிறாரு. அந்த சிறுகதையை மையப்படுத்தி தான் இந்த அழகி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை வந்து எடுத்தாராம். இந்த திரைப்படத்துடைய ஒரு முக்கியமான கரு என்னென்னா, அந்த ஃபர்ஸ்டில் முதல் காதல் அப்படிங்கிறது தான். அந்த முதல் காதல் வந்து யாராலையுமே மறக்கவே முடியாது, எப்போவுமே அது மனசில் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. அந்த முதல் காதல் ஸ்பெஷலானது. ஒருத்தர் திருமணமான பிறகு தன்னுடைய அந்த முதல் காதலே ஒருத்தர் சந்திக்க நேரிடுச்சுன்னா என்னென்னாகும் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. எல்லாருக்குமே இந்த படத்துடைய பார்க்கும்போது அவங்களுடைய பள்ளிக்கால நினைவுகளை வந்து ஒரு மீட்டெடுக்கும், அது எல்லாரோடய கனெக்ட் ஆகிடுச்சு. அதனால தான் இந்த படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு. இந்த படத்துக்கு இளையராஜாவோட பின்னணி இசையும் வந்து ஒரு உயிரோட்டமாக அமைஞ்சதுன்னு கூட சொல்லலாம். சாதனா சர்க்கம் இந்த திரைப்படத்தில் பாடின ஒரு பாடலுக்கு அவங்களுக்கு ஒரு தேசிய விருதும் கிடைச்சது. இப்போ அந்த பாட்டு தான் காற்றலையில் வரப்போகுது. பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்துருச்சிருக்கேன். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. படமும் பாடலும் 2002 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன இன்னொரு ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் பம்மல் கே சம்பந்தம். ஒரு கலகலப்பான நகைச்சுவை திரைப்படம். கமல்ஹாசன், ஸ்னேஹா, அப்பாஸ், சிம்ரன் இவங்களாமே நடிச்சிருப்பாங்க. கமல்ஹாசன், அதாவது இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னா, தவறுதெல்லாம் ஆப்ரேஷனில் வாட்ச் தச்சிருவாங்க. அது டக்குன்னு இந்த படம்னாலே டக்குன்னு நமக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா. ஸோ கமல்ஹாசன் மருத்துவ சிகிச்சைக்காக சிம்ரனுடைய மருத்துவமனைக்கு போக, வயிற்றில் தவறுதெல்லாம் அந்த கை கடிகாரம் இல்லை, அதை கவனிக்காமல் அப்படியே ஆப்ரேஷன் செஞ்சுருவாங்க சிம்ரன். இதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் ஏற்படக்கூடிய அந்த மோதல் காதல் இதுதான் அந்த படத்துடைய ஒரு முக்கிய அம்சமாகவே இருக்கும். இந்த படத்தில் காமெடிக்கு பஞ்சமே கிடையாது. எந்த நகைச்சுவையை சொல்லு அப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அப்படி நிறைய நிறைய காமெடிகள் வந்து கொட்டி தெளிச்சிருப்பாங்க. கிரேசி மோகனோட டயலாக்ஸுக்கும் நல்லா எடுத்து கொடுத்துருக்கும் அந்த படத்துக்கு. இல்லை, எனக்கு கமல்ஹாசன் பேசக்கூடிய ஒரு சூப்பரான டைலாக், எனக்கு பிடிச்ச வசனம் என்ன தெரியுமா, பழமொழி சொன்னால் அனுபவிக்கணும் ஆராயக்கூடாது அப்படிங்கிற ஒரு டைலாக் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சது அந்த படத்தில். இப்போ நம்ம அந்த திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது, பாடலுக்கு இடையே தொடர்ந்து நினைச்சிருங்க.

படமும் பாடலும் நிகழ்ச்சி தான் கேட்டு இருக்கீங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 புது வருஷம் பிறந்தாலே இந்த பாட்டு இல்லாமல் அந்த புது வருஷம் தொடங்கவே தொடங்காது. என்ன பாட்டு அப்படின்னா 2002 விக்ரமன் இயக்கத்தில் வெளியான உன்னை நினைத்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிற பாட்டு தான். சூர்யா, லைலா, ஸ்னேகா இவங்களாமே இந்த படத்தில் லீட் ரோலில் நடிச்சிருப்பாங்க. விக்ரமன் திரைப்படம் அப்படின்னாலே ஒரு டேக்லைன் என்னென்னா, அவருடைய படத்தில் எல்லா கதாபாத்திரங்களும் ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, அந்த சூழ்நிலை தான் அவங்களை வந்து கெட்டவங்களாக காட்டியிருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு வழக்கமான ஒரு விக்ரமன் திரைப்படம் தான், சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் அந்த காமெடிகள், சில சில காமெடிகள், அதுவும் அந்த லார்ஜ் காமெடிகள் தான் இந்த படத்துடைய ஹைலைட்னு சொல்லலாம். அந்த ரமேஷ் கண்ணா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லார்ஜுக்கு வரக்கூடியவங்களுக்கு அவங்க அந்த இந்த ரூமை காட்டுறது, அந்த வாழைப்பழத்தில் வந்து பத்தி ஏற்றி இதுதான் டீலக்ஸ் ரூம் அப்படின்னு காட்டுறது, எப்போவுமே இருக்குது வாட்டர் சர்வீஸ் இருக்குது அப்படிங்கிறதாகட்டும். ஸ்னேகா வந்து விரதத்தில் இருப்பாங்க, மௌன விரதத்தில் இருப்பாங்க, அது தெரியாமல் வாய் பேச முடியும்னு நினச்சிட்டு அவர் செய்யக்கூடிய அந்த கலாட்டாக்கள் எல்லாமே இந்த படத்தில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுந்தர்ராஜன் சார்லி இவங்களோட காமெடியும் தனி காம்பினேஷன், அந்த ஒரு ட்ராக்குமே நல்லா இருக்கும். அந்த ஐஸ்கிரீம் காமெடி அது கூடவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது அந்த ஹாப்பி நியூ இயர் சாங் தான் இப்போ காற்றலையில் வந்துட்டே இருக்குது. உன்னை நினைத்த திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

5:30 ஆயிட்டு இருக்குது. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. படமும் பாடலும் 2002 வெளியான படங்கள் பத்தில சுவாரஸ்யமான தகவல்களும் அந்த படங்களில் இடம்பெற்ற பாடல்களும் தான் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். நடிகை பிரியங்கா சோப்ரா ஹாலிவுட் பாலிவுட் இன்னைக்கு சூப்பராக கலக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு நடிகையை அறிமுகமானது தமிழ் சினிமாவில் தான். அதுவும் எந்த திரைப்படம் அப்படின்னா 2002 விஜய் நடிப்பில் வெளியான தமிழன் திரைப்படத்தில் தான். அண்ட் பிரியங்கா சோப்ரா தமிழில் நடித்த ஒரே ஒரு தமிழ் படமும் இந்த தமிழன் திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தில் இன்னொரு ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா, இசையமைப்பாளர் இமான் 19 வயசில் ஒரு இசையமைப்பாளராக அறிமுகமானதும் இந்த தமிழன் திரைப்படத்தின் மூலமாக தான். இந்த படத்துடைய ஷூட்டிங் அப்போது பிரியங்கா சோப்ரா ஹம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை கேட்ட உடனே விஜய் வந்து இவங்க வாய்ஸ் நல்லா இருக்கே, நீங்கள் பாடா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்ல, இமான் அவர்கள் விஜயும் பிரியங்கா சோப்ராவும் சேர்த்து இந்த திரைப்படத்தில் ஒரு பாட்டை பாட வச்சாங்க. இப்போ அந்த பாட்டு தான் நம்ம தமிழன் திரைப்படத்துலேருந்து நம்ம கேட்டு ரசிக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட பற்றி இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, எல்லா மக்களுமே நம்ம அடிப்படை சட்டை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு வலியுறுத்தக்கூடிய ஒரு திரைப்படமாகவும் இருந்தது. அதில் கூட அவர் வந்து விஜய் பேசக்கூடிய ஒரு டயலாக் என்னென்னா, நம்ம நாட்டில் உள்ளவங்களுக்கு ஆங்கிலம் தெரிகிறத விட, அறிவியல் தெரிகிறத விட, வரலாறு தெரிகிறத விட அடிப்படை சட்டம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், அதை தெரிவிக்கிறது தான் என்னோடய லட்சியம்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு குட்டி புக்கு கூட அந்த படத்தில் வந்து ரிலீஸ் பண்ணுவார்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நெல்லை பண்பலை 102.6 கூட எல்லா மக்களுக்கும் அடிப்படை சட்டம் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தினமும் காலையில் 8:02 வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சி இருக்குது. அதில் நம்ம வழக்கறிஞர் முருகேசன் அவர்கள் நிறைய தகவல்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் அந்த தகவல்களையும் கேளுங்க. இப்போ தமிழன் திரைப்படத்திலிருந்து பிரியங்கா சோப்ராவும் விஜயும் சேர்ந்து பாடின அந்த பாடலையும் தொடர்ந்து கேளுங்க. இணைஞ்சிருங்க, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. படமும் பாடலும் 2002 வெளியான படங்களுடைய பாடல்களையும் அந்த படங்களை பற்றின சுவாரஸ்யமான தகவலும் தான் இன்னைக்கு கேட்டுட்ருக்குறோம். அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னா, மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான கன்னத்தில் முத்தமிட்டால். மாதவன் சிம்ரன்லாம் நடிச்சிருப்பாங்க. ஒரு தத்தெடுக்கப்பட்ட குழந்தை, தன்னை தத்தெடுத்த அந்த பெற்றோரோட தன்னை ஈன்ற தாயை தேடி செல்லக்கூடிய ஒரு பயணம்தான் இந்த படத்துடைய கதை. ஆரம்பத்தில் இந்த படத்துக்கு மஞ்சள் குடை இல்லைன்னா குடைகள் அப்படின்னு பேர் வைக்கணும்னு நினச்சாராம் மணிரத்னம். அதற்கப்புறம் பாரதியாருடைய அந்த சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா, அந்த குழந்தை பாட்டு இருக்கு இல்லையா, அதில் கன்னத்தில் முத்தமிட்டாள் அப்படிங்கிற அந்த வரிகள் பிடிக்க போய் அந்த வரிகளை இந்த படத்துடைய பெயராக வந்து வச்சாங்க. இந்த திரைப்படத்திற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 தேசிய விருது, 7 மாநில விருதுகள் எல்லாமே கிடைச்சிருக்கு. இன்னொரு ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, பாடகி சின்மயி 15 வயசில் ஒரு பாடகியாக அறிமுகமானது இந்த திரைப்படத்தின் மூலமாக தான். அந்த பாட்டு தான் இப்போ நம்ம கேட்டு ரசிக்க இருக்கிறோம். கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்திலிருந்து ஒரு தெய்வம் தந்த பூவே. பாடலை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

படமும் பாடலும் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஒரு குழந்தைகள் பத்தின ஒரு சூப்பரான திரைப்படம் தான் அந்த கண்ணத்தில் முத்துமிட்டல் கேட்டோம். இப்போ நம்ம வந்து அடுத்தது நம்ம டீனேஜுக்கு போக போறோம். ஒரு ஸ்கூல் லைஃப் பற்றி, ஒரு டீனேஜ் பற்றி ஒரு சூப்பரான சொன்ன திரைப்படம் தான் துள்ளுவதோ இளமை. கஸ்தூரி ராஜா இயக்கத்தில் தனுஷ் அவர்கள் ஒரு நடிகராக அறிமுகமான திரைப்படம் இது. இந்த படத்தினுடைய இது வந்து ஒரு குடும்ப படம்னே சொல்லலாம், ஏன்னா டைரக்ட் பண்ணது கஸ்தூரி ராஜா அப்பா. அந்த படத்திற்கு ஸ்க்ரீன் அந்த திரைக்கதை ஸ்கிரிப்ட் ரைட்டர் எல்லாம் பண்ணது வந்து செல்வராகவன் அவர்கள். சொல்லப்போனால் பெரும்பாலான போர்ஷன்ஸ் வந்து செல்வராகவன் அவர்கள் தான் எடுத்ததாக சொல்கிறாங்க. யுவன் சங்கர் ராஜாவும் செல்வராகவன் அவங்களுடைய காம்போ ஸ்டார்ட் ஆனது இந்த துள்ளுவதோ இளமை திரைப்படத்தின் மூலமாக தான். இந்த படத்தில் வர எல்லா பாடல்களுமே பா விஜய் அவர்கள் தான் வரிகளில் இருந்தாங்க. ஒரே ஒரு பாடலுக்கு மட்டும் செல்வராகவன் அவர்கள் வரிகள் எழுதியிருந்தாங்க. அந்த பாடல் தான் இப்போ நம்ம கேட்டு ரசிக்க இருக்கிறோம். பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. படமும் பாடலும் 2002 வெளியான திரைப்படங்கள் பற்றின சுவாரஸ்யமான தகவல்கள் நம்ம கேட்டுட்டு இல்லையா. அந்த வரிசையில் அடுத்ததாக ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு திரைப்படம், முருகதாஸ் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு சூப்பரான திரைப்படம். தீபாவளினாலே இந்த பாட்டு இல்லாமல் தீபாவளி இருக்காது. எஸ் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரமணா திரைப்படம் தான் அது. நடிகர் விஜயகாந்த் அவர்களோட கேரியரில் ஒரு முக்கியமான திரைப்படம். நிறைய படங்கள் ஒவ்வொரு ஜேனரில் வந்திருந்தாலும் இந்த சமூக அக்கறை பேசின திரைப்படங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப குறைவு. அதில் ஒரு தமிழ் சினிமா மறக்க முடியாத ஒரு திரைப்படம்னா இந்த ரமணா திரைப்படத்தை சொல்லலாம். ஊழலை ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரே கருத்து, அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நடக்கக்கூடிய அந்த சமூக முறைகேடுகள் எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஊழல் தான். அதை ஒழிக்கணும் அப்படின்னு ஒரு சமூக அக்கறையோடு அந்த படத்தில் வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க. அதுவும் அந்த படத்துடைய கிளைமேக்ஸில் விஜயகாந்த் பேசக்கூடிய வசனம் இன்னுமே எல்லாராலையுமே மறக்க முடியாது. மன்னிப்பு தமிழ் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. படத்துடைய ஒவ்வொரு காட்சியுமே வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாக கொடுத்துருப்பாங்க. 2002 தமிழக அரசின் சிறந்த திரைப்படத்திற்கான விருது இந்த படத்திற்கு கிடைச்சது. அது மட்டும் இல்லாமல் சிறந்த வசனகர்த்தா விருது டைரக்டர் முருகதாஸுக்கு கிடைச்சது. இப்போது இந்த ரமணா திரைப்படத்திலிருந்து சூப்பரான தீபாவளி பாடல் கேட்டு ரசிச்சிடலாமா? வந்துட்டே இருக்குது பாடல் கேட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

படமும் பாடலும் தான் கேட்டுட்ருக்கிறோம். நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கே வந்துட்டோம். 2002 நிறைய படங்கள் வெளியாச்சு. அதில் அந்த திரைப்படங்கள் பற்றின சுவாரஸ்யமான தகவல்களும் பாடல்களும் கேட்டு ரசித்தோம். நிறைவான ஒரு படம் என்ன படம் அப்படின்னா, 2002 ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான பாபா திரைப்படம். இந்த படத்துக்கு வந்து கதை திரைக்கதை எழுதுனது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் அவர்களே இந்த படத்தையும் தயாரித்தாங்க. பாக்ஸ் ஆஃபீஸில் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறலைனாலும் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு ஃபேவரட்டான திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவருடைய அந்த பஞ்ச் டைலாக்ஸ்க்காகவே இந்த படம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. கதம் கதம், முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, பாபா கவுண்டிங் ஸ்டார்ட்ஸ் அப்படிங்கிற இந்த வசனங்கள் எல்லாமே அப்போ எல்லாருமே இந்த குட்டீஸ்ல இருந்து எல்லாருமே அந்த டயலாக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த படத்தை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நேரம் குறைவு அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம அந்த திரைப்படத்துடைய பாடல், ஒரு சூப்பரான பாடல் சங்கர் மகாதேவன் குரலில் வந்துட்டே இருக்குது. பாடலோடு நானும் விடைபெறுகிறேன். நானுங்கள் திவ்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய மாலை வணக்கம் நேர்களே, இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சி பற்றிய குறிப்புகள் கேட்கலாம். இன்று மாலை 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7 மணிக்கு திரையிசை, 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள், எழுதியவர் திருமலைக்குமார், 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2026 விளையாட்டுப் போட்டிகளின் தினசரி நிகழ்வுகள் கேட்கலாம், 7:32 அறிவியல் நேரம், 8:05 குக்கு நேர்விருப்ப பாடல்கள், 9:15 செய்தி சுடர், 9:30 இலக்கிய சாரல், இனியவை 40 இனியவை, 10 மணிக்கு சுகமான ராகங்கள், நாங்குநேரி பரப்பாடி எஸ் ஜோயல் அவர்களின் தொகுப்பு கேட்கலாம், 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். இனி திருநெல்வேலி வானொலி நிலையத்தில் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய குறிப்புகள் கேட்கலாம். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள், 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உள்ளவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம், சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் ஜெய்ஷிபா வான்மதி அவர்கள், 7 மணிக்கு தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகர் அவர்கள், 7:25 தமிழை அமுதே உரை வழங்குபவர் பொன் வேலுமையில் அவர்கள், 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே கே தாமஸ் அவர்கள், 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் முருகேசன் அவர்கள், 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் ஸ்ரீ சக்திவேல் அவர்கள், 8:40 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 8:55 திரை இசை, 9:02 ஆனந்த பூங்காற்று, நம்பிக்கையுடன் நீங்கள் பெற்ற முதல் வெற்றி எது, 10:02 மனம் விரும்புதே நேர்விருப்ப பாடல்கள், 11:02 மணித்திருநாடு விதவைகளுக்கான மறுவாழ்வு திட்டங்கள், 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 மற்றும் 12:50 சிநேகிதியே சிறு புன்னகை செய்த மாற்றம், 1 மணிக்கு பாரத பிரதமரின் நல திட்டங்கள், புத்தொழில்களுக்கான கடன் உத்தரவாத திட்டம் பற்றி கேட்கலாம், 1:10 நலம்தானா நிகழ்ச்சியில் பருப்பு வகைகளும் அதன் பயன்களும், 1:55 நலம்தானா நிகழ்ச்சியில் இயற்கை வழியில் ஆரோக்கியம் ஆலோசனைகள் வழங்கும்.

மருத்துவர் ஜெயந்த் அவர்கள். பிற்பகல் 2:15 திரையருவி, 3:02 குக்கு நேர்விருப்ப பாடல்கள், 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:00 படமும் பாடலும் 2003, 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7:00 திரையிசை, 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி சபரீஷ், 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஆசை அஞ்சல், 8:05 குக்கு நேர்விருப்ப பாடல்கள், 9:15 திரையிசை, 9:30 இலக்கிய சாரல் பரிபாடல் கூறும் தெய்வ வழிபாடு, 10:00 சுகமான ராகங்கள் தொலைபேசி வழி நேர்விருப்ப பாடல்கள், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள் இதுவரை கேட்டது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நாளை ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சி பற்றிய குறிப்புகள் கேட்டீர்கள். இன்னும் சில மணித்துளிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம்.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறீர்கள். சூரியனின் கதிர்கள் மெல்ல மேகத்துக்குள் ஓய்வெடுக்கும் வேளையில் உற்சாகமான மாலை வணக்கத்தோடு பக்தி பாடல்கள் மற்றும் பயனுள்ள கருத்துக்களை உங்களோடு பகிர காத்திருக்கிறேன். நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன். ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அந்த வகையில் இன்றைய நாளை இனிமையாக வாழ்விற்கு இனிமை சேர்க்கும் வார்த்தைகளை கேட்டு மகிழ்வோம். ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அந்த வகையில் இன்றைய நாளை இனிமையாக தந்த இயற்கைக்கும் நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் நன்றி சொல்லி பக்தி மாலையில் இணைவோம். போன்ற வார்த்தைகளை கொண்டு இறைவனை வணங்கும் பக்தி பாடல்களோடு வாழ்விற்கு வளம் சேர்க்கும் வார்த்தைகளோடு பக்தி மாலை கேட்கலாம். கொடுக்க கொடுக்க குறையாதது, மாறாக பெருகிக் கொண்டே இருக்கும் ஒரே செல்வம் அன்பு மட்டுமே. நிகழ்ச்சியின் தொடக்கமாக பித்துக்குழி முருகதாஸ் குரலில்

திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் பக்தி மாலை நிகழ்ச்சிக்காக இணைந்திருக்கிறீர்கள். மன்னிக்க தெரிந்த இடத்தில் அன்பு வளரும், புரிந்து கொள்ள தெரிந்த இடத்தில் உறவு நிலைக்கும். SP பாலசுப்ரமணியன் குரலில்.

0: இன்னும் சில மணி துளிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக மக்களின் வாழ்க்கை தரம் வெகுவாக மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இதுவரை 400,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தற்போது நிலவும் பிரச்சினைகளுக்கு முந்தைய திமுக அரசுதான் காரணம் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தூய்மைப் பணிகளை தனியார் மயமாக்கும் முயற்சியை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. உலக ராணுவ வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக மக்களின் வாழ்க்கை தரம் வெகுவாக மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் எழுதியுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். மக்களின் நம்பிக்கையை பெறுவது சிறந்த நிர்வாகத்திற்கான எடுத்துக்காட்டாகும் என்று பிரதமர் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு செயல்படுத்திய திட்டங்கள் மூலம் அரசு நிர்வாகத்தின் மீதான மக்களின் நம்பிக்கை அதிகரித்துள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கட்டுரையில், கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வேளாண் துறை தொடர் சாதனைகளை படைத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். உணவு தானியங்களின் உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு 37 கோடியே 60 லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 400,000 கோடிக்கும் கூடுதலான தொகை விவசாயிகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இயற்கை வேளாண்மைக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அந்த கட்டுரையில் கூறியுள்ளார். தமிழகத்தில் தற்போது நிலவும் பிரச்சினைகளுக்கு முந்தைய திமுக அரசுதான் காரணம் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். இன்று பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் போது குறுக்கிட்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். விவசாயிகளின் நலனுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தாவேக அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். விவசாயிகள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்தது திமுக அரசுதான் என்று அவர் குறை கூறினார். தமிழகத்தில் மின்தடையை அறிமுகப்படுத்தியதே திமுக தான் என்று முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இந்த பேரவையில் தெரிவித்ததையும் திரு ராஜ்மோகன் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் எந்த தொழில் முதலீடும் பிற மாநிலங்களுக்கு செல்லவில்லை என்று தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: இன்னைக்கு நாங்க 30 நாட்கள்ல வேற ஒரு மாநிலத்துக்கு போய் வேற ஒரு நாட்டுக்கு போய் நாங்க முதலீட்டை எடுத்துட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு ஹூண்டாய் வந்து போகக்கூடிய நிலைமையில இருந்தவங்களை நாங்க போய் அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணி இந்த கவர்மெண்ட் இதை தொடரும் ஒரு அஷூரன்ஸ் கொடுத்து இன்னைக்கு கூட்டு வந்திருக்கோம். இதை தவிர 2 மோதிலிங் அண்ட் ஹியூசாங் அவங்க கிட்டையும் நாங்க போய் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்றதுக்கான MOU சைன் பண்றதுக்கான எல்லாவற்றையும் நாங்க பேசிட்டு வந்திருக்கோம்.
1: திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாவேக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது ஏற்புடையதல்ல என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று

அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்களின் மத நம்பிக்கை மீதான உரிமையை பறிப்பதுதான் தாவேக அரசின் நிலைப்பாடா என்று வினவியுள்ளார். மத உரிமைகளை முடக்கி போட ஆட்சியாளர்கள் எத்தனை முறை மேல்முறையீடு செய்தாலும் தர்மம் ஒருபோதும் தோற்காது என்ற நம்பிக்கை தமிழக மக்களுக்கு உள்ளதாக திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 12 மாநகராட்சி பகுதிகளில் தூய்மைப் பணிகளை தனியார் மயமாக்கும் முயற்சியை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இப்பகுதிகளில் தூய்மைப் பணிகளை தனியாருக்கு ஒப்படைக்க ஒப்பந்தப்புள்ளி கோரப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தலுக்கு முன்பு சென்னை மாநகராட்சியின் தூய்மைப் பணியாளர்களின் போராட்டத்திற்கு தாவேக அரசு ஆதரவளித்ததையும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் தேவையில்லை என்பதுதான் பாமகவின் நிலைப்பாடு என்று அக்கட்சித் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநில விவசாயிகளின் நிலைப்பாடும் இதுதான் என்று குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக தெளிவான நிலைப்பாட்டை எடுப்பதற்காக தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு உடனடியாக அழைப்பு விடுக்க வேண்டும் என்று

0: உள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் புதிய நடுவர்மன்றம் தேவையில்லை என்பதுதான் பாமகவின் நிலைப்பாடு என்று அக்கட்சித் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநில விவசாயிகளின் நிலைப்பாடும் இதுதான் என்று குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக தெளிவான நிலைப்பாட்டை எடுப்பதற்காக தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு உடனடியாக அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருவள்ளூர் மாவட்டத்தில் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட வாயு கசிவு சம்பவம் குறித்து விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த சம்பவத்தை தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்ட தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 2 வாரங்களுக்குள் பதிலளிக்குமாறு தமிழக தலைமைச் செயலருக்கும் காவல்துறை தலைவருக்கும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களின் உடல் நலன், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்ட நிவாரண உதவிகள் குறித்தும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட வேண்டும் என்றும் நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த வாயு கசிவு காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7 அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தெலுங்கானா முதல் மன்னார் வளைகுடா வரை ராயல்சீமா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் முதலமைச்சர் திரு விஜயின் பிறந்த தினத்தை முன்னிட்டு வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் இன்று மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். அரியலூர் மாவட்டத்தில் திருநங்கைகள் சுய தொழில் தொடங்குவதற்கான கடனுதவிகளை ஆட்சியர் திருமதி மிருணாலினி இன்று வழங்கினார். தென்காசி மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை வைத்திருந்தது தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் வரும் வியாழக்கிழமை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே மலைச்சாலையில் மரங்கள் முறிந்து விழுந்ததன் காரணமாக அந்த வழித்தடத்தில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள அருள்மிகு ராஜகோபால சுவாமி கோவில் ஆனி தெப்ப திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். உலக ராணுவ வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் வாரன்டாஃபில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பாரா ஆடவர் வில்வித்தை பிரிவில் ராஜ்பீர் சிங் தங்கப்பதக்கத்தையும் சூரஜ் சிங் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் சூரஜ் சிங் வெங்கடாத்ரி குண்டேரு இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. பெர்லின் ஜூனியர் கோப்பை ஜூடோ போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. மகளிர் 52 கிலோ எடைப்பிரிவில் நுங்ஷித்தோய் சானு லெஷாங் தெம் வெள்ளிப்பதக்கத்தையும், 63 கிலோ எடைப்பிரிவில் லின்தோய் சனம்பம் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். உலக ஜூனியர் பாரா விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 15 தங்கம் 9 வெள்ளி 3 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. துருக்கியின் மெர்சினில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பாரா பேட்மிண்டன் பிரிவுகளில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. கலப்பு இரட்டையர் பிரிவில் ஆகாஷ் ரஞ்சன் முன் கோஷிகா தேவ்தா இணையும், ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் கோபேஷ் ஜலானி, ஆர்யன் சர்மா மற்றும் பிரேம்சந்த் பொட்னுருவும், மகளிர் ஒற்றையர் பிரிவுகளில் ஷிவாங்கி பாண்டே, மணிஷா பட்டேல் ஆகியோரும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் வேலவன் செந்தில்குமார் ஜோஷ்னா சின்னப்பா இணையும், மகளிர் இரட்டையர் பிரிவில் ரத்திகா சீலன் ஜோஷ்னா சின்னப்பா இணையும் இப்பதக்கங்களை

பெற்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக மக்களின் வாழ்க்கை தரம் வெகுவாக மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இதுவரை 400,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தற்போது நிலவும் பிரச்சினைகளுக்கு முந்தைய திமுக அரசுதான் காரணம் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தூய்மைப் பணிகளை தனியார் மயமாக்கும் முயற்சியை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. உலக ராணுவ வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:40. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. பொறுமை பலவீனத்தின் அடையாளம் அல்ல, அது மன வலிமையின் உயர்ந்த வடிவம். ஆம், பொறுமை பலவீனத்தின் அடையாளம் அல்ல, அது மன வலிமையின் உயர்ந்த வடிவம். பக்தி மாலையில் தொடர்ந்து ஜாக்கோப் ஞானதாஸ் குரலில்.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் பக்தி மாலை நிகழ்ச்சிக்காக இணைந்திருக்கிறீர்கள். அறம் என்பது பிறருக்கு செய்யும் உதவி மட்டுமல்ல, தீமை செய்ய வாய்ப்பிருந்தும் தவிர்ப்பதாகும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜாலி அப்ரஹாம் குரலில்

நேர்கள் இணைந்திருப்பது பக்தி மாலை நிகழ்ச்சிக்காக. செல்வம் சேர்ப்பது வாழ்க்கையின் வெற்றி அல்ல, தர்மத்தின் வழி நடப்பதே மனித வாழ்வின் வெற்றி. ஆம், செல்வம் சேர்ப்பது வாழ்க்கையின் வெற்றி அல்ல, தர்மத்தின் வழி நடப்பதே மனித வாழ்வின் வெற்றியாகும். எஸ்பி அப்துல் காதர் குரலில்.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேர்களின் நினைவிற்கு இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8648. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. கோபம் ஒரு நொடி வெல்லலாம், ஆனால் பொறுமை ஒரு தலைமுறையையே வெல்லும். ஆம், கோபம் ஒரு நொடி வெல்லலாம், ஆனால் பொறுமை ஒரு தலைமுறையையே வெல்லும். நிகழ்ச்சியின் நிறைவாக இயம் ஹனீஃபா குரலில்

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. வசூல் ராஜா MBBS திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம், ஹரிஹரன் குரலில்.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹர்ட்ஸின் ஒலிபரப்பு. திரை இசையில் அடுத்ததாக உருமின் திரைப்படத்திலிருந்து அச்சு ராஜாமணி இசையில் விஜய் யேசுதாஸ் குரலில்.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் திருமலை குமார் அவர்கள்.
1: இந்திய மண்ணில் தோன்றி இன்று உலகம் முழுவதும் ஆரோக்கியத்திற்கான ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுத்துள்ள யோகா கலையை போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் June 21 உலக யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து நெல்லை பாளையங்கோட்டை வஉசி மைதானத்தில் இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை மற்றும் பல்வேறு அமைப்புகள் இணைந்து மை பாரத் கேந்திரா மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஞானச்சந்திரன் தலைமையில் மாபெரும் யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. திரளான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சூரிய நமஸ்காரம், பத்மாசனம், வஜ்ராசனம் உள்ளிட்ட பல்வேறு ஆசனங்களை செய்தனர். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை நெல்லையப்பர் காந்திமதியம்பாள் திருக்கோவிலும் ஒன்றாகும். இங்கு நடைபெறும் ஆணிப்பெரும் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்ற நிகழ்வாகும். இத்தகைய திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான திருத்தேரோட்டத்தின் போது ஆசியாவிலேயே அதிக எடை கொண்ட சுவாமி நெல்லையப்பர் தேர் உள்ளிட்ட 5 தேர்கள் நெல்லையப்பர் கோவில் ரத வீதிகளில் வளம் பெறும். இதனை லட்சக்கணக்கான பக்தர்கள் வடம்பிடித்து இழுத்து நிலையம் சேர்ப்பார்கள். இத்தகைய பிரசித்தி பெற்ற திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இதற்காக கோவில் நடை அதிகாலை திறக்கப்பட்டு சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து பெரிய தெங்கக்கொடி மரத்தின் முன்பு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு கொடிப்பட்டத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க பஞ்சவாத்தியம் இசைக்க கோவில் பெரிய தங்க கொடி மரத்தில் திருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவிழாவின் சிகர நிகழ்ச்சிகளில் ஒன்றான சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருத்தேரோட்டம் வரும் 28 நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடந்து வருகிறது. நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புருஸ் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் மோகன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் 29 வகையான பல்வேறு திட்டங்கள் குறித்து துறை வாரியாக விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், பாரத பிரதமர் குடியிருப்பு திட்டம், ஜல் ஜீவன் மிஷன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் தொகுதி மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. நெல்லை மாவட்டத்தின் முக்கிய திட்டமான தாளையூத்து முதல் கொங்கந்தான்பாறை விளக்கு வரை சுமார் 180 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட ஒரு மேற்கு புறவழிச்சாலை திட்டப்பணிகள் குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இத்திட்டத்தின் முதற்கட்ட பணிகள் 97% முடிந்துள்ள நிலையில் இரண்டாம் கட்ட பணிகள் தொடங்கி நடந்து வருகின்றன. மேலும் மூன்றாம் கட்டத்திற்கான பூர்வாங்க பணிகள் தற்போது தொடங்கியுள்ளதாகவும் இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. நெல்லை மாவட்டத்தின் 102வது காவல் கண்காணிப்பாளராக விஸ்வேஸ் பாலசுப்ரமணிய சாஸ்திரி பொறுப்பேற்றுக் கொண்டார். சட்ட ஒழுங்கை பராமரிப்பது குற்றங்களை தடுப்பதிலும் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அடக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் தலா 1000 MW மின்சார உற்பத்தி திறன் கொண்ட 2 அணு உலைகள் செயல்பட்டு வருகிறது. மேலும் 3, 4, 5 மற்றும் 6 ஆகிய அணு உலைகளின் கட்டுமான பணிகள் நடந்து வருகிறது. இந்த நிலையில் 5வது அலகில் அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியத்தில் இருந்து அனுமதி பெற்ற பிறகு அணு உலை கட்டிடத்திற்குள் இந்த பிரம்மாண்டமான அணு உலை அழுத்த கலன்கள் நிறுவப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அணு உலை மற்றும் நீராவி வளங்கள் அமைப்புகளை நிறுவும் பணிகள் தற்போது தொடங்கியுள்ளன. சுமார் 320 டன் எடையுள்ள இந்த அழுத்த கலன் சிறப்பு கனரக திறன் கொண்ட கிரேன் மூலம் பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக அணுமின் நிலைய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 6 அலகுகளும் கட்டி முடிக்கப்பட்ட பின் கூடங்குளம் வளாகத்தின் மொத்த உற்பத்தி திறன் 6000 MW உயரும். இது இந்தியாவின் விக்சித் பாரத் மற்றும் தூய்மையான எரிசக்தி இலக்குகளை அடைவதில் மிக முக்கிய பங்காற்றும் என கூடங்குளம் அணுமின் நிலைய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் கார் சாகுபடி பணிகள் June முதல் மேற்கொள்ளப்படும். அதற்காக அணைகளிலிருந்து June 1 ஆண்டுதோறும் தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை தொடங்கிய சில நாட்கள் கடந்த பின்னர் கடந்த 1 அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. இதன் மூலம் வடக்கு கோடை மேலழகியான், தெற்கு கோடை மேலழகியான், கன்னடியான், நதியுண்ணி ஆகிய 4 கால்வாய்கள் மூலம் சுமார் 10,265 ஏக்கர் பாசன வசதி பெறக்கூடிய வகையில் தண்ணீர் திறக்கப்பட்டது. எனினும் இதர தாமிரபரணி பாசன கால்வாய்களுக்கு தண்ணீர் அணையில் போதிய நீர் இல்லாமல் இருந்தது. இந்த நிலையில் தென்மேற்கு பருவமழை நல்ல மழைப்பொழிவு கிடைத்ததை தொடர்ந்து பாபநாச அணையின் நீர் இருப்பு கிடுகிடுவன உயர்ந்தது. விவசாயிகளின் கோரிக்கை ஏற்று கூடுதலாக தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 36,000 ஏக்கர் விளைநிலங்கள் கூடுதலாக பாசன வசதி பெறும் வகையில் 121 நாட்களுக்கு தண்ணீர் பாபநாசம் அணையிலிருந்து திறக்கப்பட்டுள்ளது. கோடகன் கால்வாய், பாளையங்கால்வாய், திருநெல்வேலி கால்வாய், மருதூர், வடகால், தென்கால், கீழக்கால் உள்ளிட்ட 9 கால்வாய்கள் மூலம் சுமார் 36,000 ஏக்கர் வரை பாசன வசதி பெறும் வகையில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். லக்னோவில் 3 மாடி வணிக வளாகத்தில் நேரிட்ட தீ விபத்தில் 14 மாணவர்கள் உயிரிழந்தனர். அரசின் சேவைகள் பொதுமக்களுக்கு எளிதாக சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த இஸ்ரேல் விருப்பம் தெரிவித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து பிரதமர் திரு கியர் ஸ்டார்மர் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேசத்தின் லக்னோவில் நேரிட்ட தீ விபத்தில் 14 மாணவர்கள் உயிரிழந்தனர். அலிகஞ்ச் பகுதியில் உள்ள பயிற்சி மையத்தில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திரு பிரிஜேஷ் பதக் கூறியுள்ளார். விபத்து நடந்த இடத்தை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உயிரிழந்த மாணவர்கள் 16 முதல் 18 வயதுக்குட்பட்டவர்கள் என்று தெரிவித்தார். அந்த வளாகத்தில் மீட்பு பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். அனிமேஷன் பயிற்சி மையத்தில் நேரிட்ட தீ விபத்து வளாகம் முழுவதும் பரவியதாக திரு பிரிஜேஷ் பதக் தெரிவித்தார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து அதிர்ச்சி வெளியிட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்ததோடு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியையும் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். விபத்து நடந்த இடத்தில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதற்கிடையே விபத்து நடந்த இடத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் சற்று முன் பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவர்களை சந்தித்த முதலமைச்சர் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். அரசின் சேவைகள் பொதுமக்களுக்கு எளிதாக சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் எழுதியுள்ள கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். நீதித்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து இந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் கட்டமைப்பு வசதிகளும் மேம்படுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர், நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கு இது பெரிதும் உதவிகரமாக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்தியாவுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த இஸ்ரேல் விருப்பம் தெரிவித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகத்தின் தலைமை இயக்குநர் திரு அமீர் பராம் தம்மை புதுதில்லியில் சந்தித்து பேசிய போது இதனை தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். மங்கோலிய வெளியுறவு அமைச்சர் திருமதி பட்செட் சேக் பட்முங்குடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக அந்நாட்டிற்கு சென்றுள்ள அவர், உலன்பட்டாரில் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ளார். கலாச்சாரம், கல்வி, பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். சுரங்கத்துறை, தூய எரிசக்தி பயன்பாடு மற்றும் வேளாண் பதப்படுத்தும் துறையில் புதிய வாய்ப்புகளை கண்டறிதல் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய்குமார் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த படையின் புதிய தலைமையகத்திற்கான கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த படை வீரர்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் கட்டணமில்லா மருத்துவ சிகிச்சை வசதி இவர்களுக்கு வழங்கப்படுவதாகவும் திரு பண்டி சஞ்சய்குமார் தெரிவித்தார். தொழில்நுட்ப பயன்

கட்டுப்பாட்டில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு டிஜிட்டல் கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. டிஜிட்டல் இந்தியா இயக்கம் காரணமாக இணையதள இணைப்பு பெற்றுள்ளவர்கள் எண்ணிக்கை 122 கோடியாக அதிகரித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ஆதார் செயலியை பதிவிறக்கம் செய்துள்ளவர்களின் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த செயலியை குறுகிய காலத்திற்குள் 3 கோடியே 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவிறக்கம் செய்துள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த செயலி வாயிலாக 40 லட்சம் பேர் தங்களது கைபேசி எண்ணின் மாற்றத்தை பதிவு செய்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 8 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த செயலி வாயிலாக முகவரி மாற்றங்களை மேற்கொண்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு கடற்கரை ரயில்வே வழித்தடத்தில் விபத்துகளை தவிர்க்கும் நோக்கில் கவச் தொழில்நுட்பம் பயன்படுத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. பஹ்வாபல் புதாபங் ஹரிதாஸ்பூர் பாரதீப் குர்தா ரோட் பலாங்கீர் நௌபடா குனுப்பூர் லஞ்சிகர் ரோட் ஜினாகர் பொப்பிலி சலூர் ஆகிய வழித்தடங்களில் இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளதாக ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ரயில் விபத்துகளை தவிர்க்கும் வகையில் இந்த தானியங்கி பாதுகாப்பு தொழில்நுட்பம் செயல்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தின் வரி வருவாயை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அம்மாநில நிதியமைச்சர் திரு ஸ்வப்பன் தாஸ் குப்தா கூறியுள்ளார். அம்மாநில சட்டப்பேரவையில் வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை இன்று தாக்கல் செய்து அவர் பேசினார். வரி செலுத்துவதற்கான நடவடிக்கைகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். எல்லை பாதுகாப்பு படையினருக்கு தொழில் வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக திரு ஸ்வப்பன் தாஸ் குப்தா அறிவித்தார். பஞ்சாபில் தனியார் பள்ளிகளில் கட்டணங்களை முறைப்படுத்துவதற்கு வகை செய்யும் அவசர சட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சண்டிகரில் முதலமைச்சர் திரு பகவந்த் மான் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. மாணவர்களின் நலனை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தில்லியில் தீ விபத்து ஏற்படுவதை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். மால்வியா நகர் தீ விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு நிவாரண உதவிகளை புதுதில்லியில் வழங்கி அவர் பேசினார். சைதுல்லா ஜாப் கட்டிட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் உரிய நிவாரண உதவிகளை அவர் வழங்கினார். இந்த 2 விபத்துக்கும் காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். ஆந்திராவில் உள்ள 700 பழமையான கோயில்கள் 800 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட உள்ளதாக அம்மாநில அமைச்சர் திரு ராம் நாராயண் ரெட்டி கூறியுள்ளார். அமராவதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று கூறினார். இங்கிலாந்து பிரதமர் திரு கியர் ஸ்டார்மர் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தாம் அரசியலில் அடியெடுத்து வைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். தொழிலாளர் கட்சியின் தலைவர் பொறுப்பிலிருந்தும் தாம் விலகுவதாக அவர் அதில் தெரிவித்துள்ளார். புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை பதவியில் தொடர உள்ளதாகவும் திரு கியர் ஸ்டார்மர் கூறியுள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம் 2 வெள்ளி 6 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. உலக ராணுவ வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் வேரண்டாஃபில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பாரா ஆடவர் வில்வித்தை பிரிவில் ராஜ்பீர் சிங் தங்கப்பதக்கத்தையும் சூரஜ் சிங் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் சூரஜ் சிங்

வேடாதிரி குண்டேறு இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். லக்னோவில் 3 மாடி வணிக வளாகத்தில் நேரிட்ட தீ விபத்தில் 14 மாணவர்கள் உயிரிழந்தனர். அரசின் சேவைகள் பொதுமக்களுக்கு எளிதாக சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த இஸ்ரேல் விருப்பம் தெரிவித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து பிரதமர் திரு கியர் ஸ்டார்மர் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 7:25 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேயர்கள் கேட்கவிருப்பது நம்மை சுற்றி. கிறிஸ்தவ தேவாலயங்கள் பணிபுரியும் உபதேசியர்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரியம் உறுப்பினராக பதிவு செய்தல், நலத்திட்ட உதவிகள் பெற இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணிபுரியக்கூடிய உபதேசியார்கள் மற்றும் பணியாளர்களுக்கு நலவாரியத்தில் பதிவு பெற்ற உறுப்பினர்களுக்கு, அதாவது 2022 முதல் அவங்களுக்கு என்னென்னலாம் வழங்கப்பட்டு வருது அப்படின்னு பார்த்தோன்னா, விபத்து ஈட்டுறுதி திட்டத்தின் கீழ் உதவித்தொகை, இயற்கை மரணத்திற்கான உதவித்தொகை, ஈமச்சடங்கு செலவிற்கான உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, மகப்பேறு உதவித்தொகை, மூக்கு கண்ணாடி செலவு தொகை ஈடு செய்தல், முதியோர் ஓய்வூதியம் ஆகியவை வழங்கப்பட்டு வருது. இந்த மாதிரியான நலத்திட்டங்கள்லாம் கிடைக்கணும் அப்படின்னா, இந்த நலவாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்தல், நலத்திட்ட உதவிகளை பெறுதலை எளிதாக்கும் வகையில் பிரத்யேகமாக இணையதளம் உருவாக்கியிருக்கிறாங்க. www.cwb.tn.gov.in அப்படிங்கிற இணையதளம் மூலமாக இன்னும் சில தகவல்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் விவரங்கள் அறிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரை தொடர்பு கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கிறாங்க. உலமாக்கள் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து நலத்திட்ட உதவிகள் பெறணும் அப்படின்னாலும் இணையதளம் வாயிலாக விண்ணப்பம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் அதே மாதிரி விபத்து ஈட்டுறுதி திட்டத்தின் கீழ் உதவித்தொகை, இயற்கை மரணத்திற்கான உதவித்தொகை, ஈமச்சடங்கு செலவிற்கான உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, மகப்பேறு உதவித்தொகை, மூக்கு கண்ணாடி செலவு தொகை ஈடு செய்தல், முதியோர் ஓய்வூதியம் ஆகியவை பெறலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுலேயும் நீங்கள் இந்த பலன்கள் பெறணும் அப்படின்னா நலவாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்யணும், நலத்திட்டங்கள் உதவி பெறுதலை எளிதாக்கும் வகையில் www.cwb.tn.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் நீங்கள் பதிவு செஞ்சு உங்களுக்கான அந்த இதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது குறித்து விவரங்கள் தெரியணும் அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் தூத்துக்குடி பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் SSG CGL 2026 தேர்வுகளுக்கான கட்டணமில்லா நேரடி பயிற்சி வகுப்பு துவங்குதல் தொடர்பாக நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயிற்சி வகுப்புகள் சிறந்த பயிற்றுநர்களை கொண்டு நடத்தப்பட்டு வர்றாங்க. மேலும் வாரந்தோறும் மாதிரி தேர்வுகளும் நடத்தப்படுது. இந்த போட்டிக்கு தேர்வுக்கு தேவையான அனைத்து புத்தகங்களும் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலக நூலகத்தில் பராமரிக்கப்பட்டு வருது. இந்த கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் குறித்த தகவல்கள் வந்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க.

இந்த கட்டணமில்லா பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவங்க தென்காசி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனலில் கூகுள் படிவத்தில், அதாவது அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்புல இணைஞ்சிருக்கிறீங்க. நேர்கள் கேட்கவிருப்பது அறிவியல் நேரம். நம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில அறிவியலின் பங்கு அளப்பரியது. சின்ன தேவை முதல் வாழ்வின் ஒட்டு மொத்தமும் அறிவியலில் தொடங்கி அறிவியல்ல முடியுது. உண்ணும் உணவில் தொடங்கி இரவில் உடன் வரும் நிலா வரைக்கும் அறிவியலை தவிர்த்து நம்மளால எதுவுமே யோசிக்க முடியாது. அத்தகைய அறிவியலின் விந்தைகள் பத்தி ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz இன்றைய அறிவியல் நேரத்துல உப்பு பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமா பாடல்லேருந்து வந்துட்டே இருக்கு. தமிழுக்கு ஏன் ஒன்றை அழுத்தவும் திரைப்படத்திலிருந்து MM மான்சி MM மோனிஷா குரல்ல

38 நிமிடத்தில் நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. கேட்டுட்ருக்கிறீங்க அறிவியல் நேரம். உப்பில்லா பண்டம் குப்பையில்ன்னு சொல்லுவாங்க. உப்பு சாதாரண விஷயந்தான், ஆனால் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய பங்கு கொண்டதாக இந்த உப்பு இருக்குது. கண்ணீராகவும் வியர்வையாகவும் நம்ம உடல்லிருந்து வெளியேறக்கூடிய இந்த உப்பு நம்ம உடம்பில் சரியான அளவில் இல்லை அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. சாப்பாட்டில் மட்டுமில்லை, உடம்புலையும் உப்போட அளவு சரியா இருக்கணும். ஏ ஆர் ரஹ்மான் இசையில் எந்திரன் திரைப்படத்தில் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு.

7:44 நேயர்கள் இணைந்திருப்பது அறிவியல் நேரத்தில். உப்பு உடலுக்கும் உணவுக்கும் அவசியமான ஒன்று. ஆனால் இந்த உப்பு ஆபத்தான 2 தனிமங்களால் உருவானது அப்படின்னு தெரியும்போது அறிவியல் ஆகச்சிறந்த புதிரா நமக்கு தோணும். அதாவது சோடியம் மற்றும் குளோரின். சோடியம் தண்ணீரில் போட்டால் வெடிக்கும் அளவுக்கு வினை புரியக்கூடிய ஒரு உலோகம். குளோரின் நச்சுத்தன்மை கொண்ட ஒரு வாயு. ஆனால் இது ரெண்டும் இணைந்தாதான் நாம் பாதுகாப்பாக சாப்பிடக்கூடிய உப்பாக மாறுது. தனித்தனியாக ஆபத்தான 2 பொருட்கள் சேர்ந்து உயிருக்கு அத்தியாவசியமான ஒரு பொருளை உருவாக்குது. இதுதான் அறிவியலுடைய ஆகச்சிறந்த ஆச்சரியம்.

நேயர்களை இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பன்மலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் அறிவியல் நேரத்துக்காக இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு அறிவியல் நேரத்தில் உப்பு பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். தூய நீர் மின்சாரத்தை மிகவும் குறைவாகவே கடத்தும். ஆனால் உப்பு நீரில் கரையும் போது சோடியம் மற்றும் குளோரைடு அயன்களாக பிரியுது. இவை மின்சாரத்தை எடுத்து செல்லுது. அதனால தான் கடல் நீர் மின்சாரத்தை நல்லா கடத்துது. மின்சாதனங்கள் தண்ணியில் விழுந்ததுன்னா அதனால தான் ஆபத்து அதிகரிக்குது. உப்பு இல்லாமல் நரம்புகள் செயல்படாது. உடலின் நரம்புகள் தகவல்களை அனுப்புறதுக்கு சோடியம் அயன்கள், பொட்டாசியம் அயன்கள் மிகவும் அவசியமாக இருக்கு. குளிரான நாடுகளில் பனி உருவாகும்

போது சாலைகளில் உப்பு தூவுறாங்க. ஏன் அப்படின்னா, உப்பு நீரின் உறைநிலையை குறைக்குது. சாதாரணமாக 0 டிகிரி செல்சியஸில் உறையக்கூடிய நீர் உப்பு கலந்தால் அதை விட குறைந்த வெப்பநிலையில் தான் உறையும். இதனால் பனி உருகிறதுக்கு உதவுது. பாடலை தொடர்ந்து பேசலாம். இவன் தந்திரன் திரைப்படத்திலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் அறிவியல் நேரம் கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி உப்பு பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். சராசரி மனித உடலில் சுமார் 200 முதல் 250 கிராம் அளவுக்கு உப்புக்கு இணையான சோடியம் இருக்குது. இது உடலின் திரவ சமநிலை, தசை இயக்கம், நரம்பு செயல்பாடு ஆகியவற்றுக்கு அடிப்படையாக இருக்குது. உங்களுடைய கண்ணீர், வியர்வை மற்றும் ரத்தம் அனைத்திலையுமே இந்த உப்பு கலந்திருக்கு. கண்ணீருக்கு உப்பு சுவை இருக்குது, வியர்வை உப்பாக உணரப்படுது. உண்மையிலேயே மனித உடலின் உயிரியல் செயல்பாடுகள் பலவும் உப்பின் மீது தான் சார்ந்திருக்கு. உப்பு அப்படிங்கிறது வெறும் சுவை

சேர்க்கக்கூடிய பொருள் மட்டும் கிடையாது. அது நரம்புகளை இயக்குது, தசைகளை செயல்பட செய்து உடலின் நீர் சமநிலையை பேணுது. அது மட்டும் இல்லாமல் பூமியின் புவியியல் வரலாற்றை பற்றியும் நமக்கு சொல்லுது. அதனால ஒரு சிறிய உப்பு துகள்களுக்குள் கூட பெரிய அறிவியல் உலகம் மறைஞ்சிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாவதா சர்க்கார் திரைப்படத்தில் அந்த பாடல் வந்துட்டே இருக்குது.

0: கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். அரசின் சேவைகள் பொதுமக்களுக்கு எளிதாக சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் எழுதியுள்ள கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். நீதித்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து இந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் கட்டமைப்பு வசதிகளும் மேம்படுத்தப்பட்டு சுட்டிக்காட்டியுள்ள அவர், நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கு இது பெரிதும் உதவிகரமாக உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இத்தொடர்பாக அவர் எழுதியுள்ள கட்டுரையில், கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வேளாண் துறை தொடர் சாதனைகளை படைத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். உணவு தானியங்களின் உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு 37 கோடியே 60 லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 4 லட்சம் கோடிக்கும் கூடுதலான தொகை விவசாயிகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இயற்கை வேளாண்மைக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அந்த கட்டுரையில் கூறியுள்ளார். தமிழகத்தில் தற்போது நிலவும் பிரச்சினைகளுக்கு முந்தைய திமுக அரசுதான் காரணம் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். இன்று பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தின்போது குறுக்கிட்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். விவசாயிகளின் நலனுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். விவசாயிகள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்தது திமுக அரசுதான் என்று அவர் குறை கூறினார். தமிழகத்தில் மின்தடையை அறிமுகப்படுத்தியதே திமுக தான் என்று முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பேரவையில் தெரிவித்ததையும் திரு ராஜ்மோகன் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் தமிழக அரசு பொறுப்பேற்ற பின்னர் எந்த தொழில் முதலீடும் பிற மாநிலங்களுக்கு செல்லவில்லை என்று தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில் முதலீடுகளை பெறுவதற்காக தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை பட்டியலிட்டார். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது ஏற்புடையது அல்ல என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்களின் மத நம்பிக்கை மீதான உரிமையை பறிப்பதுதான் தமிழக அரசின் நிலைப்பாடா என்று வினவியுள்ளார். மத உரிமைகளை முடக்கி போட ஆட்சியாளர்கள் எத்தனை முறை மேல்முறையீடு செய்தாலும் தர்மம் ஒருபோதும் தோற்காது என்ற நம்பிக்கை தமிழக மக்களுக்கு உள்ளதாக திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் தேவையில்லை என்பதுதான் பாமகவின் நிலைப்பாடு என்று அக்கட்சித் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநில விவசாயிகளின் நிலைப்பாடும் இதுதான் என்று குறிப்பிட்டுள்ளார். இதுதொடர்பாக தெளிவான நிலைப்பாட்டை எடுப்பதற்காக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு உடனடியாக அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 12 மாநகராட்சி பகுதிகளில் தூய்மைப் பணிகளை தனியார் மயமாக்கும் முயற்சியை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இப்பகுதிகளில் தூய்மைப் பணிகளை தனியாருக்கு ஒப்படைக்க ஒப்பந்தப்புள்ளி கோரப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தலுக்கு முன்பு சென்னை மாநகராட்சியின் தூய்மைப் பணியாளர்கள் போராட்டத்திற்கு தமிழக அரசு ஆதரவு அளித்ததையும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட வாயு கசிவு சம்பவம் குறித்து விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த சம்பவத்தை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 2 வாரங்களுக்குள் பதிலளிக்குமாறு தமிழக தலைமைச் செயலருக்கும் காவல்துறை தலைவருக்கும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களின் உடல் நலன், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்ட நிவாரண உதவிகள் குறித்தும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட வேண்டும் என்று நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த வாயு கசிவு காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7 ஆக அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம் 2 வெள்ளி 6 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. உலக ராணுவ வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் வாரண்டாஃபில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பாரா ஆடவர் வில்வித்தை பிரிவில்

அஜ்பீர் சிங் தங்கப்பதக்கத்தையும் சூரஜ் சிங் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் சூரஜ் சிங் வெங்கடாதிரி குண்டேரு இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 8:06 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பந்தலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்க கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க 9443360794. இந்த எண்களுக்கு வாட்ஸ்அப் மூலமா உங்களுடைய விருப்ப பாடலை நீங்க அனுப்பலாம். குக்கு நிகழ்ச்சியில உங்களோட சேர்ந்து உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் கேட்கறதுக்கு ரெடி ஆயிட்டேன். நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன். நிகழ்ச்சியில் தொடக்கமாக ஆலங்குளம்லேருந்து சத்யா சுகுமாரி, உங்களுடைய விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து.

8:12 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹர்ட்ஸ் ஒலிபரப்புல குக்கு நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாவதா ஆழ்வார்குறிச்சியிலேருந்து ஸ்ரீதேவி பரமசிவானந்தம் அவங்களுடைய விருப்ப பாடலாக கேட்டிருக்கிறாங்க. பாடல் வந்துட்டே இருக்கு மலபார் போலீஸ் திரைப்படத்திலிருந்து.

8:17 நேயர்கள் இணைந்திருப்பது குக்கு நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக தான் வாட்ஸ்அப் மூலமாக தன்னுடைய விருப்ப பாடல் கேட்டிருக்கிறாங்க. குருவன்கோட்டையிலிருந்து முருகன், தீபக் இவங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து.

8:22 நேர்கள் இணைந்திருப்பது குக்கு நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாவது தன்னுடைய விருப்ப பாடல் வாட்ஸ்அப் மூலமாக கேட்டிருக்கிறாங்க. உடையாம்புலியிலிருந்து அபிஷேக் அனீஷ் இவங்களுக்காக அரவிந்தன் படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது.

8:27 நேயர்கள் இணைந்திருப்பது குக்கு நிகழ்ச்சிக்காக. நிகழ்ச்சியில அடுத்ததாவதா வீரவநல்லூர்ல இருந்து மதிவதனி ஜெயராணி இவங்களுடைய விருப்ப பாடலா வந்துட்டே இருக்கு. புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்திலிருந்து

8:30 நேர்களை இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பந்தலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்புல குக்கு நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலமாக தன்னுடைய விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க. துபாயிலிருந்து சாதலி, இவங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. நானே ராஜா, நானே மந்திரி திரைப்படத்திலிருந்து.

8:36 நேர்கள் இணைந்திருப்பது குக்கு நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாவதா பாடல் வாட்ஸ்அப் மூலமாக விரும்பி கேட்டிருக்கிறாங்க. திருநெல்வேலி டவுன்ல இருந்து மதியழகன் இவங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கோவில் திரைப்படத்திலிருந்து

நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாவதா வாட்ஸ்அப் மூலமாக தன்னுடைய விருப்ப பாடலை கேட்டிருக்கிறாங்க. செங்கோட்டையிலிருந்து சங்கரலிங்கம் அவங்க ஒய்ஃப் சுதாவுக்காக இந்த பாடல் கேட்டிருக்காங்க. ஜீன்ஸ் திரைப்படத்தில் இந்த பாடல் வந்துட்டே இருக்குது.

நேரம் 8:40. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் குக்கு நிகழ்ச்சிக்காக இணைந்திருக்கீங்க.

8:48 நேயர்கள் இணைந்திருப்பது குக்கு நிகழ்ச்சிக்காக. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாவதாக பாடல் வந்துட்டே இருக்குது, மனுநிதி திரைப்படத்துலேருந்து. இந்த படத்துலேருந்து வர பாடலை வாட்ஸ்அப் மூலமாக கேட்டிருக்கிறாங்க களக்காடுலேருந்து வெள்ளையம்மாள். இவங்களோட சேர்ந்து நான் அவளும் கேட்கலாம்.

8:54 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் குக்கு நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாவதா பாடல் வந்துட்டே இருக்கு. KGF திரைப்படத்திலேருந்து வரக்கூடிய இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. தென்காசிலேருந்து முப்படாதி அவங்களுடைய கணவருக்காக பாடலை அவங்களோட சேர்ந்து நம்மளும் கேட்கலாம்.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்புல கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்களை உங்களோட சேர்ந்து கேட்டதுல நேரம் போனதே தெரியல. ஆமாங்க, வாட்ஸ்அப் மூலமா குக்கு நேர் விருப்ப பாடல் இதோட நிறைவு பெறுது. இன்னும் சில மணி துடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து செய்தி சொடர், அதனைத் தொடர்ந்து இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில இனியவை 40 இனியவை கேட்கலாம். இரவு 10 சுகமான ராகங்கள், நேயர்களின் விருப்ப பாடல், கடித வழியா இன்னைக்கு யாருடைய விருப்ப பாடல் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? நாங்குநேரியிலிருந்து பரப்பாடி எஸ் ஜோயல் அவர்களின் விருப்ப பாடல்கள் தான் இன்று இரவு 10 11 வரைக்கும் வலம் வர காத்துட்டு இருக்கு. இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444249864458. மறுபடியும் சொல்கிறேன், 0444249864458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.

0: இங்கே பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன சார்?
1: முதல் முதலாக தேசிய கல்விக் கொள்கை நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம மாண்புமிகு கஸ்தூரி ரங்கன் அவர்கள் அதுக்கு ஆத்தராக இருந்திருக்கார், மெயின் ஆத்தராக. அதில் நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய டைரக்ஷனை கொடுத்தது. குறிப்பாக ஹோலிஸ்டிக் எஜுகேஷன், அதாவது விக்ஷித் பாரத் 2047 அப்படிங்கிறது நம்ம மாண்புமிகு பிரதமரோட பெரிய ட்ரீம். அது அதற்காக அவர் வந்து சில பேசிக் பில்டிங் பிளாக்ஸ், நம்ம நாட்டில் சில பில்டிங் பிளாக்ஸை இப்போ 12 வருஷமாக அவர் பில்ட் பண்ணிட்டு வரார். ஸ்வச்சதா அபியானில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் பல இது, யோகா, ஒரு மென்டல் ஹெல்த்து, ஒரு ஃபிசிக்கல் ஹெல்த்து, கிளென்லினஸ்ஸு, ஹைஜீன், கர் யோஜனா, இது மாதிரி பல நிறையா ரோட்ஸு போடுறது, இது மாதிரி ஹைவேஸு, மெட்ரோஸு, இது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதிலெல்லாம் நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் வர மாதிரி கல்வியிலையும் ஒரு பெரிய கான்சன்ட்ரேஷன் கொண்டு வரணுங்கிறது அவரோட ஆசை. அந்த விக்ஷித் பாரத் 2047 நம்ம லீடு பண்ணுறது நம்ம யூத். அதனால் அந்த யூத் அண்ட் சில்ட்ரன், இப்போ இருக்கிற சில்ட்ரன் யூத்துக்கு எப்படி ஒரு நல்ல ஒரு கொள்கை ஓட உள்ள ஒரு கல்வியை நம்ம கொடுக்கணுங்கிறது அவரோட பெரிய ஆசை. அது அதுக்காக நிறையா அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதை பேஸ் பண்ணி அதுக்கு முன்னாடி சிலதெல்லாம் நாங்கள் ஐஐடி மெட்ராஸில் செஞ்சுட்டோம். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்தது. ஸோ ஒரே ஒரு கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, மெயின் கான்ட்ரிபியூஷன், பில்லர் ஆஃப் எஜுகேஷன், நேஷனல் எஜுகேஷன்.
0: நிச்சயமா ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அதாவது தேசிய கல்விக் கொள்கையில் இன்னொரு சிறப்பு அம்சமாக பார்க்கறது தாய்மொழி வழி கல்வி. அது வந்து எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய தாய்மொழியில் வந்து எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்?
1: அதான், நம்ம தமிழில் வந்து ஒரு காலத்தில் இந்த இங்கிலீஷ் கான்வென்ட் ஸ்கூல்ஸ்லாம் தமிழில் பேசினா ஃபைன் இருந்தது, எங்காலத்துலேயே இருந்தது. அது வந்து ஒரு எவ்வளோ பெரிய தவறு. நம்ம மெக்காலே சிஸ்டமில் உட்காந்து நம்ம எப்படி இந்த எஜுகேஷன் சரியாக இல்லாமல் போச்சுங்கிறதுக்கு அது ஒரு பெரிய பிளாக் மார்க் தான் நமக்கு. ஏன்னா அதை நம்ம சீரியஸாக அந்த தாய்மொழி கல்வியை நம்ம எடுத்துக்கல. குறிப்பாக நம்ம ஆத்திச்சோடியில் பார்த்தேன்னா, அரஞ்செய்ய விரும்ப ஆறுவது சினம், இது நான் எல்லா மீட்டிங்லேயும் சொல்கிறேன். நம்மளோட ஆனா ஆவண்ணா எழுத்துலேருந்து நம்ம வந்து ஒரு மாரல் எத்திக்கல் வேல்யூஸ் வேர் வே ஆஃப் லைஃப். அறம் செய்ய விரும்பு, என்ன தப்பு இல்லை, என்ன நல்ல நல்லது செய்ய விரும்பு, ஆறுவது சினம், கோபம் கொள்ளாதே, இது மாதிரி நல்ல புத்திமதியோடு நம்ம ஆரம்பித்தோம். அதை நீங்கள் இப்போ ரைம்ஸில் பார்த்தேன்னா, பாபா பிளாக் ஷீப் பேவியோனி உள்னா அதுக்கும் இதுக்கும் என்ன மாரல் வேல்யூ இருக்குது? ஹம்டி டம்டி சாட்டான எவால், என்ன ரெண்டுத்துக்கும் நமக்கு ஒன்றும் சம்மந்தமே இல்லை. ஸோ நமக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு தாய்மொழி கல்வி நமக்கு கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு எடிட்டோரியல் எழுதுகிறோம், ஒரு பேப்பர் எழுதுறனாலுமே நம்ம நினைக்கிறது இன்னொரு பாஷை, எழுதுறது வேறு பாஷை. இது நம்ம புரிஞ்சுக்கணும். நினைக்கிறது வந்து நம்ம தாய்மொழியில் நினச்சி, எழுதுறது என்ன லாங்குவேஜில் வேணால் எழுதலாம். தாய்மொழியில் நினைக்கிறதுனால நமக்கு அதை பற்றி யோசனை பண்ணுறதுனால, அந்த தாட் ப்ராசஸ்னால நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு கன்க்ரீட் ஐடியாஸும் இருக்கும், ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட் இருக்கும். அதாவது பர்ட்ரண்ட் ரசல் வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஸ்டேட்மெண்ட் சொன்னால், கிளாரிட்டி அண்ட் கோஜன்சி கேன் பெஸ்ட் பி ரெக்கன்சைல் வித் பிரிவிட்டின்னா. அதை நம்ம எல்லாத்தையுமே ப்ரீஃபாக சொல்லணும், தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. அதே சமயம் கிளாரிட்டியும் இருக்கணும், கோஜன்சியும் இருக்கணும், ஒரு கோர்வையாக சொல்ல தெரியணும். இதெல்லாம் நமக்கு தாய்மொழியில் வருது. அது அப்புறம் நம்ம இன்னொரு லாங்குவேஜில் எழுதிக்கலாம். ஆனால் நம்ம யோசிக்கிறது தாய்மொழி, நம்ம வெளியில் சொல்கிறது வேறு என்ன லாங்குவேஜாக இருக்கலாம். அது வந்து நமக்கு தாய்மொழி வகையில் நம்ம படித்தோன்னா அது ஒரு நல்ல ஒரு வெரி பவர்ஃபுல் வே ஆஃப் எஜுகேஷன் நானும் நம்புகிறேன். நேஷனல் எஜுகேஷன் பாலிசினே சொல்லியிருக்காங்க.
0: நிச்சயமாக சார், அதை எளிதாக புரிந்து கொள்ளவும் நம்மளுடைய எண்ணங்களை வந்து எடுத்துரைக்கவும் தாய்மொழி வழி கல்வி வந்து அவசியம் அப்படிங்கிறத உணர்ந்து தான் மத்திய அரசு இந்த தேசிய கல்விக் கொள்கையை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது இந்த தேசிய கல்விக் கொள்கையின் காரணமாக கல்வியோட தரம் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லாமா சார்?
1: ஆமாம், இல்லை அதை வந்து நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் நம்ம உயர்த்துறதுக்கான ஆப்போசிட். அதாவது நீங்கள் ஓஎம்ஆரில் போய் ரைட்டில் திரும்பினேன்னா, இங்கே ஐஐடியிலேருந்து வந்து திரும்பினீங்கன்னா, பாண்டிச்சேரி 168 கிலோமீட்டர்னு இருந்தது அந்த காலத்துலேருந்து அந்த போர்டு. அந்த போர்டு 168 கிலோமீட்டர் நம்மளோட வராது. நம்ம ஒரு காரை போட்டு டிரைவரை போட்டு பஸ்ஸில் போட்டு நம்ம தான் போகணும், ஒரு வழிகாட்டி. பாலிசிங்கிறது ஒரு கைடன்ஸ் நமக்கு. அதில் இருக்கிறத நம்ம முழுமையாக எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்து, அதில் கூட ஃப்ளெக்சிபிலிட்டி, அதாவது பாலிசியில் இப்படி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணும், இப்படி பண்ணக்கூடாதுன்னா சொல்லலை. இம்ப்ளிமெண்டேஷனுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த பாலிசிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதோட ரிசல்ட்ஸை கொண்டு வர்றது ஒரு ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கையில் இருக்குது. குறிப்பாக இன்றைக்கி வந்து டிஜிட்டல் எஜுகேஷன் அது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக சொன்னாங்க. அதை வச்சு நாங்கள் பிஎஸ் டேட்டா சயின்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங், பிஎஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிஎஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம், பிஎஸ் ஏரோநாட்டிக்கல் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜி, 4 ஆஃப் கேம்பஸ் கோர்ஸ் கொண்டு வந்தோம். அதில் வந்து ஏஜ் கேப் இருக்கக்கூடாது, யார் வேணால் எப்போ வேணால் படிக்கலாம். அவங்களுக்கு வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லாம் வச்சோம், நம்பர் ஆஃப் சீட்

0: கிடையாது, கேப் கிடையாது. அதனால் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நிற்க மாட்டேன். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறது எக்ஸாமினேஷன் ஆஃப் எலிமினேஷன். ஏன்னா எத்தனையோ பேரில் ஒரு சில பேரை செலக்ட் பண்ணுறோம்னா வி எலிமினேட் மோர் தென் வாட் வி செலக்ட். எலிஜிபிலிட்டிங்கிறது இந்த மார்க் மேலே வாங்கிட்டால் உங்களுக்கு சீட் நிச்சயம். ஸோ இந்த மாதிரியான ஆஃப் கேம்பஸ் கோர்ஸ்லாம் எங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸில் கேப் இல்லை, அதுமாதிரி ஏஜ் கேப் இல்லை. அதனால் இப்போ 60 வயசு தாத்தா 50 வயசு தாத்தாவும் பண்ணுறாங்க, 17 வயசு குழந்தையும் பண்ணுறது. அது மாதிரி அப்பா அம்மா பண்ணுறாங்க, அப்பா பையன் பசங்க, இது மாதிரியான சில வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் காம்பினேஷன்ஸ் வர ஆரம்பிச்சது. இல்லை லைஃப் லாங் லேர்னிங்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து திடீர்னு இப்போ ஒரு ஏஐ வருதுன்னா அவங்க வந்து எங்கே போகிறது காலேஜுக்கு, லைஃப் லாங் லேர்னிங் பண்ணலாம். இப்போ இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணி பண்ணலாம். நிறையா இப்போ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் இந்த கோர்ஸை பண்ணி அவங்களுக்கு அடுத்த ப்ரொமோஷன் அதெல்லாம் வர ஆரம்பிக்கிறது. ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங் இது. அதே மாதிரி பலது இருக்குது, இன்டர் டிசிப்ளினரி எஜுகேஷன் இருக்குது, ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் இருக்குது. இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம நிறைய ரிஃபார்ம்ஸ் நம்ம எஜுகேஷன் சிஸ்டமில் கொண்டு வரலாம், கொண்டு வந்திருக்கோம் ஐஐடி மெட்ராஸில்.
1: கொள்கை உருவாக்கியாச்சு, அதற்கேற்ற மாதிரி கட்டமைப்புகளையும் உருவாக்கணும் அப்படிங்கிறதுலையும் அரசு வந்து ரொம்ப கவனம் செலுத்தினாங்க. அதனுடைய வெளிப்பாடாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புதிய ஐஐடிக்களும் ஐஏஎம்களும் உருவாக்கப்பட்டுச்சு. அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்?
0: அது இப்போ ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஒரு ஐஐடி, 23 ஐஐடி 24, அப்படியுமே நாங்கள் வந்து 20,000 பேர் தான் எங்களால் அப்மிட் பண்ண முடியுது. ஒரு 15 லட்சம் பேர் ஜெய் மெயின் செய்தி, அதில் 2.5 லட்சம் பேர் செலக்ட் ஆகி அதில் 20,000 பேர் தான் இப்போ ஐஐடி சிஸ்டமில் வராங்க. இப்போ ஐஏஎஸ்சி வந்திருக்காங்க, இப்போ 20,000 பேர் கிட்டத்தட்ட, அது ஒரு 30,000 மட்டும். இது வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதை வந்து ஒரு டாப் இன்ஸ்டியூஷன் எனாக்டட் பை த பார்லிமெண்ட்டு, எல்லோருக்கும் அட்டானமி கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு நல்ல ஃபண்டிங்கு கொடுக்குறாங்க, ஓரளவு அது போகுது. தாண்டி அடுத்தது என்ஐடிஸ் இருக்குது. என்ஐடிஸையும் இப்போ நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு பண்ணுறதுனால அவங்களும் வந்து இப்போ இன்பார் நல்லா வந்துட்டுருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் கிளாஸாக நிறையா என்ஐடிஸ், அப்புறம் IIIT டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங், ஐஏஎம்ஸ் மேனேஜ்மெண்ட் போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு அவங்களும் இப்போ பிபிஏ எல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ நிறையா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஐஐடி வரதுனால அவங்களுக்கும் ஒரு மினிமம் ஸ்டாண்டர்ட் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். அதாவது ஃபேக்கல்ட்டி ரெக்ரூட்மெண்ட்லேயும் சரி, பசங்க வந்து 5-6 வருஷம் படிச்சுட்டு இங்கே வரதுனால அவங்களோட எதிர்பார்ப்பு நிறையா இருக்குது. அதனால் நல்ல டீச்சர்ஸ் நாங்கள் இருக்கணும், நல்லா கிளாஸ் எடுக்கணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. ஸோ அதை நாங்கள் மெயின்டைன் எங்களால் எவ்வளவு அதை சீரியஸாக பண்ணுறோமோ அதை பண்ணுறோம். அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கல்வி தரத்தை நாங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஏ ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன் க்ரியேட் பண்ணியாச்சு. அந்த மாடலில் அவங்க வந்து மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒருவணைச்சு அவங்க எடுத்துகிட்டு போகணும். ப்ரொஃபஸர் அசிஸ்டட் லேர்னிங் சிஸ்டம்னு பண்ணிட்டுருக்காங்க எங்களோட அலுமினையெல்லாம் சேர்ந்து. இதில் கிட்டத்தட்ட ஒரு 250 லோக்கல் காலேஜஸ் எடுத்து அவங்களுக்கு அந்த டீச்சர்ஸை ட்ரெயின் பண்ணுறது, அந்த பசங்களை கேட் எக்ஸாம் கொண்டு வரது, Tier 2, Tier 3 சிட்டிஸில் டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன்ஸில் எங்களோட ஸ்வயம் போர்ட்டலை வச்சு அவங்களுக்கு எப்படி எடுத்துக்கலாம், எப்படி எங்களோட எஜுகேஷன் அங்கே போய் சேர்க்கலாம், எங்களோட பெடகாஜி எப்படி கொண்டு போகலாம், சிலபஸ் எப்படி அங்கே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இது மாதிரியாக எங்கள் அலுமினஸ் எடுத்துட்டு இவ்வளோ செய்கிறாங்க. இப்போ 250 காலேஜஸ் இப்போ அவள் எடுத்துருக்காங்க, இன்னொரு 100 காலேஜ் இந்த வருஷம் ஆட் பண்ண போகிறாங்க. ஒரு ஐஐடி அங்கே இருந்துருச்சுன்னா அதை சுற்றி வர இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதோட பெனிஃபிட் எடுத்துக்கலாம். இது மாதிரி இந்த கட்டமைப்பை அவங்க உருவாக்கி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி ஸ்கூல் எஜுகேஷன் இப்போ பிஎம் ஸ்ரீ அது மாதிரி நிறையா ஸ்கூல்லையும் மாடல் ஸ்கூல்ஸ் நவோதயா அது மாதிரி நிறையா கொண்டு வந்திருக்காங்க.
1: ஏகலைவா ஸ்கூல்ஸ்,
0: அப்புறம் ஃபார் த ட்ரைபல்ஸ், அதே மாதிரி பாலவாட்டிக்காவும் இப்போ கொண்டு வந்திருக்காங்க கேந்திரிய வித்யாலயாஸில். ஸோ Nursery 2, K-12 அந்த எஜுகேஷன் சிஸ்டமும் இப்போ என்னென்னா சரி பண்ணிட்டு வராங்க.
1: நிச்சயமா சார். இப்போது எஜுகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சைடில் இப்படி ஒரு விஷயம் அப்படின்னா மெடிக்கல் காலேஜஸோட எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமாக இருக்குது சார். நாட்டு மக்களுடைய உடல்நலனை வந்து நல்லா பார்த்துக்கணுன்ற அக்கறை வந்து மத்திய அரசுக்கு இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான் இதுன்னு சொல்ல முடியுமா? நிறைய மெடிக்கல் சீட்ஸும் இப்போ இருக்குது, மெடிக்கல் காலேஜஸும்.
0: ஆமாம், அது வந்து ஒரு காலத்தில் இன்ஜினியரிங் சீட்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. அது மாதிரி வச்சுருந்தோன்னா நம்மளால் இத்தனை மேன் பவர் கொண்டு வந்திருக்க முடியாது. இத்தனை சிட்டிசனுக்கு இத்தனை டாக்டர் இருக்கணுங்கிற ரேஷியோவில் நம்ம ரொம்ப கீழே இருக்கோம். அதனால் மெடிக்கல் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம் தான். குவாலிட்டி மெடிக்கல் எஜுகேஷன் கொண்டு வரணும், அதுலேயும் இன்னும் கொஞ்சம் டெக்னாலஜி கொண்டு வந்து மெடிக்கல் எஜுகேஷனை நல்ல குவாலிட்டி மெடிக்கல் எஜுகேஷனை த்ரூ டெக்னாலஜி நம்ம இன்ட்யூஸ் பண்ணலாம். அந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் இப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் டெக்னாலஜின்னு ஆரம்பித்தோம். 3வது வருஷம் இப்போ 2 வருஷம் ஆச்சு ஆரம்பிச்சு. அதாவது இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த மெடிசன் ஃபீல்ட், இன்ஜினியர் மாதிரி ஃபிசிஷியன் இருன்னு சொல்கிறோம், அவன் ஃபிசிஷியனாகவும் இருக்கணும் இன்ஜினியராக இருக்கணும், அது மாதிரியான சில இது. அதாவது இப்போ ஹியூமன் பாடியே நீங்கள் வந்து இப்போ உங்களோட டயக்னோசிஸோ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டோ இப்போ வந்து டிவைசஸை வச்சு பண்ணுறோம். அது சென்சார் வந்து படித்து இத்தனை பிளட் ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்லிடுது. டிவைஸுங்கிறது ஒரு மேத்தமேட்டிக்கல் என்டிட்டி. அப்போ உடம்பை நம்ம மேத்தமேட்டிக்கலாக புரிஞ்சிருந்தால் தான் ஒரு மேத்தமேட்டிக்கல் என்டிட்டி இன்னொரு மேத்தமேட்டிக்கல் என்டிட்டியெல்லாம் கரெக்டாக அக்யூரேட்டாக பண்ண முடியும். ஒரு இன்ஜினியரிங் இன்டர்பிரிட்டேஷன் டு த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ஹியூமன் பாடி அது இப்போ தேவைப்படுறது. அதனால தான் நான் என்னோட ரொம்ப ஆழ்ந்த கருத்து என்னென்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் ஏன் நம்ம நான் பிடிக்கிறதுனா நம்ம வந்து

0: எல்லா ஐஐடிஸும் இனிமேல் மெடிக்கல் ஸ்கூல் ஆரம்பிக்கணும், அவங்க மெடிக்கல் டிகிரி கொடுக்கணும், அதை தான் கொடுத்தா தான் முன்னுக்கு வர முடியும். அந்த ஆஸ்பெக்ட் நம்ம மெடிசனையும் டெக்னாலஜியும் ஒன்று சேர்க்கலைன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தாழ்வு வருங்கிறது எனக்கு ஒரு ரொம்ப ஆழ்ந்த கருத்து. அதனால தான் ஐஐடி மெட்ராஸுக்கும் இப்போ நாங்கள் இப்போ ஐஐசியில் ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, கான்பூரில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, கரக்பூரில் வந்திருக்கு, இதே மாதிரி குவஹாத்திலையும் ஆரம்பிக்க போகிறாங்க, நாங்கள் ஐஐடி மெட்ராஸ்லையும் இப்போ பண்ண போகிறோம். இது மாதிரி இப்போ ஐஐடிஸில் நாங்கள் மெடிக்கல் ஸ்கூல் கொண்டு வரணும். இது வந்து ஒரு இன்டர் டிசிப்ளினரி எஜுகேஷன் பற்றி நிறையா நம்ம நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த தாட் ப்ராசஸ் ஆஃப் த பாலிசி.
1: நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம போறதுக்கான ஒரு அடித்தளம்னு சொல்லலாம். நிச்சயமா சார், இப்போ கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இப்போ உயர்கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். போன நிதியாண்டை விட இந்த நிதியாண்டில் உயர்கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிச்சிருக்கு. நாட்டில் இருக்கக்கூடிய இளையோருடைய நலனில் அக்கறை வச்சு தான் வந்து மத்திய அரசு இப்படி ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுருக்காங்க.
0: அதாவது இப்போ வருஷா வருஷம் நமக்கு வந்து சேலரி இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, அதனால நிதி ஒதுக்கீடு இன்க்ரீஸ் ஆகி தான் ஆகணும். ஆனால் நிறைய ஸ்கீம்ஸ், அதை தவிர நிறைய ஸ்கீம்ஸ் வந்திருக்கு. அதாவது ஒரு இன்ஸ்டியூட்டை நடத்துறதுக்கு எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, வாட்டர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, செக்யூரிட்டிலாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாருக்கும் சேலரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஸ்காலர்ஷிப் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறோம், இதெல்லாம் ஒரு பார்ட். பட் இதை தாண்டி ஒரு இன்ஸ்டிடியூஷனை நம்ம பில்டு பண்ணுறதுக்கு சில நேஷ்னல் மிஷன்லாம் தேவைப்படுது. இப்போ நேஷ்னல் மிஷன் ஆன் இன்டர் டிசிப்ளினரி சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம், அதுக்கு 1500 கோடி போட்டாங்க. 2014-15 இம்ப்ரிண்ட் அண்ட் இம்பேக்ட் ஆஃப் ரிசர்ச்னு போட்டு அது 1000 கோடி அப்போ கொடுத்தாங்க, இப்போ 7 டிசிப்ளினில் போட்டு. அப்புறம் உச்சத்தர் ஆவிஷ்கார் யோஜனான்னு இண்டஸ்ட்ரிக்கு வந்தது. அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் எமினன்ஸ்ன்னு சொல்லி ஒரு 5 இன்ஸ்டியூட்டுக்கு 1000 கோடி கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து அதர் தென் த கிராண்ட்ஸ் டே கிவர்ஸ். ஓகே, இதில் வந்து நம்ம காம்படிட்டிவாக போகிறோம். அதுக்கப்புறம் நிறையா நேஷ்னல் மிஷன் ஆன் இன்டர் டிசிப்ளினரி சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம், நேஷ்னல் குவாண்டம் மிஷன், நேஷ்னல் செமிகண்டக்டர் மிஷன், நேஷ்னல் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன், நேஷ்னல் ஏஐ மிஷன், இது மாதிரி நிறையா வந்தது. இந்த ஒன்று ஒன்றுத்துலேயும் வந்து நமக்கு அது ஃபோக்கஸ்டு கிராண்ட்ஸ் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சுது. அதை தவிர இப்போ ஃபாரினோட கொலாபரேஷனுக்கு இந்த ஸ்பார்க்கு அது மாதிரி நிறையா ப்ரோக்ராம்ஸ் அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி ஃபாரின்லேருந்து நம்ம ஃபேக்கல்ட்டிங்க கொண்டு வந்து அவங்களோட ஒரு இன்ட்ராக்ஷன், இங்கேருந்து ஃபாரின் போகிறதுக்கு இது மாதிரியான சில பாலிசிஸும் கொண்டு வந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க நமக்கு வந்து விக்ஷித் பாரத் 2047ங்கிறது ஒரு ப்ராடக்ட் நேஷன், ஒரு ஸ்டார்ட் அப் நேஷனாக இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் அப்ஸ் கொண்டு வரதுக்கு இப்போ பேட்டன்டிங், பேட்டன்ட்டுங்கிறது ஒரு காலத்தில் அப்போல்லாம் பேட்டன்ட் பயன்னா என்ன ஆகுனே தெரியாது. இப்போ ஆஃப் ரீசன்ட் டேஸ் கடந்த 4-5 வருஷமாகவே பேட்டன்ட்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருது, 18 மாதத்தில் உண்டு இல்லைன்னு தெரிஞ்சுடுது. ஸோ பேட்டன்ட்டிங் வந்து ஒரு லுக்ரேட்டிவ் ஆயிருக்கு. இப்போ ஐஐடி மெட்ராஸில் 1 நாளைக்கு 1.4 பேட்டன்ஸ் பண்ணுறோம். போன வருஷம் 470 பேட்டன்ட் பண்ணியிருக்கோம். அத்தனை ஐடியாஸும் இருக்குது. இதெல்லாமும் டீப் டெக்னாலஜி ஐடியாஸ். நம்ம நல்ல டீப் டெக், இப்போ ராக்கெட் இன்ஜின் பிரிண்ட் பண்ணுறது, டைமண்ட் பிரிண்ட் பண்ணுறேன், லேப் க்ரௌண்ட் டைமண்ட்ஸ், இது மாதிரி டீப் டெக்னாலஜி பேட்டன்ஸும் நம்ம பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ், ஒரு 3 நாளைக்கு ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்னு போய் ஸ்டார்ட் அப் சதம்னு ஆரம்பித்தோம். 2 வருஷமாக இப்போ 100-100 கம்பெனி பண்ணிட்டுருக்கோம். இப்போ ஐஐடி மெட்ராஸில் 112 கம்பெனி இந்த வருஷம், போன வருஷம் 103 கம்பெனி. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மாதிரி அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸை உருவாக்கி அவங்களுக்கு வந்து இன்சென்டிவ்ஸ், அதாவது டிப்ளாய்மெண்ட் லிங்க் இன்சென்டிவ்ஸ், பர்ஃபார்மன்ஸ் லிங்க்ஸ், ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ்ஸ், அது மாதிரி கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து அவங்கள வந்து நல்லா ஊக்குவிச்சு இப்போ நிறையா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் அதில் பெனிஃபிட் ஆகிறாங்க. குறிப்பாக செமிகண்டக்டர்ஸ் நமக்கு ரொம்ப தேவை, கிரிட்டிக்கல் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜிஸில் இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு வந்திருக்கு. ஸ்டார்ட் அப் ப்ராடக்ட்ஸ் அந்த விஷயத்தில் நல்ல ஒரு ட்விஸ்ட் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. நிறையா ஸ்டார்ட் அப்ஸ் வருது. அது நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு நம்மளோட சொவரின் டெக்னாலஜிங்கிறது முக்கியம்.
1: நேயர்களே, மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த இந்த நிகழ்ச்சியின் 2ஆம் பாகத்தை நாளை கேட்கலாம்.

நேரம் இரவு 9:30. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இலக்கிய சாரல் நிகழ்ச்சிக்காக இணைந்திருக்கிறீர்கள். பதினெண்கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான இனியவை நாற்பது வாழ்வுக்கு இனிமை சேர்க்கும் பல விஷயங்களை நமக்கு தொகுத்து கூறுது.

வாழ்க்கைக்கு நன்மை தரும் செய்யக்கூடிய இனிமையான 40 விஷயங்களை எடுத்துக்கூடுறதுனால இந்த நூலை இனியவை 40 சொல்கிறாங்க. உலகியல் உண்மைகளை விளக்கி மனிதன் இன்பமாக வாழ கடைபிடிக்க வேண்டிய நன்னெறிகளை இந்த நூல் கூறுது. இந்நூலின் 4 பாடல்களில் 4 நல்ல விஷயங்களும் மற்ற பாடல்களில் 3 நல்ல விஷயங்களும் கூறப்பட்டிருக்கு. இந்நூல் கடவுள் வாழ்த்து நீங்களாக மொத்தம் 40 இன்னிசை வெண்பாக்களை கொண்டுள்ளது. 8வது பாடல் மட்டும் பஹ்ருடை வெண்பாவால் ஆனது. இன்றைய இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் இனியவை 40 பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். பாடல் வந்துட்டே இருக்குது.

9:35 நேர்கள் இணைந்திருப்பது இலக்கிய சாரல் நிகழ்ச்சிக்காக. பல நல்ல கருத்துக்கள் இந்த பாடல்கள் மூலம் கூறப்பட்டாலும் கல்வி கற்றலின் இனிமை, நல்லோருடன் நட்பு, பெற்றோரை போற்றுதல், அறநெறியில் வாழ்தல் போன்ற முக்கியமான கருத்துக்களை கூறும் பாடல்களை கொண்டது இனியவை 40. என்னென்ன பாடல்களை, என்னென்ன மாதிரியான இனிமையான கருத்துக்கள் இனிய

இனியவை நாற்பதன் முதல் பாடலில் கற்றலின் இனிமை பற்றி ஆசிரியர் கூறுகிறார். பிச்சை புக்காயினும் கற்றல் மிக இனிதே, நற்சவையில் கை நீட்டல் தவிர்த்தல் இனிதே, முற்றவை பேதையாரை கிழவி கேள் வாமினே, கற்றார் முன் கல்வி உரைத்தல். அதாவது பிச்சை எடுத்தாவது ஒருவன் கல்வி கற்பது மிகவும் இனிது அப்படின்னும், நல்ல சபையில் பிறர்கிட்ட பொருள் கேட்டு கை நீட்டாமல் வாழ்வது இனிது அப்படின்னும், திறம்பட யோசிக்க தெரியாதவர்களின் அறிவுரைகளை கேட்காமல் விலகுவது இனிது அப்படின்னும், கற்றறிந்த அறிஞர்களுக்கு முன்னால் தன் கல்வியை எடுத்துரைப்பது மிக மிக இனிது என்ற கருத்துக்கள் இந்த பாடல் மூலமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாவதா 17வது பாடல்ல எதை பத்தி ஆசிரியர் சொல்றாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க இணைஞ்சிருங்க இலக்கிய சாரல் நிகழ்ச்சியோடு.

9:44 நேயர்கள் இணைந்திருப்பது இலக்கிய சாரல் நிகழ்ச்சிக்காக. இனியவை 40:17 பாடல்ல நட்பு கொள்தல் பற்றி குறிப்பு கொடுக்கிறாங்க. நாட்டார்க்கு நல்ல செயலினித்த துணையும் ஒட்டாரை ஒட்டி கொள்ளல் அதனின் முன் இனிதே பற்பல தானியத்தது ஆகி பலருடைய மெய்த்துணையும் சேரல் இனிது. தன்னுடன் நட்புடையவருக்கு இனிய உதவிகளை செய்வது இனிமையானது. எந்த வகையிலும் சேராத தன் பகைவரையும் நட்பாக்கிக் கொள்வது அதைவிட மிக இனிமையானது. பற்பல வகை உணவு பழக்கம் உடையவரானாலும் புறத்தார் பார்வைக்கு ஏதுவாக மெய்காப்பு வீரரோடு அரணாக பொருந்தி இருப்பது இனிமையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 38வது பாடலில் எத்தகைய வீரம் இனியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடலை தொடர்ந்து நாம் அதை கேட்கலாம்.

நேர்கள் இணைந்திருப்பது இலக்கிய சாரல் நிகழ்ச்சிக்காக. இனியவை 40-ல் 38-வது பாடலில் எத்தகைய வீரம் இனியது என்று குறிப்பிடுகிறார். சிற்றாளுடையான் படைக்களம் அன்பினிதே, நட்டாருடையான் பகையாண்மை முன்னினிதே, எத்துணையும் ஆற்ற இனிதென்ப பால்படும் சுற்றா உடையான் விருந்து. ஆயுதங்களை கொண்ட இளம் வீரர்கள் படை இனிது, சுற்றத்தை உடையவனின் பகையை அழிக்கும் தன்மை இனிது, கன்றோடு பொருந்திய பசு உடையவனது விருந்து எல்லா வகையிலும் இனியது அப்படின்னு சொல்கிறாங்க.

நேயர்கள் இணைந்திருப்பது இலக்கிய சாரல் நிகழ்ச்சிக்காக. இன்றைய இலக்கிய சாரலில் இனியவை நாற்பதில் இனியவை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். இறுதியாக நாற்பதாவது பாடலில் பத்து கொடுத்தும் பதியிருந்து வாழ்வினிதே, வித்துக்குற்றுண்ணா விழுப்பம் மிக இனிதே, பற்பல நாளும் பழுதின்றி பாங்குடைய கற்றலிற்காளினியது இல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பத்து பொருள் கொடுத்தாயினும் உள்ளூரிலிருந்து வாழ்தல் இனிது அப்படின்னும், விதைக்கென வைத்த தானியத்தை உண்ணாதிருத்தல் இனிது அப்படின்னும், பல நாட்களுக்கு நன்மையை சொல்லும் நூல்களை கற்பதைப் போல இனிதான செயல் வேறொன்றும் இல்லை அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சி நிறைவா பாடல் சிவகாமியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்குது.

நேர்கள் இதுவரை கேட்டது இலக்கியச் சாரல். இனியவை நாற்பதின் ஒவ்வொரு பாடலிலும் நம் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல அறப்பழக்கங்களை தொகுத்து கூறியுள்ளது.

காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு மற்றும் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸின் ஒலிபரப்புல இணைஞ்சிருக்கிறீங்க. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிக்காக ஒவ்வொரு நாளும் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நமக்காக ஒவ்வொரு நாளும் நேயர்கள் வந்து அவங்களுடைய விருப்ப பாடலை தொகுத்து அனுப்பிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா நமக்காக யார் தொகுத்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, நாங்குநேரி வட்டம் பரப்பாடியிலிருந்து எஸ் ஜோயல் அவங்களுடைய விருப்ப பாடல்களை நமக்காக தொகுத்து அனுப்பியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியின் தொடக்கமாக பங்காளிகள் திரைப்படத்திலேருந்து பாடல் வந்துட்டே இருக்குன்னு அந்த பாடலுக்கு முன்னாடி இவங்க ஒரு திருக்குறள் அனுப்பியிருக்காங்க. மக்கள் மெய் தீண்டல் உடலிக்கின்பம் மற்றும் அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. அதாவது 65வது திருக்குறள்.

இதுக்கு சின்ன மழலைகளை தழுவி மகிழ்வது உடலுக்கு இன்பத்தையும், அந்த சின்ன மழலைகளின் மழலை மொழி கேட்பது செவிக்கு இன்பத்தையும் வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியின் தொடக்கமாக பங்காளிகள் திரைப்படத்திலிருந்து சின்ன அரும்பு மலரும் சிரிப்பை சிந்தி வளரும், அதாவது பாடலை நடிகை அஞ்சலி தேவி சின்ன குழந்தையை தொட்டில் ஆட்டி பாடக்கூடிய பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாடலை நாமளும் கேட்கலாம்.

10:08 நேயர்கள் இணைந்திருப்பது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிக்காக. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது நாங்குநேரி வட்டம் பரப்பாடி எஸ் ஜோயல் அவர்களின் பாடல் தொகுப்புகள். 1961 தட்சிணாமூர்த்தி இசையில் சுசிலா குரலில் வந்த பங்காளிகள் திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்டீங்க. அடுத்ததாவதாக 1957 வந்த புதையல் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் சுசிலா குழுவினர்கள் பாடிய பாடல் கேட்டிருக்கிறாங்க. சின்ன சின்ன இழை பின்ன பின்ன அந்த பாடல். இந்த பாடலை நடிகை பத்மினி வந்து தோழிகளோட கைத்தறி நெசவு, கூட்டுறவு நெசவு, உயர்வு பற்றிய பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பாடலோட பின்னணியும் சேர்த்து அழகாக நமக்கு அந்த காலகட்டத்துக்கே நம்ம போகிற மாதிரி எழுதி அனுப்பியிருக்கிறாங்க ஜோயல். அவங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது.

காலம் கடந்த பாடல்கள் காற்றலையில் உங்கள் காதுகளோடு இசைக்கும் நேரம் 10:14. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் ஜோயல் அவர்களின் தொகுப்பு உலா வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக 1961 வருடம் வெளிவந்த தாயில்லா பிள்ளை திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில் சோழமங்கலம் ராஜலட்சுமி குரலில் பாடல் வந்துட்டே இருக்கு. நடிகை எம் வி ராஜம்மா சின்ன குழந்தைய தாலாட்டி பாடும்போது தொழுவத்தில் உள்ள பசுமாடு வாசல் பக்கம் வந்து தலை காதுகளை ஆட்டியும் அசை போட்டு கொண்டு பாடலை கேட்கும். ஒரு ரம்மியமான பாடல் அப்படின்னு அந்த பாடல் காட்சிகளையும் எழுத்தின் மூலமாக நம்மளுடைய மனக்கண்ணில் விரிய வச்சிருக்கிறாங்க ஜோயல்.

10:19 நேயர்கள் இணைந்திருப்பது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிக்காக. சின்ன சின்ன என்று தொடங்கக்கூடிய அற்புதமான பாடல் வரிகளை ஒரே தொகுப்பாக நமக்கு அனுப்பியிருக்கிறார் பரப்பாடியிலிருந்து ஜோயல். நிகழ்ச்சியில் அடுத்ததாக 1964 வெளிவந்த கருப்பு பணம் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் எல்.ஆர். ஈஸ்வரி சீர்காழி பாடிய பாடல்

10:26 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பந்தலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நாங்குநேரி பரப்பாடி எஸ் ஜோயல் அவர்களின் விருப்ப பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில்

அடுத்ததாக நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரனும் விஜயகுமாரியும் ஒரே குதிரையில் அமர்ந்து சவாரி செய்யும் ஒரு சந்தோஷ பாடல் நீங்காத நினைவு திரைப்படத்திலிருந்து வரம் வல காத்துட்ருக்கு. 1963 வெளிவந்த இந்த திரைப்படத்துக்கு கே வி மகாதேவன் இசையமைச்சிருக்கிறாங்க. பி சுசிலா, எல்ஆர் ஈஸ்வரி பாடியிருக்காங்க.

10:30 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலய 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிக்காக. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நாங்குநேரி பரப்பாடி எஸ் ஜோயல் அவர்களின் விருப்ப பாடல் உலா வந்துட்டுருக்கு. ஆயிரத்தி 1959 வருடம் வெளிவந்த வண்ணக்கிளி திரைப்படத்தில் கே வி மகாதேவன் இசையில் சுசீலா குரலில் பாடல் வந்துட்டே இருக்கு. நடிகை பி எஸ் சரோஜா மகளை கட்டிலில் படுத்து தூங்க வைக்கிறதுக்காக பாடக்கூடிய தாலாட்டு பாடல்.

கால மாற்றத்தில் கரைந்த பாடல்கள் காற்றலைகளில் உங்கள் காதோரம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. நேர்கள் இணைந்திருப்பது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிக்காக. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாவதா, அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. நடிகர் தங்கவேல் தனது காதலியின் இடது பக்க ஜடையை இழுத்து பிடித்து பாடும் பாடல் அப்படின்னு ஒவ்வொரு பாடலுடைய காட்சியும் ரசித்து நம்மளுக்காக எழுதி அனுப்பியிருக்கிறாங்க ஜோயல். சின்னஞ்சிறு சிட்டே பாடல் வந்துட்டே இருக்கு. 1956 வருடம் வெளிவந்த அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படத்திலிருந்து தட்சிணாமூர்த்தி இசையில் எஸ் சி கிருஷ்ணன், ஜிக்கி குரலில் பாடல் வந்துட்டே இருக்குது.

10:38 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து பாடல். நடிகை கே ஆர் விஜயா மாமல்லபுரம் கடற்கரையில் கல்குகை கல்மண்டபம் பாறையில் புகழ்மிக்க சரித்திர சிற்பங்களின் நடுவே பாடும் பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜோயல். 1964 எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பி சுசீலா குரலில் வந்த இந்த பாடல் இன்னைக்கு பரப்பாடியிலிருந்து ஜோயல் எழுதி அனுப்பியிருக்கிற தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு.

10:42 நேர்கள் இணைந்திருப்பது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிக்காக. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. ஆயிரத்து 1957 வருடம் வெளிவந்த ஆரவள்ளி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். ராமநாதன் இசையில் திருச்சி லோகநாதன் குரலில். பாடலை நடிகர் எஸ்.ஜி. ஈஸ்வர் கோபாலகிருஷ்ணனுடன் 3 பேர் அரைடோசரோட மரத்தடியில் அமர்ந்து பாடுற பாடல் அப்படின்னு எழுதி அனுப்பிச்சிருக்காங்க ஜோயல்.

பத்து மணி 46 நிமிடத்தில் நேர்கள் இணைந்திருப்பது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிக்காக. நிகழ்ச்சியில் அடுத்ததாக அரசலம் குமாரி திரைப்படத்திலிருந்து பாடல். நாங்குநேரி பரப்பாடி ஜோயல் அவர்களின் தொகுப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எம்ஜிஆர் அவர்கள் தோட்டத்து பார்க்கில் கையில் குழந்தையை வைத்துக்கொண்டு பாடக்கூடிய பாடலை தான் கேட்டிருக்காங்க. ஜோயல் அவங்களுக்காக வந்துட்டே இருக்குது.

10:50 நேயர்கள் இணைந்திருப்பது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிக்காக. பரப்பாடியிலிருந்து ஜோயல் அவர்களின் விருப்ப பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கிறது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். அடுத்ததாக மீண்டும் கோகிலா திரைப்படத்திலிருந்து பாடல்.

சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் உலாவர காத்திருக்கிறது. ஆசை அலைகள் திரைப்படத்திலிருந்து. ஆம், இன்றைய சுகமான ராகங்கள் பரப்பாடி நாங்குநேரி வட்டம் பரப்பாடியிலிருந்து எஸ் ஜோயல் அவர்களின் அழகான சின்னஞ்சிறு தொகுப்புகள் பாடல்கள்.

என்னோடு வைத்திருந்தாய், கண்கள் என்று காத்திருந்தாய். ஐயா உன் வாசலிலே அடியெடுத்த நாள் முதலாய் கையோடு வைத்திருந்த

நேயர்கள், இதுவரை கேட்டது சுகமான ராகங்கள். நாங்குநேரி வட்டம் பரப்பாடி எஸ் ஜோயல் அவர்களின் தொகுப்பில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டோம். இனி திருநெல்வேலி வானொலி நிலையத்திலிருந்து மதியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நாளை ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உள்ளவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் ஜே சிபா வான்மதி அவர்கள். 7:00 to 7:30 வணக்கம் பரணி. வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் 7:00 தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் திரு எம் ஞானசேகர் அவர்கள். 7:25 தமிழை அமுதே உரை வழங்குபவர் பொன் வேலுமயில் அவர்கள். 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் கே கே தாமஸ் அவர்கள். 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் முருகேசன் அவர்கள். 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் ஸ்ரீ சக்திவேல் அவர்கள். 8:40 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். 8:55 திரை இசை, 9:02 ஆனந்த பூங்காற்று. நம்பிக்கையுடன் நீங்கள் பெற்ற முதல் வெற்றி எது? 10:02 மனம் விரும்புதே நேயர் விருப்ப பாடல்கள் கேட்கலாம்.

தெரிந்து கொள்ளலாம். ஒன்று பத்துக்கு நலம் தானா நிகழ்ச்சியில் பருப்பு வகைகளும் அதன் பயன்களும், 1:55 நலம் தானா நிகழ்ச்சியில் இயற்கை வழியில் ஆரோக்கியம் ஆலோசனைகள் வழங்குபவர் மருத்துவர் ஜெயந்த் அவர்கள், பிற்பகல் 2:15 திரை அருவி, 3:02 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள், 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம், 4:02 பொதிகை தும்பி, 5:00 படமும் பாடலும், 2003 வருடத்தில் உள்ள படங்களில் உள்ள பாடல்கள் கேட்டு மகிழலாம், 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7:00 திரையிசை.

முற்பகல் 11:02 விதவைகளுக்கான மறுவாழ்வு திட்டங்கள், 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 மற்றும் 12:50 சிநேகிதியே நிகழ்ச்சியில் சிறு புன்னகை செய்த மாற்றம், 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், புத்தொழில்களுக்கான கடன் உத்தரவாத திட்டம் பற்றி விரிவாக

7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி. சபரீஷ். 7:25 நம்மை சுற்றி. 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 விளையாட்டுப் போட்டிகளின் தினசரி நிகழ்வுகள் கேட்கலாம். 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல்கள். 9:15 திரை இசை. 9:30 இலக்கிய சாரல். பரிபாடல் கூறும் தெய்வ வழிபாடு. 10:00 சுகமான ராகங்கள். தொலைபேசி வழி நேர் விருப்ப பாடல்கள். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். ஒவ்வொரு மணித்துளியும் உங்களோடு உலாவர காத்திருக்கிறது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் திரைகாணும் நிகழ்ச்சியின் முதலில் காவல்காரன் படத்திற்காக TM சௌந்தரராஜன் பி சுஷீலா பாடிய பாடல்.

அடுத்த பாடல் அனுபவி ராஜா. அனுபவி படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி பாடியது.

நேரம் 11:35. திரைகாணத்தில் தொடர்ந்து நான் படத்திற்காக எல்ஆர் ஈஸ்வரி சீர்காழி கோவிந்தராஜன் குழுவினர் பாடிய பாடல்.

மாமியோ அத்தையோ மாமியோ கம்பனூர் நீலியோ கல்யாண தேவியோ.

நீலியோ அத்தையோ மாமியோ கம்பனூர் நீலியோ.

too. மத்தளம் மேளங்கள் கொட்டி முழங்கிட உத்திர தாண்டவம்.

அம்மா.

சவுந்தரராஜன் குரலில் ஒலிக்கவிருக்கும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நெஞ்சிருக்கும் வரை.

0: Ajanim Balkar into Shiv Sena. Mr. Shinde said, the induction of the six MPs marked the second phase of the movement that began in June 2022, when 40 Shiv Sena MLAs rebelled. He said the uprising was aimed at preserving the ideology of Shiv Sena founder Balasaheb Thackeray and safeguarding the party's Hindutva principles. Indian Railways has approved the deployment of automatic train protection system Kavach on 631 route kilometers of East Coast Railway to enhance safety and operational efficiency. The Railways Ministry said the project covers six important railway sections of East Coast Railway, including Baguapal to Budhpank, Haridaspur to Paradeep, Khurda Road Balangir, Naupada Gunupur, Lanjigarh, Junagarh, and Bobli to Salur. The Hajj Committee of India has started inviting applications from prospective pilgrims for Hajj 2027. Releasing the policy yesterday, Minority Affairs Minister Kiran Rijiju said applications can be submitted online through the Hajj Committee of India portal and the Hajj Suvidha app, making the process more flexible, simple and accessible. In shooting, India added four more medals at the ISSF Junior World Championship, including a gold medal by teenager Pritam Kendre at Zue in Germany to strengthen its position at the top of the medals tally. India's overall medal tally has now risen to 12, comprising 5 gold, 1 silver and 6 bronze medals. And that is the end of this news bulletin.
1: நேரம் நள்ளிரவு 12:10. ஆகாஷ்வாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 100.1 FM கோல்டு அலைவரிசையில் தரை வழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரை வழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேர்களே, ஜெய் ஹிந்த். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் நள்ளிரவுக்கு பின் 12:10. 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் இரவின் மடியில். நிகழ்ச்சியில் பாம்பே மற்றும் பாட்ஷா படங்களிலிருந்து பாடல்கள் கேட்கலாம். முதலில் பாம்பே படத்திலிருந்து பாடல்கள்.

உன் முன்னே நானும் பாட வந்த பாட்டு என்னோடு சேர்ந்து வீணை கொஞ்சம் மீட்டு டிங்டடா டிங்டடா டிங்டடாண்டா.

நேரம் ஒரு மணி 31 நிமிடம். நேர்கள் ரசித்து கொண்டிருப்பது 100.1 மெகா எஃப்எம் கோல்டு அலைவரிசை வழங்கிக் கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் தொடர்ந்து

பெண்ணுக்கு பெண் காதல் கொள்ளும் கண்ணி இன்று போவதெங்கே, முன்னும் பின்னும் காவல் இன்றே தன்னந்தனியாவதெங்கே, முறை சொல்லும் மாப்பிள்ளை யாருமின்றி செல்வதெங்கே, பட்டு பாவாடை எங்கே கட்டி வைத்த கூந்தல்.

0: said applications can be submitted online through the Hajj Committee of India portal and the Hajj Suvidha app, making the process more flexible, simple and accessible. In the FIFA World Cup 2026, Argentina defeated Austria 2-0 in their Group J match in Arlington, United States to secure a place in the round of 32. Argentina captain Lionel Messi opened the scoring in the 38th minute and added a second in stoppage time. And that is the end of this news bulletin.
1: நேரம் 2:10. பண்பலை 100.1 FM கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்க இருப்பது நெஞ்சம் மறப்பதில்லை. இந்நிகழ்ச்சியில் அன்னக்கிளி, மன்மத லீலை, 3 முடிச்சு ஆகிய படங்களிலிருந்து சில பாடல்களை கேட்க இருக்கிறோம். தொடக்கமாக அன்னக்கிளி படப்பாடல்கள்.

0: I don't mind.
1: கற்பனை ஓர் ஆயிரம் ஒரு முறை பார்த்தால் என்ன?
2: ஹலோ.

0: வேலி எனக்கில்லை,
1: வேலி இல்லை,
0: வேலி எனக்கில்லை.
1: பொறுமையுடன் ஏறுங்கள்,
0: முதுமை வரும் வரையோ.
1: ஹலோ,

எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்க இருப்பது இனிய ராகம். இந்நிகழ்ச்சியில் உஸ்தாத் பிஸ்மில்லா கான் அவர்களின் ஷெனா இசை, பண்டிட் சோனு ரஞ்சன் அவர்களின் சரோட் இசை, தொடர்ந்து முஷ்டாக் அலி கான் அவர்களின் சித்தார் இசை ஆகியவை கேட்க இருக்கிறோம்.

0: இனிய ராகம் நிகழ்ச்சியில் இதுவரை உஸ்தாத் பிஸ்மில்லா கான் அவர்களின் ஷனா இசை, பண்டிட் ஷோனு ரஞ்சன் அவர்களின் சரோட் இசை, தொடர்ந்து முஷ்டாக் அலி கான் அவர்களின் சித்தார் இசை ஆகியவை கேட்டோம். இனி தொடர்வது செய்தி அறிக்கைகள். டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார், ஆகாஷவாணி சமாச்சார் கே சாத் மே ரவி கபூர். उत्तर प्रदेश के लखनऊ के अलीगंज इलाके में कल दोपहर आग दुर्घटना में 16 से 25 वर्ष की आयु के अधिकांश छात्रों सहित 15 लोगों की मौत हो गई, 6 छात्र घायल।